நேயர் வணக்கம். நிகழ்ச்சியோடு நானும் இணைந்துள்ளேன்னு சொல்லி கசலந்தையிலிருந்து கிருஷ்ணகாந்தி நிகழ்ச்சியோடு இருக்கிறாங்க. இனி காலை வணக்கம் சொல்லி கோயம்புத்தூர்ல இருந்து பாலு நிகழ்ச்சியிருந்திருக்கிறதா சொல்லியிருக்காரு. அனைவருக்கும் இந்த நாள் சந்தோஷமாக அமைய வாழ்த்துக்கள். மனைவி லதா, மகன் ராஜா ஆகியோருடன் இணைந்து நிகழ்ச்சி கேட்டுருக்கதா சொல்லியிருக்காங்க. இனி காலை நேர வணக்கம் ஊர்குடுப்பத்து தமிழ்நாடுத்தோட்டம் ஆறுமுகம் ரமேஷ் நிகழ்ச்சி கேட்டுருக்கதா சொல்லியிருக்காங்க. இனி காலநூறு வணக்கம் சகோதரி, நானும் நிகழ்ச்சியோடு சொல்லி மட்டக்களப்பு புதுக்குடியிருப்பு கடற்கரை வீதி செந்தில்நாதன் நிகழ்ச்சியோடு இருக்கிறாங்க. மற்றும் அன்பான காலை பொழுது வணக்கம் சொல்லி கிண்ணியா மகரூப் நகர்லிருந்து நசூர் நிகழ்ச்சியோடு இருக்கிறாங்க. அன்பான காலை வணக்கம் வாழ்த்துக்கள் சொல்லி வெள்ளவத்தையிலிருந்து நந்தகுமார் நிகழ்ச்சியோடு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இணைந்து கொண்ட அத்தனை அன்புறவர்களுக்காகவும் ஒழிக்கிறது பாடல்.

எப்பொழுதின் வாழ்த்துக்கள் சந்தோஷிச்சார நிகழ்ச்சி வந்திருக்கிறோம். இன்றைய நாளும் கூட அன்பு உறவுகள் நிகழ்ச்சி வந்திருக்கிறாங்க. அதே சமயத்துல அன்பான காணிநீர் வணக்கம். இன்றைய நாள் அனைத்து உறவுகளுக்கும் சிறப்பாக அமைய நாள் வாழ்த்துக்கள் சொல்லி எட்டியாத்துறையிலிருந்து சரோஜினி நிகழ்ச்சி வந்திருந்தாங்க. அவங்களும் கூட மும்தாஜ் பேகம், யாழ்ப்பாணம் சாந்தினி ஆகியோரையும் நிகழ்ச்சி வந்துக்கள் சொல்லியிருந்தாங்க. மற்றும் ஹாய் அக்கா, இனிய காலநீர் வணக்கம், சந்தோஷச்சாரல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறேன்னு சொல்லி மஸ்கெல்லியிலிருந்து அஜித் நிகழ்ச்சி வந்திருக்கிறாங்க. சந்தோஷமான காலை பொழுது வணக்கம் சகோதரி, நலமா வாழ்த்துக்கள் நிகழ்ச்சிக்கும் உங்களுக்கும் சொல்லி மாளிகவத்து சந்திர குஷன் ஒர்க் ஷாப்ல இருந்து மணிவண்ணன் நிகழ்ச்சி வந்திருக்கிறாங்க. அன்பான இனிய காலநீர் வணக்கம் சொல்லி அக்கிரிப்பற்ற பொப்டைலஷ் நிஷார் நிகழ்ச்சி வந்திருக்கிறாங்க. ஹாய் சுரூபி அக்கா, அன்பான காலநீர் வணக்கம், நானும் நிகழ்ச்சியோடு சொல்லி பண்டர்வழியிலிருந்து வினோதன் நிகழ்ச்சி நடந்திருக்கிறாங்க. வினோத், லதா, கிருஷாந்தன், ரோஷன், சபினாஷையும் நிகழ்ச்சி நடந்திருக்கிறது சொல்லி நம்பிக்கை கிராமம் அருள் சந்திரா நிகழ்ச்சி நடந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அன்பான காலை பொழுது வணக்கம் சொல்லி மற்றும் அன்பான வணக்கம் சொல்லி ராஜ் நிகழ்ச்சி நடந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இனி கால நேரம் வணக்கம் அக்கா சொல்லி தசாணி நிகழ்ச்சி நடந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. கந்தலாய்க்கே உவைதீன், அன்பான காலை பொழுது வணக்கம் நிகழ்ச்சியோடு நானும் சொல்லி மும்தாஜ் பேகம், பரீதா, சர்தார், ஆட்டோ விஸ்வநாதன் அனைவருக்காகவும் பாடல் தரங்கள் சொல்லியிருக்காங்க. மற்றும் அன்பான காணி பொழுது வணக்கம் சொல்லி மாலிப்பட்டியிலிருந்து பிரதீபன் நிகழ்ச்சி நடந்திருக்கிறாங்க. இன்றைய தினம் தன்னுடைய தம்பி ரகு பிறந்த தினத்தை கொண்டாடுறாராம். அவரை வாழ்த்துவோர் தங்கை பிரியா, நிரோஷன், அம்மா பொன்னியராணி, செல்வராணி மற்றும் அஷான், நேஹான், சந்திரபிரகாஷ், குமாரி மற்றும் அனைவரும் வாழ்த்துறதாக சொல்லியிருக்கிறாங்க. நாங்களும் நிகழ்ச்சி சார்பாக இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள்னு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நீங்களும் கூட உங்களுடைய அன்பான உறவுகள் சொந்தங்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் மற்றும் இதர சுபகாரியங்களில் ஏற்படக்கூடிய உங்களுடைய சொந்தங்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளணும். நாளைக்கு வேண்டிய இலக்கு 031-2775-3 5 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1

22 தொகுதி சனிக்கிழமை. இன்றைய நாளுக்கான சுபவேளைகளாக நல்ல நேரம் மாலை 3 மணியிலிருந்து 4:35 வரை, ராகு காலம் காலை 9 மணியிலிருந்து 10:35 வரை, யமகண்டம் பிற்பகல் 1:35 மணியிலிருந்து 3 மணி வரை. இனி இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை கேட்போம். மேஷம் அமைதி, ரிஷபம் நட்பு, மிதுனம் புகழ், கடகம் சாந்தம், சிம்மம் கணிப்பு, சிம்மம் கணிப்பு கண்ணி பயம், துலாம் உதவி, விருச்சிகம் லாபம், தனுசு வெற்றி, மகரம் யோகம், கும்பம் செலவு, மீனம் போட்டி. மீண்டும் வந்த ராசிக்கான பலன்கள்: மேஷம் அமைதி, ரிஷபம் நட்பு, மிதுனம் புகழ், கடகம் சாந்தம், சிம்மம் கணிப்பு, சிம்மம் கணிப்பு கண்ணி பயம், துலாம் உதவி, விருச்சிகம் லாபம், தனுசு வெற்றி, மகரம் யோகம், கும்பம் செலவு, மீனம் போட்டி. இவை இன்றைய நாளுக்கான ராசி பலன்கள். இன்றைய

அனைத்துறவுகளுக்கும் சிறப்பாக அமைய நல்வாழ்த்துக்கள் சொல்லி விமலா தேவி எட்டந்தூரிலிருந்து நிகழ்ச்சி வந்திருந்தாங்க. மற்றும் இனிய காலநீர் வணக்கம் சகோதரி சொல்லி புவனேஸ்வரன் மங்கையர்கரசி நிகழ்ச்சி வந்திருக்கிறாங்க. அன்பிற்கினிய அறிவிப்பாளருக்கு இனிமையான காலை நேர வணக்கம். ஸ்ரீ ஸ்ரூபிமா நிகழ்ச்சி அனைத்தும் சிறக்கட்டும், நித்தமும் வசந்தம் மொழிக்கட்டும் சொல்லி அட்டாம்பட்டியிலிருந்து சிவச்சந்திரன் நிகழ்ச்சி நடந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. மற்றும் அன்பான வணக்கம் சொல்லி பவானி சந்திரகலா நிகழ்ச்சி நடந்திருக்கிறாங்க. ஹாய் சிஸ்டர், இனிமையான காலை நேர வணக்கம். நான் வெதமுள்ளையிலிருந்து மதி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லி நிகழ்ச்சி நடந்திருக்கிறாங்க. அன்பான காலை பொழுது வணக்கம் சகோதரி, நானும் சந்தோஷச்சாரல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறேன். அன்பான உறவுகள் சொந்தங்கள் அனைவருக்கும் பாடல் தாருங்கள் சொல்லி லிந்துரையிலிருந்து எல்ஜின் ஸ்ரீ ஸ்ரீதாஸ் நிகழ்ச்சி நடந்திருக்கிறாங்க. இனிமையான காலை பொழுது வணக்கம் சொல்லி பன்னையபுரம் மணிகண்டன் நிகழ்ச்சி நடந்திருக்கிறாங்க. மற்றும் அன்பான காலை நீர் வணக்கம் சகோதரி, நான் வெள்ளாங்கல் தொட்டத்திலிருந்து நிமல்குமார் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லி நிகழ்ச்சி நடந்திருக்கிறாங்க. இனிமையான காலை நீர் வணக்கமும் வாழ்த்துக்களும் சொல்லி செங்கலடியிலிருந்து ஷக்கீலா சந்திரசேகரமும் நிகழ்ச்சி நடந்திருக்கிறாங்க. இனிமையான காலை பொழுது வணக்கம் சொல்லி சப்மல் கந்த பெரிய குரியானிலிருந்து வசந்தகுமார் நிகழ்ச்சி நடந்திருக்கிறாங்க. இனிமையான காலை நீர் வணக்கம் சொல்லி மத்துக்கம அம்பேத்தனியிலிருந்து விதுசான் என்று பிறந்த நாளை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துப்போர் விஜயராஜா, பனிமலர், மணிஷா, இமாஷி, பிரித்திக், சரத்குமார் ஆகியோர் வாழ்த்துறதாக பகிர்ந்திருக்காங்க. மற்றும் ஹாய் அன்பான இனிய காலை நீர் வணக்கம் ஆர்ஜி ஸ்ரீ ஸ்ரூபி அவர்களுக்கு சொல்லி பெரிய நிலாவணியிலிருந்து கிருஷ்ணா நிகழ்ச்சி நடந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. சகோதரிக்கு அன்பான காலை பொழுது வணக்கம் சொல்லி எல்லோருக்கும் இறைவன் அருள் கிடைக்கட்டும் சொல்லி கடவுளிலிருந்து மனோ நிகழ்ச்சி நடந்திருக்கிறாங்க. இணைந்து கொண்ட அத்தனை அன்பு உறவுகளுக்காகவும் மொழிக்கிறது பாடல்.

0: இதயத்திற்கு நெருக்கமாய் நமது சொந்தம் வசந்தம் FM.
1: வசந்தம் FM
0: 102.6 102.8.

மம்மி திரைப்படத்திலிருந்து ஒரு இனிமையான பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கோம். இன்றைய நாளும் கூட அன்பு உறவுகள் நிகழ்ச்சி இருக்கிறாங்க. அன்பான காலநீர் வணக்கம் சொல்லி தர்ஷினி குணசீகரம் நிகழ்ச்சி இருக்கிறதா சொல்லிருக்காங்க. மற்றும் இனிய காலநீர் வணக்கம் சொல்லி யாழ்ப்பாணத்திலிருந்து திஷா நிகழ்ச்சி நடந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. மற்றும் அன்பான காலநீர் வணக்கம் சொல்லி நாவலப்பட்டியிலிருந்து கிருஷ்ணசாமி நிகழ்ச்சி நடந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஹாய் அக்கா, இனிய காலநீர் வணக்கம். இன்று பிறந்த நாள் சுபகாரியங்களில் ஈடுபடும் அனைவருக்குமே என் வாழ்த்துக்கள் சொல்லி பரமானந்தன் கிளவண்டன் பிரிவு ஹட்டன்ல இருந்து நிகழ்ச்சி நடந்திருக்கிறாங்க. மற்றும் அன்பான காலை பொழுது வணக்கம் சொல்லி எட்டியாந்தொட்டியிலிருந்து அஷாந்த் நிகழ்ச்சி நடந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. மற்றும் அன்பான காலை பொழுது வணக்கம் சொல்லி கோகுலநாத் நிகழ்ச்சி நடந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இணைந்து கொண்ட அத்தனை அன்பு உறவுகளுக்காகவும் அடுத்தும் கூட ஒரு சூப்பரான பாடல் இருக்கு. ஒழுக்க அரமிக்க பாடலை தொடர்ந்து நேர்கள் தொடர்ந்தும் வசந்தத்தின் சுயாதீன செய்தி தொகுப்போடு இணைந்திருக்கலாம்.

வசந்தம் டிவி மற்றும் வசந்தம் எஃப்எம்மின் 102.6 102.8 அலைவரிசை ரோடாக இன்றும் சுயாதீன செய்தி பார்வையில் உங்களை சந்திக்கின்றோம். இன்று ஆகஸ்ட் மாதம் 22 தேசிய நலன்கள் வெளியேற்றுகின்ற முக்கியமான செய்திகள் துறையில் பார்ப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் புஷ்பநாதன் பிரசன்னா. இன்றைய பத்திரிகைகளை பொறுத்தவரைக்கும் பிரதானமான செய்தியாக சர்வதேச நாணயத்தையும் அரசாங்கத்திற்கு நிபந்தனை ஒன்று வைத்திருப்பதான செய்தி முக்கியமாக இடம்பிடிக்கிறது. லங்காதீப் பத்திரிகையினுடைய பிரதான செய்தியாக வந்திருக்கிறது. அடுத்த வருட வரவு செலவு திட்டத்தின் ஊடாக சொத்து வரியை அமல்படுத்த வேண்டும் என்ற ஒரு நிபந்தனை அவர்கள் முன்வைக்க அரசாங்கம் அதற்கு இதுவரைக்கும் எதிர்ப்பை வெளியிட்டு வருவதான ஒரு செய்தி பிரதானமாக இருப்பதை காணலாம். அது குறித்து விரிவாக பார்க்கலாம். அடுத்து புற்றுநோய் நோயாளர்களுக்கு பயன்படுத்துகின்ற மருந்துகளின் தட்டுப்பாடு தொடர்பான விவகாரம் இப்போது பேசுபொருளாக மாறியிருக்கிறது. கருப்பு சந்தையில் அதிக விலைக்கு இந்த மருந்துகள் விற்பனை செய்யப்படுவதான ஒரு தகவல் வெளியாக இந்த தட்டுப்பாட்டுக்கு ஒரு வாரத்தில் தீர்வு வழங்கப்படும் என்பதாக நேற்று தினம் அமைச்சர் நளின் ஜெயதீஸ் அவர்கள் பாராளுமன்றத்தில் தெரிவித்திருக்கிறார். அது குறித்தும் நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். இதேபோல ஆலியோ நிலைமை தொடர்பான விவகாரங்கள் பிரதானமான செய்தியாக இருப்பதை காணுகிறது. 80,000 அதிகமானோருக்கு குடிநீர் தட்டுப்பாட்டு பிரச்சினை உருவாகி இருப்பதாக அந்த செய்தி இடம்பெடுத்திருப்பதை காணலாம். எலினோ என்பது எதிர்வரும் செப்டம்பர் அக்டோபர் மாதங்களில் இன்னும் தீவிரமடைய வாய்ப்பு இருப்பதாக சொல்லும் நிலையில் இப்போதைக்குவே அதிகளவான பகுதிகளில் மட்டக்களப்பு அம்பாறை முளராகலை உள்ளிட்ட அன்றாபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் கடுமையான வறட்சி நிலவுவதனால் குடிநீருக்கான தட்டுப்பாடு தொடர்பான பிரச்சினை எழும்ப அதற்கான விடயங்கள் தீர்வு குறித்து இப்போது அரசாங்கம் காணொலி பிரதானமான செய்திகளும் இன்று தினம் பத்திரிகையில் வந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து ஐஸ் போதைப் பொருள் என்பது இப்போது பல்கலைக்கழகங்களுக்குள் அதிக அளவில் பயன்படுத்தப்படுகின்ற போதைப் பொருள் வகையாக மாறி வருவதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. எனவே இதனை தடுப்பதற்கு அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்பதாக பேராசிரியர் சாமிந்த் அபேசிங் அவர்கள் ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார். தொடர்பான செய்தி முக்கியமாக இடம்பெற்றிருக்கிறது. அது குறித்து நாங்கள் விரிவாக பார்க்கலாம். நேற்று தினம் நாமல் ராஜபக்சே எம்பியிடம் 6 விசாரணை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. குற்ற விசாரணை பிரிவினூடாக அது குறித்தும் நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சே ஒரு கருத்தை முன்வைக்கின்றார். தேவையற்ற விடயங்களை இந்த அரசாங்கம் செய்து வருகிறது என்பதான ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். அது என்ன என்பது தொடர்பாக நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். இதேபோல பிரதம இதீச தொடர்பான விவகாரத்தை மையப்படுத்தி ஜாயஸ்ரீ ஜெயசேகர் நேற்று தினம் பாராளுமன்றத்தில் கருத்தொன்றை முன்வைக்க அதற்கு வெளியில் வாசுதேவ நாணயக்கார் அவர்கள் 22 திருத்தம் என்பது நிச்சயமாக கொண்டு வரப்பட வேண்டும் என்பதாக அவர் தெரிவித்த தகவல் இருக்க 13 மனுக்கள் 22 அரசியலமைப்பு திருத்தத்திற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருப்பதான இன்னும் ஒரு தகவலும் பிரதானமாக இருப்பதை காணலாம். அது குறித்தும் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். இதேபோல நேற்றைய தினம் இடம்பெற்ற விபத்தொன்றும் மிக முக்கியமான செய்தியாக இருப்பதை காணலாம். முனராகலை வெள்ளவாய பிரதான வீதியில் நேற்று இடம்பெற்ற விபத்தில் 5 பேர் பலியாகியிருக்கிறார்கள். அது குறித்தான செய்திகளும் முக்கியமாக வந்திருக்கிறது. யாழ்ப்பாணம் பண்டத்தறிவு பகுதியில் ஆலயம் ஒன்றில் அலங்காரத்திற்காக பயன்படுத்தப்பட்ட மின் விளக்குகள் அதேபோல அங்கிருக்கின்ற பட்டாசுகள் ஆகியவற்றின் ஊடாக வெளிவந்த நச்சு காற்று அதேபோல கதிர் தாக்குதலின் ஊடாக கிட்டத்தட்ட 200-300 அதிகமானோர் கண் பாதிப்புக்குள்ளாகி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதான செய்தி ஒன்றும் முக்கியத்துவம் பெறுகிறது. அது குறித்தும் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். அதேபோல செம்மணி இப்போது அடையாளப்படுத்தப்பட்ட பகுதிக்கு வெளியிலும் மனித புதைகள் இருக்கலாம். அது குறித்தும் ஆய்வுகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதாக நேற்று தினம் பாராளுமன்றத்தில் ஸ்ரீதரன் எம்பி அவர்கள் கோரிக்கொண்டு முன்வைத்திருப்பான செய்திகளும் பிரதானமாக இருப்பதை காணலாம். கிளிநொச்சி உள்ளிட்ட பகுதிகளில் காணியை விடுவிக்குமாறு கோரி போராட்டம் மேற்கொள்ளப்பட நேற்று தினம் ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க வடக்கில் மக்களுக்கு இருக்கின்ற வடகிழக்கில் மக்களுக்கான காணிகளை முடிந்தளவு விடுவிக்குமாறு அறிவுறுத்தல் வழங்கியிருப்பதான செய்திகளும் முக்கியத்துவம் பெறுகிறது. அது குறித்தும் பார்க்கலாம். அதனையும் தாண்டி இன்னும் பல முக்கியமான செய்திகள் வந்திருக்கின்றன. அவை தொடர்பிலும் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். முதலாவது செய்தியாக இன்றைய தினம் லங்காதீப பத்திரிகையினுடைய பிரதான செய்தி குறித்து நாங்கள் இப்போது பார்க்கவிருக்கின்றோம். தேப்பல பத்தட்ட ஆண்டுவ மூல்ய அறமுதல கம்ப அந்திலக்க ஆண்டுவ பேக்கியாய் என்ன வசரி கேன்னம ஓனே IMF ததின் கியாய் என்பதாக இந்த செய்தி இன்று தினம் லங்கா தீப பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக இடம்பெடுத்திருப்பது நாங்கள் காணலாம். எனவே இந்த சொத்து வரியை அமுல்படுத்த வேண்டும் என்பதாக சர்வதேச நாணய நிதியம் வலியுறுத்தி வருகிறது. அரசாங்கம் முடியாது என்ற நிலைப்பாடு இருக்கிற இந்த போதிலும் அடுத்த வருடம் முதல் 6 பிறகு இந்த சொத்து வரி 6 சொத்து வரி அமுல்படுத்தப்பட வேண்டும் என்பதாக சர்வதேச நாணய நிதியம் வலியுறுத்தியிருப்பதாக அந்த செய்தி தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது.
இப்போது இலங்கை சர்வதேச நாணய ஐஎம்எஃபினுடைய நீடிக்கப்பட்ட கடன் வசதி செயற்திட்டத்தினூடாக செயற்பட்டு வருகிறது. எனவே அவர்கள் பல நிபந்தனைகளை முன்வைத்திருக்கிறார்கள். இது இப்போது முன்வைத்த நிபந்தனை அல்ல, இது 2023 ஆண்டை முன்வைக்கப்பட்ட ஒரு நிபந்தனை. இருந்த போதிலும் தொடர்ச்சியாக இது ஒத்திவைக்கப்பட்டு வந்த 2025 ஆண்டு இதனை அமல்படுத்த வேண்டும் என்று கோரிக்கை முன்வைக்கப்பட அப்போது அரசாங்கம் இதனை தட்டி கழித்தது. எனவே இப்போது மீண்டும் அவர்கள் வலியுறுத்தியிருப்பதான செய்திகள் முக்கியமாக இருப்பது காணலாம். எனவே 2027 ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட முன்மொழிவுகள் மூலம் இரண்டாம் நிலை சொத்து வரி, அதாவது செகண்டரி ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் அறிமுகப்படுத்துவதற்கான சர்வதேச நாணயத்தின் முன்மொழிவு தொடர்பாக இலங்கை அரசாங்கத்திற்கும் அதன் நிதியத்திற்கும் இடையில் கருத்து வேறுபாடுகள் இருந்திருப்பதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. கூடுதல் அல்லது இரண்டாம் நிலை தங்குமிடங்கள் அல்லது வீடுகளை இலக்காக கொண்டு இந்த வரியை அடுத்த வரவு செலவு திட்டத்தில் அறிமுகப்படுத்துமாறு சர்வதேச நாணயம் பரிந்துரைத்திருப்பதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. எவ்வாறாயினும் வேறு வருமான ஆதாரங்கள் இருப்பதாலும் ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்ட வருமான இலக்குகள் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளதாலும் இத்தகைய வரியை விதிப்பதற்கான தேவை இல்லை என்று அரசாங்கம் சுட்டிக்காட்டுகிறது. 2023 ஆண்டு முதல் நடைமுறைப்படுத்தப்படும் விரிவாக்கப்பட்ட நிதி வசதி திட்டத்தின் கீழ் அரசு வருவாயை அதிகரிப்பதற்கான ஒரு நடவடிக்கையாக தனிநபர்களுக்கு சொந்தமான இரண்டாவது மற்றும் அதற்கு பிந்தைய வீடுகள் இவ்வாறான வரியை விதிக்க சர்வதேச நாணயம் உத்தேசித்திருக்கின்றது. ஆனால் 2027 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் முன்மொழியப்படவுள்ள வருவாய் ஈட்டும் நடவடிக்கைகள் நிர்ணயிக்கப்பட்ட இலக்குகளை அடைய போதுமானதாக இருப்பதனால் இத்தகைய வரியை அறிமுகப்படுத்துவதற்கான தேவை இல்லாது என்று அரசாங்கம் சர்வதேச நாணயத்திற்கு அறிவித்திருக்கிறது. மேலும் சொத்து உரிமையாளர் குறித்த சரியான தரவு தளத்தை உருவாக்குவதற்கு நேரம் எடுக்கும் என்றும் அத்தகைய தரவு அமைப்பு இல்லாமல் இதை செயல்படுத்துவது கடினம் என்றும் அரசாங்கம் கருதுகிறது. இந்த வரி 2027 ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட முன்மொழிவுகளில் சேர்க்கப்படாவிட்டாலும் அதை நடைமுறைப்படுத்துமாறு சர்வதேச நாணயம் தொடர்ந்தும் அழுத்தம் கொடுக்க வாய்ப்புள்ளது என்றும் தெரிவிக்கப்படுகிறது. ஆரம்பம் 2023 உடன்படிக்கையின்படி 2025 ஆண்டிற்குள் நாடு முழுவதும் நடைமுறைக்கு வரும் ஒரு பாரம்பரிய சொத்து வரியை விதிப்பதற்கு திட்டமிடப்பட்டிருந்தது. ஆனால் 2024 பிப்ரவரியில் மேற்கொள்ளப்பட்ட ஒரு தொழில்நுட்ப ஆய்வில் இரண்டு முக்கிய தடைகள் இருந்திருக்கின்றன. அதாவது 13வது அரசியலமைப்பு திருத்தத்தின்படி சொத்து தொடர்பான வரி வருவாய்கள் மாகாண சபைகளுக்கு சொந்தமானவை என்பதனால் மத்திய அரசாங்கத்தால் நேரடியாக வரி விதிக்க முடியாது என்பதும், நாட்டிலுள்ள சுமார் 5 மில்லியன் சொத்துக்கள் குறித்த புதுப்பிக்கப்பட்ட பயன்படுத்தக்கூடிய தரவுகள் மதிப்பீட்டு திணைக்களத்திடம் இல்லை என்பதும் இந்த இரண்டு தடைகளாக இருக்கிறது. ஒன்று, 13வது வரி அறவெட்டு முறைமை என்பது மாகாண சபைகளுக்கு உரிய விவகாரம். எனவே மாகாண சபைகள் தற்போது அமலில்லை. அதனுடைய பல வருடங்களாக தேர்தல் நடத்தப்படாமல் மாகாண சபை இயங்காமல் இருக்கு. காரணமாக அது ஒரு தடை. இன்னும் ஒன்று, இந்த சொத்துக்கள் தொடர்பான விவரங்களை தரவுகளை சேர்க்க வேண்டிய நடவடிக்கை மதிப்பீடு திணைக்களத்திடம் அது இல்லை. எனவே அதுக்கு ஒரு காலம் எடுக்கும் என்ற காரணிகளை அடிப்படையாக வைத்து 2025 ஆண்டு இதனை அமல்படுத்துவது ஒத்திவைக்கப்பட்டது. எனவே இந்த அரசியலமைப்பு சிக்கலை தவிர்ப்பதற்காக சர்வதேச நாணயம் 2024 ஆகஸ்ட் மாதத்தில் கணக்கிடப்பட்ட வாடகை வருமான வரி என்ற மாற்று வழியை முன்மொழிந்தது. அதன்படி ஒரு நபரின் வீட்டின் மதிப்பிடப்பட்ட வாடகை மதிப்பை வருமானமாக கருதி வரி விதிப்பதற்கும் அதை 2025 ஏப்ரல் மாதம் முதல் நடைமுறைப்படுத்துவதற்கும் திட்டமிட்டிருந்தது. எவ்வாறாயினும் 2024 நவம்பர் தேர்தலுக்கு பிறகு பதவியேற்ற தற்போதைய அரசாங்கம் அந்த முறைமையை நடைமுறைக்கு ஒவ்வாதது என்று தீர்மானித்ததால் அந்த முன்மொழிவு கைவிடப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இருந்த போதிலும் இப்போது சர்வதேச நாணயம் அரசாங்கத்திற்கு எதிர்வரும் 2027 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் சொத்து வரி, அதாவது மேலதிகமாக இருக்கின்ற சொத்துக்களுக்கு ஒரு வீடு இருந்தால் பரவாயில்லை, இரண்டாவது வீடு இருக்கின்ற போது அந்த வீட்டுக்கான ஒரு சொத்து வரி என்றும் ஒரு வாகனத்துக்கான சொத்து வரி என்று சொத்துக்களுக்கான வரியை அறவிட வேண்டும் என்ற ஒரு நிபந்தனையை இப்போது தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகிறது. அரசாங்கம் அதை நிராகரித்து வருகிறது. எனவே நாங்கள் இப்போது முன்கொண்டு செல்கின்ற இந்த பொருளாதார கட்டமைப்பு, அதே போல வருவாய் திரட்டுவதற்கான கட்டமைப்புகளின் ஊடாக நாங்கள் தேவையான நீங்கள் கூறு இலக்கை அடைவதற்கான போதுமான தரவுகள் இருக்கிறது. அதன் காரணமாக இந்த வரியை அறுவிட தேவையில்லை என்று அரசாங்கம் ஒரு பக்கம் நிலைப்பாட்டை கூறியிருந்தாலும், சர்வதேச நாணயம் நீங்கள் வரவு செலவு திட்டத்தில் அதனை உள்ளடக்காவிட்டாலும் பரவாயில்லை, ஆனால் அதனை நீங்கள் முதல் 6 மாத கால பகுதிக்குள் அமல்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை முன்வைக்கப்பட இந்த விடயத்தில் சர்வதேச நாணயத்திற்கும் அரசாங்கம் இடையில் ஒரு இழுவர நிலைமை காணப்படுவதாக இன்றைய லங்கா தீப பத்திரிகை செய்தியினை பிரதான தலைப்பு செய்தியாக வந்திருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது.
அடுத்து இன்றைய தினம் மற்றும் ஒரு முக்கியமான செய்தியும் இப்போது நாட்டில் பேசுபொருளாக இருக்கின்ற இன்னும் ஒரு முக்கியமான செய்தி. இன்றைய டெய்லி மிரர் பத்திரிகை அந்த செய்திக்கு பிரதான தலைப்பெற்றிருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. கேன்சர் ட்ரக் ரிப்போர்ட்லி சால்வ் ஃபார் ஓவர் ₹25,000 எமிட் ஷோர்டேஜ் என்பதாக இன்றைய டெய்லி மிரர் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக அது இடம்பெடுத்திருப்பதை காணலாம். எனவே இந்த கேன்சர் அல்லது புற்றுநோய்க்காக பயன்படுத்துகின்ற சில மருந்துகளுக்கு தட்டுப்பாடு காணப்படுவதனால் ₹900 பெறுமதியான மருந்து தற்போது தட்டுப்பாட்டை அடிப்படையாக வைத்து கருப்பு சந்தையில் ₹25,000 வரை விற்பனை செய்யப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. எனவே தொழிற்சங்க தலைவராக இருக்கின்ற குறிப்பாக டாக்டர் சமல் சஞ்சீவ இந்த விடயத்தை சுட்டிக்காட்டியிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. எனவே புற்றுநோயாளர்களுக்கு பயன்படுத்தப்படுகின்ற இந்த மருந்துக்கான தட்டுப்பாடு தொடர்பில் அண்மை காலமாக பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது. எனவே இந்த விடயத்தை பயன்படுத்திக் கொண்டு இப்போது கருப்பு சந்தையில் அதற்கான விலை அதிக அளவு காணப்படுவதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. இதற்கு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கைகள் தற்போது முன்வைக்கப்படுவதாக அந்த செய்தியும் பிரதானமாக இருப்பதை காணலாம். எனவே இதற்கு நேற்று தினம் அமைச்சர் நலிந்த ஜாயதீஸ் அவர்கள் பாராளுமன்ற பதில் வழங்கியிருந்த விடயங்களும் பிரதானமான செய்திகளாக பத்திரிகையில் வந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. நேற்று தினம் அமைச்சர் நலிந்த ஜாயதீஸ் அவர்கள் வழங்கிய பதில், புற்றுநோய் சிகிச்சைகளுக்கு அத்தியாவசியமான பில்கிராம் ஸ்டிம் ஊசி மருந்துக்கு மாரகம அபேக்ஷா வைத்தியசாலை உள்ளிட்ட அரசாங்க வைத்தியசாலைகள் நிலவும் பற்றாக்குறைக்கு ஒரு வார காலத்துக்குள் தீர்வு பெற்றுக் கொடுக்கப்படும் என சுகாதார அமைச்சர் நலிந்த ஜாயதீஸ் பாராளுமன்றத்தில் நேற்று தினம் தெரிவித்திருந்தார். இந்த ஊசி மருந்துக்கும் அதனுடன் தொடர்புடைய சிகிச்சைகளுக்கும் பற்றாக்குறை காணப்படுகிறது என்பதை ஏற்றுக்கொள்வதாகவும் அந்த வகையில் இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கான உரிய நடவடிக்கைகள் ஏற்கனவே எடுக்கப்பட்டுள்ள நிலையிலும் இன்னும் ஒரு வார காலத்துக்குள் அதற்கு தீர்வு காணப்படும் என்றும் அமைச்சர் நேற்று தெரிவித்திருக்கின்றார். நேற்று தினம் பாராளுமன்ற நிலையில் கட்டளை 27(2)ன் கீழ் தமிழரசு கட்சி எம்பியான ராசமாணிக்கம் சாணக்கி எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அமைச்சர் இந்த விடயங்களை சுட்டிக்காட்டியிருக்கிறார். கீமோ தெரப்பி, எலும்பு மச்சை மற்றும் அறுவை சிகிச்சை உள்ளிட்ட பல்வேறு புற்றுநோய் சிகிச்சைகளுக்கு அத்தியாவசியமான பில்கிராஸ்டிம் ஊசி மருந்து மாகரம அபேக்ஷா வைத்தியசாலை உள்ளிட்ட பல அரசு வைத்தியசாலைகள் தற்போது பற்றாக்குறையாக உள்ளதாக நோயாளர்களும் அவர்களது குடும்பத்தினரும் தம்மிடம் தெரிவித்திருப்பதாக சாணக்கியின் எம்பி நேற்று தினம் சபையில் தெரிவித்தார். சாதாரணமான ஒரு மருந்து பற்றாக்குறை பிரச்சனை அல்ல என்றும் புற்றுநோயாளிகளிடம் உயிருக்கு அவர்களது சிகிச்சையின் தொடர்ச்சிக்கும் நேரடியாக தொடர்புடைய முக்கியமான பிரச்சனை என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். அந்த வகையில் பில்கிராஸ்டிம் ஊசி மருந்து தற்போது மாகரம அபேக்ஷா வைத்தியசாலை உள்ளிட்ட அரசு வைத்தியசாலைகளில் பற்றாக்குறையாக உள்ளதா இல்லையா என்பதை சுகாதார அமைச்சர் தெளிவுபடுத்த வேண்டும் என சாணக்கி நம்பி கேட்டுக் கொண்டார். இதற்கு பதிலளித்த சுகாதார அமைச்சர் நலிந்த ஜாயதீஸ் இந்த ஊசி மருந்துக்கும் அதனுடன் தொடர்புடைய சிகிச்சைக்கும் பற்றாக்குறை காணப்படுகிறது என்பதை அரசாங்கம் ஏற்றுக்கொள்கிறது. இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்கான உரிய நடவடிக்கை ஏற்கனவே எடுக்கப்பட்டுள்ளது. இன்னும் ஒரு வாரத்திற்குள் பற்றாக்குறை தீர்வு காணப்படும் என்றும் அவர் நேற்று தினம் பாராளுமன்றத்தில் தெரிவித்த விடயங்கள் பிரதானமான செய்திகளாக இன்று தினம் பத்திரிகையில் வந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து எலினோ நிலைமை தொடர்பான விவகாரங்களும் இன்று தினம் பத்திரிகையினுடைய பிரதானமான செய்திகளாக இடம்பெடுத்திருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த தினம் டெய்லி மிரர் பத்திரிகையினுடைய முதற் பக்க செய்தியாக செய்தி வெளியாகிறது. ஓவர் 80,000 பீப்புள் இன் த லட்ஜ் வித்வுட் ட்ரிங்கிங் வாட்டர் டியூ டு ட்ரை ஸ்பெல் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்றிருப்பதை காணலாம். கிட்டத்தட்ட 80,000 அதிகமான மக்கள் குடிக்க நீரின்றி குடிநீர் தட்டுப்பாடு காரணமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். தற்போது இருக்கின்ற இந்த வறட்சியான வானிலை காரணமாக இந்த நிலைமை ஏற்பட்டிருப்பதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. நேற்று தினம் பாராளுமன்றத்தில் சுற்றாடல் அமைச்சர் டாக்டர் தம்பிகா பட்டபெந்தி இந்த விடயங்களை சுட்டிக்காட்டியிருக்கிறார். கிட்டத்தட்ட 25,563 குடும்பங்களைச் சேர்ந்த 81,605 பேர் இந்த குடிநீர் தட்டுப்பாட்டுக்கு முகம் கொடுத்திருப்பதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. அந்த வகையில் 71,000 பேருக்கான குடிநீரை விநியோகிப்பதற்கான நடவடிக்கைகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் நேற்று தினம் அமைச்சர் தமிக பட்டபதி அவர்கள் பாராளுமன்றத்தில் தெரிவித்த விவகாரங்களும் பிரதானமான செய்திகளாக இடம்பெடுத்திருப்பது நாங்கள் காணலாம். எனவே இந்த எலினோ தாக்கம் என்பது மிகவும் தீவிரமான நிலைமையாக மாறுவதற்கான சாத்தியம் இருப்பதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. எனவே அது குறித்தும் இன்று தினம் செய்திகள் வந்திருக்கிறது. எலினோவின் தாக்கத்தை அடுத்த வருடத்தின் ஆரம்ப பகுதியிலேயே அவதானிக்கூடியதாக இருக்கும் என்றும் தற்போதுள்ள எலினோ தாக்கம் அடுத்த வருடத்தின் ஆரம்ப பகுதி வரை நீடிக்கும் என்பதற்கு 97% வாய்ப்பு இருப்பதாகவும் வளிமண்டல் உயர் திணைக்களம் எதிர்ப்பு கூறியிருக்கிறது. இதேவேளை எலினோ பாதிப்புகள் பாரிய ஆபத்துகள் ஏற்படுத்துவதற்கு 87% வாய்ப்புகள் இருக்கின்றன. அடுத்த மாதத்தில் மழை வீழ்ச்சி குறையும் என்பதோடு அக்டோபர் முதல் டிசம்பர் வரை
இந்த அதிக மழைவீழ்ச்சி எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கும். இருந்தபோதும் எலினோ தாக்கத்தை அடுத்த வருடத்தின் ஆரம்ப பகுதியிலேயே அவதானிக்கூடியதாக இருக்கும் என்றும், 2027 ஆண்டு பிப்ரவரி, மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதங்களில் வளமைக்கு மாறாக கடும் வெப்பத்தை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என்றும் வளிமண்டல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. எலினோ நிலைமை தொடர்பில் வளிமண்டல திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் அஜித் விஜயமானை கருத்து வெளியிடுகையில், உலகளாவிய மதிப்பீடுகளின்படி எலினோ பாதிப்புகள் பாரிய ஆபத்துகளை ஏற்படுத்துவதற்கு 87% வாய்ப்பு இருப்பதாக ஆரம்பத்தில் குறிப்பிடப்பட்டது. தற்போது பாரிய ஆபத்துக்களை ஏற்படுத்தக்கூடிய எல்லினோ நிலை உருவாவதற்கு 90% அதிகமான வாய்ப்புகள் இருப்பதாக மதிப்பீடு செய்யப்பட்டிருக்கிறது. அக்டோபர் டிசம்பர் மாதங்களுக்கு இடையில் பாரிய எல்லினோ பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த 75 வருடங்களில் ஏற்பட்ட எல்லினோ பாதிப்புகளோடு ஒப்பிடும்போது அந்த சகல எல்லினோ பாதிப்புகளை விட இந்த எல்லினோ அதிக பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய ஆபத்துகளை உருவாக்குவதற்கு 70% வாய்ப்புகள் இருப்பதாக உலகளாவிய மதிப்பாய்வுகள் குறிப்பிடுகின்றன. எல்லினோ என்பது ஒவ்வொரு வளையத்திற்கும் ஒவ்வொரு நாடுகளுக்கும் வெவ்வேறு தன்மையிலான பாதிப்புகளை ஏற்படுத்தும் தன்மை கொண்டதும், இலங்கையை பொறுத்தவரையில் பருவப்பெயர்ச்சி மழை காலநிலைகளில் தன்மையில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடும். தற்போது வரையில் வடக்கு கிழக்கு மாகாணங்களிலும் முனநாகலை மாவட்டத்திலும் மழைவீழ்ச்சி குறைவிடவிருக்கிறது. இருந்தபோதும் தென்மேற்கு பகுதிகளில் தொடர்ந்து மழைவீழ்ச்சி பதிவாகிறது. எல்லினோ நிலைமையினால் மழைவீழ்ச்சி பதிவாவதில் பின்னடைவு மாத்திரம் ஏற்படுவதில்லை. எல்லினோ ஒரு வருடம் அல்லது 13 முதல் 14 மாதங்கள் நீடிக்கக்கூடும். அந்த காலப்பகுதியில் பருவமழை போன்ற இயல்பான காலநிலையில் மாற்றங்கள் ஏற்படக்கூடும். அதாவது பருவப்பெயர்ச்சி மழை அதிகரிக்கலாம், அவ்வாறு இல்லாவிட்டால் பருவமழை வீழ்ச்சி குறைவடையலாம். அதேபோன்று எலினோவை அடிப்படையாக கொண்டு இவற்றை மதிப்பிட முடியாது. இந்து சமுத்திரத்தில் ஏற்படும் கடல்சார் சமிஞ்சுகளையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். இது எவ்வாறாக இருந்தாலும் எலினோவால் அடுத்த செப்டம்பர் மாதத்தில் மழைவீழ்ச்சி குறைவடையும் என்று எதிர்பார்க்கின்றோம். குறிப்பாக வடக்கு கிழக்கு மாகாணங்கள் மற்றும் வடமத்திய மாகாணம் முனதாகலை மாவட்டங்களில் இந்த நிலைமையின் பாதிப்பு அதிகமாக இருக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஆயினும் செப்டம்பர் மாதத்தின் இடைப்பகுதியில் ஓரளவு மழைவீழ்ச்சியையும் எதிர்பார்க்கலாம். கடந்த கால எலினோ பாதிப்புகளை மதிப்பீடு செய்து பார்த்தால் எதிர்வரும் அக்டோபர் நவம்பர் மாதங்களில் அதிக மழைவீழ்ச்சி கிடைக்கும் என நம்பப்படுகின்றது. இந்திய பெருங்கடல் இருமுனை நிலைமைகள் நேர்மறையான தன்மையை எட்டியுள்ளன. இந்த தாக்கத்தால் டிசம்பர் மாதம் வரை இந்த மழைவீழ்ச்சி கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. டிசம்பர் மாதத்திலேயே வடகிழக்கு பருவக்காற்று மழை ஆரம்பமாகும். வடமத்திய மாகாணங்களில் கடும் மழைவீழ்ச்சி பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அக்டோபர் மாதத்தின் இடைப்பகுதியிலும் கடும் மழைவீழ்ச்சி பதிவாகலாம். எலினோ தாக்கத்தின் விளைவுகளை அடுத்த வருடத்தின் ஆரம்ப பகுதியிலேயே அவதானிக்கூடியதாக இருக்கும். தற்போதுள்ள எலினோ தாக்கம் அடுத்த வருடத்தின் ஆரம்ப பகுதி வரை நீடிக்கும் என்பதற்கு 97% வாய்ப்புகள் இருக்கின்றன. எனவே எதிர்வரும் பிப்ரவரி, மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதங்களில் மழைவீழ்ச்சி நன்கு குறைவதற்கான வாய்ப்புகளும் உள்ளன. இதனால் வெப்பம் அதிகரிக்கும். இந்த காலப்பகுதியில் பகல் இரவு நேரங்களில் வளமையை விட அதிக வெப்பத்தை அவதானிக்கூடியதாக இருக்கும். இது தொடர்பில் மக்கள் அவதானத்தோடு இருக்க வேண்டும். இதனோடு இந்து சமுத்திரத்தில் ஏற்படும் காலநிலை மாற்றங்கள் தற்போது கூறப்படும் மதிப்பீடுகளை தலைகீழாக மாற்றுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்பதாகவும் வளிமண்டல திணைக்களத்தினுடைய பணிப்பாளர் நாயகம் அஜித் விஜயமான சுட்டிக்காட்டியிருக்கின்றார். இதற்கிடையில் தற்போது நாட்டில் நிலவும் எல்லினோ காலநிலை காரணமாக 7 மாவட்டங்களில் உள்ள மக்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தினுடைய சிரேஷ்ட உதவி செயலாளர் பிரகித் தனசூரிய தெரிவித்திருக்கின்றார். அதன்படி 22 பிரதேச பிரிவுகளில் 25,563 குடும்பங்களைச் சேர்ந்த 81,605 பேர் வறட்சி காலநிலை காரணமாக பாதிக்கப்பட்டிருப்பதாக அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். கொழும்பில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் மேலும் சில விடயங்களை குறிப்பிடுகிறார். அம்பாறை, பொலனறுவை, மட்டக்களப்பு, பதுள்ளை, முனராகலை, ஹம்பாந்தோட்டை மற்றும் ரத்தினபுரி ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த மக்கள் இந்த வறட்சியான காலநிலை காரணமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணங்களை வழங்குவதற்கு தேவையான வழிகாட்டுதல்கள் அனைத்து மாவட்ட செயலாளர்கள் மற்றும் பிரதேச செயலாளர்களுக்கு ஏற்கனவே வழங்கப்பட்டுள்ளது. தற்போதைய வறட்சியான காலநிலையை கவனத்தில் கொண்டு மக்களின் குடிநீர் மற்றும் சுகாதார தேவைகளுக்காக வழங்கப்படும் நீரின் அளவை அதிகரிக்கவும் அரசாங்கம் நடவடிக்கை எடுத்திருக்கின்றது. இதற்கு முன்னர் ஒருவருக்கு நாளொன்றுக்கு 6 லிட்டர் நீர் வழங்கப்பட்டு வந்த நிலையில் அது போதுமானதாக இல்லாத காரணத்தினால் தற்போது ஒருவருக்கு நாளொன்றுக்கு 15 லிட்டர் நீர் வழங்குமாறு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு நீர் வழங்குவது தொடர்பான முடிவுகள் எடுக்கும் அதிகாரம் பிரதேச செயலாளர், சுகாதார வைத்திய அதிகாரி, பொது சுகாதார பரிசோதகர் மற்றும் அனர்த்த நிவாரண சேவை அதிகாரிகள் ஆகியோரை கொண்ட குழுவிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. குடிநீர் வழங்குவதற்காக தற்போது 324 நீர் பவுசர்கள் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. அவை
போதுமானதாக இல்லாவிட்டால் உள்ளூராட்சி மன்றங்கள் மற்றும் பாதுகாப்பு படைகளுக்கு சொந்தமான நீர் பவுசர்களையும் பயன்படுத்துமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தற்போதைய வறட்சியான காலநிலை மற்றும் அதன் பின்னர் ஏற்படக்கூடிய கனமழையால் ஏற்படும் அனர்த்தங்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்கு வரவு செலவு திட்டத்தில் 4,800 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் ஏதேனும் ஒரு பகுதியில் குடிநீர் பிரச்சனை இருந்தால் அது தொடர்பாக உடனடியாக அந்த பகுதியின் கிராம உத்தியோகத்துறைக்கு அறிவித்து தேவையான நிவாரணத்தை பெற்றுக் கொள்ள முடியும் என்றும் நேற்று தினம் இடம்பெற்ற ஊடக அறிவிப்பில் சிரேஷ்ட அனர்த்த முகாமைத்துவ மத்தியத்தினுடைய சிரேஷ்ட உதவி செயலாளர் பிரகித் தனசூரி அவர்கள் தெரிவித்திருப்பதாக அந்த செய்திகளும் தொடர்வதை நாங்கள் காணலாம். எனவே இவ்வாறு நாட்டின் பல பகுதிகளில் வறட்சியான வானிலை நிலவுகிறது. மக்கள் இந்த நீங்கள் பயன்படுத்துகிற நீரை மிகவும் சிக்கனமாக பயன்படுத்துங்கள். உங்களுக்கு நீர் தடையின்றி கிடைக்கிறது என்பதற்காக நீரை வீண்வரையப்படுத்த வேண்டாம். எனவே சிக்கனமாக நீரை பயன்படுத்துங்கள் என்பதுதான் இப்போது வலிமையுள்ள திணைக்களம் அனர்த்த முகாமத்திய நிலையம் அதேபோல் அரசாங்கம் சார்பாக முன்வைக்கப்படும் மிக முக்கியமான கோரிக்கையாக இருப்பது நாங்கள் பார்க்கலாம். நீரை மிகுந்த சிக்கனமாக பயன்படுத்துங்கள். உங்கள் பகுதிகளில் மழை பெய்யலாம் அல்லது தட்டுப்படலாம் இருக்கலாம். ஆனால் நாட்டின் இன்னொரு பகுதியில் 5-6 மாவட்டங்கள் குடிநீருக்கு கூட நீர் இல்லாமல் மிகுந்த தட்டுப்பாடு இருக்கிறார்கள். எனவே நீரை சிக்கனமாக பயன்படுத்துங்கள் என்பது விடயத்தையும் நாங்கள் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றோம். இவ்வாறு இருக்க மட்டக்களப்பில் நீர் விநியோக தடை அமல்படுத்தப்பட போவதான செய்தியும் இன்று தினம் பத்திரிகையினுடைய உட்பக்க செய்திகளாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இப்போது காணப்படுகின்ற இந்த வறட்சியான வானிலை அடிப்படையாக வைத்து மட்டக்களப்பில் இவ்வாறு இன்று முதல் 4 மணி நேர நீர்வெட்டு அமல்படுத்தப்பட போவதாக வீரகேசரி பத்திரிகை சொல்கிறது. வறட்சி காரணமாக மட்டக்களப்பு மாவட்டத்தில் இன்று முதல் 4 மணி நேர நீர்வெட்டு. மாவட்ட பிராந்திய முகாமையாளர் எந்திரி எஸ் ஜெயந்தன் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது. அலினோ காலநிலையால் ஏற்பட்டுள்ள வறட்சி காரணமாக மட்டக்களப்பு மாவட்டத்தில் இன்று 22ஆம் தேதி முதல் 4 மணி நேரம் நீர்வெட்டு மேற்கொள்ள தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. எனவே மக்கள் நீரை சிக்கனமாக பாவிக்குமாறு தேசிய நீர்வளங்கள் வடிவமைப்பு சபை மாவட்ட பிராந்திய முகாமையாளர் எந்திரி எஸ் ஜெயந்தன் தெரிவித்திருக்கின்றார். தற்போது ஏற்பட்டுள்ள வறட்சியான காலநிலை காரணமாக உன்னிச்சை குளத்தின் நீர்மட்டம் வெகுவாக குறைந்து செல்கிறது. இந்நிலையில் தொடர்ச்சியாக நீர்வளங்களை மேற்கொள்ள முடியாத நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. எனவே இன்று 22ஆம் தேதி முதல் காலை 10 மணி தொடக்கம் பிற்பகல் 2 மணி வரை நாளாந்தம் நீர்வெட்டை மேற்கொள்ள தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலை வளமைக்கு திரும்பும் வரை நீர் பாவனையாளர்கள் நீரை சேமித்து வைத்து சிக்கனமாக பயன்படுத்துமாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தல் விடுத்திருக்கிறார்கள் விடுத்திருக்கின்றார். இதேவேளை தற்போது உன்னிச்சை குளத்தின் நீர்மட்டம் வரலாற்றில் முதல் தடவையாக 10 அடியாக குறைந்துள்ளதோடு தற்போது மழை பெய்வதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை என வானிலை அவதான நிலையத்தினர் குறிப்பிட்டிருப்பதாகவும் மாவட்ட பிராந்திய முகாமையாளர் எந்திரி எஸ் ஜெயந்தன் அவர்கள் தெரிவித்த தகவலும் முக்கியமாக இருப்பதை காணலாம். எனவே இது உங்கள் பகுதிக்கு வருவதற்கான சாத்தியம் இல்லாமல் இல்லை. எனவே தொடர்ச்சியாக எல்நினோ காலை நீடித்தால் வறட்சிக்கான நிலைமை இன்னும் இருக்கிறது. 90% இந்த எல்நினோடைய மிக பாரிய தாக்கம் இலங்கையில் ஏற்படுவதாக சுட்டிக்காட்டப்படும் நிலையில் அதுகுறித்து மக்கள் எச்சரிக்கையாக இருப்பதற்காக அந்த செய்திகளும் பிரதானமான செய்திகளாக வந்திருப்பதை காணலாம். அடுத்து இன்னும் ஒரு தகவல் இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகையிலிருந்து நெல் ஆலை உரிமையாளர்களை பதிவு செய்யும் பணிகள் ஆரம்பம். கண்டி மாவட்ட செயலாளர் இந்திக்கு உடவத்த தகவல் என்பதாக இன்று தினம் வீரகேசரி பத்திரிகையில் அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது. அரசாங்கத்தின் நெற்கொள்வனவு தேசிய வேலைத்திட்டத்திற்கிணங்க கண்டி மாவட்டத்தில் நெல் ஆலை உரிமையாளர்களை பதிவு செய்யும் பணிகள் விவசாய திணைக்களத்தின் ஒருங்கிணைப்புடன் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இதற்கமைய கண்டி மாவட்டத்தில் உள்ள சிறிய நடுத்தர மற்றும் பாரிய அளவிலான நெல் ஆலை தொடர்பான தகவல்கள் சேகரிக்கப்படுவதோடு கருப்பு பட்டியலில் இடம்பெறாத ஆலை உரிமையாளர்களை பதிவு செய்யும் நடவடிக்கைகளும் இதன் கீழ் முன்னெடுக்கப்படும் என கண்டி மாவட்ட செயலாளர் இந்திக உடவத்த தெரிவித்திருக்கின்றார். கண்டி மாவட்ட செயலகத்தில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற மாவட்ட விவசாயிகளின் கூட்டத்தில் மாவட்ட செயலாளர் இந்திக உடவத்த இந்த விடயங்களை தெரிவித்திருப்பதாக அந்த செய்தியும் தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து இன்னும் ஒரு முக்கியமான செய்தியும் இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகையிலிருந்து பதுல்லையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இழப்பீட்டு காசோலைகள் வழங்கல் என்பதாக இன்னும் ஒரு தகவலும் முக்கியமான செய்தியாக இடம்பெறுகிறது. இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் தித்வா புயலால் பாதிக்கப்பட்ட பதுல்லை பகுதியில் பகுதியளவில் சேதமடைந்த வீடுகளுக்கான இழப்பீட்டு காசோலைகள் வழங்கும் நிகழ்வு நேற்று முன்தினம் பதுல்லை மாவட்ட செயலக வளாகத்தில் இடம்பெற்றது. தோட்ட உட்கடை மற்றும் சமூக அபிவிருத்தி வசதிகள் அமைச்சர் சமந்த வித்யாரன் தலைமையில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் பதுல்லை பிரதேச செயலக பிரிவில் முழுமையாக அதிக அபாயமுள்ள மற்றும் பகுதியளவு சேதமடைந்த பேரிடரால் பாதிக்கப்பட்ட 244 குடும்பங்கள் உட்பட தகுதியான 248 பயனாளிகள் காசோலைகள் விநியோகிக்கப்பட்டன. 835 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அதன்படி வீடுகளை முழுமையாக இழந்த குடும்பங்களுக்கு தலா 50 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டு 2 குடும்பங்களுக்கு புதிய வீடு வழங்குவதற்காக 1 கோடி ரூபாய் வழங்கப்பட்டதோடு மேலதிக 2 குடும்பங்களுக்கு முதல் தவணையாக 20 லட்சம்
மீதமுள்ள தொகை தலா 50 லட்சம் வழங்கப்பட்டன. இரண்டாம் கட்டமாக 2 குடும்பங்களுக்கு தலா 15 லட்சம் ரூபாய் வீதம் வழங்கப்பட்டது. பகுதி அளவில் சேதமடைந்த வீடுகளை சீரமைப்பதற்காக 24 குடும்பங்களுக்கு தலா 2 மில்லியன் ரூபாய் வழங்கப்பட்டது. மதிப்பீடின்றி அதிகாரப்பூர்வ உறுதிப்பத்தின் அடிப்படையில் 205 குடும்பங்கள் 5 மில்லியன் ரூபாய் வரையில் உதவிக்கு தகுதி பெற்றுள்ளன. முதற்கட்டமாக இந்த குடும்பங்களுக்கு 3 மில்லியன் ரூபாய் வழங்கப்பட்டது. மேலதிக மதிப்பீட்டுக்கு பின் இழப்பீடு பெறவிருக்கும் 13 வீடுகளுக்கு காசோலைகள் வழங்கப்பட்டன. பாதிக்கப்பட்ட மக்களின் உயிர்களை உட்கட்டமைப்புகளையும் தற்போதைய நிலையிலிருந்து மீட்டு அவற்றை சிறந்த மற்றும் வலுவான நிலைக்கு மீண்டும் கட்டியெழுப்புவதே அரசாங்கத்தின் பிரதான நோக்கமாகும். இந்நிகழ்வில் பதுல்லை மேயர் நந்தன அபகோட உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டதாக அந்த செய்தி முக்கியமாக இருப்பதற்காக தித்வாயில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்கின அதேவேளை பகுதி அளவில் சேதமடைந்த வீடுகளுக்கும் இப்போது நிவாரணங்கள் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. முழுமையான சேதமடைந்த வீடுகளுக்கும் நிவாரணங்கள் வழங்கப்பட்டிருப்பதை நாங்கள் சுட்டிக்காட்ட வேண்டும். அது தொடர்பான நடவடிக்கைகள் இப்போது தொடர்ச்சியாக அரசாங்கத்தினால் மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற விடயத்தை நாங்கள் இப்போது ஞாபகப்படுத்த வேண்டும். அடுத்து இன்றைய தினம் மற்றொரு முக்கியமான செய்தி ஒன்று இன்றைய லங்கா தீப பத்திரிகையினுடைய முதற்பக்க பிரதான செய்தி ஒன்றாக வந்திருக்கிறது. ஐஸ் மத்தட லொல் சரசவி சிசுன் வெடிவெலா என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்றுவதை காணலாம். நேவாசிகாகார தத்வயாத் பரபத்தலாய் மாச்சாரிய சமிந்த அபேசிங் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்றுவது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த ஐஸ் போதைப் பொருளை பயன்படுத்துகின்ற பல்கலைக்கழக மாணவரின் எண்ணிக்கை அதிகரித்திருப்பதாக பேராசிரியர் சாமிந்த அபேசிங்க தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி தொடர்கிறது. எனவே இந்த விடயங்களானது குறிப்பாக கேரளி பல்கலைக்கழகத்தினுடைய சமூக விஞ்ஞான பீடத்தினுடைய பீடாதிபதி பேராசிரியர் சாமிந்த அபேசிங் அவர்கள் தெரிவித்த கருத்தை அடிப்படையாக வைத்து இன்றைய லங்கா தீப பத்திரிகை செய்தி தந்திருக்கிறது. பல்கலைக்கழக மாணவர்கள் மத்தியில் கடந்த 10 தசாப்தங்களுக்கு பின்னர் அதாவது இந்த காலப்பகுதியில் அதிக அளவான போதைப் பொருள் பயன்பாடு அதிகரித்திருப்பதாக அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அதிலும் குறிப்பாக கடந்த முன்னைய காலங்களை விட இப்போது ஐஸ் உள்ளிட்ட இந்த செயற்கையாக தயாரிக்கப்படுகின்ற போதைப் பொருளை பயன்படுத்துகின்ற வீதம் அதிகரித்திருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். எனவே இந்த போதைப் பொருள் அழிவை அல்லது போதைப் பொருள் பிரச்சனையை ஒழிப்பது தனி ஒரு நபரால் முடியாத காரியம் என்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இதற்கு சமூகம் என்ற அடிப்படையில் நாம் அனைவரும் ஒன்று சேர வேண்டும். அரசாங்கம், அதேபோல் அரசு பொறிமுறை, அரசு அதிகாரிகள், முப்படையினர், போலீசார், பொதுமக்கள் என்று அனைவரும் ஒன்றிணைந்து இந்த போதைப் பொருள் அழிவை கட்டுப்படுத்தாவிட்டால் இது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த அதிக வாய்ப்பு இருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கு. எனவே இதற்கு 10 ஆண்டு காலப்பகுதிக்குள் இந்த நிலைமை மிகவும் மோசமான கட்டத்தை அடைந்திருப்பதாகவும் பல்கலைக்கழகங்களுக்குள் இது மிகவும் குறிப்பாக இந்த பல்கலைக்கழக விடுதிகளுக்குள் இது மோசமான நிலைமையை கொண்டு சென்றிருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். எனவே இதனை பல்கலைக்கழகங்களால் மாத்திரம் ஒரேடியாக கட்டுப்படுத்திவிட முடியாது. எனவே இதற்கு சகல தரப்பினரும் ஒத்துழைப்பு தேவை என்பதாக கேரளி பல்கலைக்கழகத்தினுடைய சமூக விஞ்ஞான பிரிவினுடைய பீடாதிபதி பேராசிரியர் சாமிந்த அபேசிங்க இந்த கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார். எனவே பல்கலைக்கழகங்களையும் தாண்டி இது இன்னும் கிராமங்களுக்குள் மூடிவிருக்கிறது. பாடசாலைகளையும் நெருங்கிக் கொண்டிருப்பதாக பலரும் இப்போது கருத்துக்களை முன்வைக்க இந்த போதைப் பொருள் ஒழிப்பு நடவடிக்கை முழு நாடு ஒன்றாக இந்த தேசிய வேலை திட்டத்திற்கு அரசாங்கம் மக்களின் ஒத்துழைப்பை முழுமையாக எதிர்பார்த்து காத்திருக்கிறது. மக்களும் இதற்கு ஒத்துழைப்பு வழங்கி எதிர்கால சந்ததியை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகளுக்கு நாம் எங்களுடைய சமூக பொறுப்பை நிறைவேற்ற வேண்டும் என்ற விடயத்தை சுட்டிக்காட்டி அந்த செய்தி இன்றைய லங்கா தீபத்தினுடைய முக்கிய முதற்பக்க செய்தியாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணலாம். அடுத்து இன்னும் ஒரு முக்கியமான தகவல் இன்றைய வீரகேசரி மற்றும் லங்கா தீப விசாரணை ஒன்றை நடத்தியது. சுமார் 6 மணி நேரம் வரை இந்த விசாரணைகள் நீடித்தன. நிதி குற்ற விசாரணை பிரிவின் விடுத்திருந்த அழைப்பு கமயம் அங்கு சென்ற நாமலிடம் உட்பகல் 9 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை இந்த விசாரணை இடம்பெற்றிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. சிஎஸ்என் தொலைக்காட்சி ஊடாக பெறப்பட்ட நிதியை பயன்படுத்தி தங்கள்ல பே ஹோட்டல் வாங்கப்பட்டது தொடர்பாக நிதி குற்ற விசாரணை பிரிவு விசாரணை ஒன்று நடத்தி வருகிறது. அந்த விசாரணை ஒரு பகுதியாக நிதி குற்ற விசாரணை பிரிவு நாமல் ராஜபக்சவுக்கு இந்த அழைப்பாணையை வழங்கியிருக்கிறது. அதன்படி நாமல் ராஜபக்சவிடம் விசேட வாக்குமூலம் ஒன்றையும் நிதி குற்ற விசாரணை பிரிவு பதிவு செய்திருக்கிறது. நேற்றைய விசாரணையில் வெளிப்பட்ட தகவல்களை மையப்படுத்தி கடுவல நீதவான் நீதிமன்றுக்கு அறிக்கையிட நிதி குற்ற விசாரணை பிரிவினர் தீர்மானித்திருப்பதாகவும் அந்த செய்தி தொடர்வதை நாங்கள்
காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்த இன்றைய தினம் மற்றொரு தகவலும் முக்கியத்துவம் பெறுகிறது. இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் தேவையற்ற விடயங்களை செய்யும் அரசாங்கம் மஹிந்த ராஜபக்ஷ விசனம் என்பதாக வீரகேசரி பத்திரிகை தலைப்பெற்றுவதை நாங்கள் பார்க்கலாம். நாட்டில் தற்போது சர்ச்சைக்குள்ளாகியுள்ள 22வது அரசியலமைப்பு சீர்திருத்தத்துக்கு பதிலாக மக்களின் அத்தியாவசிய தேவைகளுக்கு அரசாங்கம் முதன்மைத்துவம் அளிக்க வேண்டும் என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ வலியுறுத்தி இருக்கின்றார். நீதிபதிகளின் ஓய்வு வயதில்லை அதிகரிப்பு தொடர்பாக அரசினால் முன்மொழியப்பட்ட 22வது அரசியலமைப்பு சீர்திருத்தம் குறித்து கொழும்பில் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே அவர் இந்த விடயங்களை தெரிவித்திருக்கின்றார். தற்போது பேசப்பட்டு வரும் இந்த 22வது அரசியலமைப்பு சீர்திருத்தத்தை கொண்டு வருவதை விட மக்களுக்கு ஆற்ற வேண்டிய பல பணிகள் அரசாங்கத்துக்கு இருக்கின்றன. மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய பணிகளை முழுமையாக செய்து முடித்த பின்னர் இவ்வாறான எந்த ஒரு சட்ட திருத்தத்தையும் அவர்கள் மேற்கொள்ளலாம் என்பதாகத்தான் நேற்று தினம் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி பிரதானமாக இருப்பது நாங்கள் காணலாம். தற்போது நாட்டில் உள்ள மக்களின் முதன்மையான பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கு பதிலாக அவசியமற்ற விடயங்களையே அரசாங்கம் முன்னெடுத்து செல்கிறது. உணவு மற்றும் அடிப்படை தேவைகளின்றி மக்கள் சுலனா துயரங்களை எதிர்கொண்டு வரும் நிலையில் அந்த பிரச்சினைகளுக்கு தீர்வு காணாமல் தேவையற்ற விடயங்களை செய்ய முற்படும் போதே நாட்டில் பல சிக்கல் உருவாகும் என்பதாகவும் மஹிந்த ராஜபக்ஷ முன்னாள் ஜனாதிபதி அவர்கள் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தியும் பிரதானமாக இடம்பெடுத்திருப்பது நாங்கள் காணலாம். இதேபோல் நேற்று தினம் பாராளுமன்றத்தில் பிரதம நீதியரசரை அடிப்படையாக வைத்து தயாசிரி ஜெயசேகர சில கருத்துக்களை முன்வைத்தார். அவர் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர்.

வசந்தம் டிவி மற்றும் வசந்தம் மெகமின் சுயாதீன செய்தி பார்வையிடந்திருக்கிறோம். அந்த வகையில் பத்திரிகையில் வெளியாயிருக்கின்ற முக்கியமான செய்திகள் தொடர்பில் நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். நேற்று தினம் தயாசிரி ஜாயசகர் எம்பி பாராளுமன்றத்தில் தெரிவித்த கருத்துக்களும் முக்கியமான செய்தியாக வருகிறது. பிரதம நீதியரசர் மத போதகரின் பணியை செய்ய வேண்டியதில்லை, எதிர்க்கட்சியின் தயாசிரி ஜாயசேகர் எம்பி தெரிவிப்பு என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகை தலைப்பிடுகிறது. பிரதம நீதியரசர் மத போதகரின் பணியை செய்ய வேண்டிய அவசியமில்லை, சிங்கள பௌத்தம் அளிக்கப்படுகிறது, சிங்கள பௌத்தர்கள் உயர்நீதிமன்ற நீதியரசர்களாக நியமிக்கப்படவில்லை, அரசியலமைப்பின் 22 திருத்தத்தை நிறைவேற்றி நீதிபதிகளுக்கு 2 ஆண்டுகாலம் பதவி நீடிப்பை வழங்கினால் எமது அரசாங்கத்தில் அதற்கு எதிராக உரிய நடவடிக்கை எடுப்போம், ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழு நியமிக்கப்படும், 2 ஆண்டு காலத்தில் பெரும் சம்பளத்தை மீள அரசுக்கு ஒப்படைக்க வேண்டிய நிலைமை நீதிபதிகளுக்கு ஏற்படும், அதேபோன்று 2 ஆண்டு பதவியின் போது வழங்கும் தீர்ப்புகளையும் மீள் பரிசீலனை செய்ய நேரிடும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் குருநாகல் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசேகர் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். பாராளுமன்றத்தில் நேற்று வெள்ளிக்கிழமை இடம்பெற்ற சபை ஒத்திவைப்பு வேளை விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இந்த விடயங்களை தெரிவித்திருப்பதாக அந்த செய்தியை வெளியாகியிருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே எங்களது அரசாங்கத்தில் நாங்கள் இதற்கு எதிராக கடுமையான நடவடிக்கை மேற்கொள்ளும் என்பதாகத்தான் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அவ்வாறு இருக்க வாசுதேவ நாணயக்கார் அவர்கள் தெரிவித்த ஒரு கருத்து இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் தலைப்பிடப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அவர் தெரிவித்த கருத்துக்கள் நாங்கள் இப்போது பார்க்கலாம். வயதில்லை அதிகரிப்பை வரவேற்கிறேன், வாசுதேவ நாணயக்கார தெரிவிப்பு என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகை தலைப்பிட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. 22வது அரசியலமைப்பு திருத்தத்துக்கு அமைய நீதிபதிகளின் வயதில்லையை அதிகரிப்பது நல்ல விடயமாகும், நான் அதை வரவேற்கிறேன் என்று ஜனநாயக இடதுசாரி முன்னணியின் தலைவர் வாசுதேவ நாணயக்கார தெரிவித்திருக்கின்றார். கொழும்பில் நேற்று முன்தினம் நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இந்த விடயங்களை கூறியிருப்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகை செய்தி வெளியிட்டிருக்கிறது. நாட்டின் 22வது அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பாக தற்போது நிலவும் விமர்சனங்கள் மற்றும் இந்த திருத்தம் குறித்து மக்கள் மத்தியில் தேவையற்ற அச்சமும் 22வது திருத்தமானது ஒரு பொது வாக்கெடுப்புக்கு செல்ல வேண்டும் என்ற அழுத்தமும் கொடுக்கப்பட்டு வருகிறது. அரசியலமைப்பின் எந்த ஒரு விதிகளுக்கும் விளக்கம் அளிக்கும் அதிகாரம் உச்சநீதிமன்றத்துக்கே உண்டு. நீதிமன்றம் எடுக்கும் முடிவுகள் சட்டத்தின்படி மட்டுமே இருக்குமே தவிர நீதிபதிகளின் தனிப்பட்ட நலன்களுக்காகவோ அல்லது அவர்களின் பதவிக்காலத்தை இடிப்பதற்காகவோ அல்லது அரசாங்கத்தில் இருப்பதற்காகவோ இருக்காது என்பதாக அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். நீதிமன்றத்தின் நேர்மை மீது சந்தேகம் எழுப்புவது நாட்டின் சட்ட மேலாதிக்கத்துக்கு விடுக்கப்படும் சவாலாகவே இது காணப்படுகிறது. இதனால் இந்த விவகாரத்தை நீதிமன்றத்தின் முடிவுக்கே விட்டுவிட வேண்டும், தர்க்க ரீதியான வாதங்களை மட்டும் வழக்கறிஞர்கள் நீதிமன்றில் முன்வைக்க வேண்டும், நாட்டின் சாதாரண மக்கள் சந்திக்கும் கடுமையான நெருக்கடிகளை உணர்வுபூர்வமாக ஒப்புக்கொள்ள வேண்டும், வரி அதிகரிப்பு மற்றும் அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலை உயர்வு ஆகியவை மக்களின் வாழ்வாதாரத்தை பெரிதும் பாயத்துள்ளன. இருப்பினும் இந்த விலை உயர்வுக்கான காரணங்கள் வெறும் உள்நாட்டு விவகாரங்கள் மாத்திரமல்ல, உலகளாவிய போர்கள், காலநிலை மாற்றத்தால் ஏற்பட்ட வறட்சி மற்றும் கப்பல் போக்குவரத்து செலவுகள் அதிகரிப்பும் ஆகியவையும் இதில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. சர்வதேச நாணயத்தின் நிபந்தனைகளை கட்டுப்பட்டு வெளிநாட்டு செலாவணியை சேமிப்பதன் மூலம் மட்டுமே நாட்டின் கடன் சுமையை குறைக்க முடியும் என்பதால் அரசாங்கம் இந்த கடினமான பாதையில் செல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறது என்பதாகவும் வாசுதேவ நாணயக்கார் அவர்கள் நேற்று முன்தினம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் தெரிவித்த கருத்துக்களும் பிரதானமான செய்திகளாக இருப்பதை காணலாம். இதேபோல இந்த 22வது அரசியலமைப்பு திருத்தத்துக்கு எதிராக இப்போது நீதிமன்றில் உச்சநீதிமன்றில் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் அந்த மனுவினுடைய பிரதிகள் 9 பிரதிகள் தமக்கு எடுத்திருப்பதாக சபாநாயகர் நேற்று தினம் பாராளுமன்றத்தில் குறிப்பிட்டார். 9 அடிப்படை உரிமீறல் மனுக்களின் பிரதிகள் கிடைத்தன, சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்ன அறிவிப்பு என்பதாக வீரகேசரி பத்திரிகை தலைப்பிட்டிருக்கிறது. அரசியலமைப்பில் 22ஆம் திருத்த சட்ட மூலத்தை சவாலுக்குட்படுத்தி இதுவரையில் 9 அடிப்படை உரிமீறல் மனுக்கள் உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. அதற்கமைய மனுக்களின் பிரதிகள் சபாநாயகருக்கு கிடைக்கப்பெற்றுள்ளன. பாராளுமன்றத்தில் நேற்று வெள்ளிக்கிழமை இடம்பெற்ற அமர்வின் போது அரசியலமைப்பின் 22வது திருத்த சட்ட மூலத்துக்கு எதிராக உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள மேலும் 2 மனுக்களின் பிரதிகள் தனக்கு கிடைத்திருப்பதாக சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்ன சபையில் தெரிவித்தார். அரசியலமைப்பின் 22வது திருச்சட்ட மூலத்தை சவாலுக்குட்படுத்தி கடந்த 19 மற்றும் 20ஆம் திகதிகளில் கிடைக்கப்பெற்ற 7 பிரதிகளுக்கு மேலதிகமாக இந்த 2 மனுக்களின் பிரதிகள் தனக்கு கிடைத்திருப்பதாக சபாநாயகர் அறிவித்தார். கடந்த 19ஆம் திகதி இந்த அரசியலமைப்பு திருச்சட்ட மூலத்துக்கு எதிராக சபாநாயகருக்கு 3 மனுக்களின் பிரதிகள் கிடைத்திருந்தன. அதற்கமைய நேற்று முன்தினம் மேலும் 4 மனுக்களின் பிரதிகள் சபாநாயகர் கிடைத்தன. இதற்கமைய வர்த்தமான அறிவித்தலில் வெளியிடப்பட்டுள்ள அரசியலமைப்பின் 22வது திருத்தத்தை சவாலுக்குட்படுத்தி 9 மனுக்கள் உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக
அந்த செய்திகள் வெளியாகின்ற போதிலும் இதுவரைக்கும் நேற்று தினம் வரைக்கும் இதனை சவாலுக்கு உட்படுத்தி 13 மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாக இன்று தினம் பத்திரிகையினுடைய உட்பக்க செய்திகள் இருப்பதை நாங்கள் காணலாம். 22வது அரசியலமைப்பு திருச்சட்ட மூலத்தின் அரசியலமைப்பு தன்மையை சவாலுக்கு உட்படுத்தி உயர்நீதிமன்றத்தில் நேற்று தினம் மேலும் 2 மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றன. இதனை ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமணவின் சட்டத்தன்மைகள் அமைப்பும் தினன தகுன அமைப்பும் தாக்கல் செய்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. அந்த அடிப்படையில் இதுவரைக்கும் இந்த 22வது அரசியலமைப்பு திருத்தத்துக்கு எதிராக 13 மனுக்கள் உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாகவும் அந்த செய்தி முக்கியமான செய்திகளாக இன்று தினம் பத்திரிகையில் இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து இன்னும் ஒரு பிரதானமான செய்தி குறித்து நாங்கள் இப்போது பார்ப்பதற்கு தயாராக இருக்கிறோம். நேற்று தினம் இடம்பெற்ற வாகன விபத்து தொடர்பான செய்தி இன்று தினம் பத்திரிகைகளில் முக்கியமான செய்திகளாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இன்றைய லாங்காதீப் பத்திரிகை, அதேபோல டெய்லி மிரர் பத்திரிகை, அது தொடர்பான செய்திகள் முதற் பக்க செய்திகளாக வந்திருக்கின்றன. வீரகேசரி பத்திரிகையில் டிராக்டர் டிப்பர் மோதி கோர விபத்து, 5 உயிரிழப்பு, 3 படுகாயம், முனராகலை வெள்ளவாய பிரதான வீதியில் சம்பவம் என்பதாக வீரகேசரி பத்திரிகை தலைப்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. முனராகலை வெள்ளவாய பிரதான வீதியின் கும்புக்கணை கழுப்பாலம் பகுதியில் நேற்று அதிகாலை டிராக்டர் ரக வாகனமும் டிப்பரும் மோதியதில் இடம்பெற்ற விபத்தில் 5 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். சம்பவத்தில் படுகாயமடைந்த 3 பேர் முனராகலை மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். கபிலித்த பகுதியில் உள்ள வழிபாட்டு தலத்துக்கு பிரார்த்தனைக்காக சென்று கொண்டிருந்த 10 பக்தருடன் பயணித்த டிராக்டர் ரக வாகனம் எதிர்திசையில் பயணித்த, அதாவது எதிர்திசையில் வெள்ளவாயை நோக்கி பயணித்த டிப்பர் ரக லொரியுடன் மோதியதே குறித்த விபத்துக்கு காரணம் என்று சுட்டிக்காட்டப்படுகிறது. விபத்தில் பலத்த காயமடைந்த 8 பேர் உடனடியாக மீட்கப்பட்டு முனராகலை மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் 5 பேர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. ஏனைய மூவரும் தொடர்ந்தும் அங்கு சிகிச்சை பிரிவில் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகின்றார்கள். உயிரிழந்தவர்கள் 21, 26, 31, 55 மற்றும் 56 வயதுள்ளவர்களிடமும் அடையாளம் காணப்பட்டிருக்கிறார். இதில் லங்காதீப் பத்திரிகை புகைப்படத்துடன் கூடிய செய்தியாக அந்த செய்தியினை தந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அவர்கள் தொடாம்காஸ்கந்த, புத்தல மற்றும் ஹொரபொக்க ஆகிய பகுதிகளை சேர்ந்தவர்கள் என தெரிவிக்கப்படுகின்றது. விபத்து தொடர்பான முதற்கட்ட விசாரணையின் அடிப்படையில் டிப்பர் மற்றும் டிராக்டர் வாகனங்களின் சாரதிகள் கைது செய்யப்பட்டதோடு மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அந்த செய்தி இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. கபிலித் என்று சொல்லப்படுகின்ற அந்த ஆலயத்துக்கு சென்று ஆலயத்துக்கு வழிபாடுகளுக்காக சென்று கொண்டிருந்தவர்கள் தான் இவ்வாறு இந்த கோர விபத்துக்கு மோங்கொடுத்திருக்கிறார்கள். 10 பேர் இதில் பயணித்திருக்கிறார்கள். அதில் 5 பலியாகியிருக்கிறார்கள். 8 பேர் இப்போது சிகிச்சை பெற்று வருவதாகவும் அந்த செய்தி பிரதானமாக இன்று தினம் பத்திரிகையில் வந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து நேற்று தினம் யாழ்ப்பாணத்தில் ஒரு சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. அது தொடர்பான செய்திகள் இன்று தினம் சகல பத்திரிகைகளிலும் முக்கியமான செய்திகளாக இடம்பெற்றிருப்பதை காலம் இன்றைய லங்காதீப் பத்திரிகை, டெய்லி மிரர் பத்திரிகையினுடைய முக்கிய செய்திகளாக இடம்பெற்றிருக்கிறது. யாப்பனே கோவில் உள்ளிலக்க ரத்தின்யா துமின் லேசர் கிரணின் எஸ் லெட ஹாதி ஹெதி எக்கசிய பணாக் ரோகலே என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்றதை காணலாம். யாழ்ப்பாணத்தில் ஆலயம் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் பட்டாசு வெடிக்கப்பட்டு அதில் வந்த புகை மற்றும் லேசர் கதிர்களால் கண் பாதிப்புக்குள்ளாகி 150 பேர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக இன்று தினம் லங்காதீப் பத்திரிகை செய்திக்கு தலைப்பிட இன்றைய டெய்லி மிரர் பத்திரிகையில் மதுரமான செய்தி முக்கியமாக இடம்பெற்றிருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதேபோல் எக்ஸசிவ் லைட்டிங் அட் டெம்பிள் ஃபெஸ்டிவலின் ஜெஃப்னா லீவ்ஸ் 100 வித் விஷன் ப்ராப்ளம்ஸ் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே இந்த மிக முக்கியமாக இந்த கதிர்களின் தாக்கமே அவர்களுடைய கண் பாதிக்கு மிக முக்கியமான காரணியாக சொல்லப்படுகிறது. அதுகுறித்தும் நாங்கள் பார்ப்பது தயாராக இருக்கிறோம். யாழில் திருவிழா வான வேடிக்கை புகை அதிக சக்தி லேசர் ஒளிக்கீற்றுகளால் 250 மேற்பட்டோருக்கு கண்கள் பாதிப்பு என்பதாகவும் பலர் தொடர்ந்தும் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் சுட்டிக்காட்டப்படுகிறது. எனவே அத்துறவில் நாங்கள் இப்போது விரிவாக பார்க்கலாம். யாழ்ப்பாணம் பண்டத்தரிப்பு பிரான்பற்று கிராமத்தில் உள்ள ஆலயம் ஒன்றில் வியாழக்கிழமை இரவு நடைபெற்ற திருவிழாவின் போது வான வேடிக்கையால் ஏற்பட்ட புகை மற்றும் அதிக சக்தி கொண்ட லேசர் ஒளிக்கீற்றுகள் பயன்பாடு காரணமாக 250 மேற்பட்ட பொதுமக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இவர்களில் 127 பேர் வரை யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் கண் சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்றுள்ளதாக கண் வைத்திய நிபுணர் எம் மலரமன் தெரிவித்திருக்கின்றார்.
மேலும் தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலையில் 40 பேர் வரை சிகிச்சைகளுக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். பலருக்கு கண்களில் எரிச்சல், பார்வை குறைபாடு உள்ளிட்ட பாதிப்புகள் ஏற்பட்டிருப்பதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. கண் பாதிப்புக்குள்ளானவர்கள் அனைவரும் உடனடியாக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு அனுப்பப்பட்டு அங்கு சிகிச்சை மற்றும் விசேட கண்காணிப்பு நடவடிக்கைகளுக்கு முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் வைத்தியசாலை பணிப்பாளர் தெரிவித்தார். கண் பாதிப்புக்குள்ளானவர்களில் இம்முறை உயர்தர பரீட்சைக்கு தோற்றும் இரு மாணவர்களும் மேல்திக சிகிச்சைகளை பெற்று வீடு திரும்பியதோடு அவர்கள் தொடர்ந்தும் மருத்துவ கண்காணிப்பில் இருக்குமாறு பெற்றோருக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. இதற்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் தனியான விடுதியொன்று ஒதுக்கப்பட்டு அனுமதிக்கப்பட்டவர்களுக்கு மேலதிக வைத்தியர்கள், தாதியர்கள் மற்றும் ஊழியர்களின் பங்களிப்போடு சிகிச்சைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் ஆண்கள் 58 பேரும் பெண்கள் 44 பேரும் சிறுவர்கள் 55 பேரும் என மொத்தம் 157 பேர் கண் பாதிப்பு உள்ளிட்ட பாதிப்புகளுக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார்கள். கண் பாதிப்புக்கான அறிகுறிகள் தென்படும் அனைவரும் தாமதமின்றி உடனடியாக வைத்தியசாலைக்கு வருமாறு சுகாதார அதிகாரிகள் அறிவுறுத்தியிருக்கிறார்கள். கண்களில் எரிச்சல், சிவத்தல், நீர் வருதல், வலி, பார்வை மங்குதல் அல்லது ஏதேனும் மாற்றம் ஏற்பட்டால் அலட்சியம் செய்ய வேண்டாம். உடனடியாக அருகில் உள்ள வைத்தியசாலைக்கு சென்று பரிசோதனை செய்து கொள்ளுமாறு தேவையானவர்கள் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையின் கண் சிகிச்சை பிரிவை நாடுமாறும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த திருவிழாவில் கலந்து கொண்ட சிறுவர்கள், பெண்கள் உள்ளிட்ட அனைவரும் தங்களது கண்களில் ஏற்பட்டுள்ள மாற்றங்களை கவனமாக அவதானிக்க வேண்டும். கண்களை தேய்க்க வேண்டாம். சுயமாக எந்த ஒரு கண் மருந்தையும் பயன்படுத்த வேண்டாம். சந்தேகம் ஏற்பட்டாலும் உடனடியாக வைத்திய ஆலோசனையை பெற்றுக் கொள்ளுங்கள். மேலும் பாதிக்கப்பட்டவர்கள் தொடர்ந்து வைத்தியசாலைகளை நாடி வருவதால் நோயாளிகளின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பொதுமக்கள் எவ்வித பதற்றமின்றி உடனடியாக வைத்தியசாலையை நாடலாம். அதற்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் தயாராக உள்ளன என யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் வைத்தியர் சத்தியமூர்த்தி தெரிவித்திருக்கின்றார். இதேவேளை பாதிக்கப்பட்டவர்களை உடனடியாக வைத்தியசாலைக்கு செல்லுமாறு பிரதேசபையினால் ஒளிபரிக்கும் மூலம் பொதுமக்களுக்கு அறிவிக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக கண்களில் பாதிப்பு, எரிச்சல்லது பார்வை தொடர்பான பிரச்சனை ஏற்பட்டவர்கள் தாமதிக்காமல் அருகிலுள்ள வைத்தியசாலையை நாடுமாறு தெரிவிக்கப்படுகிறது. பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என்பதால் அந்த பகுதி சுகாதார தரப்பினரால் தொடர்ந்தும் விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இதேவேளை நவாலி அந்திரான் கிராமத்தில் வியாழக்கிழமை நடைபெற்ற திருவிழாவின் போது வான வேடிக்கையால் அனர்த்தம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதன்போது பனைமரம் ஒன்று மற்றும் பாதுகாப்பு வேலியும் தீப்பற்றி இருந்ததோடு சில பொதுமக்களும் பாதிக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்திகளும் தொடர்வதை நாங்கள் காணோம். எனவே இந்த விவகாரம் இப்போது மிகப்பெரும் பேசுபொருளாக மாற இவ்வாறான செயற்பாடுகளுக்கு தடை விதிக்க வேண்டும், இவ்வாறான செயற்பாடுகளுக்கு அனுமதி வழங்கக்கூடாது என்று இப்போது பலரும் இதற்கான தங்களுடைய கடுமையான எதிர்ப்புகளை வெளியிட்டு வருகின்ற விடயங்களும் பிரதானமான செய்திகளாக இருப்பதை காணோம். எனவே அதிவலுகொண்ட அல்லது மிகப்பெரிய ஸ்டேடியங்கள் அல்லது கிரிக்கெட் மைதானங்கள் பாரிய பரப்புகளை கொண்ட பகுதிகளில் பயன்படுத்துகின்ற மின் விளக்குகள், மின் குமிழ்கள், அதே போல இந்த புற ஊதா கதிர்களை வெளியிடுகின்ற அல்லது ஏனைய பாதிக்கக்கூடிய கண்கள் அல்லது ஏனைய உடல்களை தசைகளை பாதிக்கக்கூடிய வகையிலான கதிர்வீச்சுகளை வெளியிடக்கூடிய இவ்வாறான இந்த விடயங்களை பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் என்பதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. குறிப்பாக இந்த சீன மின் விளக்குகள் போலீசாரால் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக இன்னும் ஒரு தகவலும் இருக்கிறது. பண்டத்தரைப்பு பிரான்பற்று முருகன் ஆலயத்தில் நடைபெற்ற ஆலய திருவிழாவின் போது நூற்றுக்கணக்கானோர் கண் பாதிப்புக்குள்ளான சம்பவம் தொடர்பில் தீவிர விசாரணை முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் ஆலய வளாகத்தில் பொருத்தப்பட்டிருந்த அதிக வலுகொண்ட சீன தயாரிப்பு மின் விளக்குகளை போலீசார் பறிமுதல் செய்திருக்கிறார்கள். கண் பாதிப்புக்கான உண்மையான காரணத்தை கண்டறியும் நோக்கில் போலீசாரும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளும் விசாரணைகள் மேற்கொண்டு வருகிறார்கள். இதன் கட்டமாக ஆலய வளாகத்தில் பொருத்தப்பட்டிருந்த அதிக வலுகொண்ட சீன தயாரிப்பு மின் விளக்குகள் சிலவற்றை போலீசார் கையகப்படுத்தி எடுத்து சென்றிருக்கிறார்கள். கையகப்படுத்தப்பட்ட இந்த மின் விளக்குகள் தற்போது ஆய்வுக்குட்படுத்தப்பட்டு வருவதோடு அவற்றின் மின்சக்தி அளவு, பயன்பாட்டு தன்மை மற்றும் பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு அவை அனுமதிக்கப்பட்டவையா அல்லது தடை செய்யப்பட்டவையா என்பது தொடர்பிலும் விரிவான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாகவும் அந்த தகவலும் பிரதானமாக இருப்பதை காணலாம். இதேபோல குறிப்பாக கோவில் திருவிழாக்களில் வான வேடிக்கைகளையும் களியாட்டங்களையும் முற்றுமுழுதாக நிறுத்த வேண்டும் என்பதாக தென்கையிலே ஆதீன முதல்வர் தவத்திரு அகத்தியரடிகளார் வேண்டுகோள் ஒன்றையும் விடுத்திருப்பதாகவும் இன்று தினம் செய்திகள் வந்திருக்கின்றன. சைவத்திரு கோவில்களில் திருவிழாக்களில் வான வேடிக்கைகளையும் களியாட்டங்களையும் முற்றுமுழுதாக நிறுத்துங்கள் என சைவ ஆன்மீக தலைவரும் தென்கையிலே ஆதீன முதல்வருமான தவத்திரு அகத்தியரடிகளார் வேண்டுகோள் விடுத்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. எனவே ஆலய திருவிழாவில் கண் பாதிக்கப்பட்ட மக்கள் வைத்தியசாலை அனுமதிக்க
அறிவிக்கப்பட்ட நிலையில் அகத்தியர் அடிகளார் இந்த வேண்டுகோளை விடுத்திருப்பதாக அந்த செய்தி தொடர்கிறது. யாழ் மாவட்ட சைவ திருக்கோவில் ஒன்றில் இடம்பெற்ற திருவிழா நிகழ்வின் அதி வெளிச்சத்தை வெற்றுக்கண்ணால் பார்த்த பலர் கண் பாதிப்புக்குள்ளாகி வைத்தியசாலை அனுமதிக்கப்படுகின்றமை மிகுந்த துயரத்தை தோற்றுவித்திருப்பதாக அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அதேபோல் கடந்த மாதங்களில் சில ஆலய திருவிழாக்கள் மிகவும் விரும்பத்தக்க

தென்கையிலே ஆதீன முதல்வர் தபத்து அகத்தியர் அடிகளார் அவர்கள் வேண்டுகோள் விடுத்திருப்பதாகவும் அந்த செய்திகளும் முக்கியமான செய்திகளாக இன்று தினம் பத்திரிகை இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து நேற்று தினம் பாராளுமன்றத்தில் பேசப்பட்ட இன்னொரு விவகாரம் தொடர்பாக நாங்கள் இப்போது பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். இன்றைய வீரகேசரி பத்திரிகை தொடர்பான செய்தி வருகிறது. பிரதான தலைப்புச் செய்தியாக, மதிலுக்கு வெளியேயும் எண்புக்கூடுகள் இருக்கலாம், சோமரத்ன ராஜபக்சவை செம்மணிக்கு அழைத்து விசாரியுங்கள் சபையில் ஸ்ரீதரன் எம்பி தெரிவிப்பு என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்றுவதை பார்க்கலாம். இதுகுறித்து நாங்கள் விரிவாக பார்ப்போம் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர்.

வசந்தம் டிவி மற்றும் வசந்தம் எஃப்எம்இன் சுயாதீன செய்தி பாருகிறோம். அந்த வகையில் வீரகேசரி பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி குறித்து நாங்கள் இப்போது பார்க்கலாம். மதிலுக்கு வெளியேயும் வெண்புக்கூடுகள் இருக்கலாம், சோமரத்ன ராஜபக்சவை செம்மனைக்கு அழைத்து விசாரியுங்கள் சபையில் ஸ்ரீதரன் எம்பி தெரிவிப்பென்பதாக வீரகேசரி பத்திரிகை பிரதான தலைப்பிடுவது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. செம்மணி மனித புதைகள் விவகாரத்தில் அரசாங்கம் இதய சுத்தியுடன் வெளிப்படையாக செயல்பட வேண்டும், இருப்பினும் அரசாங்கம் மந்தமாகவே செயல்படுகிறது. செம்மணி மனித புதைகளின் மதிலை தாண்டிய பகுதிகளிலும் மனித எலும்புக்கூடுகள் இருப்பதற்கான சாத்தியம் காணப்படுகிறது. நீதிமன்ற உத்தரவுடன் சோமரத்ன ராஜபக்சவை செம்மணிக்கு அழைத்து செல்ல வேண்டும், அங்கு அவர் காண்பிக்கும் இடங்களில் அகலப் பணிகளை மேற்கொள்ள வேண்டும், அப்போதுதான் பல விடயங்கள் வெளிவரும் என்று இலங்கை தமிழரசுக் கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்கள் நேற்றைய தினம் வலியுறுத்தியிருக்கிறார். நேற்று வெள்ளிக்கிழமை இடம்பெற்ற சபை ஒத்திவுப்படை விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இந்த கோரிக்கையை முன்வைத்திருப்பதாக அந்த செய்தி தொடர்கிறது. இதுவரை முன்னெடுக்கப்பட்ட அகலப் பணிகளின் ஊடாக 584 மனித எலும்புக்கூடுகள் அங்கு கண்டெடுக்கப்பட்டுள்ளன. மீட்கப்பட்ட எலும்புக்கூடுகள் தொடர்ந்தும் பரிசோதனைகளுக்கு உட்படுத்தப்படுமா இல்லையா என்பது அரசாங்கம் வெளிப்படையாக அறிவிக்கவில்லை. அறிவிப்புகளும் இடுபெற நிலையில் காணப்படுகின்றன. இலங்கையில் மனித உரிமைகள் ஆணைக்குழு 2003 காலப்பகுதியில் அகலப் பணிகளை இப்பகுதியில் முன்னெடுத்தது, இருப்பினும் உண்மைகள் வெளிப்படுத்தப்படவில்லை. எனவே இந்த விவகாரத்தில் இப்போதைய அரசாங்கமாவது இதற்கான தீர்வுகளை வழங்குமா என்று மக்கள் காத்திருக்கிறார்கள். அந்த வகையில்தான் இதனை இன்னும் அதனையும் தாண்டி வெளியிடங்களிலும் சில வேளைகளில் எலும்புக்கூடுகள் இருக்கலாம், அது குறித்தும் ஆய்வு நடத்துமாறும் அவர் இந்த கோரிக்கையை முன்வைத்திருப்பதாக அந்த செய்திகளும் பிரதானமாக இடம்பெடுத்திருப்பதை காலம். அடுத்து இன்று தினம் வீரகேசரி பத்திரிகையுடைய முதற்பக்க புகைப்படம் ஒன்று வெளியாகியிருக்கிறது. தமது காணிகளை விடுவிக்குமாறு வலியுறுத்தி கிளிநொச்சி பழைய மாவட்ட செயலகத்துக்கு முன்பாக முன்னெடுக்கப்பட்ட கவனயறி புகைப்படமாக இன்று தினம் வீரகேசரி பத்திரிகை இந்த புகைப்படம் இடம்பெற்றிருக்கிறது. கிளிநொச்சியில் தமது காணிகளை விடுவிக்குமாறு கோரி பழைய மாவட்ட செயலகத்துக்கு முன்பாக நேற்று தினம் மக்கள் இவ்வாறு ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுத்த புகைப்படமாக அந்த புகைப்படம் வெளியாகியிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கு. இன்று தினம் வீரகேசரி பத்திரிகையிலும் பாரம்பரிய காணிகளை விடுவிக்குமாறு வலியுறுத்தி கிளிநொச்சியில் போராட்டம் என்பதாக அந்த செய்தி ஒன்றும் இன்று தினம் வீரகேசரி பத்திரிகையுடைய உட்பக்க செய்தியாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. கிளிநொச்சி உள்ளிட்ட நாட்டின் பல பகுதிகளிலும் இவ்வாறான மக்கள் தங்களுடைய தொடர்ச்சியான போராட்டங்களை மேற்கொண்டு வந்தார்கள். எங்கள் பாரம்பரிய காணிகள் நிர்ணயமக்கு மீள வழங்கு என அரசை வலியுறுத்தி நேற்று கிளிநொச்சி பழைய மாவட்ட செயலகம் முன்பாக கவனயறி போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. மன்னார் சமூக பொருளாதார மேம்பாட்டுக்கான அமைப்பின் ஏற்பாட்டில் நடைபெற்ற

0: நடைபெற்ற போராட்டத்தில் சிவில் சமூக பிரதிநிதிகள், காணி உரிமையாளர்கள் மற்றும் பொதுமக்கள் என பெருந்திரளானோர் கலந்து கொண்டதாகவும் அந்த செய்தி இருக்கிறது. யாழ்ப்பாணம் வலிகாம் வடக்கு, முல்லைத்தீவு கேப்பாப்பிளவு, மட்டக்களப்பு மயிலத்தமடு, மாதவனை மற்றும் எக்கச்சி கிராஞ்சி ஆகிய பகுதியில் காணிகள் இருந்த மக்களின் நீண்டகால உரிமை போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிக்கும் முகமாக இந்த போராட்டம் இடம்பெற்றதாக அந்த செய்தியும் தொடர்வதை நாங்கள் காணலாம். இதே போல நேற்றைய தினம் ஜனாதிபதி தலைமையில் விசேடமான ஒரு கலந்துரையாடல் இடம்பெற்றிருக்கிறது. போது ஜனாதிபதி அவர்கள் தெரிவித்த கருத்துக்களும் முக்கியமாக இந்த தினம் உட்பக்கச் செய்திகளாக பத்திரிகைகள் வந்திருக்கின்றன. வடகிழக்கு மாகாணங்களில் காணிகளை விடுவிப்பது குறித்து கலந்துரையாடல் என்பதாகவும் அந்த செய்திக்கு தள்ளப்பட்டிருக்க காலம். இன்றைய லங்காதீ பத்திரிகை உட்பக்கத்தில் அது தொடர்பான பிரதான செய்தியும் வழங்கியிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. உத்துரு நேரிற இடம் வகா நிதாஸ்கர ஜனதாவட்ட பாரதென்ன ஜனபதிக்கு நிலதாரின் உபதேசம் என்பதாக அந்த செய்திகளுக்கு தலைப்பெற்றுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. யுத்த காலத்தின் போது பாதுகாப்பு பிரிவினரால் கையகப்படுத்தப்பட்ட தற்போது விடுவிக்கப்படக்கூடியவை என அடையாளம் காணப்பட்டுள்ள வடக்கு மற்றும் கிழக்கு மாகாண காணிகளை உடனடியாக விடுவித்து சம்பந்தப்பட்ட தரப்பினரிடம் கையளிக்குமாறு பாதுகாப்பு பிரிவினருக்கு ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க அறிவுறுத்தல் வழங்கியிருக்கின்றார். வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் யுத்த காலத்தில் ராணுவ முகாம்களை அமைப்பதற்காக கையகப்படுத்தப்பட்ட தனியார் காணிகள் மற்றும் பொதுமக்களால் பயன்படுத்தப்பட்ட அரச காணிகள் ஆகியவற்றை மீண்டும் சம்பந்தப்பட்ட தரப்பினருக்கு விடுவிப்பதை துரிதப்படுத்துவதற்கு தொடர்பாக வியாழக்கிழமை பாராளுமன்ற கட்டிட தொகுதியில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே ஜனாதிபதி இந்த அறிவுறுத்தல்களை வழங்கியிருக்கின்றார். தேசிய பாதுகாப்பு மிகவும் முக்கியமானது என்பதோடு தேசிய பாதுகாப்புக்காக ராணுவ முகாம்கள் எங்கு ஸ்தாபிக்கப்பட வேண்டும் என்பதை தீர்மானிப்பது முப்படையினர் மற்றும் போலீசார் உள்ளிட்ட பாதுகாப்புடன் தொடர்புடையவர்களுக்கு பொறுப்பாகும் எனவும் இங்கு சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி அதன் அடிப்படையில் எவ்வாறான காணிகளை விடுவிக்கலாம், எவ்வாறான காணிகளை விடுவிக்க முடியாது என்பது தொடர்பான இறுதி தீர்மானத்துக்கு வருமாறு அறிவுறுத்தினார். அவசியமான காணி அளவை தீர்மானிக்கும் போதும் இயன்றவை மக்களின் தரப்பிலிருந்து சிந்தித்து இயன்றவரை மக்களின் தரப்பிலிருந்து சிந்தித்து விடுவிக்கக்கூடிய அதிகபட்ச காணிகளை விடுவிக்குமாறும் மேலும் அறிவுறுத்திய ஜனாதிபதி அவ்வாறு வழங்கப்படும் காணிகளுக்கு மேலதிகமாக அந்த மக்களின் வாழ்வாதார வழிகளை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டியதன் அவசியத்தையும் இங்கு விளக்கியிருக்கிறார். அதற்காக உயர் உற்பத்தி திறனை பெற்றுக் கொள்ளக்கூடிய நவீன விவசாய தொழில்நுட்பத்துடன் கூடிய திட்டங்களை அறிமுகப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறும் ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க கமத்தொழில், கால்நடை வளங்கள், காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சின் செயலாளருக்கு இதன்போது பணிப்புரையும் விடுத்திருக்கிறார். எனவே இயன்றளவு மக்களுக்கு கூடிய காணிகளை விடுவிப்பதற்கான விடயங்கள் குறித்து ஆலோசிக்குமாறு தெரிவித்திருக்கிறார். எனவே பாதுகாப்பு காரணங்களுக்காக வைக்கப்பட வேண்டிய காணிகள் குறித்து நீங்கள் முடிவெடுக்கலாம். அதனை தவிர்த்து விடுவிக்கப்படக்கூடிய காணிகள் தொடர்பில் நீங்கள் தீர்க்கமான முடிவு ஒன்று வர வேண்டும். அவ்வாறு வருகின்ற போது மக்கள் பக்கம் இருந்து சிந்தித்து கூடிய அளவு அதிகளவான காணிகளை விடுவிப்பதற்கான விடயங்கள் குறித்து கவனம் செலுத்துமாறும் ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க உரிய தரப்பினருக்கு இவ்வாறு ஆலோசனை வழங்கியிருப்பதாக அந்த செய்திகளும் பிரதானமான செய்திகளாக இருப்பது நாங்கள் காணலாம். இதேபோல அனில் ஜாயந்த பெர்னாண்டோ நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் இன்னும் ஒரு தகவல் ஒன்றையும் முன்வைத்திருந்தார் அமைச்சர் அவர்கள். குறிப்பாக இந்த ஆண்டு இறுதிக்குள் $900 கோடி இலக்கை எட்ட முடியும் என்பதாக ஒரு தகவல் ஒன்றை அவர் வெளியிட்டிருப்பதாக செய்திகள் வந்திருப்பதை காணலாம். வெளிநாட்டு பணப்பரிமாற்றங்கள் அதிகரித்து வரும் சாதகமான போக்கின் அடிப்படையில் 2026 இறுதிக்குள் 9 பில்லியன் அதாவது $900 கோடி அமெரிக்க டாலர் வெளிநாட்டு கையிருப்பு இலக்கை எட்ட முடியும் என அரசாங்கம் நம்பிக்கை கொண்டிருப்பதாக நிதி மற்றும் திட்டமிடல் அமைச்சராக இருக்கின்ற அனில் ஜாயந்த பெர்னாண்டோ அவர்கள் தெரிவித்த கருத்து முக்கியமாக இருப்பதற்கான பிரதி அமைச்சர் பேராசிரியர் அனில் ஜாயந்த பெர்னாண்டோ தெரிவித்திருக்கிறார். பாராளுமன்றத்தில் வெள்ளிக்கிழமை உரையாற்றும் போதே இந்த விடயங்களை அவர் கூறியிருக்கிறார். 2026 ஆண்டின் முதல் 7 மாதங்களில் இலங்கையில் உள்ள வெளிநாட்டு தொழிலாளர்கள் 5 பில்லியன் அமெரிக்கர்களுக்கும் அதிக பணத்தை நாட்டுக்கு அனுப்பி வைத்திருப்பதாகவும் பிரதி அமைச்சர் அவர்கள் குறிப்பிட்டார். இதனிடையே 2028 ஆண்டில் எதிர்கொள்ள வேண்டிய குறிப்பிடத்தக்க வெளிநாட்டு கடன் மேல் செலுத்தல்களை கவனத்தில் கொண்டு வெளிநாட்டு நாணய வருவாய் மூலங்களை பல்வகைப்படுத்துவதற்கும் அதிக அளவிலான நேரடி வெளிநாட்டு முதலீடு FDI நாட்டுக்கு ஈர்ப்பதற்கும் அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருவதாக அவர் தெரிவித்தார். பாராளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாநாயக்க எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இந்த விடயங்களை சுட்டிக்காட்டியிருப்பதாக அந்த செய்திகளும் பிரதானமான செய்திகளாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து இன்றைய டெய்லி மிரர் பத்திரிகையில் மற்றும் ஒரு செய்தி வந்திருக்கிறது. கடந்த இந்த வருடத்தில் இதுவரையான காலப்பகுதி கடந்த 6 மாத காலத்தில் எரிபொருள் விநியோகத்திற்காக எரிபொருளை இறக்குமதி செய்வதற்காக அரசாங்கம் அதிக அளவு பணத்தை செலவிட்டிருப்பதாக அந்த செய்தி முக்கியமான செய்திகளாக இருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ஸ்ரீலங்காஸ் மீடிய ஆயில் பில் ட்ரிபிள்ஸ் டியூ டு மிடில் ஈஸ்ட் கான்ஃபிளிக்ட் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்றது காலம். எனவே முதல் அரையாண்டில் எரிபொருள் இறக்குமதிக்கு 3168 மில்லியன் டாலர் செலவழிக்கப்பட்டிருப்பதாக நேற்று தினம் பிரதமர் கலாநிதி அருணி அமரசூரி அவர்கள் பாராளுமன்றத்தில் சுட்டிக்காட்டிய விவகாரங்களும் பிரதானமான செய்தியாக இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே அது குறித்து பார்க்கலாம். 2025 ஆண்டின் முதல் அரையாண்டில் இதே காலப்பகுதியில் எரிபொருள் இறக்குமதிக்காக 1,995 மில்லியன் டாலர் செலவிடப்பட்டுள்ள நிலையில் இந்த ஆண்டின் முதல் அரையாண்டில் எரிபொருள் இறக்குமதிக்காக சுமார் 3,168 மில்லியன் டாலர் செலவிடப்பட்டிருக்கிறது. எரிபொருள் இறக்குமதிக்கான செலவினம் பெருமளவில் அதிகரித்திருக்கிறதாக பிரதமர் கலாநிதி அருண் அமரசூரி அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். பார்லமெண்டத்தில் வெள்ளிக்கிழமை இடம்பெற்ற வாய்மொழி விடைக்கான வினா நேரத்தில் தேசிய மக்கள் சக்தியின் யாழ் மாவட்ட எம்பி ரஜீவன் ஜெயசந்திரமூர்த்தி எழுப்பிய கேள்விகளுக்கு போதே பிரதமர் இந்த விடயங்களை சுட்டிக்காட்டியிருக்கிறார். அமெரிக்க இஸ்ரேல் ஈரான் மோதல் தீவிரமடைந்ததன் விளைவாக மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் உள்ள விநியோக சங்கிலி முறைமைகளுக்கு ஏற்பட்டிருந்த தடைகளுக்கு மத்தியில் சர்வதேச சந்தையில் மசக எண்ணெய் விலையில் அதிகரிப்பு அழுத்தம் ஒன்று ஏற்பட்டது. அதற்கமைய 2026 மார்ச் மாதத்திலிருந்து இலங்கை எரிபொருள் இறக்குமதி சார்ந்த செலவினங்கள் மீது அதன் மூலம் அத்தியாவசிய பகுதிகளில் ஒட்டுமொத்த எரிபொருள் இறக்குமதி செலவினம் சுமார் 3,168 மில்லியன் அமெரிக்க டாலர்களாக இருந்தது என்பதாகவும் பிரதமர் கலாநிதி அருண் அமரசூரி அவர்கள் தெரிவித்த தகவலும் பிரதானமான செய்தியாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணலாம். இதேபோல இலங்கையின் இசைத்துறையில் மிக முக்கியமான நபருடைய மறைவு குறித்தான செய்தியும் இன்றைய தினம் பத்திரிகையில் வந்திருப்பதை நாங்கள் காணலாம். இன்றைய லங்காதீ பத்திரிகை தொடர்பான செய்தி இடம்பெற்றிருப்பதை காணலாம். நந்தா மாலினி தன்னுடைய இசை பயணத்தை நிறைவு செய்து விடை கொடுத்திருக்கிறார். அவருக்கான இறுதிக்கிரையை இடம்பெறப்போகிறது. எனவே நேற்றைய தினமும் இன்றைய தினமும் நாளைய தினமும் நாட்டில் துக்க தினமாக பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கிறார் சங்கத்தினர். எனவே அவருடைய இறுதி அஞ்சலி செலுத்துவதற்கான நடவடிக்கைகள் தற்போது அவருடைய இல்லத்தில் எளிமையான முறையில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. பிரதமர் அவர்களுடைய வீட்டுக்கு சென்று அஞ்சலி செலுத்துகின்ற புகைப்படம் இப்போது நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். எனவே இலங்கை சிங்கள இசைத்துறையில் ராணி என்று வர்ணிக்கப்படுகின்ற நந்தா மாலினியுடைய மரணம் இலங்கை இசைத்துறையில் நிரப்ப முடியாத ஒரு வெற்றிடத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அந்த வகையில் அவருடைய மரணத்தையொட்டி அரசாங்கம் 3 நாட்கள் நாட்டில் துக்க தினத்தை பிரகடனப்படுத்திருக்கின்ற விடயத்தையும் ஞாபகப்படுத்தி இன்றைய சுயாதீன செய்தி பார்வை நிறைவுக்கு வருகிறது. நாளையும் சுயாதீன செய்தி பார்வையில் சந்திக்கலாம். வணக்கம்.
1: இணைந்திருப்பது நாளேடுகளில் வெளியான பத்திரிகைகளின் பார்வை கனலாய் வச

கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8 நீங்க

அனைவருக்கும் வணக்கம். நேற்று தினம் சீர்திருக்கப்பட்ட அபிவிருத்தி லோத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை பார்க்கலாம். நேற்று தினம் சீர்திருக்கப்பட்ட 3086வது அதுக்கோட்டிபதி லோத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து டி வெற்றி இலக்கங்களாக 45, 57, 64, 67 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து டி வெற்றி இலக்கங்களாக 45, 57, 64, 67 தெரிவாகியுள்ளது. நேற்று தினம் மொத்தமாக 2,00,000 ரூபாய் பரிசில்கள் 3 வெல்லப்பட்டுள்ளது. மொத்த பரிசில்களாக 76,74,640 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 6,93,00,000 ரூபாய் வழங்கப்படவிருக்கிறது. அடுத்த நேற்றைய நாளில் சீர்திருக்கப்பட்ட 4,972வது ராசி அதிர்ஷ்டத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ராசி சிம்மம் வெற்றி இலக்கங்களாக 10, 20, 41, 46 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ராசி சிம்மம் வெற்றி இலக்கங்களாக 10, 20, 41, 46 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 10,00,000 ரூபாய் பரிசில்கள் 2 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 1,80,99,480 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 91,00,000 ரூபாய் வழங்கப்படவிருக்கிறது. அடுத்த நேற்றைய நாளில் சீட்டிலுக்கப்பட்ட 3,260வது சுபபோலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து யூ வெற்றி இலக்கங்களாக 42, 54, 64, 74 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து யூ வெற்றி இலக்கங்களாக 42, 54, 64, 74 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 25,000 ரூபாய் பரிசுக்குரிய சூப்பர் கேஷ் சீட்டில் பின் விசேட இலக்கங்களாக 5, 7, 7, 8, 8 தெரிவாகியுள்ளது. மீண்டும் 5, 7, 7, 8, 8 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 20,00,000 ரூபாய் பரிசு ஒன்றும் 2,00,000 ரூபாய் பரிசு ஒன்றும் வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 79,88,560 ரூபாய் பரிசுகளாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 6,97,00,000 ரூபாய் வழங்கப்படவிருக்கிறது. அடுத்த நேற்றைய நாளில் சீட்டிலுக்கப்பட்ட 5,421வது சனிதாலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து கியூ வெற்றி இலக்கங்களாக 20, 29, 51, 63 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து கியூ வெற்றி இலக்கங்களாக 20, 29, 51, 63 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 50,000 ரூபாய் பரிசுக்குரிய லக்கி சான்ஸ் சீட்டில் பின் விசேட இலக்கங்களாக 1, 2, 1, 5, 5 தெரிவாகியுள்ளது. மீண்டும் 1, 2, 1, 5, 5 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 2,00,000 ரூபாய் பரிசில்கள் 7 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 84,400 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 5,52,00,000 ரூபாய் வழங்கப்படவிருக்கிறது. அடுத்து நேற்றைய நாளில் சீட்டிலுக்கப்பட்ட 2,436வது கப்ருக்கொள்ளத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து ஜி சூப்பர் இலக்கம் 11 வெற்றி இலக்கங்களாக 12, 15, 37, 54 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து ஜி சூப்பர் இலக்கம் 11 வெற்றி இலக்கங்களாக 12, 15, 37, 54 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 20,00,000 ரூபாய் பரிசு ஒன்றும் 2,00,000 ரூபாய் பரிசில்கள் 16 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 1,77,48,880 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 34,48,00,000 ரூபாய் வழங்கப்படவிருக்கிறது. அடுத்து நேற்றைய நாளில் சீட்டிலுக்கப்பட்ட 1,090வது சசிரிலோத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. வெற்றி இலக்கங்களாக 9, 20, 28 தெரிவாகியுள்ளது. மீண்டும் 9, 20, 28 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 2,00,000 ரூபாய் பரிசில்கள் 12 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 43,69,960 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்து நேற்றைய நாளில் சீட்டிலுக்கப்பட்ட 994வது சுபிரிதன சம்பதவின் வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து எஃப் வெற்றி இலக்கங்களாக 3, 8, 4, 8, 0, 9 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து எஃப் வெற்றி இலக்கங்களாக 3, 8, 4, 8, 0, 9 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் மொத்தமாக 39,57,880 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 2,73,00,000 ரூபாய் வழங்கப்படவிருக்கிறது. அடுத்து நேற்றைய நாளில் சீட்டிலுக்கப்பட்ட 468வது ஜய சம்பதவின் வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து எஃப் வெற்றி இலக்கங்களாக 4, 8, 0, 9 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து எஃப் வெற்றி இலக்கங்களாக 4, 8, 0, 9 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 2,50,000 ரூபாய் பரிசு ஒன்றும் 50,000 ரூபாய் பரிசில்கள் 26 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 65,96,080 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. இவைதான் நேற்றைய தினம் சீட்டிலுக்கப்பட்ட அபிவிருத்தி லோத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.

அடுத்ததாக நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட தேசிய லொத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை பார்க்கலாம். நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட 402 சுபதவசக்குளத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ராசியாக சிம்ம ராசி தெரிவாகியுள்ளது. வெற்றி இலக்கங்களாக 59, 62, 64 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ராசி சிம்மம் வெற்றி இலக்கங்களாக 59, 62, 64 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் விசேட இலக்கங்களாக 5, 5, 5, 2 தெரிவாகியுள்ளது. மீண்டும் 5, 5, 5, 2 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 500,000 ரூபாய் பரிசு ஒன்றும் 50,000 ரூபாய் பரிசில்கள் ஏழும் வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 87,39,320 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த தங்க நாணயங்களும் பரிசாக வழங்கப்படவிருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட 4,528 கொவிசத்தலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து ஐ வெற்றி இலக்கங்களாக 18, 19, 54, 62 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து ஐ வெற்றி இலக்கங்களாக 18, 19, 54, 62 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 2,50,000 ரூபாய் பரிசல்கள் 3 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 85,02,880 ரூபாய் பரிசல்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 7,93,58,342 ரூபாய் வழங்கப்படவிருக்கிறது. அடுத்த நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட 6,286 மாஜன சம்பதவின் வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து எல் வெற்றி இலக்கங்களாக 7,9,7,1,4,1 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து எல் வெற்றி இலக்கங்களாக 7,9,7,1,4,1 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 25,00,000 ரூபாய் பரிசல்கள் 2, 1,00,000 ரூபாய் பரிசல்கள் 10 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 2,46,27,200 ரூபாய் பரிசல்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 2,96,11,296 ரூபாய் வழங்கப்படவிருக்கிறது. அடுத்து நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட 2,316 தனநிதான லொத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து கே வெற்றி இலக்கங்களாக 9, 21, 58, 77 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து கே வெற்றி இலக்கங்களாக 9, 21, 58, 77 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 2,00,000 ரூபாய் பரிசல்கள் 3 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 58,08,720 ரூபாய் பரிசல்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 8,75,29,253 ரூபாய் வழங்கப்படவிருக்கிறது. அடுத்து நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட 2,634 மெகா பவர் லோத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து டபிள்யூ சூப்பர் இலக்கம் 1 வெற்றி இலக்கங்களாக 40, 48, 69, 79 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து டபிள்யூ சூப்பர் இலக்கம் 1 வெற்றி இலக்கங்களாக 40, 48, 69, 79 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 20,00,000 ரூபாய் பரிசு ஒன்றும் 2,00,000 ரூபாய் பரிசல்கள் 4 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 1,93,520 ரூபாய் பரிசல்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்து மெகா சூப்பர் பரிசாக 30,02,78,018 ரூபாய் வழங்கப்படவிருக்கிறது. அடுத்து பவர் சூப்பர் பரிசாக 1 கோடி ரூபாயும் கிராண்ட் சூப்பர் பரிசாக மோட்டார் வாகனமும் வழங்கப்படவிருக்கிறது.

அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலுக்கப்பட்ட 1595 ஹதானலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ராசி விருச்சிகம் வெற்றி இலக்கங்களாக 12, 22, 23, 37 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ராசி விருச்சிகம் வெற்றி இலக்கங்களாக 12, 22, 23, 37 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 1,00,000 ரூபாய் பரிசு ஒன்றும் 25,000 ரூபாய் பரிசல்கள் 19 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 95,51,840 ரூபாய் பரிசல்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 30,15,670 ரூபாய் வழங்கப்படவிருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலுக்கப்பட்ட

அடுத்த நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட 861வது அத சம்பதவின் வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து எல் வெற்றி இலக்கங்களாக 7-1-4-1 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து எல் வெற்றி இலக்கங்களாக 7-1-4-1 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 50,000 ரூபாய் பரிசில்கள் 51, 2,50,000 ரூபாய் பரிசில்கள் 2 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 47,39,760 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட ஜெயலலிதாவுக்கான வெற்றி முடிவுகளை பார்க்கலாம். நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட 554வது ஜெயலலிதாவுக்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து எச் வெற்றி இலக்கங்களாக 2, 4, 7, 5 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து எச் வெற்றி இலக்கங்களாக 2, 4, 7, 5 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 500,000 ரூபாய் பரிசு 1, 50,000 ரூபாய் பரிசில்கள் 40 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 68,97,760 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. இவைதான் நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட தேசிய லொத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.

கண்டான் திரைப்படத்தில இருந்து ஒரு இனிமையான பாடல் கிட்டும் இன்றும் நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கும் ஏராளமான உறவுகளும் பேஸ்புக் வழியா நிகழ்ச்சி இருக்கிறாங்க. அன்பான காரின் மீது வணக்கம் அக்கா, நானும் நிகழ்ச்சியோடு சொல்லி சாமி மழை சிங்காரவத்திலிருந்து டி கே தினேஷ் நிகழ்ச்சி வந்திருக்கிறாங்க. இனிமையான காலை பொழுது வணக்கம் சொல்லி பசரையூர் ஏஸ் பாலச்சந்திரன் நிகழ்ச்சி வந்திருக்கிறாங்க. மற்றும் இனிமையான காலை நேரம் வணக்கம் சொல்லி தூத்துக்குடிசி பாலசுப்ரமணியமும் நிகழ்ச்சி வந்திருக்கிறதா பகிர்ந்திருக்கிறாங்க. இனி கால நேர வணக்கம் சொல்கிறேன் ஸ்ரீ சோரோபி, நலமா இருக்கிறீங்களா? நான் பருத்தித்துறையில இருந்து அருள்மொழி. எல்லோருக்கும் காலை நேர வணக்கம் சொல்லி நிகழ்ச்சி வந்திருக்கிறாங்க. ஹாய் சகோதரி, இனி காலை நேர வணக்கம். டிகோயா பொடிகாவத்திலிருந்து போல்வின் நிகழ்ச்சியோடு நாங்களும் இணைந்திருக்கிறோம். அன்பு மனைவி ரோனிகா, மகள் மார்க்கலான டென்ஷிலா, மரியா ஆகியோருக்காகவும் பாடல் தாருங்கள் சொல்லியிருக்காங்க. சுரூபிமா வணக்கம், கந்தப்பனையிலிருந்து ஜோன் சித்ரன், மனைவி மல்லிகாவுக்காக பாடல் தாருங்கள் சொல்லி நிகழ்ச்சி நடந்திருக்கிறாங்க. ஹாய் அக்கா, அன்பான் இனி கால நேர வணக்கம். எங்களையும் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்ளுங்கள். அன்பு மனைவி மகேஷ், மகள் காயத்ரி, சுஷி, துர்கா, ரூபி, நிதுக்ஷன், சிந்துஷா, மஹிந்த மற்றும் வசந்த முறவுகள் சொந்தங்களுக்காகவும் நல்ல பாடல் ஒன்று தாருங்கள் சொல்லி பத்கோபிரியிலிருந்து இளங்கோ நிகழ்ச்சி நடந்திருக்கிறாங்க. மற்றும் அன்பான காலை நீர் வணக்கம் ஸ்ரீ ஸ்ரூபிஸ், பாடல்கள் எல்லாம் அருமையாக விட்டதுன்னு சொல்லி மும்தாஜ் பேகம் நிகழ்ச்சி நடந்திருக்கிறாங்க. இணைந்து கொண்ட அத்தனை அன்புறவுகளுக்காகவும் ஒழிக்கிறது பாடல்.

0: உங்களுக்கு நச்சு போதைப் பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக, தேசிய செயற்பாடு.
1: மகன் செய்த நல்ல முதலீடு இந்த வீடு கட்டினதுதான்.
2: 20 வருடத்துக்கு மேலே இருக்கும் நினைக்கிறேன்.
3: மெல்வா QST குவாலிட்டியால தான்.
1: சரியா சொன்னீங்க. வெளிநாட்டுல இருக்கிற மகனும் இதே தான் சொல்லி இருக்கிறாரு. புதுசா கட்டுற வீட்டுக்கு QST கம்பி பாவிக்க சொல்லி அன்னைக்கு எடுத்த சரியான தீர்மானத்தினால பரம்பரைக்கும் பயப்பட தேவையில்லை.
2: வாழ்நாள் முழுவதற்கும் ஒன்றுதான், அது உறுதிப்படுத்தப்பட்டது.
4: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8.
5: ஒலிகாரவுக்கு பாடலை தொடர்ந்து நானும் நிகழ்ச்சி இரண்டு விடைபெறப் போகிறேன். நீர்கள் தொடர்ந்தும் வசந்தத்தின் சிறுவர் உலகம் நிகழ்ச்சியுடன் இருக்கலாம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக கழகத்தில் உங்களுடன் GR. விடைபெற்று செல்லும் நான் உங்கள் அன்பின் ரூபகுமார் ஸ்ரீஸ்ரூபி. வணக்கம் அன்பு சொந்தங்களே.

0: இருப்பது சிறுவர் உலகம்.
1: சிறுவர் உலகம்.

சிந்தம் சொந்தங்கள் எல்லோருக்கும் அன்பான இனிமையான காலை பொழுதின் வணக்கங்கள். இன்று உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. சிறுவர் உலகம் கேட்க ஆரம்பிக்க போறோம். 10 மணி வரைக்கும் இணைந்திருக்கலாம். நான் ஜிஆர் உங்களுடன் இணைந்திருப்பேன். நேரம் காலை 8:56 கொண்டிருக்கிறது. சரி, நீங்களும் மழை பேட்படுத்துங்க, குடிஸ் எல்லாரும் ரெடியாங்க. சோ கால் பண்ணுங்க, உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் எல்லாம் எங்களோட ஷேர் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். வளமையான தொலைபேசி இலக்கங்கள் 0127125001 அதே போல 0127125111 அழைப்பேற்படுத்தலாம். இப்ப எங்க கூட பேசுறதுக்கு எந்த குடிஸ் முதல்ல வந்திருக்காங்கன்னு சொல்லி பாக்கலாம். சச்சோ, சரி, ஓகே, தொடர்ச்சியாக இணைந்திருக்கலாம். நீங்க கேட்டுட்டே இருக்கிறது வசந்தத்தின் சிறுவர் உலகம்.

காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் உபகரணங்களுக்கான நம்பிக்கைக்குரிய நான் 9 71 76 38.

0: சிறுவர் உலகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. வசந்த தோடு கிடைந்து சந்தோஷமா காலை பொழுதோடு பயந்து கொண்டிருக்கிறீங்க. சுறுசுறுப்பாக இந்த காலை பொழுது இன்னும் சுறுசுறுப்பாக்குறதுக்கு எங்க கூட கரவலப்பட்டில இருந்து அஸ்வின் வந்திருக்கிறார். அஸ்வின்,
1: ஹலோ,
0: குட் மார்னிங்.
1: குட் மார்னிங்.
0: ஓகே, எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா இருக்கேன்.
0: ஓகே, சாப்பிட்டீங்களா?
1: நல்லா இருக்கேன்.
0: நான் நல்லா இருக்கிறேன். சூப்பரா, உங்கள மாதிரியே நல்லா இருக்கிறேன். சாப்பிட்டாச்சா? என்ன சொல்லி காட்ட போறீங்க? சூப்பரா இருந்தது. சரி, ஓகே, என்ன கிரேட் படிக்கிறீங்க அஸ்வின்? வாவ், சூப்பர். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் பேர் எல்லாம் சொல்லுங்க பாக்கலாம். பாடல் கேக்கலாம். நன்றி, பாய். சரி அஸ்வின் மாதிரி நீங்களும் சூப்பர் அட்டகாசமாக பேசணும் அப்படின்னு நினைக்கும் போது அளவில் தொலைபேசி இலக்கங்கள் 0312-2705-0012, அதே போல 0312-2775-1111 அழைப்பேற்படுத்தலாம். நீங்க கேட்டிருக்கிறது வசந்தத்தின் சிறுவர் உலகம். இப்ப எங்க கூட பேசுறதுக்கு இன்னொரு குட்டீஸ் வந்திருக்கிறாங்க, பேசலாம். வணக்கம். ஹலோ, யார் இது?
2: தேஜா.
0: நீங்க

0: சூப்பர், அப்ப நல்ல விளையாட்டு, எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது. அப்புறம் சொல்லுங்க தேஜா, நீங்க வந்துட்டு உங்களுக்கு பிடிச்ச விளையாட்டு சொல்லிட்டீங்க, பிடிச்ச சாப்பாடு சொல்லுங்க பாக்கலாம். அதாப்பா வேற லெவல் தேஜா, நீங்க இங்கே போயிட்டீங்க. சரி தேஜா சொல். ஓகேடா ஓகேடா, சரி சொல்லுங்க, இன்னைக்கு ஸ்பெஷலா என்ன கொண்டு வந்திருக்கீங்க? ஓகே, ரொம்ப நல்லா இருந்துச்சு, வேற லெவல் தேஜா நீங்க. ஓகேடா, நெக்ஸ்ட் டைம் இன்னும் நிறைய ஸ்பெஷலா பேசலாம். ஓகேவா?
1: சரி அக்கா, பை அக்கா.
0: ஓகேடா, பை, டேக் கேர். சரி இப்ப பாட்டு கேட்கலாம். ஒலிக்கும் பாடல் இது சாக்குனி திரைப்படத்துக்காக ஜீவினுடைய இசைகள். சூப்பரான ஒரு பாடல் நீங்க கேட்டிருக்கிறது வசந்தத்தின் சிறுவர் உலகம்.

0: இப்பொழுது வசனத்தோடு சிறுவர் உலகம் கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. நேரம் காலை 8:25.
1: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8.
2: இது மக்கள் சூடிய மகுடமே,
3: இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத் நாட்டிற்கே செல்வம்.

0: நிகழ்வினை இம்மாதம் 25ஆம் திகதி காலை 9 மணிக்கு வசந்தம் வானொலியில் நேரடி ஒளிபரப்பினை நீங்கள் கேட்கலாம்.
1: அனுசரணை சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ்
2: முதற்தர நிபுண் சீமெந்து விநியோகஸ்தர்கள் இலக்கம் 55-57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம்.
1: தொடர்புகளுக்கு 0-76-76-70-776
3: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும் அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர் இலக்கம் 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி

0: என்ன கொண்டு வந்திருக்கீங்க
1: ஸ்பெஷலா?
0: தீச்சோடி அறம் செய்ய விரும்பு ஆறுவது சினம் இயல்வது கரவேல் ஈவது விளக்கேல் உடையது விளம்பேல் ஊக்கமது கைவிட எண்ணெழுத்து இகழேல் ஏற்பது இகழ்ச்சி ஐயம் மிட்டும் ஒப்புற ஒழுகு ஓதுவது ஒளிய அவ்வியம் பேசேல் அக்கம் சுருக்கல்.
1: வாவ் வாவ் சூப்பர் சூப்பர், நல்லா இருந்தது, சூப்பரா இருந்தது, தெளிவாம இருந்தது, ஃபாஸ்டாம இருந்தது. ஓகே சைடன், இன்னைக்கு என்ன பண்ண போறீங்க? வீட்ல இருப்பீங்களா இல்ல விளையாட போவீங்களா இல்ல வெளியில போவீங்களா?
0: விளையாட போறேன்.
1: ஓகே, என்ன விளையாட உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்?
0: கிரிக்கெட்.
1: வாவ் சூப்பர், நல்ல விளையாட்டு அது, பாய்ஸ்க்கு ஏத்த விளையாட்டு. அப்புறம் சைடன், வீட்டுக்கு ரொம்ப குறும்புக்கார பண்ணா பையனா நீங்க இல்ல வீட்ல அக்கா தம்பி அவங்க பண்ணுவாங்களா குறும்பு? எல்லா செட்டையும் பண்ணுவோம் இல்லையா? சரி ஓகே, யாரெல்லாம் இருக்கிறாங்க நம்ம பாட்டு கேக்கலாம்?
0: அம்மா பேர் அபிராமி, அப்பா பேர் மோதிலால், தாத்தா பேர் அம்மாசி, சித்தி பேர் தனவந்தி.
1: எல்லாருக்கும் கேக்கலாம் என்ன? ஓகே பாய் சைட்ரன். இதே மாதிரி பேசுறதுக்கு இன்னொருத்தர் வந்திருக்காங்க. ஹலோ ஹலோ, குட் மார்னிங். சரி ஓகே, நீங்களும் தொடர்ச்சியால பேர் படுத்தலாம். நீங்க கேட்டுக்கிறது வசந்தத்தின் சிறுவர் உலகம். இப்ப பாட்டு கேட்கலாம்.

0: கேட்டுக் கொண்டிருக்கிறீங்க. நேரம் காலை 8:37.
1: இத்திசைகளிலும் இசையால் நேயர்களின் உள்ளங்களில் வசந்தம் FM 102.6 அன்னதான கந்தனாம் செல்வ சன்னதியானின் அருட்கோளம் தேரேறி வலம் வரும் கந்தனி.

0: ஸ்ரீ செல்வ சந்நிதி ஆலயம் ரதோற்சவ நிகழ்வினை இம்மாதம் 27ஆம் தேதி காலை 7 மணிக்கு உங்கள் வசந்தம் வானொலியில் நேரடி ஒலிபரப்பினை நீங்கள் கேட்கலாம்.
1: சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ்
2: முதற்தர நிபுன் சீமெந்து விநியோகஸ்தர்கள் இலக்கம் 55-57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம்.
1: தொடர்புகளுக்கு 0-76-76-70-776.
3: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும் அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர் இலக்கம் 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி கொழும்பு 13.
1: அழகு தமிழின் கரம் பிடித்து உங்கள் வசந்தமே நாடு முழுவதும் 102.6 102.8
4: தூக்குத்தொருண அடாவடி தூக்குத்தொருண அளப்பற தூக்குத்தொருண தடாலடி தூக்குத்தொருண கட்டுக்கடங்காத கிராமத்து

0: வேட்டி வேட்டி கட்டு அப்படின்னு சொல்லிட்டு விஸ்வாசம் திரைப்படத்தில இருந்து டி இமான செயல் சுபரான ஒரு பாடல் கேட்டுட்டு வந்திருக்கிறோம். நீங்க கேட்டுட்டு வசந்தத்தின் சிறுவர் உலகம். இப்ப எங்க கூட பேசுறதுக்கு லக்ஷ்மி வந்திருக்கிறாங்க நாவலப்பீட்டில இருந்து. லக்ஷ்மி
1: ஹலோ சொல்லுங்க.
0: குட் மார்னிங்.
1: மார்னிங்.
0: ஓகே லக்ஷ்மி, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன்க்கா.
0: ஓகே, எத்தனை மணிக்கு இன்னைக்கு கிளம்பினீங்க? என்ன சொல்லி காட்ட போறீங்க இன்னைக்கு, பாட்டா இல்ல கவிதையா? பாடி காட்டுங்க லக்ஷ்மி. ஓகே ஓகே சூப்பர், நல்லா இருந்துச்சு. சொல்லுங்க லக்ஷ்மி, யாரெல்லாம் இருக்கிறாங்க பாட்டு கேக்கலாம்? ஓகே, எல்லாரும் கேக்கலாமா?
1: அம்மா.
0: ஓகே.
1: அப்பா.
0: ஓகே.
1: அக்கா. அண்ணா.
0: அண்ணா. ஓகே, எல்லாரும் கேக்கலாம். பாய்
1: பாய்.
0: சரி, அவங்களுடைய அழைப்புல கொஞ்சம் தெளிவில்லாம இருந்தது. சரி, அவங்க நல்லா தான் பாட்டு படிச்சாங்க. சரி, இன்னொருத்தர் இருக்கிறாங்க, அவங்க கூட பேசலாம். அதே போல 0712 2 7 5 1 1 1 கால் பேட்படுத்தலாம்.

மலேகமெங்கும் வீசும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 திரை உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே.

வசந்தத்தின் சிறுவர் உலகம் கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. இப்ப எங்க கூட பேசுறதுக்கு யார் வந்திருக்காங்கன்னு சொல்லி பாக்கலாம். ஹலோ, வணக்கம். சரி, ஓகே. நீங்களும் சிறுவர் உலகம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருந்தாலும் அதே போல 0312 2 கழுப்பேற்படுத்தலாம். சூப்பரான பாடல்கள் வந்து கொண்டிருக்கிறது. நீங்களும் இப்ப விடுமுறை அப்படிங்கறதுனால நீங்க நிறைய விஷயங்கள் எங்க கூட பேசலாம். ஓகே, 10 மணி வரைக்கும் சிறுவர் உலகம் நிகழ்ச்சியோடு நீங்க இணைந்திருக்கலாம். இந்த மணி தேலத்துல இந்த நிமிடத்துல முக்கியமான ஒரு விஷயத்தை நினைவுபடுத்தணும். என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, வீதி விபத்துக்கள் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டுதான் போகின்றதை தவிர குறைந்த பாடில்ல. சோ இந்த வீதி விபத்துக்கள் ஏற்படுவதற்கு முக்கிய முதல் காரணம் என்ன சொல்லி பார்த்தா, நாங்க வீதி விதிமுறைகளை சரியாக கடைபிடிக்காதுதான் மிக முக்கியமான ஒரு காரணமாக இருக்கு. எனவே எதிர்கால சந்ததிகள் அவங்களுக்கு இந்த வீதி விதிமுறைகளை சரியாக சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு விழிப்புணர்வு ஊட்டக்கூடிய நிகழ்ச்சி திட்டமாக டேக் கேர் வேலை திட்டம் இலங்கையில் இருக்கிற அனைத்து பாடசாலைகளிலும் மும்முரமாக இரண்டாம் கட்டமாக வெற்றி நடை போட்டுக் கொண்டிருக்கிறது. எனவே வீதி விதிமுறைகள், வீதி விபத்துகள் தொடர்பாக விழிப்பூட்டக்கூடிய நிகழ்ச்சி திட்டங்கள் என்று சொல்லி எக்கச்சக்கமான நிகழ்ச்சி திட்டங்கள் அதனுடன் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. எனவே சுயாதீன தொலைக்காட்சியான ITN, வசந்தம் FM, வசந்தம் TV, லக்கன் FM ஆன்சரனுடன் இந்த நிகழ்ச்சி திட்டங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. எனவே நீங்க வெளியில போகணும் அப்படின்னு சொல்லி சொன்னா உங்களுடைய வாகனத்தை சரி பார்த்துக் கொள்ளுங்க, வீதி விதிமுறைகள் சரியாக கடைபிடித்துக் கொள்ளுங்க, சரியான நேரத்துக்கு நீங்க பயணிக்க ஆரம்பிக்கணும். சொன்னா இப்ப ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னா அதை நேர காலத்தோடு நாங்க பயணிக்கின்ற போது வேகமாக வாகனத்தை சொல்லுவோம், போட்டி போட்டு போகவும். இதனாலதான் வீதி விபத்துகள் அதிகமாக அதிகரிக்கிறது. எனவே கவனமாக உங்களுடைய பயணங்கள் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிக் கொள்கின்றோம். தொடர்ச்சியாக கேட்டுட்டே இருக்கலாம் சிறுவர் உலகம்.

0: உங்களுக்கு நச்சு போதைப் பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக, தேசிய செயற்பாடு.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் வசந்தத்தின்

0: செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது
1: கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல். உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
2: நாட்டின் மேல் மற்றும் சப்ரகமோ மாகாணங்களிலும் கண்டி, நுவரெலியா, காலி மற்றும் மாத்தறை ஆகிய மாவட்டங்களிலும் இன்றைய தினம் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. இதற்கமைய அம்பாறை, முனராகலை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களின் சில இடங்களில் இன்றைய தினம் பிற்பகல் 2 மணியின் பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும். மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் மன்னார், திருகோணமலை, ஹம்பாந்தோட்டை மற்றும் மாத்தளை ஆகிய மாவட்டங்களில் அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றும் வீசக்கூடும். இதே நேரம் இடியுடன் கூடிய மழையின்போது தற்காலிகமாக ஏற்படும் பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை தவிர்த்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர்.
1: வசந்தம் FM வெளிநாட்டு செய்திகள்.
2: ஐக்கிய நாடுகள் சபைக்கு 725 மில்லியன் டாலர்களை செலுத்த உள்ளதாக டிரம்ப் நிர்வாகம் காங்கிரஸ் சபைக்கு அறிவித்துள்ளது. இது அமெரிக்க ஐக்கிய நாடுகள் சபைக்கு செலுத்த வேண்டிய பில்லியன் கணக்கான நிலுவைத் தொகையில் ஒரு பகுதி எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்கா செலுத்த உள்ள 725 மில்லியன் டாலர் என்பது அமெரிக்கா ஐக்கிய நாடுகளுக்கு செலுத்த வேண்டிய 4 பில்லியன் டாலர்களுக்கும் அதிகமான தொகையில் 20% குறைவானதாகும். முன்னதாக ஐக்கிய நாடுகள் சபை அதன் முழு திறனுக்கேற்ப செயற்படவில்லை என்று டிரம்ப் நிர்வாகம் தொடர்ச்சியாக விமர்சித்து வந்ததுடன் ஐக்கிய நாடுகளின் நிறுவனங்களுக்கு நிதியுதவிகள் பலவற்றையும் குறைத்துக் கொண்டமை சுட்டிக்காட்டத்தக்கது.
1: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்
0: மணித்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது.
1: மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம். கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்.
3: நிமிர்ந்த நடை.

0: அனைவரது வாழ்விலும் வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக.
1: முருகதலங்கள் வரிசையில் சிறப்பு பெற்றிருக்கக்கூடிய நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தினுடைய மகா பெரும் திருவிழா ஆரம்பமாகி இருக்கிறது. நல்லூர் கந்தனை நாடாத மனமும் உண்டோ, அவன் திருவருளை தேடாத உயிர்களும் உண்டோ, அந்த அளவுக்கு அருள் மனம் பரப்பும் அற்புத கந்தனாம் நல்லூர் அலங்கார கந்தன். இந்த ஆலயம் இலங்கைமணி திருநாட்டின் வடபால் யாழ்ப்பாணத்தின் மாநகரிலே இருந்து 3 கிலோமீட்டருக்கு அப்பாலே தொலைவிலே நல்லூர் மாநகரத்திலே அமைந்திருக்கக்கூடிய ஒரு சிறப்புமிக்க தலம் நல்லூர் கந்தசுவாமி ஆலயம். இவ்வாலயத்தினுடைய மூலமூர்த்தியாக முருகனுடைய அருவருவ திருமேனியாக நின்று பேசுகின்ற தங்கவேல் அவன் பெருங்கருணையை பறைசாற்றி நிற்கிறது. ஆண்டுதோறும் நடைபெறும் மகோற்சவ பெருவிழா 25 நாட்கள் பெரும் திருவிழாவாக, உலக பிரசித்தி பெற்ற திருவிழாவாக இடம்பெற்று வருவது குறிப்பிடத்தக்கது.
0: அனைவரது வாழ்விலும் வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக.
2: தொடர்புகளுக்கு 0776-76-70-76.
3: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும். அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர், இலக்கம் 50 கதிரேசன் வீதி.
4: சிறுவர் உலகம்.

0: ஆரம்பம் திரைப்படத்துக்காக பாடல் கேட்டுட்டு வந்திருக்கிறோம். இரண்டாவது மடித்தியாலத்தோடு இணைந்திருக்கிறோம். சுவரான பாடல்களும் ஒழித்துக் கொண்டிருக்கிறது. நீங்க கேட்டுட்டீங்க வாசந்தத்தின் சிறுவர் உலகம் கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. நேரம் காலை 9:11 கொண்டிருக்கிறது. இப்போ இந்த மடித்தியாலத்துல பேசுறதுக்கு அபினேஷா வந்திருக்கிறாங்க. வணக்கம் அபினேஷா.
1: வணக்கம்.
0: அபினேஷா சொல்லுங்க, சாப்பிட்டீங்களா? ஏன் சாப்பிடல, பசிக்கலையா? நல்ல பிள்ளை. நாங்களே எலிமினோ உடனே டீ தான் வேணும் எங்களுக்கு.
1: ஓகே,
0: பாருங்களே சாப்பிடாம இருக்கீங்க. நீங்க சொல்லுங்க, இப்ப விடுமுறை நீங்க எப்படி என்ஜாய் பண்றீங்க?
1: விளையாட்டு.
0: ஓகே, சூப்பர், நல்ல நல்லதான். சரி சொல்லுங்க, வீட்ல நீங்க எத்தனாவது பிள்ளை?
1: முதலாவது.
0: ஓகே, அப்ப பொறுப்புகள் நிறைய இருக்கும் உங்களுக்கு.
1: ஓகே,
0: சரி சொல்லுங்க. அப்புறம் என்ன இன்னைக்கு என்ன ஸ்பெஷலா என்கிட்ட சொல்லி காட்ட போறீங்க?
1: பாடல.
0: ஓகே, பாடி காட்டு. அபினேஷா.
1: அரரி அரரி ராரோ, நான் இங்கு பாட தயனி கண்ணுறங்கு என்னோட மனி.

0: உறங்கு பாட தயனி கண்ணுறங்கு என்னோட மடி சாய்ந்து வேறில்லாத மரம் போல் என்னை நீ பூமியே நற்றாயே ஊர் கண்ணெந்தன் மேலே பட்டாயே உயிர் நோகத் துடித்தாயே.
1: வாவ் வாவ் வாவ், சூப்பர் அபினேஷா, நல்லா பாடினீங்க, நல்ல பாட்டு, நல்ல வாய்ஸ் உங்களோட.
0: Thank you,
1: okay, நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க, இன்னும் ஃபியூச்சர்ல நல்லா வருவீங்க. ஓகேவா? ஓகே அபினேஷன், அடுத்து சூப்பரான பாடல் கேட்கலாம். யாரெல்லாம் இருக்கிறாங்க?
0: அம்மா, அப்பா,
1: ஓகே,
0: தம்பி, சித்தி, சித்தா,
1: ஓகே,
0: பெரியம்மா, பெரியப்பா,
1: ஓகே, எல்லாருக்காவும் கேட்போம் என்ன. ஓகே,
0: மாமா, மாமி,
1: சரி, ஓகே, பாய்
0: பாய்.

0: எழுத்து திரைப்படத்துக்காக ஏ ஆர் ரஹ்மான் இசையில் பாடல் கேட்டீங்க. தொடர்ந்தும் வசந்தத்தோடு சிறுவர் உலகம் கேட்டுக்கொண்டே இருக்கலாம். நேரம் இப்பொழுது காலை 9:19.
1: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம். வசந்தம்
2: இது மக்கள் சூடிய
3: நம்பிக்கைக்குரிய லோக்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.

0: இணை இம்மாதம் 25ஆம் திகதி காலை 9 மணிக்கு வசந்தம் வானொலியில் நேரடி ஒளிபரப்பினை நீங்கள் கேட்கலாம்.
1: அனுசரணை சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ்
2: முதற்தர நிபுண் சீமெந்த விநியோகஸ்தர்கள் இலக்கம் 55-57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம்.
1: தொடர்புகளுக்கு 0-76-76-70-776
3: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும் அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர் இலக்கம் 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி கொழும்பு 13.

சூப்பரான ஒரு பாடல் கேட்டு வந்திருக்கீங்க. நீங்க கேட்டுட்டு 102.6 102.8 வசந்தத்தின் சிறுவருலகம் கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. சோ குடிஸ் நீங்களும் அழைப்பேற்படுத்தலாம், தொடர்ச்சியாக பேசுங்க. 0112-2775-0101 அதேபோல 0112-2775-1111 அழைப்பேற்படுத்தலாம். சூப்பரான பாடல்கள்லாம் உங்களுக்காக வந்து கொண்டிருக்கும். உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள்ல இன்னைக்கு என்ன பண்ணீங்க, நேற்று என்ன பண்ணீங்க, விடுமுறை எப்படியெல்லாம் என்ஜாய் பண்ணீங்க, உங்களோட வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன குறும்புத்தனங்கள், உங்களுக்கு பிடிச்ச விளையாட்டுக்கு சாப்பாடுகள், இப்படி உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை நீங்க சிறுவர் உலகம் நிகழ்ச்சியோடு இணைந்து ஷேர் பண்ணி கூட மாதிரி இருக்கும். 10 மணி வரைக்கும் நான் ஜிஆர் உங்களுடன் இணைந்திருப்பேன். சூப்பரான ஒரு குட்டி கதையை இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். என்ன அப்படி சொல்லி சொன்னா, வெயில் காலத்துல எறும்பு ஒண்ணு தானியத்தை சேர்த்து வச்சுட்டே இருந்துச்சான். சரியா, வெட்டுக்கிளி அதை பார்த்து கிண்டல் பண்ணி பாட்டு பாடி ஏன் உழைக்கிறன்னு கேட்டுச்சான். அப்போ மழைக்காலம் வந்த போது வெட்டுக்கிளிக்கு சாப்பாடே இல்லை, எறும்புதான் சேர்த்து வச்சு இருந்ததை கொடுத்துச்சான். இதுல இருந்து என்ன விளங்குது அப்படின்னு சொன்னா, இன்று உழைத்தால்தான் நாளை நாங்க நிம்மதியாக வாழலாம். ஓகே, அதுக்காக நாங்க இன்னைக்கு எஃபெக்ட் போடணும். நாளைக்கு எக்ஸாம் சொன்னா இன்னைக்கு நாங்க அதுக்கான எல்லா வேலைகளையும் ப்ரிப்பேர் பண்ணாதான் நாளைக்கு எக்ஸாம்ல போய் 100 மார்க்ஸ் எடுத்து நல்ல சக்சஸ்ஃபுல்லா அந்த எக்ஸாமை செய்ய முடியும். ஓகே, இவங்க கூட பேசுறதுக்கு எந்த குட்டிஸ் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஹலோ, வணக்கம். அச்சோ, குட்டீஸுக்கு என்னாச்சுன்னு தெரியல. சரி, ஓகே, நீங்களும் தொடர்ச்சியா பேசலாம், அல்பேட் படுத்துங்க.

0: தொலைத்த பாடல் அது லவ் மேரேஜ் திரைப்படத்துக்காக தொடர்ந்தும் சிறுவர் உலகத்தோடு இணைந்திருக்கலாம். நேர்மை பொழுது காலை 9:31.
1: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் எங்கள் வசந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 வசந்தம் எஃப்எம் அன்னதான கந்தனாம் செல்வ சன்னதியானின் அருட்கோளம் தேரேறி வலம் வரும் கந்த

0: தொண்டை மாளாறு ஸ்ரீ செல்வ சன்னிதி ஆலயம் ரதோற்சவ நிகழ்வினை இம்மாதம் 27ஆம் தேதி காலை 7 மணிக்கு உங்கள் வசந்தம் வானொலியில் நேரடி ஒலிபரப்பினை நீங்கள் கேட்கலாம். அனுசரணை சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ்
1: முதற்தர நிபுண் சீமெந்து விநியோகஸ்தர்கள் இலக்கம் 55-57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம்.
0: தொடர்புகளுக்கு 0-76-76-70-76.
2: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும். அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர் இலக்கம் 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி கொழும்பு 13.

0: கொண்டிருப்பது உங்கள் வசந்தத்தின் சிறுவர் உலகம்.
1: சிறுவர் உலகம் கட்டிட்டே இருக்கிறீங்க. நேரம் காலை 9:38 நிமிடமாக கொண்டிருக்கிறது. பக்கம் கூட இணைந்திருக்கலாம். நீங்க கால் பண்ணுங்க, பேசலாம். 0117 7 7 5 0 0 1 அதே போல 0317 7 7 5 1 1 1 அழைப்பு ஏற்படுத்துங்க, பேசுவோம். இப்ப நான் உங்களுக்காக சூப்பரான இன்னொரு குட்டி கதை சொல்ல போறேன். என்ன கதை அப்படின்னு சொன்னா, நான்கு காளைகள் ஒற்றுமையாக இருந்தாங்களாம். சிங்கம் தனித்தனியாக பிரிக்க முயற்சி பண்ணிச்சான். அப்போ இந்த நான்கு காளைகளையும் பிரிச்சதையும் ஒவ்வொன்றாக சிங்கம் அடிச்சு சாப்பிட்டுச்சான். சோ இதுல இருந்து என்ன விளங்குது அப்படின்னு சொல்லி சொன்னா, ஒற்றுமையாக இருந்தா எந்த பிரச்சனையும் ஜெயிக்கலாம். அவங்க சொல்றாங்க, இவங்க சொல்றாங்க அப்படின்னு சொல்லாம, நாங்க நாலு ஃப்ரெண்ட்ஸோ இல்ல நாங்க நாலு பேரும் ஒற்றுமையா இருந்தா சரி, யாருமே எங்களை பிரிக்க முடியாது. எப்பவுமே எல்லா பிரச்சனையும் நாங்க ஒன்னா இருந்து ஜெயிக்கலாம். ஓகே, நல்லா இருந்துச்சா கதை? சரி, கால் பண்ணி நீங்க சொல்லுங்க நல்லா இருந்துச்சான்னு சொல்லிட்டு. அதே போல நீங்களும் இதே மாதிரி சூப்பரான கதைகள் சொல்லணும். ஓகே.

0: வசந்தம் எஃப்எம் கேட்டுக் கொண்டிருக்கிறீங்க. நேரம் இப்பொழுது காலை 9:43.
1: தமிழின் சுவாசமாய் வசந்தம் எஃப்எம் 102.6. உங்களுக்கு நச்சு போதைப் பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக, தேசிய செயற்பாடு.
2: மோட்டார் சைக்கிளில் பயணம் செய்வதற்கு முன்பு தலைக்கவசம் அணிவதற்கு மறவாதீர்கள். சிறிய தூரம் என்றாலும் அது உங்கள் வாழ்க்கையே முடித்துவிடலாம். தலைக்கவசம் அணிய மறவாதீர்கள்.
3: பாதுகாப்பான பயணத்திற்கு

சூப்பரான பாடல் கிள்ளி திரைப்படத்துக்காக கேட்டுட்டு வந்திருக்கிறீங்க. நீங்க கேட்டுட்டு சிறுவர் உலகம் மூலிக்க ஆரம்பிக்கிற இந்த பாடலோடு நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற போகின்றேன். தொடர்ந்து நீங்க வசனத்தோடு இணைந்திருக்கலாம். நாளில் இணைந்திருந்த அத்தனை குட்டீஸுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறும் நான் ஜி. அறுத்தொடர்ந்து வசந்தத்தோடு இணைந்திருங்க. ஸ்டேட்யூன் மக்களே.

0: அடுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல். உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM மணித்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
1: கிளிநொச்சி முரசுமோட்டை பிரதேசத்தில் 3 வயது குழந்தையொன்று உழவு இயந்திரத்தில் சிக்கி உயிரிழந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். உயிரிழந்த குழந்தை வீட்டில் நிறுத்தப்பட்டிருந்த உழவு இயந்திரத்தில் ஏறி விளையாடிக் கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் உறவினர் ஒருவர் அந்த உழவு இயந்திரத்தை இயக்கி திருப்புவதற்கு முற்பட்டுள்ளார். இதன்போது உழவு இயந்திரத்திலிருந்து கீழே விழுந்த குழந்தை பின் சக்கரத்திற்குள் சிக்கொண்டு பலத்த காயமடைந்த நிலையில் கிளிநொச்சி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் உயிரிழந்தது. இந்நிலையில் உழவு இயந்திரத்தை இயக்கிய சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதுடன் கிளிநொச்சி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு
0: வருகின்றனர்.
1: இஸ்ரேல் அரசாங்கம் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் உள்ள ஜெனி நகருக்கு அருகில் மூடப்பட்டிருந்த கதீம் குடியேற்ற பகுதியை மீண்டும் திறந்துள்ளது. இதன் மூலம் 2 தசாப்தங்களுக்கு முன்னர் அங்கிருந்து வெளியேறிய இஸ்ரேலிய குடியேற்றவாசிகள் மீண்டும் அந்த பகுதியில் குடியேற ஆரம்பித்துள்ளனர். கடந்த 2005 இஸ்ரேலிய அரசாங்கத்தினால் மூடப்பட்ட கதீம் குடியேற்ற பகுதி தற்போது அரசாங்கத்தின் ஆதரவுடன் மீண்டும் திறக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேலின் இந்த குடியேற்ற நடவடிக்கையானது அந்த பகுதியில் உள்ள பலஸ்தீன மக்களிடையே பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
2: மணித்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது
3: மக்கள் சூடிய மகுடமே.
4: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்.

0: வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக.
1: உத்தமராம் வேல்முருகன் ஓங்கொம்னல் உயர்பதியாம் நல்லூரில் மயில் மீதேறி பக்தியுடன் அடியார்கள் சூழ்ந்தே நிற்க பார் முழுதும் தனதகழல் ஈர்த்து என்றும் நித்தமொரு வடிவோடு நெஞ்சை அள்ளி நேர் நின்று பொழிகின்ற அருளைக் கண்டார். இத்திசையில் இருந்தாலும் ஓடிவந்து ஏத்துவாராம் அவன் தாளில் இதயம் வைத்தே. ஓங்கார மணி ஓசை செவியிற் பாய ஓடிவிடும் வினையதுவும் ஒன்றாய் சேர்ந்தே அங்காரம் அறுத்தந்த சூரன் தனை அடியவனாய் ஏற்று அருள் செய்வதற்காக நீங்காது உடன் பேரருளை வைத்த நாயகனாம் எங்கள் நல்லை குமரன். அடியவர்கள் மனதில் நின்றாடும் சேவல் கொடியோனை நினைந்து மனம் உருகிவிட்டால் போதுமல்லவா? நல்லூர் கந்த பெருமானை நினைந்துருகினாலே மெய்யார வரம் தருவான் நல்லை குமரனடி, நெஞ்சே அவனை நினைந்து கொள் என்று தேரடி சித்தர்களெல்லாம் புகழ்ந்து பாடி அந்த குமரனை நாமும் நினைந்துருகுகிற இந்த பொழுது.
0: அனைவரது வாழ்விலும் வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக.
2: தொடர்புகளுக்கு 0776 76 76 76.
3: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும். அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர், 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி, கொழும்பு 13.

0: அன்புமிக்க உறவுகள் அனைவருக்கும் இனிமையான காலை நேர வணக்கங்கள். இன்றும் 102.6, 102.8 அலைவரிசையின் மூலமாக வசந்தம் எஃப்எம்மின் மருத்துவம் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. இன்றைய மருத்துவம் நிகழ்ச்சியில் நாங்கள் பேசப்போகின்ற விடயம் மிகவும் முக்கியமானது. ஆமாம், எமது நாட்டில் இந்த முதியோர்களினுடைய எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே செல்வதாக ஒரு தகவல் கிடைக்கிறது. எனவே இந்த முதியோர்களினுடைய எண்ணிக்கை நாட்டிலும் வீட்டிலும் எப்படியான விளைவுகளை ஏற்படுத்தப் போகிறது, அதனால் என்ன நல்லது நடக்கப் போகிறது, என்னென்ன மாதிரியான விடயங்களில் நாங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் போன்ற பல விடயங்களை பற்றிய ஒரு அலசலாகத்தான் இன்றைய மருத்துவம் நிகழ்ச்சி அமையப் போகிறது. அந்த வகையில் இன்றைய நிகழ்ச்சிக்கும் வருகை தந்திருக்கின்றார் சிரேஷ்ட உளவியல் மருத்துவ நிபுணர் டாக்டர் கணேசன் அவர்கள். வணக்கம் சார்.
1: வணக்கம்,
0: எப்படி இருக்கிறீங்க? உங்களை பார்த்தாலே அப்படியே ஒரு பூரி பொண்ணு இடம் புரியாமல் வந்துருது. முதல்ல ஒரு மனிதர்கள் வந்து எப்பயுமே ரொம்ப சந்தோஷமாகவும் உளவியல் ரீதியில் ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். கொஞ்சம் இந்த தலைப்பிலிருந்து கொஞ்சம் வெளியில் போய் கதைக்க வேண்டிய ஒரு தேவை ஒன்று இருக்குது. காரணம் என்ன கேட்டோம்னா, சந்தோஷம் அப்படிங்கிறது மனிதர்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சந்தோஷமாக வாழ்றது ரொம்ப முக்கியமான விஷயம், அது ஒரு வரம் சொல்லி சொல்லுவாங்க. உங்களை பார்த்தாலே ஒரு மகிழ்ச்சி வந்து இனம் புரியாமே வந்துடுது. ஒரு மனிதனை சந்தோஷமாக வச்சுக்கொள்றதுக்கும் ஒரு மனிதன் பார்த்த கைக்கே அப்படி ஒரு புன்னகையோடு இருப்பதற்கும் அது ஒரு வரம் தானே சொல்கிறாங்க. அது எப்படி எல்லோருக்கும் சாத்தியமாகும்?
1: எல்லோருக்குமே அது சாத்தியமாகும். அது அது நாங்கள் தான் அதை விட்டுடுறோம்,
0: சாத்தியப்படுத்தி கொள்ள தவறி விடுகிறோம்.
1: மிகவும் இலகுவான விஷயம். சில நேரங்களில் எங்களுக்கு நோய்படும் போது, அல்லது எங்களுக்கு வேண்டியவர்களுக்கு நோய்படும் போது, அல்லது ஒரு பணப்பிரச்சனை வரும்போது ஒரு கொஞ்சம் துக்கம் கொண்டு வரும், அது தற்காலிகமானது. எங்களுடைய உண்மையான நிரந்தரமான மனப்பாங்கு வந்து சந்தோஷம், சமாதானம். இதுதான் எங்கட இயல்பான மனப்போக்கு. அது நாங்கள் இல்லாமல் பண்ணினது நாங்கள் தான்.
0: இப்போ இப்படி ஒரு கேள்வியை வந்து நாங்கள் ஆரம்பத்தில் கேட்டதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம், குடும்பம் அப்படின்னு பார்த்தோம்னால் ஆரம்ப காலகட்டத்தில் அது ஒரு கூட்டு குடும்பமாக இருந்தது. அப்போ தாத்தா பாட்டி அப்படின்னு சொல்லி சித்தப்பா சித்தி மாமாமார்கள் அத்தை என்ன எல்லாமே ஒரு வகையில் அப்படி ஒன்று சேர்ந்துருந்தாங்க. பிறகு பார்த்தோம்னால் தாத்தா பாட்டி அப்படி ஒரு கொஞ்சம் சுருக்கமாக இருந்தது. இப்போ தனி குடித்தனம் அப்படிங்கிறது வந்து ஒருவர் தனியாக இருந்தாலே அது தனி குடித்தனம் அப்படிங்கிற அளவுக்கெல்லாம் இப்போ வந்து இந்த திருமண சிஸ்டத்திலே நிறைய மாற்றங்கள்லாம் வந்து அப்படி ஆகிப்போச்சு. எனவே இந்த தனி குடித்தனத்தினுடைய இந்த செல்வாக்கு அதிகரித்திருக்கின்ற இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தோம்னால் முதியோர்களுடைய எண்ணிக்கையும் வந்து ரொம்பவே அதிகரித்த ஒரு நிலைமை காணப்படுகின்றது. அதுவும் நம்மை போன்ற ஒரு வளர்முக நாடுகளுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலாகத்தான் இருக்கிறது. ஆரம்பத்தில் இந்த முதியோர்களுடைய எண்ணிக்கை இந்த அளவுக்கு இப்படிலாம் இப்படி அதிகரிச்சுட்டு போனதுக்கான காரணம் என்னவாக இருக்கிறது, அது சார்ந்த பிரச்சனைகள் என்னவாக இருக்கிறது?
1: ஆமாம், நிச்சயமாக முக்கியமாக இலங்கையிலே இந்த முதியோர்களின் வீதம் மிகவுமே அதிகரித்திருக்கிறது. கிட்டத்தட்ட 25 மேற்பட்ட நம்முடைய சனத்தொகையிலே 25% மேற்பட்டவர்கள் முதியோர்களாக மிக அண்மையிலே வரப்போகிறார்கள் இன்னொரு 4-5 வருடங்களிலே. ஆகவே அந்த சவாலுக்கு நாங்கள் எப்படி முகம் கொடுக்க போகிறோம் என்றது மிக முக்கியமான ஒரு பிரச்சனை.
0: ஆமாம், முதியோர்களுடைய எண்ணிக்கை சுகமா சுமையா அப்படிங்கிற மாதிரியான இந்த நேர்காணல்ல இன்னும் நிறைய விடயங்களை நாங்கள் பேசலாம். ஒரு சிறிய இடைவேளை.

0: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம். வசந்தம் எஃப்எம்.
1: இது மக்கள் சூடிய மகுடமே,
2: நம்பிக்கைக்குரிய லோத்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்த. இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.
3: தோற்கும் போது மௌனமாய் வந்து நம் இதயத்தோடு பேசும் அந்த இசை கடவுளின் ராகங்கள்.

0: ஞாயிற்றுக்கிழமை மாலை 3 மணி முதல் 6 மணி வரை இசைஞானி இளையராஜாவின் பாடல்களோடு இசை ராஜாங்கம். இசை ராஜாங்கம்.
1: மதமா என் மதமா ஆண்டவன் எந்த மதம், நல்லவர்கள் என் மதமோ ஆண்டவன் எந்த மதம்.

0: நிகழ்வினை இம்மாதம் 25ஆம் திகதி காலை 9 மணிக்கு வசந்தம் வானொலியில் நேரடி ஒளிபரப்பினை நீங்கள் கேட்கலாம். முதற்தர நிபுண் சீமெந்த விநியோகஸ்தர்கள், இலக்கம் 55-57 ஸ்டான்லி வீதி, யாழ்ப்பாணம்.
1: தொடர்புகளுக்கு 0776-76-70-776.
2: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும் அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள். ராணி ஸ்டோர், இலக்கம் 50, ஸ்ரீ கதிரேசன் வீதி, கொழும்பு 13.
3: 102.6, 102.8 காற்றலையில் முதல்வன் வசந்தம் FM. வசந்தம் FM.
4: ஹாய் மாலினி, ஐ எம் கிருஷ்ணன். நான் இதை சொல்லி ஆகணும், நீ அவ்வளவு அழகு. இங்க எவனும் இவ்வளவு அழகா ஒரு இவ்வளவு அழகா பார்த்துருக்க மாட்டாங்க.

0: மருத்துவம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். இன்று நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்ற விடயம், நாட்டிலும் வீட்டிலும் இந்த முதியோர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே செல்வது சுகமான ஒரு விடயமாக இருக்குமா, சுகமானதாக இருக்குமா, எங்களுடைய அபிவிருத்தி திட்டங்களில் அது எப்படியான தாக்கத்தை எல்லாம் செய்ய போகிறது அப்படின்னு நிறைய விடயங்களை பேசுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். இந்த நேரத்தில் எங்களுடைய நாட்டில் இந்த முதியோர்களுடைய எண்ணிக்கை இந்த அளவு அதிகரித்து செல்வதற்கான காரணங்கள் என்னவாக இருக்கிறது,
1: ஏன் கூடியிருக்கிறது என்று பார்த்தோம் என்று சொன்னால் அதுக்கு இரண்டு முக்கிய காரணங்கள் இருக்கின்றன. ஒன்று, நாங்கள் வாழ்கின்ற காலம், ஒவ்வொரு மனிதரும் எவ்வளவு காலம் நாங்கள் வாழ்கின்றோம் என்ற விஷயம் நிச்சயமாக அதிகரிச்சிருச்சு. உங்களுக்கு தெரியும், முந்தைய ஒரு காலத்துல 60 வயசு இருந்தாலே வயசு போயிட்டுது. அந்த 60 வயசுக்கு மேற்பட்டாக்கள் இருப்பாங்க, பட் கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. இப்ப 65-70க்கு மேல எல்லாருமே வாழ்றாங்க. எங்களோட சராசரி வயது காலம் கிட்டத்தட்ட 80 தாண்டிட்டு, அது ஒரு காலம் காரணம். மற்றது, முந்தி வேறு பல காரணங்களால அநேகம் பிள்ளைகளும் ஆக்கிரமித்துக் கொண்டாங்க. அப்ப இளைஞர்களின் எண்ணிக்கை அதிகமா இருந்துச்சு. ஆனா இப்ப ஆக்கள் பிள்ளைகளை பெற்றுக்கொள்ற எண்ணிக்கையை மிகவும் குறைச்சிட்டு போறாங்க. உங்களுக்கு தெரியும், இலங்கையில பிறப்பு வீதம் மிகவும் குறைஞ்சிருக்கு இப்ப. என்னன்னு சொன்னா பல காரணங்கள், பொருளாதார காரணங்கள், நேரமின்மை, இருவரும் வேலைக்கு போகும்பொழுது பிள்ளைகளை யார் பார்ப்பது, இப்படி பல காரணங்களுக்காக பிள்ளை பெறுகிற வீதம் குறைஞ்சிருக்கு. அப்ப பிள்ளைகளை பெறுகிற வீதம் குறைஞ்சிட்டு போகுது, நாங்க கூட காலம் வாழ்றோம், அப்ப என்ன நடக்க போகுது, விகிதாசார அடிப்படையில முதியோர்களின் எண்ணிக்கை மிகவும் அதிகரிக்க போகுது.
2: இப்படி முதியோர்களுடைய எண்ணிக்கை வந்து அதிகரிச்சுட்டு போறது வந்து சிலரும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து அவங்களுடைய அனுபவங்கள் மூலமாக சில விடயங்களை வந்து நாங்கள் வந்து கட்டமைச்சிட்டு போகலாம், அது நல்லதாக தான் இருக்கும் அப்படின்ட்டு. ஆனால் அனுபவங்கள் மூலமாக ஒரு நாட்டினுடைய அபிவிருத்தியை நாங்கள் திட்டமிடுகின்ற பொழுது அந்த அபிவிருத்திக்கு உரித்தான அத்தனை செயற்பாடுகளையும் செய்து முடிக்கக்கூடிய திறனை உள்ளவர்கள் வந்து பார்த்தோம்னா இளைஞர்களாகத்தான் இருக்கின்றார்கள். எனவே இன்னும் ஒரு 5-6 வருடங்கள் வந்து பார்த்தோம்னா 25% இந்த முதியோர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கின்ற பொழுது இது நாட்டினுடைய பொருளாதாரத்திலும் கூட அதனுடைய அபிவிருத்தியிலும் கூட மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. குடும்பங்களிலும் அதனுடைய செல்வாக்கு வந்து பார்த்தோமானால் அங்கதான் அது ஆரம்பிக்க போகுது. எனவே குடும்பங்களில் இது எப்படியான விளைவுகளை ஏற்படுத்துகிறது?
1: ஆமாம், குடும்பங்களிலேயும் இப்ப பாத்தீங்க என்று சொன்னா முதியவர்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு என்று சில விசேட தேவைகள் இருக்கின்றன. மருத்துவ தேவைகள் இருக்கின்றன, உணவு தேவைகள் இருக்கின்றன. இப்ப அவங்கள பாத்தீங்க என்று சொன்னா அநேகமா முதியோர்கள் பணம் சம்பாதிக்கிற தொழிலே ஈடுபட்டு மாட்டார்கள். இப்ப யார் அவங்கள கவனிக்கிறது? அவர்களுடைய பிள்ளைகள் தான் கவனிக்க வேண்டிய ஒரு வற்புறுத்தல் நிலை, கட்டாய நிலை இன்று ஏற்பட்டிருக்கு. அப்ப பிள்ளைகள படிப்புக்கு செலவழிக்கணும், உடுப்புக்கு செலவழிக்கணும், வீட்டு வாடகை, வேற வேற பில்கள் கட்ட வேண்டி இருக்கு. அதோட முதியோர்களுக்கான வைத்திய செலவு, முதியோர்களுக்கான உணவு உடை. ஒரு காலத்துல உணவு கொடுக்கறதுன்றது பெரிய ஒரு பிரச்சனையா இருக்கே இல்லை. இன்னொரு ஆள் வீட்டுக்கு வந்தா கூட நாங்க அது பயந்து உண்ணிடுவோம், என்றால் அது சாப்பாடு அவ்வளவு ஒரு பிரச்சனையா இருக்கே. இப்ப அப்படி இல்லை, இப்ப உணவு பொருட்களின் விலையும் கூடிட்டு தான் போகுது. ஆகவே பொருளாதார ரீதியாக கூட இது அவங்களுக்கு ஒரு பிரச்சனையை கொண்டு வரப்போகுது. இப்ப நீங்க ஒரு வீடு வாடகை கெடுக்கிறீங்கன்னு சொன்னா, ரைட், இப்போ ஒரு குடும்பம் கணவன் மனைவி ரெண்டு பிள்ளைகள் என்று சொன்னா அவங்க ஒரு 2.5 அறையுள்ள ஒரு வீடு ஒன்று எடுக்க பார்ப்பாங்க. ஆனா அதே நேரத்தில் நாங்கள் அப்பா அம்மாவையோ அல்லது ஒரு ஆளையோ நாங்க பார்க்க போறோம்னு சொன்னா எங்களுக்கு இன்னொரு அறை ஒன்று கூட தேவை. உங்களுக்கு தெரியும், இப்ப உதாரணம் இப்ப கொழும்பு, கண்டி, காலி, யாழ்ப்பாணம் போன்ற நகர்ப்புறங்கள்ல ஒரு அறை கூட இருந்தா கூட நாங்கள் மிக அதிகமான அளவு வாடகையை அதிகரிக்கமாத்தான் கொடுத்து ஆக வேண்டும். ஆகவே அந்த பொருளாதார சுமை ஒரு பக்கமாக இருக்கிறது. அடுத்ததாக நாளாந்த வாழ்வில் கூட, இப்ப முதியவர்களுக்கு உதாரணமாக தொலைக்காட்சி நாடகங்களை பார்ப்பதில் அவங்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்கு. அவங்களுக்கும் வேற பொழுதுபோக்கு இல்லை, அவங்க பார்க்க விரும்புவாங்க. ஆனா அதுதான் எங்கட பிள்ளைகள் படிக்கிற நேரமா இருக்கும், சரியா? அப்ப உங்களுக்கு தெரியும், வயது போற காலத்துல எங்களுக்கு காது கேட்கறது கொஞ்சம் குறையும். அப்ப நாங்க டெலிவிஷன்ல கொஞ்சம் சத்தமாத்தான் வச்சு இந்த தொலைக்காட்சி நாடகங்களை பார்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்கும். அப்ப அந்த நேரத்துல பிள்ளைகளும் படிக்கிற நேரத்துல, அம்மா இதை நிப்பாட்டுங்க, எங்க பிள்ளை படிக்குது, அல்லது அப்பா நிப்பாட்டுங்க, பிள்ளை படிக்குது என்று நாங்க சொல்லும் பொழுது அங்கேயும் பிரச்சனைகள் வாரத்துக்கு வாய்ப்பு இருக்கு.
0: ஆமாம், இப்படி நிறைய விளக்கங்களை நாங்கள் தெளிவாக பார்க்கலாம். அதற்கு முன் ஒரு இடைவேளை.

காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம். வசந்தம் எஃப்எம் 60 வருடங்களாக நீர் கசிவை தடுக்க ஒரே தெரிவு, நோ லீக் மட்டுமே. வழக்கமான சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறப்பகுதியில் காணப்படும் பிரைடெக்ஸ் நோ லீக் ஜனதா ஸ்டீல்ஸிடமிருந்து. நோ லீக் பூசினால் நோ லீக் தான். அன்னதான கந்தனாம் செல்வ சன்னதியானின் அருட்கோளம் தேரேறி வலம் வரும் கந்தன்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்ரீ செல்வ சன்னிதி ஆலயம் ரதோற்சவ நிகழ்வினை. இம்மாதம் 27ஆம் தேதி காலை 7 மணிக்கு உங்கள் வசந்தம் வானொலியில் நேரடி ஒலிபரப்பினை நீங்கள் கேட்கலாம். அனுசரணை
1: சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ்
2: முதற்தர நிபுண் சீமெந்த விநியோகஸ்தர்கள் இலக்கம் 55-57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம்.
1: தொடர்புகளுக்கு 0876-7670-776.
3: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும். அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர் இலக்கம் 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி கொழும்பு 13.
4: மதமா என் மதமா ஆண்டவன் எந்த மதம் நல்லவர்கள் என் மதமோ ஆண்டவன் அந்த மதம்
5: இன்ன மதத்திலேயே நிக்கிற எல்லாருக்கும் பொதுவான மதம் அவரவன் நினைக்கிற மதம் தானேடா.
6: மதம் ஒரு பக்கம் இருக்கட்டும்,
5: சரி
6: எனக்கு வாழ்றதுக்கு ஒரு வழி இருக்குமா? நானா
5: நாளைக்கு காலமா 10 மணிக்கு இது நம்ம தியேட்டர் மூலம் நல்லூர் கண்ணன்ட்ட போய் உனக்கு வழிகாட்டுறோம்.
1: அபுலாசன் இந்த முறையாவது ஏமாறாமல் இருப்பாரா பில்லாவிடம்? கேளுங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு இது நம்ம தியேட்டர்.
7: How do I tell you?
8: இந்த வராரு பிராண்டட் இன்ஜினியர் தர.
9: ஏன் முதலாளி அப்படி சொல்றீங்க?
8: என்ன நீங்க கட்டிருக்க வச்சா இருக்கலாம், சர்ட்டா இருக்கலாம், ஷூவா இருக்கலாம், அது இது எல்லாமே பிராண்டட் சாமான் தானே. சொல்லுங்க சார், என்ன வேணும்?
9: புது ப்ராஜெக்ட் ஒன்றுக்கு GE பாக்ஸ் பார் ஒன்று ஆர்டர் பண்ண வந்தேன்.
8: என்ன பிராண்ட்?
9: நல்ல பிராண்ட் ஒன்று.
8: ஐயோ தோர, இரும்பு வாங்கும் போதும் பிராண்டட் பார்க்கணும். பேரு அளவு பொறிக்கப்பட்டுள்ள கொடுக்கற காசுக்கு பிரயோசனமான ஒரே ஒரு GI பாக்ஸ் பார் அப்படின்னா அது மெல்வா GI பாக்ஸ் பார் தானே.
9: மெல்வா, தெரிந்தவர்கள் சொல்லு GI பாக்ஸ் பார்.

0: ஆமா, முதியோர்களுடைய எண்ணிக்கை அதிகரிப்பு சம்பந்தமாக நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம். சிரேஷ்ட உளவியல் வைத்திய நிபுணர் டாக்டர் கணேசன் அவர்கள் இணைந்து கொண்டு நிறைய விடயங்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறார். அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது இந்த முதியோர்களுடைய எண்ணிக்கை குடும்பங்களில், அது குழந்தை வளர்ப்பாக இருக்கலாம் அல்லது ஏனைய விடயங்களாக இருக்கலாம், இதில் அவர்களுடைய செல்வாக்கு எந்த அளவுக்கு இருக்கிறது?
1: அதே போல பிள்ளைகள் வளர்ப்பதிலும் பல சவால்கள் எதிர்நோக்கலாம். நீங்க சொன்ன மாதிரி பிள்ளைகள் வளர்ப்பதில் அவங்க பெரிய ஒரு ஆதரவான ஒரு பங்கு வகிப்பாங்க. முக்கியமா கணவன் மனைவி ரெண்டு பேரும் வேலைக்கு போற இடத்துல அவங்க ஒரு ஆள் இருக்கிறது, பிள்ளைகள் ஸ்கூலால வரும்போது யாரோ வீட்டில் இருப்பாங்க, பாதுகாப்பு சாப்பாடு போட்டு கொடுப்பாங்க, அதெல்லாம் நடக்கும். அதே நேரத்தில் பெற்றோர் பிள்ளைகளை வளர்க்க முற்படும் பொழுது அவர்களை கட்டுப்படுத்தி இப்படித்தான் செய்யணும் இப்படித்தான் செய்யணும்னு பொழுது அங்கு இன்னும் ரெண்டு இருவர் இருந்து அவர்கள் தங்கட கருத்தை திணிக்க முற்படும் பொழுது அங்கும் சில முரண்பாடுகள் ஏற்படுவதற்கு இடம் இருக்கு. இவ்வாறான பல பல பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதே போல நாட்டை எடுத்துக்கொண்டீங்களானா, இப்போ உங்களுக்கு தெரியும் அரசாங்கத்தில் வேலை செய்கிற ஒரு ஒரு பெரிய ஒரு நம்பர் இலங்கையில் இருக்குது. அப்போ அவங்களுக்கு நாங்கள் முதியோருக்கான கொடுப்பனவு கொடுத்தாக வேண்டும். ஸோ ஒரு ஆள் 20 வருஷம் 25 வருஷம் வேலை செஞ்சிருப்பார், அவர் ஓய்வூதியம் பெற்று இன்னொரு 40 வருஷத்துக்கு அவர் ஓய்வூதியம் பெற போறார்.
2: ஆமாம்,
1: இந்த காசை யார் கொடுக்க போறது?
2: அதாவது வேலை செய்து வருமானம் ஈட்டிய காலத்தை விடவும் அதிகமான காலம் வீட்டில் இருந்து கொண்டே செலவழிக்க வேண்டியது.
1: அப்ப அவைக்கு நாங்கள் ஓய்வூதியம் கொடுக்குறேன்னு சொன்னா யார்கிட்ட இருந்து நாங்கள் வரி அறவிட போறோம்? இளையோர்கள் வேலை செய்யறவர்கிட்ட வரி அறவிட்டு தான் நான் அவங்களுக்கு காசு கொடுக்க வேண்டி இருக்கு. அதே போல முதியோர் இல்லங்கள் நாங்கள் ஆரம்பிக்க வேண்டி வரும். அதே போல முதியோருக்கான இலகுவான போக்குவரத்து வசதிகளை நாங்கள் செய்து கொடுக்க வேண்டி வரும். இப்போ பல வளர்ச்சி அடைந்த நாடுகளில் முதியோர்களுக்கு இலவச பயணம் வழங்கப்படுகிறது, பயணச்சீட்டு வழங்கப்படுகிறது. இப்போ அப்படியான நிலை இலங்கையிலையும் கிட்டத்தில் வரும். அப்போ இதை மாதிரியான பிரச்சனைகளால் தான் அரசாங்கம் நாங்கள் வேலையை விட்டு போற அந்த வயசை கூட்ட பாக்குறாங்க. இப்ப கூட நீதிபதிகளுக்கு இந்த வயதிலேயே கூட்டுகின்ற ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கிறது. ஏனென்று சொன்னால் இளைஞர்கள் அந்த பதவிகளுக்கு வருகிறார்கள் இல்லை, அவர்கள் உலகத்தை பார்க்கின்றது வித்தியாசம், இது எங்களுக்கு சம்பளம் போதாது. நீதிபதி என்று பெயர் இருக்கிறது தான், ஆனால் அதை விட நான் வழக்கறிஞராக இருந்து அதை விட கூட சம்பளம் எடுத்து விடுவேன். அப்ப போறாங்க இல்ல, அப்ப என்ன செய்யறது? அதே மாதிரி அவங்க ரிட்டையர்மெண்ட்ல போனாலும் நாங்கள் கொடுப்பனவு கொடுத்தே ஆக வேண்டும். ஆகவே வைத்தியர்களுக்கு, நீதிபதிகளுக்கு, அதே போல மற்ற துறையினருக்கும் இந்த வயதில்லை கூட்டுவதற்கான நடவடிக்கையை பல நாடுகள் மேற்கொண்டிருக்கின்றன. இலங்கை மட்டுமல்ல, இப்ப சில நாடுகள் எடுத்துக்கொண்டீங்க என்று சொன்னால் வேலை செய்வதற்கு வயதிலேயே இல்லை என்றே கொண்டு வந்து விட்டார்கள். நீங்கள் இத்தனை வரைக்கும் வேலைக்கும் மேலும் சென்றாலும் வேலை செய்யலாம். ஏனென்று சொன்னால் இந்த ஓய்வூதியம் கொடுப்பது, அவர்களுக்கான பராமரிப்பை கொடுப்பது, இதெல்லாம் ஒரு பெரிய சவாலாக இருக்கிறபடியாக.
0: ஆமாம், முதியோர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே செல்வது நாட்டுக்கும் வீட்டுக்கும் எந்த அளவுக்கு நல்ல பல விளைவுகளை ஏற்படுத்துகிறது போன்ற பல விடயங்களை நாங்கள் பேசலாம். ஒரு இடைவெளியை தொடர்ந்து
3: உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே.

0: சென்னையின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே.
1: முதியோர்களுடைய எண்ணிக்கை அதிகரிப்பு சம்பந்தமாக நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம். சிரேஷ்ட உளவியல் வைத்திய நிபுணர் டாக்டர் கணேசன் அவர்கள் இணைந்து கொண்டு நிறைய விடயங்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறார்.
2: சிந்தனை மாற்றம், அதாவது இந்த தலைமுறை இடைவெளி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விடயமாக இருக்கிறது. இந்த சிந்தனை எல்லாம் மாறி போச்சு, இப்ப இருக்கிற நிறைய பெற்றோர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான், ஏன் புள்ளதான் ஆனா நான் சிந்திச்ச மாதிரியாவது சிந்திக்கிறாரு, நான் ஒரு 20-22 வயசுல கேட்ட கேள்விகள்லாம் இப்பயே கேட்க ஆரம்பிச்சுட்டாரு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. எனவே இப்படி சிந்தனை திறன் உச்ச அளவுல இருக்கிற ஒரு தலைமுறை இருக்கிறாங்க. அதே நேரத்தில் வந்து பார்த்தோமானால் முதியோர்களும் அதே வீடுகளில் தான் வசித்து கொண்டிருக்கிறார்கள். இது வீடுக்கு மட்டுமல்ல நாட்டுக்கும் மிக பொருத்தமான ஒரு விடயமாக இருக்கிறது. எனவே இந்த சிந்தனை திறன் அது கொண்டு வரக்கூடிய விளைவுகள் எப்படியானதாக இருக்கும், அதனை எப்படியெல்லாம் நாங்கள் வந்து கையாளலாம், கையாளுறவங்களுக்கு தான் அது ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்கும்.
3: நிச்சயமாக உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு பரம்பரையும் சிந்திக்கின்ற விதமும் மிகவும் வித்தியாசம். 100 வருஷத்துக்கு மேல் சிந்திப்பது போல நாங்கள் இப்பொழுது சிந்திப்பது இல்லை. அதை பழையவர்கள் புது சிந்தனையை பிழை என்று சொல்வதும், இளையவர்கள் பழைய சிந்தனையை பிழை என்று சொல்வதும்
2: முதல் கொண்டு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க.
3: இது நாங்கள் வளமையாக கேட்டு வந்த விஷயம்தான். அப்ப முக்கியம் என்னென்று சொன்னா, நாங்கள் ஒவ்வொருவருடைய கருத்தை மதிப்பளித்து கேட்க வேண்டும். நான் உலகத்தை பார்க்கிறது ஒரு விதமாக பார்க்கிறேன், அது ஏனென்றால் நான் வளர்ந்த விதம், நான் வளர்ந்த சூழல் எனக்கு அந்த பார்வையை தந்திருக்கிறது. நிச்சயமாக அடுத்த பரம்பரை அது உலகத்தை பார்க்கின்ற போகின்ற விதம் வேறு, அது வளர்ந்து வரும் யதார்த்தம் வேறு. அப்ப இதுதான் சரி, இது பிழை என்று நாங்கள் சொல்லாமல், நாங்கள் பழசிலிருந்தும் கற்க வேண்டிய விஷயங்கள் எவ்வளவோ இருக்குது, அதே மாதிரி புது விஷயங்களையும் நாங்கள் உள்வாங்கித்தான் ஆகவும் வேண்டும். நான் 100 வருஷத்துக்கு மேல் இருந்த மாதிரியே இப்பவும் வாழப்போறேன் என்று சொல்லி நாங்கள் அடம்பிடித்து வாழவும் முடியாது. அப்ப முக்கியமான விஷயம் என்னென்று சொன்னால், நாங்கள் இலகுவாக கலந்துரையாட வேண்டும். மற்றவர்களுடைய கருத்தை வாயை மூடு, நான் சொன்னதை கேள் என்று சொல்லாமல், சொல்லு நீ உண்ட கருத்தை சொல்லு, நான் கேட்க காவலா இருக்கிறேன், எனக்கு நீ சொல்றது எனக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கு என்று சொல்லி இருபாலாருமே நாங்கள் கேட்க பழக வேண்டும். துரதிருஷ்டவசமாக இன்று கேட்பது எங்களுக்கு நேரம் இல்லை,
2: பேசலாம்,
3: அதை பற்றியே கொண்டு பேசலாம். முக்கியமாக நாங்கள் முதியோர்களிடமிருந்து நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய விடயங்கள் எவ்வளவோ இருக்கின்றன.
2: கண்டிப்பாக
3: அவர்கள் சில விதங்களை சில விதமாக பார்க்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு ஒரு காரணம் ஒரு இருக்கிறது. எல்லாவற்றையுமே நாங்கள் பழையவை எல்லாம் தேவையில்லை என்று தூக்கி வீசிவிட முடியாது. அப்படி வீசிவிட்டால் அது நமது சமூகத்துக்கும் குடும்பத்துக்கும் பெரிய ஒரு இழப்பாக இருக்கும். அப்ப முதலாவதாக நாங்கள் அவங்களை கேட்க பழக வேணும். அதே மாதிரி ஒரு ஆளை ஒரு ஆள் நாங்கள் மதிக்க பழக வேணும். பெற்றோர்களும் மதிக்க வேணும், அப்பதான் பிள்ளைகளும் மதிப்பாங்க. சரி அம்மா உங்களுக்கு வயசு போயிட்டு ஒரு பக்கத்துல சாப்பாட்டு நேரத்துக்கு தாருந்தானே, சாப்பிட்டு சும்மா இருங்களேன், வாயை திறக்க வேண்டாம் என்று சொல்லுவது போன்ற கருத்துக்கள் தவறானவை. அப்ப இது முக்கியம். அதை எடுத்து வச்சு நாங்கள் கலந்துரையாடலாம். சோ எப்படி நாங்கள் இன்னொருவருடைய சொல்வதை கேட்பது, அதுக்கு பதில் இருப்பது, அதற்காக நான் வைத்திருக்கும் எண்ணத்தை விட்டு கொடுக்க வேண்டும் என்றில்லை, ஆனால் கேட்க நாங்கள் ஆயத்தமாக இருக்க வேண்டும். துரதிருஷ்டவசமாக நாங்கள் பிடிவாதமோ அல்லது பொறுமையின்மையோ நாங்கள் கேட்பதற்கு கூட தவறிவிடுகிறோம். இந்த கதையெல்லாம் வேண்டாம், இல்ல கதை வேணும், நாங்க கேட்க போறோம், கதையை சொல்லுங்க, எங்களுக்கு ஆசையா இருக்கு கேட்க. சோ நாங்கள் அவங்க சின்னதுல பள்ளிக்கூடம் போனது, சின்னதுல அவங்க வாழ்ந்த விஷயங்கள், சின்னதுல சாப்பாட்டுக்கு நாங்கள் கஷ்டப்பட்டிருப்போம், அந்த நேரம் இவ்வளவு கவனமாக நாங்கள் பணத்தை மிச்சம் பிடித்தோம், எப்படி நாங்கள் நோய்கள் வரும்பொழுது முதலாவது எங்களோட வீட்டில் நாங்கள் பாவிக்கக்கூடிய கைப்பொருட்களை பாவிச்சு நாங்கள் இப்படி செய்துட்டு அதுக்கு பிறகு நாங்கள் வைத்தியரிடம் உதவிக்கு போனோம். இப்படி நாங்கள் பல விஷயங்களை அவங்களிருந்து கற்றுக்கொள்ளலாம்.
1: நன்றி. இன்னும் நிறைய விடயங்களை நாங்கள் பேசலாம். ஒரு சிறிய இடைவேளை.

0: அனுசரணை வழங்குவது. மக்கள் கூடிய
1: கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
3: தண்டனை விதிக்கப்பட்ட கைதிகளுக்கு ஜனாதிபதி பொது மன்னிப்பு வழங்குவதற்காக முறையான பொறிமுறையொன்றை உருவாக்குவது தொடர்பில் நியமிக்கப்பட்ட குழுவின் அறிக்கை விரைவில் அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்படும் என நீதிமற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் சட்டத்தரணி ஹர்ஷன நானேக்கார் தெரிவித்துள்ளார். புதிய மேகசின் சிறைச்சாலை மற்றும் வலிக்கட சிறைச்சாலைகளின் செயற்பாடுகளை பார்வையிட்டு பெண் மற்றும் ஆண் கைதிகளின் பிரச்சினைகள் குறித்து கலந்துரையாடிய போதே அமைச்சர் இதனை குறிப்பிட்டார். மரண தண்டனை மற்றும் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்ட கைதிகள் ஜனாதிபதி பொது மன்னிப்பு வழங்குவதற்கான முறையான பொறிமுறையை தயாரிக்கும் நோக்கில் ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதியரசர் எஸ் துரைராஜா தலைமையில் குழு ஒன்று நியமிக்கப்பட்டிருந்த நிலையில் குறித்த குழுவின் அறிக்கை கிடைக்கப்பெற்றுள்ளதாகவும் அமைச்சர் இதன்போது குறிப்பிட்டார். ஜனாதிபதி பொது மன்னிப்பை வழங்குவதற்கான முறையான பொறிமுறையை தயாரித்தல், மரண தண்டனை அனுபவிக்கும் கைதிகளின் தண்டனையை ஆயுள் தண்டனையாக குறைத்தல், ஆயுள் தண்டனை அனுபவிக்கும் கைதிகளை தண்டனை காலத்தை 20 வருடங்களாக குறைத்தல் மற்றும் கைதிகளுக்கு வீட்டு விடுமுறை வழங்குதல் போன்ற விடயங்கள் தொடர்பில் குறித்த குழுவினால் பரிந்துரைகள் முன்வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது.
2: வெளிநாட்டு செய்திகள்.
3: அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் நிர்வாகத்தின் வெள்ளை மாளிகை மண்டப திட்டத்தின் கட்டுமான பணிகளை தொடர்ந்து முன்னெடுத்து செல்ல அமெரிக்க உயர்நீதிமன்றம் நேற்றைய தினம் அனுமதி வழங்கியது. இதற்கமைய குறித்த திட்டத்தின் கட்டுமான பணிகளுக்கு தடை விதிக்கப்பட்ட உத்தரவை உயர்நீதிமன்றம் தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளது. நிர்வாக தடை உத்தரவை கொண்டு இந்த திட்டத்தை நிறுத்தக்கோரி ஒரு வரலாற்று பாதுகாப்பு அமைப்பொன்று வழக்கு தாக்கல் செய்திருந்தது. காங்கிரசின் அனுமதியை பெறாமல் வெள்ளை மாளிகையின் கிழக்கு பகுதியை இடித்துவிட்டு 90,000 சதுர அடி அளவை கொண்ட மண்டபத்தை அமைக்கும் பணிகளை டிரம்ப் நிர்வாகம் ஆரம்பித்துள்ளது.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: மனுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது.
4: மக்கள் கூடிய
5: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்.
6: நிமிர்ந்த நடை.

0: அனைவரது வாழ்விலும் வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக.
1: மெருகின்றவினையும் கந்தன் என்று சொல்லிவிட அது கலங்கிவிடுமாம் அந்த வினைகள். எனவே கந்தன் களலடி தொடுவார்க்கு ஒரு குறைவும் இல்லை. எனவே நல்லூர் கந்த சுவாமி ஆலயத்தில் தேரடி சித்தர்கள் வாண்ட ஒரு மண். செல்லப்பா சுவாமிகளும் யோகர் சுவாமிகளும் நிஷ்டையிலே உறைவிடமாய்க் கண்ட கந்தவேளை கண்ட இடம் அந்த சிறுவருள் தருகிற நல்லூர், அந்த திருவருளை தருகிற நல்லூர் தேரடியாகும். எனவே தேரடி சித்தர்கள் வாழ்ந்த அந்த மண்ணில் நல்லை குமரனின் அருள் நாள்தோறும் அவன் திருவருள் இருக்கிறது அல்லவா. வந்தொருக்காள் நல்லையிலே விழுந்து கும்பொட்டாள், வில்லங்கம் ஏதும் வராதடி கிளியே என்று பாடினார்கள் சித்தர்கள். எனவே அப்படியாக நல்லூரிலே வந்துவிட்டால் தொல்லைகள் நீங்கும் என்று நம் முன்னோர்கள் சொல்லுவார்கள். எனவே நல்லைக்கு ஒரு தனித்துவமான ஒரு சிறப்பு இருக்கிறது. எனவே நல்லூர் தேரடியிலே வந்து சில நிமிடங்கள் இருந்து கொண்டாலே நல்லை குமரனுடைய திருவடிகளை நாமும் பற்றி அவன் பேரருளை பெற்றுவிடலாம் இந்த மண்ணுலகிலே.
0: அனைவரது வாழ்விலும் வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக.
2: முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும் அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர், 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி, கொழும்பு 13.

0: 102.6 102.8 அலைவரிசையினூடாக வசந்தம் எஃப்எம்மின் மருத்துவம் நிகழ்ச்சியில் நாங்கள் இந்த முதியோர்களுடைய எண்ணிக்கை நாட்டுக்கும் வீட்டுக்கும் சுகமாக இருக்கிறதா சுமையாக இருக்கிறதா அப்படின்ட்டு நிறைய விடயங்களை பேசிக் கொண்டிருக்கிறோம். நிறைய சுகமான நல்ல விஷயங்களை பேசிக் கொண்டிருக்கிறார் எங்களுடைய சிரேஷ்ட உளவியல் வைத்திய நிபுணர் டாக்டர் கணேசன் அவர்கள். சில இந்த இடத்தில் இன்னும் ஒரு மிக முக்கியமான ஒரு விடயம் இருக்கிறது, அதாவது என்னவென்று கேட்டால் இந்த கலந்துரையாடல்கள் அப்படிங்கிறது ஒவ்வொரு குடும்பத்தினுடைய வளர்ச்சிக்கும் மிக மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. கலந்துரையாடல்கள் செய்கின்ற நேரம்தான் ஒரு பிரச்சனையை தீர்ப்போம் என்று நாங்கள் தொடங்கவிருக்கின்ற கலந்துரையாடல்கள் சில நேரங்களில் அந்த கலந்துரையாடல்களே எங்களுக்கு பல புதிய பிரச்சனைகளை கூட ஏற்படுத்தி விடுகிறது. காரணம் நாங்கள் பிரயோகப்படுத்துகின்ற எங்களுடைய வார்த்தைகள். எனவே இந்த வார்த்தைகளை பிரயோகப்படுத்துவதற்கு முன்பதாக எங்களிடம் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பண்புகள் அல்லது குணங்கள் என்னென்று பார்த்தோமானால் பொறுமையும் சகிப்புத்தன்மையும் ரொம்பவே முக்கியமானது. எனவே இந்த பொறுமையுடனும் சகிப்புத்தன்மையுடனும் குடும்பங்களில் வார்த்தைகளை நாங்கள் பிரயோகப்படுத்துவதனுடைய அவசியம் பற்றி கொஞ்சம் பேசிவிடலாம்.
1: ஒரு காலத்தில் உறவுகள் மிக மிக முக்கியமாக இருந்தன. எங்களோட பொருளாதார தேவைகள், உணவு தேவைகள், ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் உதவி செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் அந்த காலத்தில் இருந்துச்சு. என் கணவன் மனைவி உறவை எடுத்துக்கொண்டா கூட கணவன் உதவி மனைவிக்கு தேவைப்பட்டது, மனைவியின் உதவி கணவனுக்கு தேவைப்பட்டது, சகோதரங்கள்ட உதவி தேவைப்பட்டது, அயலவர்கள்ட உதவி தேவைப்பட்டுச்சு. அயலவர்கள் மிகவும் உதவி செய்தார்கள். ஒரு நல்லது கெட்டது வரக்குள்ள அயலவர்கள் உதவி முக்கியம். நாங்கள் ஒருங்கட வீட்டில் ஒரு கல்யாணம் வீடு வைக்க போறோம் என்று சொன்னால் அயலவர்கள் உறவினர்கள் உதவி இல்லாமல் நாங்கள் செய்யவே இயலாது என்ற ஒரு நிலை இருந்தது. இப்போ எங்களது பொருளாதார நிலை முன்னேறினது காரணமாகவும் சேவைகள் இருக்கிற அடிப்படையில் காரணமாகவும் இந்த உறவுகளுக்கு உறவுகளின் தேவை இப்போ குறைஞ்சி போச்சுன்னு நாங்கள் உணர்றோம். அதால இந்த உறவுகளை நாங்கள் மேம்படுத்தி கொள்றதுல உறவுகளை பரிபாலிக்கிறதுக்கு நாங்கள் கொடுக்கிற முக்கியத்துவம் குறைஞ்சிட்டது. இப்ப கணவன் மனைவி என்றா கூட நான் உழைக்கிருந்தானே, ரைட், எனக்கு வயசு தேவையில்லை, நான் ஊபர்லயோ எங்கேயோ சாப்பாடு ஓடவணி எடுத்துக்கொள்ளுவேன், ரைட். சோ அப்ப கணவன் மனைவி உறவுல கூட நாங்கள் அந்த உறவுக்கு கொடுக்கிற முக்கியத்துவம் எந்த அளவுக்கு கொடுக்கிறோம், நாங்கள் கணவன் மனைவி என்ன எவ்வளவு பேசிக்கொள்றோம், எவ்வளவு அவங்களுக்காக நாங்கள் செய்கிறோம், அவங்க எங்களுக்காக செய்கிறத எந்த அளவுக்கு பெருமதியாக நாங்கள் அதை பார்க்குறோம், எந்த அளவுக்கு அதுக்கு அப்ரிசியேஷனை கொடுக்குறோம் போன்ற விஷயங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ அதுகள் குறைஞ்சிட்டுது. அதன் நாங்கள் இப்போ மதர்ஸ் டே ஃபாதர்ஸ் டே வைக்கிறோம். ஒரு வருஷத்தில் ஒரு நாள் மதர்ஸ் டே அன்றைக்கு ஃபோன் பண்ணி அம்மாவுக்கு நன்றி சொல்லி ஒரு கிஃப்டை கொடுத்துட்டா முடிஞ்சு.
2: ஒரு வருஷத்துக்கு ஒரு கசரி செஞ்சு கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி
1: அப்படி இயலாது. நாங்கள் உறவுகளுக்கு முக்கியத்துவம் பெருமானங்கள் என்று சொல்லி ஒன்றிருக்கு தனி ஆங்கிலத்தில் வேல்யூஸ்ன்னு சொல்லுவாங்க. எதுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறோம் அது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் இந்த பெருமதிகள் என்றது. அப்ப உறவுகளுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்க தவறினால் நீங்கள் சொன்ன மாதிரி பிழையான வார்த்தை பிரியவங்கள் வர துவங்கும். அப்படி தற்செயலா பிழையான வார்த்தை பிரியவம் வந்தாலும் நாங்கள் இந்த அளவுக்கு மன்னிப்பு கேட்க போறோம், இந்த அளவுக்கு அதை சரி செய்ய முயற்சி செய்யறோம். அப்ப எதுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்றதுல இந்த உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது சரியான முக்கியம். இப்ப நாங்கள் சோசியல் மீடியால எனக்கு எத்தனை லைக் வருதுன்றதுக்கு முக்கியம் கொடுக்குறேன், எனது பெற்றோர் என்னை பற்றி என்ன நினைக்கிறாங்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறத விட, என்ன சகோதரங்களோட முக்கியத்துவத்தை விட, இந்த பள்ளிக்கூடத்தில் என்னோட படித்தவங்க இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் எத்தனை லைக்ஸ் போடுறாங்க, எத்தனை ஃபேஸ்புக் லைக்ஸ் போடுறாங்க, இதுகளுக்கு முக்கியத்துவத்தை கூட கொடுக்குறோம். அப்போ நிச்சயமாக எங்களது உறவுகளுக்கு இடையில் இருக்கிற அந்த உறவு நிலை வந்து குறைஞ்சு கொண்டு தான் போகும்.
0: ஆமாம், இன்னும் பல விடயங்களை நாங்கள் பேசுவதற்கு தயாராக இருக்கிறோம். ஒரு சிறிய இடைவேளை.

பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8 மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.

0: நிகழ்வினை இம்மாதம் 25ஆம் திகதி காலை 9 மணிக்கு வசந்தம் வானொலியில் நேரடி ஒளிபரப்பினை நீங்கள் கேட்கலாம்.
1: அனுசரணை சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ்
2: முதற்தர நிப்பான் சீமெந்து விநியோகஸ்தர்கள் இலக்கம் 55-57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம்.
1: தொடர்புகளுக்கு 0-76-76-70-76
3: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும் அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர் இலக்கம் 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி கொழும்பு 13.

0: வசந்தம் எஃப்எம்மின் மருத்துவம் நிகழ்ச்சியில் நிறைய நல்ல விடயங்களை நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் இந்த எது எங்களுடைய கைக்குள் இருக்கிறதோ அதை பற்றி தான் நாங்கள் அதிகம் பேசுவோம், அதில் தான் அதிகம் கவனம் செலுத்துவோம். இப்பொழுதெல்லாம் பார்த்தோமானால் கையடக்க தொலைபேசிதான் எங்களுடைய கைகளில் புதைந்து போய் கிடக்கிறது. எனவே அது சார்ந்த செயற்பாடுகள் தான் இப்போது அதிகரித்து விட்டது என்று சொல்லலாம். இந்த நேரத்தில் இந்த முதியோர்கள் பற்றி நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்ற தருணத்தில் அவர்கள் யோசிக்கக்கூடும், எங்களுக்கும் நிறைய உளவியல் சார்ந்த பிரச்சனைகள், மன அழுத்தம் சார்ந்த சிக்கல்கள் ஏற்படுவதற்கு நிறையவே வாய்ப்புகள் எல்லாம் இருக்கிறது. அந்த விடயத்தையும் பற்றி நீங்கள் பேசினால் சுகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறது நமக்கு புரிகிறது. எனவே அவர்களுக்கு, அதாவது முதியோர்கள், ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய முதியவர்கள், அவர்களுக்கு என்னென்ன விதங்களில் மன அழுத்தங்கள் ஏற்படுகின்றது, அந்த மன அழுத்தங்களை எவ்வாறு அவர்கள் தவிர்த்துக் கொள்ளலாம், குடும்ப உறுப்பினர்கள் அதுக்கு என்ன மாதிரி எல்லாம் துணை புரியலாம்.
1: முக்கியமாக இந்த உறவு பிரச்சனை எடுத்துக்கொண்டாலும், முதியவர்களாக நாங்கள் போகும் பொழுது அநேகமாக கணவன் மனைவி நீங்கள் கூறியது போல நாங்கள் தனியத்தான் இருக்க போகிறோம். இப்ப துரதிருஷ்டவசமாக நாங்கள் என்ன செய்கிறோம் என்றால், அந்த உறவுக்கு கூட நாங்கள் கொடுக்கிற முக்கியத்துவம் குறைஞ்சிட்டு, பிள்ளைகளை பார்க்கறோம், தொழில் பண்றோம் என்று சொல்லி கணவன் மனைவிக்கு இடையில இருக்கிற அந்த உறவு குறைஞ்சிருக்கக்குள்ள, வயசு போய் நாங்கள் ரெண்டு பேரும் தனியே இருக்கும் பொழுது எங்களுக்கு இடையில தேவையில்லாத வாக்குவாதங்கள் என்று சொன்னால், அங்கே உறவு ஆரோக்கியமாக நாங்கள் முதல்ல இருந்தே அதை செய்து வரையில 30 வருஷம் கல்யாணம் முடிஞ்சிட்டு இருப்போம். ஆனால் பிள்ளை வளர்க்கறது, பிள்ளைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது, தொழிலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுல கணவன் மனைவிக்கும் மனைவி கணவனுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கறது சிலவில் குறைஞ்சிருக்கலாம் பல்வேறு காரணங்களா. ஸோ அது தப்பு என்றால், நாங்கள் தான், நாங்கள் பிள்ளை நம்ம அப்பாவுக்கு வரும்போது சொல்லுவேன், ஒரு காலத்தில் இன்னொரு 4-5 வருஷத்துல உங்களோட பிள்ளைகள் உங்களை விட்டு போயிடுவாங்க, அவங்க எந்த நாட்டில் எங்கே இருப்பாங்களோ தெரியாது, நீங்கள் ரெண்டு பேரும் தான் ஆளுக்கு ஆள் இருக்க போறீங்க
2: கடைசி வரைக்கும்.
1: இப்பவே நாங்கள் நல்ல உறவை வச்சு கொண்டாத்தான் என்ற எங்களுக்கு மனதில், இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தேவையில்லாத வார்த்தை பிரயோகங்கள் வந்து காயங்கள் இருந்தால் அது பெண்ணுக்கு வெளியால் வரும் தானே.
2: ஆமாம்.
1: ஸோ நீங்கள் எனக்கு அப்போ இப்படி ஏசினீங்க தானே, நீ எனக்கு இப்படி ஒரு வார்த்தை சொன்னாய் தானே, சரியா அந்த நாவினால் சுட்டப்புன்னு அது இருக்கும்
2: இருக்கும்
1: ரைட். அப்போ அது வெளியால் வரக்குள்ள அது நிச்சயமாக அங்கே இருக்கிற சந்தோஷத்தை பாதிக்க போகும்.
0: நிச்சயமாக இன்னும் பல விடயங்களை நாங்கள் பேசலாம். ஒரு சிறிய இடைவேளை.

உலகத்தை கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8 அன்னதான கந்தனாம் செல்வ சன்னதியானின் அருட்கோளம் தேரேறி வலம் வரும் கந்த

0: தொண்டைமானாறு ஸ்ரீ செல்வ சன்னிதி ஆலயம் ரதோற்சவ நிகழ்வினை இம்மாதம் 27ஆம் தேதி காலை 7 மணிக்கு உங்கள் வசந்தம் வானொலியில் நேரடி ஒலிபரப்பினை நீங்கள் கேட்கலாம். அனுசரணை சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ்
1: முதற்தர நிபுண் சீமெந்த விநியோகஸ்தர்கள் இலக்கம் 55 57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம்.
0: தொடர்புகளுக்கு 0 76 76 70 76.
2: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும். அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர் இலக்கம் 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி கொழும்பு 13.
0: 102.6 102.8 காற்றலை

0: 102.6 102.8 அலைவரிசையின் மூலமாக வசந்தம் எஃப்எம்மின் மருத்துவம் நிகழ்ச்சியில் முதியோர்களுடைய அதிகரிப்பு எப்படியெல்லாம் என்ன மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் நாட்டில் ஏற்படுத்துகிறது, வீட்டில் ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது பற்றி நிறைய விடயங்களை நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில், முதியோர்கள் பெரும்பாலும் வீடுகளில் சொல்லக்கூடிய ஒரு பெரிய விஷயம்தான், எனக்கு இப்ப வயசு போச்சு, இதெல்லாம் இப்ப இனி செஞ்சுக்கிட்டு இருக்க முடியாது அப்படின்ட்டு எல்லா விடயங்களிலும் பார்த்தோம்னால் அவங்க கொஞ்சம் ஒதுங்கி போயிருவாங்க. அப்படி ஒதுங்கி போவது கூட அவர்களுக்கு மிகப்பெரிய மன அழுத்தத்தை அல்லது ஏதாவது ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தி விடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். எனவே இந்த விலகி போகாமல் ஒன்றாக இருப்பதனுடைய முக்கியத்துவம் பற்றி கொஞ்சம் பேசலாம்.
1: 60-55 வயது வந்துவிட்டால் எனக்கு வயது போய்விட்டது என்று நாங்களே பல செயல்பாடுகளில் இருந்து ஒதுங்குகின்ற ஒரு பழக்கம் ஒன்று இருக்கிறது. அது ஒரு காலத்திலே உண்மையாக இருந்தது என்றால் சராசரி ஆயுட்காலம் மிக குறைவாக இருந்தது, ஆனால் இப்பொழுது அப்படி அல்ல. ஆகவே அந்த மனப்பாங்கை நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். ஓகே, சின்னதில் உங்களுக்கு மியூசிக் படிக்கணும்னு ஆசை இருந்துச்சா, படிக்க வசதி வாய்ப்புகள் இல்லாமல் இருந்திருக்கலாம். ரைட், நான் 60 வயசிலே படிக்க ஆரம்பிக்க போறேன், இந்த வயசு வந்து சாக போற காலத்துல இதெல்லாம் தேவையா அப்படி நாங்கள் சிந்திக்க கூடாது. என்னன்னு சொன்னால், நாங்கள் 60 வயதுக்கு பிறகு 1/3 ஆயுட்காலத்துக்கு அதிகமான காலப்பகுதி அங்கே மீதம் இருக்கிறது. அப்ப நாங்கள் எமது வாழ்க்கையிலே சந்தோஷமான சுவாரஸ்யமான எங்களுக்கு விருப்பமான செயற்பாடுகளிலே ஈடுபடாவிட்டால் பொழுது போவது மிகவும் கஷ்டமாக இருக்கும்.
0: பொழுது போவது மாத்திரமல்ல, குடும்பத்திலும் வந்து பார்த்தோம்னா நிறைய சுமைகளுக்கு கூட அது காரணமாக அமைந்துவிடும். இந்த விடயங்களை பற்றியும் நாங்கள் இன்னும் விரிவாக பேசலாம் நிகழ்ச்சியில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளை. விளம்பர இடைவெளி தொடர்ந்து நாங்கள் மீண்டும் இணைந்திருக்கின்றோம் ஆரோக்கியம் நிகழ்ச்சியில். இன்றைய ஆரோக்கியம் நிகழ்ச்சியில்

0: இசை உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே. வீதியில் வேகமாக செல்லும் சாரதி பற்றிய குற்றச்சாட்டை உடனே முன்வையுங்கள். காலம் தாமதித்தால் உங்கள் உறவுகளை நீங்கள் இழக்க நேரிடும். பாதுகாப்பான பயணத்திற்கு வசந்தம் எஃப்எம்மின் மருத்துவம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். இன்று நாங்கள் மருத்துவம் நிகழ்ச்சியின் மூலமாக நாட்டில் இப்போது அதிகரித்திருக்கின்ற முதியோர்களுடைய எண்ணிக்கை, அது நாட்டுக்கும் சரி வீட்டுக்கும் சரி எப்படியான பாதிப்புகளை ஏற்படுத்துகிறது என்பது பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றோம். இதனிடத்தில் முதியோர்களுடைய உடல் நலம் பற்றி நிறைய விடயங்களை நீங்கள் பேசியிருந்தீர்கள் டாக்டர். இன்னும் ஒரு விடயம் இருக்கிறது, இந்த உடல் சார்ந்த விடயங்களோடு சம்பந்தப்பட்ட ஒரு விடயமாக இருந்தாலும் கூட அவருடைய இந்த மூளை சார்ந்த செயற்பாடுகளுக்கு செய்யக்கூடிய சில விடயங்களை பற்றி நாங்கள் பேச வேண்டியிருக்கிறது. அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது இந்த மூளை சார்ந்த செயற்பாடுகள் என்று சொல்கின்ற பொழுது ஒரு சிந்தனை திறன், சிந்திக்கக்கூடிய ஒரு ஆற்றலை அவர்கள் வளர்த்துக் கொள்வது அப்படிங்கிறது இந்த காலப்பகுதியில் முதியோர்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்கிறது. காரணம் என்னன்னு கேட்டா, நீங்க சொன்ன மாதிரி அன்றாடம் அவங்க வீட்டில் செய்யக்கூடிய வேலைகளிலிருந்தே தன்னை ஒதுக்கிக் கொள்கின்ற பொழுது சிந்தனை திறனுக்கு வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு பார்த்தோமானால் பெரும்பாலான முதியோர்களுக்கு கொஞ்சம் குறைவு என்றுதான் சொல்லக்கூடிய மாதிரி இருக்கும். எனவே இது அவர்களுக்கு அல்சைமர் உள்ளிட்ட பல ஞாபக மருதியோடு சம்பந்தப்பட்ட நோய்கள் உருவாகுவதற்கும் வழி சமைக்கிறது. எனவே இந்த மூளை சார்ந்து மூளையை கொஞ்சம் செயற்பாட்டு ரீதியாக வைத்துக் கொள்வதற்கு நீங்க அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான டிப்ஸ் சொல்லுவீங்க?
1: உடம்பு ஆரோக்கியமா வச்சுக்கொள்ள நான் சொன்ன விஷயங்களை செய்யற மாதிரி மூளையை ஆரோக்கியமா வச்சுக்கொள்றது மிக முக்கியம். இப்ப ஒரு வயசுல வாசிப்பு பழக்கம், உலகத்துல என்ன நடக்குதுன்னு அறிய ஆர்வம், அதெல்லாம் இருந்திருக்கும். ஆனா ஒரு வயசு வேற நாங்க இதெல்லாம் எங்களுக்கு என்னத்துக்கு சொல்லி எங்களை கைவிடுற ஒரு கெட்ட பழக்கம் ஒன்று எங்களுக்கு இருக்குது. அப்ப வாசிப்பு பழக்கம், பத்திரிகையை வாசிக்கிறது, செய்திகளை கேட்கறது, உலகத்துல என்ன நடக்குது, ஊர்ல என்ன நடக்குதுன்னு அறிந்து கொள்ள இருக்கிற ஆர்வம், அதே மாதிரி இப்ப குறுக்கெழுத்து போட்டிகள் இப்படியான விஷயங்கள் இருக்கு, பட்டிமன்றங்கள் டெலிவிஷன்ல நடக்கும், பேப்பர்ல ஆய்வு கட்டுரைகள் வரும், அதுகளை வாசிச்சு எங்களை அறிவை நாங்கள் வளர்த்துக்கொள்றோம், இப்படி எல்லாம் இருக்கா என்று சொல்லி அந்த ஒரு ஆர்வத்தோட, புதிய விஷயங்களை அறிகிற ஆர்வத்தோட நாங்கள் லைஃபை எடுத்து கொண்டு போறது மிக முக்கியம். ஓ, புது விஷயமா இதை சமைக்கலுமா, நான் உனக்கு செய்து பார்க்க போறேன் என்று சொல்லி வித்தியாசம் இல்லை, நாங்கள் ஏதோ செய்த முறை இருக்கு அதே மாதிரி போவோம் இல்லாம கொஞ்சம் ஆர்வத்தோட புது விஷயங்களை கற்றுக்கொள்ற விஷயங்களை நாங்கள் செய்யக்குள்ள எங்களுக்கு இந்த ஞாபக மறதி வர்றது, எங்களது மூளை ஆரோக்கியம் நல்லா இருக்கும். அப்ப உடல் ஆரோக்கியம், உள ஆரோக்கியம், சமூக ஆரோக்கியம், சமூக தொடர்புகளையும் நாங்கள் வச்சுக்கொள்ளோம், எல்லாத்தையும் பார்த்துக் கொள்றது மிக முக்கியம்.
0: ஆமாம், இந்த மூளையினுடைய ஆரோக்கியம் பற்றி நீங்கள் பேசுகின்ற பொழுதுதான் முதியோர்கள் எதிர்நோக்குகிற மிக முக்கியமான நோய்கள் அது பார்த்தோம்னா இந்த அல்சைமர் போன்ற நோய்கள் வந்து பெரிய ஒரு பிரச்சனை தான், அது குடும்பத்தில் இருப்பவர்களுக்கும் கூட ஒரு பெரிய பிரச்சனையாக மாறிவிடுகிறது. எனவே இந்த நினைவாற்றலோடு சம்பந்தப்பட்ட அப்படியான பிரச்சனைகளில் இருந்து கூட முதியோர்கள் தவிர்த்து கொண்டு சுகமாக வாழ்வதற்கு அது ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாமே முடிஞ்சு போச்சு தானே அப்படின்ட்டு ஒரு 60 வயசுக்கு மேலே ஒரு முதியோர் நினைப்பாராக இருந்தால் அது அவருக்கு மாத்திரம் சுமையாக இருக்கக்கூடிய ஒரு விடயம் அல்ல, முழு குடும்பத்திற்கும் அவர் சுமையாக இருக்கிறார் அப்படிங்கிறது உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு விடயமாக மாறிவிடுகிறது. எனவே இப்படியான இந்த நினைவாற்றல் பிரச்சனையாக இருக்கலாம் அல்லது அல்சைமர் போன்ற இந்த மாதிரியான நோய் நிலைகளுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள், இதற்கு ஒரு குடும்பமாக அனைவருமே ஒரு திட்டமிடலுடன் தயாராக வேண்டியது இந்த காலத்தில் ரொம்பவே முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. அப்படியான திட்டமிடல்கள் எப்படி நாங்கள் வகுத்துக் கொள்ளலாம்?
1: முக்கியமாக இந்த ஞாபக மறதிக்கு பல காரணங்கள் இருக்கின்றன. ஒன்று, இந்த எங்களுக்கு வயது போற காலத்திலே இந்த தொற்றா நோய்கள் என்று சொல்லி இருக்குது, டயபிட்டிஸ் சொல்ற சீனி வருத்தம், உயர் குருதி அமுக்கம், பிரஷர் என்று சொல்ற வருத்தம், இந்த ரெண்டு நோய்களுமே இந்த ஞாபக மறதிக்கு மிக முக்கிய ஒரு காரணமாக இருக்கின்றன. அப்ப அந்த நோய்கள் ஒரு வயதுக்கு பிறகு எங்களுக்கு வருகிறான்னு நாங்கள் டெஸ்ட் பண்ணி கொள்றதும், அந்த நோய்கள் வந்தால் அதற்குரிய வாழ்க்கை மாற்றங்களை நாங்கள் செய்யணும்.
0: ஆமாம், இன்று வசந்தம் எஃப்எம்மின் மருத்துவம் நிகழ்ச்சியின் வாயிலாக நாட்டிலும் சரி வீட்டிலும் சரி அதிகரித்துக் கொண்டே செல்கின்ற இந்த முதியோர்களுடைய எண்ணிக்கை சுகமானதாக இருக்கிறதா, சுமையாக இருக்கிறதா, நாட்டினுடைய அபிவிருத்திக்கு அது எந்த அளவுக்கு பங்களிப்பு செய்கிறது, வீட்டினுடைய நலத்திட்டங்களில் அது எப்படியான செல்வாக்கை செலுத்துகிறது போன்ற பல்வேறு விடயங்களை நாங்கள் பேசியிருந்த அதே வேளை முதியோர்களுக்கும் வீட்டில் இருக்கின்ற ஏனைய உறுப்பினர்களுக்கும் நிறைய நல்ல ஆலோசனைகளை நாங்கள் வழங்கியிருந்தோம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையாக இருக்கிறது. இந்த நம்பிக்கைக்கு அச்சாணியாக இருந்து நல்ல பல விடயங்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டிருந்தார் சிரேஷ்ட உளவியல் வைத்திய நிபுணர் டாக்டர் கணேசன் அவர்கள். இந்த நேரத்தில் அவருக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி டாக்டர். மீண்டும் மற்றொரு மருத்துவம் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திக்கலாம். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் உங்கள் பேரன்பின் கந்தசாமி ஜெயகாந்த்.

0: அனைவரது வாழ்விலும் வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக.
1: நல்லூர் ஆலயத்தினுடைய நைமித்திய பூசைகளில் நாங்கள் பார்க்கக்கூடிய ஒரு விடயம், உலகத்தினுடைய மாந்தர்களுக்கு நல்லூர் கந்தசுவாமி ஆலயம் ஒரு எடுத்துக்காட்டாக துலங்குகிறது. ஏனெனில் மனித வாழ்க்கையிலே நேர முகாமைத்துவம் என்பது ஒரு மனிதனுக்கு கட்டாயமானது. சொல்லுவார்கள், நேரம் பொன்னானது, அதை மண்ணாக்கி விடக்கூடாது என்று நம் முன்னோர்கள் சொல்லுவார்கள். எனவே நேர முகாமைத்துவம் என்பது நல்லைக்கு மட்டும் ஒரு தனித்துவத்தை கொடுத்திருக்கிறது. ஏனெனில் பூசைகள் யாவும் நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தினுடைய சுவாமி எழுந்தருளல், சுவாமியினுடைய பூசைகள், சுவாமியினுடைய பூசை நிறைவுறுவது என்பதும் சரியான நேர முகாமைத்துவத்தோடு ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு திருவிழாக்களும் நேர முகாமைத்துவத்தை அதே நேரத்திலே பெருமானுடைய உற்சவங்கள் நிறைவு பெறுவதும் தொடங்குவதும் ஒரு தனிச்சிறப்பு என்பது நல்லைக்கு மட்டும்தான் ஒரு நேர முகாமைத்துவத்தை அது காட்டி நிற்கிறது பக்தர்களுக்கு.
0: அனைவரது வாழ்விலும் வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக.
2: தொடர்புகளுக்கு 0776 76 70 76.
3: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும். அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர், 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி, கொழும்பு 13.

0: அனைவருக்கும் சந்தோஷமான உற்சாகமான மதிய நேரத்தின் வணக்கங்கள்.
1: வணக்கம்.
0: சந்தோஷமான வணக்கம். யார் இது?
1: என்ன
0: பேருமா? சரி, ஓகே. கூட அழைப்பு வந்து கிளியர் இல்லாம இருக்கு. ரைட், ஓகே. எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன்க்கா.
0: சந்தோஷமா இருக்கீங்களா? ஒரு ஃபுல் எனர்ஜியோட வந்திருக்கீங்களா பாடல்
1: கண்டுபிடிக்கிறதுக்காக?
0: எப்படி உங்களுக்கு பாடல்கள் அப்படின்னு சொன்னாலும் எல்லா பாடலுமே ரொம்ப பிடிக்குமா, இல்ல குறிப்பிட்ட ஒரு சில பாடல் தான் கேப்பீங்களா?
1: எல்லா பாடலுமே.
0: அப்ப எந்த பாடல் கொடுத்தாலும் நீங்க கண்டுபிடிப்பீங்க இல்லையா? சரி, ஓகே, கேளுங்க. அப்போ
1: நிகழ்ச்சியுடைய
0: ஆரம்ப பாடல்.

0: பாடல் இது? நீங்க தானே சொன்னீங்க எந்த பாடல் கொடுத்தாலும் நான் கண்டுபிடிப்பேக்கா அப்படின்னு சொல்லி, அதனாலதான் அந்த பாடல் தரேன் உங்களுக்கு.
1: நான் பழைய
0: சரி ஓகே, அப்ப நாங்க மத்த நேருக்கு வாய்ப்பு கொடுப்போம் இல்லையா? சரி ஓகேமா, ரொம்ப நன்றி நிகழ்ச்சியோட இருந்து கூட வைக்க. நன்றி. இந்த நேரம் மற்றும் ஒரு நேர் வந்திருக்கிறாங்க, அவங்க இந்த பாடலை கண்டுபிடிக்கிறாங்களா அப்படின்றத கேட்டு பாக்கலாம். வணக்கம்.
2: ஹலோ. வணக்கம்.
0: சந்தோஷமான வணக்கம். யார் இது?
2: நான்
0: வர்சானா. எப்படி இருக்கீங்க?
2: பாடல்
0: கண்டுபிடிக்க நீங்க ரெடியா இருக்கீங்களா?
2: கேளுங்க.
0: என்ன பாடல் இது?
2: உண்மை காதலை.
0: அப்படியா?
2: ஆமா
0: கரெக்டா.
2: வாழ்த்துக்கள்.
0: எந்த காலத்துல வந்த பாடலா இருந்தாலும் அப்படியே மிஸ் பண்ணாம சொல்லுவாங்க. அப்படியா?
2: பழைய
0: பாடல்கள் இடைக்கால
2: பாடல்கள்
0: சரி ஓகேமா, ரொம்ப நன்றி நிகழ்ச்சியோட இருந்து நன்றி.

மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.

0: அச்சன் திரைப்படத்துக்காக டிஎஸ்பி இசையில் பாடல் ஒளி துவைகிறது. 102.6 சந்தோஷமாக இணைந்திருக்கின்றோம். இந்த சாட்டர்டேல அப்படியே ஒரு வீக்கெண்ட்ல ரொம்ப சூப்பரா அட்டகாசமா ரொம்ப சந்தோஷமா இணைந்திருக்கோம் மோதி விளையாடி நிகழ்ச்சியோட. இப்ப நம்ம பேசுறதுக்காக வந்திருக்கிறாங்க கொட்டாஞ்சேரியில இருந்து நம்ம ஜெசிந்தா. ஜெசிந்தா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாளா லைன் ட்ரை பண்ணிட்டே இருந்தாங்களாம். இன்றைக்குதான் என்னோட பேசுறாங்களாம். ரொம்ப சந்தோஷமா பேசியிருந்தாங்க. நம்ம அவங்களோட இப்ப பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம் ஜெசிந்தா, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கிறேன்க்கா, நீங்க எப்படி இருக்கீங்க?
0: சந்தோஷமா இருக்கிறேன். உங்களோட குரல்லயே ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்னு
1: தெரியும். சந்தோஷமா இருக்கு, லைன் கிடைச்சது.
0: அப்படியா? லைன் கிடைச்சதுனால சந்தோஷமா இல்லன்னா மோதி
1: இல்ல உங்களோட பேசுறதுனால சந்தோஷம்.
0: நான் இதை எதிர்பார்க்கலங்க. ஓகே, ஒரு பக்கம்ல எப்படி இருக்கு? காற்றா மழையா புயல் அறையிலா?
1: ஐயோ, கொஞ்சம் வெயில் அடிக்குது.
0: அப்படியா?
1: ஆமா.
0: சரி, ஓகே. அப்ப நீங்க வந்து பாடல்கள் அப்படின்னு சொன்னா ரொம்ப பிடிக்குமா உங்களுக்கு? பாடல்கள் பிடிக்காதவங்க யாரும் இருக்கா இல்லையா?
1: அதுதானே.
0: எந்த பாடல் கூட கண்டுபிடிப்பீங்களா?
1: இப்போல புது பாடல் கண்டுபிடிக்கல, அது கொஞ்சம் நடுத்தர பாடல்.
0: சரி, ஓகே. நான் வந்து ஒரு பாடல் பிளே பண்றேன்.

0: பாடல் இது?
1: தஞ்சாவூர் மண்ணு எடுத்து
0: என்னங்க
1: தாமரை.
0: ரைட், ஓகே ஓகே. இந்த எனர்ஜி எங்க இருந்து வந்துச்சு உங்களுக்கு?
1: அது போட்டோனே கண்டுபிடிச்சிட்டேன். காலையில அடிக்கடி கேக்குற பாடல் தானே.
0: அப்படியா?
1: ஓ, நாங்களும் யாரு?
2: தஞ்சாவூர் மண்ணு எடுத்து.
1: ஆ, சரி சரி,
0: ரொம்ப கரெக்டா கண்டுபிடிச்சிருக்கீங்க. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள்.
1: நன்றி அக்கா, நன்றி.
0: அதாவது பாத்தீங்கன்னா, நீங்க வந்து கண்டுபிடிச்சது கூட எனக்கு இல்லைங்க. அது தஞ்சாவூர் மண்ணுக்கு பாருங்க பாத்தீங்களா.
3: எனக்கு
0: ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களோட பேசினதுல.
3: ஆமா, உங்களோட குரல் ரொம்ப அழகா இருக்கு அக்கா.
0: ரொம்ப நன்றி. புது நேயர்கள் வரும்போது நிகழ்ச்சிக்கும் அழகா இருக்கும், நமக்கு ரொம்ப மனசுக்கு சந்தோஷமா இருக்கும் இல்லையா? ஓகே, தர்ஷகங்களும் எங்க தலைமை இந்த பக்கம் வாங்க, சந்தோஷமா பேசலாம். அதே போன்ற பாடல்களையும் கண்டுபிடிக்கலாம் நிகழ்ச்சியில். அடுத்து உழைக்கவிருக்கும் பாடல் உள்ளத்தை அழித்தா திரைப்பதற்காக.

0: என்ன
1: பேருமா?
0: இல்ல நீங்க சொல்லவே இல்ல, நீங்க முதல்ல வந்து உமான் தான்
1: சொன்னீங்க.
0: நான் உமான் சொல்லி
1: வச்சுக்கிறேன்.
0: கேளுங்க.

0: பாடல் இது?
1: என்ன பாடல்?
0: என்ன பாடல்? என்னவா இருக்கும்? கேட்ட மாதிரியே இருக்குது.
1: மறுபடியும் எனக்குன்னு
0: கேளுங்க.

என்ன பாடல் இது? சந்தோஷமான மதிநேர வணக்கங்களுக்கு அந்த பயந்து ஜோன் சித்திரன் வந்திருக்காங்க. இப்போ நீங்க என்ன செய்ய போறீங்க அப்படின்னு சொன்னா, முகநூல் நண்பர்களுக்காக தான் இந்த பாடல் வந்து நான் அப்படியே திரும்பவும் பிளே பண்ண போறேன். நம்ம ஃபரீதா வந்து அந்த பாடல் வந்து கண்டுபிடிக்கல. உங்களுக்கு அந்த பாடல் தெரியுமா இருந்தா கண்டிப்பா நீங்க பேஸ்புக் வழி எழுந்து கொண்டு என்ன பாடல் அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதை நான் நிகழ்ச்சி சேர்த்து கொண்டு பயணிக்க காத்துக்கொண்டே இருக்கிறேன். இப்போ நாங்க அந்த பாடலோட இடைவரையை கேட்டு விட்டு வரலாம்.

இனிமையான பாடல். இந்த பாடல் வந்து எல்லோருக்குமே ரொம்ப பிடிச்ச பாடலும் கூட. இந்த பாடல் உங்களுக்கு தெரியுமா இருந்தால் மறக்காம நீங்க பேஸ்புக் வழியாக வந்து கமெண்ட் பண்ணுங்க. நேரம் பாடல் பாடி நிமிடம் 40 நிமிடம் மைக்கணும் நிகழ்ச்சியில் அடுத்த வரைக்கும் பாடல் இது எங்கேயும் காதல் தெரிவிப்பதற்காக.

0: நிகழ்ச்சியோடு இருக்கின்றோம். நேரம் நண்பர்கள் 12:45.
1: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.66 102.88.
2: மதமா என் மதமா ஆண்டவன் என்ன மதம், நல்லவர்கள் என் மதமோ ஆண்டவன் அந்த மதம்.
3: இன்ன மதத்திலேயே நிக்கிற எல்லாருக்கும் பொதுவான மதம் அவரவன் நினைக்கிற மதம் தானேடா.
4: பிள்ளனானா, மதம் ஒரு பக்கம் இருக்கட்டும்,
3: சரி
4: எனக்கு வாழ்றதுக்கு ஒரு வழியுமா நானா?
3: நீ வார ஞாயிற்றுக்கிழமை இது நம்ம தியேட்டருக்கு வா, நல்லூர் கந்தனிட்ட கொண்டு போய் சேர்க்கிறேன்.
5: அபுலாசன் இந்த முறையாவது ஏமாறாமல் இருப்பாரா பில்லாவிடம்? கேளுங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு இது நம்ம தியேட்டர்.
6: How do I tell you?
5: அன்னதான கந்தனாம், செல்வ சன்னதியானின் அருட்கோளம், தேரேறி வலம் வரும் கந்தன்.

0: தஞ்சை மாநாடு ஸ்ரீ செல்வ சன்னிதி ஆலயம் ரதோற்சவ நிகழ்வினை இம்மாதம் 27 தேதி காலை 7 மணிக்கு உங்கள் வசந்தம் வானொலியில் நேரடி ஒலிபரப்பினை நீங்கள் கேட்கலாம்.
1: முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும் அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர், இலக்கம் 50, ஸ்ரீ கதிரேசன் வீதி.

0: கல்வினை இம்மாதம் 25ஆம் திகதி காலை 9 மணிக்கு வசந்தம் வானொலியில் நேரடி ஒளிபரப்பினை நீங்கள் கேட்கலாம்.
1: அனுசரணை சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ்
2: முதற்தர நிபுன் சீமெந்து விநியோகஸ்தர்கள் இலக்கம் 55-57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம்.
1: தொடர்புகளுக்கு 0-76-76-70-76
3: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும் அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர் இலக்கம் 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி கொழும்பு 13.
1: வணக்கம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம் திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம் அனுசரணை
4: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்
5: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
1: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸிலிருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிகரோசிவ்.
6: நேயர்களின் தெருவில் நிகழ்ச்சிகள் எல்லாம் முதல்

0: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8.
1: நீங்க மட்டும் அவன் குறுக்க போயிடாதீங்க சார்.
0: வசந்தம் FM.

0: அனுசரணை வழங்குவது கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல். உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
1: மன்னார் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட சாவட்கட்டு பகுதியில் யானை தந்தத்துடன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் மன்னார் போலீஸ் அதிகாரிகள் குழு நடத்திய சோதனையை அடுத்து குறித்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டார். இதன்போது கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் சாவட்கட்டு பகுதியைச் சேர்ந்த 48 வயதுடையவர் என தெரிய வருகிறது. இந்நிலையில் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகள் மன்னார் போலீசாரினால் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன.
0: வசந்தம் எஃப்எம் வெளிநாட்டு செய்திகள்.
1: யுக்ரைனின் பேட்ரியோட் வான் பாதுகாப்பு ஏவுகணைகள் தீர்ந்துவிட்டதனால் யுக்ரைனில் உள்ள முக்கிய நகரங்கள் மீதான ரஷ்யாவின் பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல்கள் அதிகரித்துள்ளன. இதனால் பொதுமக்கள் உயிரிழப்பு எண்ணிக்கையும் அதிகரித்துள்ளதாக ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்துள்ளது. எனினும் யுக்ரைன் தனது நீண்ட தூர ஆளில்லா விமானங்கள் மற்றும் குரூஸ் ஏவுகணை மூலம் ரஷ்யாவின் எரிபொருள் விநியோக கட்டமைப்புகள், எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் மற்றும் ராணுவ தளங்கள் மீது தொடர் தாக்குதல்களை மேற்கொண்டு வருகிறது. இந்நிலையில் யுக்ரைனின் தொடர் தாக்குதல்களினால் ரஷ்யாவில் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதுடன் முக்கிய பொருள் விநியோக கிடங்குகளும் சேதமடைந்துள்ளன. இதனால் ரஷ்யாவில் பொருளாதார ரீதியில் பாரிய அளவில் நெருக்கடி ஏற்படலாம் என முன்னணி பொருளாதார நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர்.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன் மனுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது.
2: மக்கள் கூடிய மகுடமே
0: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்.

0: வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக.
1: நல்லூர் அலங்கார கந்தனுடைய ஆலயம் அமைக்கப்பட்ட ஆண்டு 1949 ஆண்டு அமைக்கப்பட்டது நல்லூர் கந்த சுவாமி ஆலயம். இவ்வாலயம் சிறப்பு மிக்க திருவருளை தருகின்ற பெருமானுடைய ராஜகோபுரங்கள் கம்பீரமாக விழுந்து நிற்கிறது. கட்டடக்கலை திராவிட கலையோடு கூடிய ஒரு தலமாக இந்த ஆலயம் சிறப்பு பெற்றிருக்கிறது. இந்த ஆலயத்தை அமைத்தவர்கள் கிருஷ்ண உபாயே, அதே போல ரகுநாத பாப்பான முதலியார் சிறப்புமிக்க இந்த தலத்தை அமைத்திருக்கிறார்கள். இவ்வாலயத்திலே நித்திய நைமித்திய பூசைகள் எல்லாம் நேரகாலம் தவறாமல் சிறப்பிக்கப்படுவது நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்திற்கு ஒரு தனிச்சிறப்பை கொடுக்கின்றது. தினமும் அதிகாலை 4:30 திருப்பள்ளி எழுச்சியுடன் ஆரம்பமாகிற பூசை, மாலையில் பள்ளியறை பூசையுடன் நிறைவுக்கு வருவது இந்த நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்திற்கே ஒரு தனிச்சிறப்பை காட்டி நிற்கிறது. நல்லூர் அலங்கார கந்தன் மெய்யழகு காண பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கூடுகின்ற ஒரு தலம் இந்த நல்லூர் கந்தசுவாமி ஆலயம் என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது.
0: அனைவரது வாழ்விலும் வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக.
2: முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும் அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர், 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி, கொழும்பு 13.

0: பாடல் கண்டுபிடிக்க ரெடியா இருக்கீங்களா?
1: கேளுங்க.
0: சரியா?

0: போன உசுரே வந்துருச்சு.
1: போன உசுர வந்துருச்சா?
0: வந்துருச்சு.
1: கரெக்டா?
0: கரெக்டா.
1: நீங்க பாட விரும்பி கேக்க போறீங்க?
0: அம்மாவுக்காகவும் சிஸ்டர் ரோஷினி, காவியா என்னோட
1: உங்களுக்காக. இது மோதி விளையாடு போயதில்லையே கிடையாது.

நிகழ்ச்சியோட நேரம் நண்பர்கள் ஒரு மணி கடந்து 21 நிமிடமாகவும் இந்த விலை அளிப்பு

0: கலகலப்புமாய் தெரியலங்க. நீங்க வணக்கம் சொல்ல பார்த்துட்டு பயம் வந்துருச்சு, ஐயோ என்னவோ அப்படின்ற மாதிரி. சரி ஓகே, தீமா மாதிரி எதுவும் சாப்பிட்டீங்களா? அதான் அந்த எனர்ஜி இல்லையா?
1: ரைட்
0: ஓகே, தீமா பாடல் கண்டுபிடிக்க ரெடியா இருக்கீங்களா?
1: ரெடியா இருக்கோம்,
0: கேட்கலாம்.

0: என்ன பாடல் இது?
1: இது என்ன பாடல்?
0: என்ன பாடல்? என்ன இருக்கு?
1: தொண்டவரை வந்துட்டு வெளிய வரவில்ல.
0: அப்படி எல்லாம் சொல்லி சமாளிக்கல. அது என்ன பாடல்?
1: சொல்லுங்க.
0: மீண்டும் ஒரு முறை.

0: என்ன பாடல்?
1: பாடலே
0: தெரியலையா?
1: பாடல்
0: கண்டுபிடிக்க ரெடியா இருக்கீங்களா?
1: நல்ல பாடல்
0: கேளுங்க.

0: பாடம் இது?
1: எனக்கு புது பாடம் தெரியாது, ஆனாலும் ஒன்று சொல்றேன். நாங்க வேற மாதிரி.
0: நாங்க வேற மாதிரியா?
1: புது பாடல் அவ்வளவு கேக்குறேன். இதே கால பழைய பாட்டுகள் மத்த பாட்டெல்லாம்
0: கேட்பேன். ரொம்ப நன்றி. நிகழ்ச்சியோடு இந்த பாடல் உங்களுக்கு தெரியுமா? இருந்தா நீங்களும் பேஸ்புக் வழியாக இணைந்து கொண்டு அந்த பாடல் வந்து கமெண்ட் பண்ணலாம். ரொம்ப ஈஸியான ஒரு பாடல் தான், எல்லாருக்குமே ரொம்ப பிடித்த பாடல் ஒண்ணு. என்னதான் நாங்க வந்து பழைய பாடல்கள் கேட்டாலும் கூட இந்த காலத்து பாடல்கள் நாங்க அப்பப்ப பிளே பண்ணணும். அப்பதானே எல்லாருக்கும் இப்படி ஒரு பாடல் வந்திருக்கு கூட தெரியும் இல்லையா? இந்த மோதி விளையாடு வயதிலேயே கிடையாது. நேரம் மதியம் 1 மணி கடந்த 24 நிமிடமாக கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் அடுத்த ஒரு சூப்பரான பாடல் வந்து கேட்டு மீண்டும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம்.
2: அடிப்பிச்சு போ, உன்னை பார்த்தப்போ.
0: கம்பன் திரைப்படத்துக்காக ஒலிக்கின்றது பாடல்.

0: ஏற்படுத்தக்காக பாடல் உழைத்து ஓய்கிறது மோதி விளையாடு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். நேரம் மதியம் 1:33.
1: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8. ரைடெக் சீல் கோட்டை பயன்படுத்திய பின்னரே சுவர் நீர்க்கசிவுக்கு நிரந்தர தீர்வு கிடைச்சது. ரைடெக் சீல் கோட் நீர்க்கசிவுக்கு நிரந்தர முற்றுப்புள்ளி. தற்பொழுது ஜனதா ஸ்டீல்ஸிடமிருந்து ரைடெக் சீல் கோட்.

0: அவள் வருவாளா திரைப்படத்துக்காக எஸ் ஏ ராஜ்குமாரின் இசையில் பாடல் ஒளித்து வருகிறது. ஒளித்து வந்த பரிதனுடைய மனதுக்கு பிடித்த பாடலாக கவிஷ் விரும்பி கேட்டிருந்தாங்க. நேரம் மணி 1:30 கடந்து 39 நிமிடமாக மீந்த விலை மோதி விளையாடுறதுக்காக நம்ம ஆட்டோ விஸ்வநாதன் வந்திருக்காங்க. வணக்கம் விஸ்வநாதன்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் வணக்கம், எப்படி இருக்கீங்க?
1: உங்களை போல் நலமா
0: நலத்துக்கிறேன். ரொம்ப நன்றி விஸ்வநாதன். இப்ப எங்க வீட்லயா இல்லனா ஆட்டோ பாக்கலையா?
1: பாக்கல தான் சவாரி.
0: அப்ப பார்க்கல. ரொம்ப சத்தமா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க
1: அப்படியா? ஆமா மேடம்.
0: அப்படியா? ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி. ரைட் ஓகே. இப்ப நீங்க பாடல் கண்டுபிடிக்க ரெடியா இருக்கீங்களா?
1: ஆ ரெடி மேடம். போடுங்க
0: கேளுங்க.
2: தென் காசி சாரல் கூட நீ இல்லாமல் வைகாசி வெயில் போல வாட்டுதே.
0: என்ன பாடல் இது?
1: மறுபடி கூட
0: மீண்டும் ஒரு முறை.
2: தென் காசி சாரல் கூட நீ
1: சொல்லவா இந்த கதை வந்ததே. அந்த பாட்டு தானே
2: மேடம்? சொல்லவா சொல்லவா ஒரு காதல் கதை.
0: ரொம்ப கரெக்டா கண்டுபிடிச்சீங்க, சொல்லிட்டீங்களா உங்களோட காதல் கதையெல்லாம்.
1: ஆமா மேடம்.
0: அப்படியா? ரைட் ஓகே. சொன்ன காதல் கதைகள் எத்தனை, சொல்லாத காதல் கதைகள் எத்தனை? அதெல்லாம் அக்கா சொல்லிக்கிட்டு இருக்கது இல்லையா?
1: சுலைமான்
0: பாடல்களையும் கண்டுபிடிக்கலாம். நிகழ்ச்சியில் பாடல் இது உங்கள் மனதுக்கு பிடித்தமான பாடல் தான் நினைக்கிறேன். மாயாவே திரைப்படத்துக்காக டிஎஸ்பி சிறுவனுக்கு பாடல்.

0: மாதி விளையாடு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். நேரம் மதியம் ஒரு மணி கடந்த 45 நிமிடம்.
1: புதுமைகளோடு

0: நிகழ்வினை இம்மாதம் 25ஆம் திகதி காலை 9 மணிக்கு வசந்தம் வானொலியில் நேரடி ஒளிபரப்பினை நீங்கள் கேட்கலாம்.
1: முதற்தர நிபுண் சீமெந்த விநியோகஸ்தர்கள், இலக்கம் 55-57 ஸ்டான்லி வீதி, யாழ்ப்பாணம்.
2: தொடர்புகளுக்கு 0767-76-7676.
3: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும். அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள், ராணி ஸ்டோர், இலக்கம் 50, ஸ்ரீ கதிரேசன் வீதி, கொழும்பு 13.
4: வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம்
5: அனுசரணை. கடல் வழியாகவோ வான்வழியாகவோ போதைப் பொருட்களை கொண்டு வர வேண்டாம். எப்படி கொண்டு வந்தாலும் கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்.
6: மெல்டால் தலைவலி காய்ச்சல், குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால், ஒரு வகையான பாராசிட்டமால்.
7: அருண்கோளம் தேரேறி வலம்.

0: ஸ்ரீ செல்வச்சன்னதி ஆலயம் ரதோற்சவ நிகழ்வினை இம்மாதம் 27 தேதி காலை 7 மணிக்கு உங்கள் வசந்தம் வானொலியில் நேரடி ஒலிபரப்பினை நீங்கள் கேட்கலாம். அனுசரணை
1: சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ்
2: முதற்தர நிப்பும் சீமெந்த விநியோகஸ்தர்கள் இலக்கம் 55 57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம்.
1: தொடர்புகளுக்கு 0 76 76 70 76
3: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும். அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர் இலக்கம் 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி கொழும்பு 13.
1: நேயர்களின் தெருவில் நிகழ்ச்சிகளில் முதல்

0: உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே
1: மோதி விளையர் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கின்றோம். நிகழ்ச்சியில் எடுத்து பேசுறதுக்காக குணால் வணக்கம்.
2: ஹலோ வணக்கம் அக்கா.
1: வணக்கம் வணக்கம் குணால், எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கீங்க, இவ்வளவு எனர்ஜியா
2: வந்திருக்கீங்க.
1: ஓகே குணால், பாடல் கண்டுபிடிக்க ரெடியா இருக்கீங்களா?
2: ரெடி ரெடி
1: ரெடி ரெடி கேளுங்க.

என்ன பாடல் இது? ரொம்ப சந்தோஷமா வந்து பேசிட்டு ரொம்ப அழகாவும் பாடல் கண்டுபிடிச்சிருக்கீங்க. வாழ்த்துக்கள் குணா. நிகழ்ச்சியோடு இணைந்திருப்போம்.

0: கால செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவதில் மக்கள் சூடிய
1: கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல். உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
2: முழு நாடுமே ஒன்றாக எனும் தேசிய வேலை திட்டத்தின் கீழ் முன்னெடுக்கப்பட்ட விசேட சோதனை நடவடிக்கையின் மூலம் 751 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களில் 4 பேருக்கு எதிராக தடுப்பு காவல் உத்தரவு பெறப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். கைதானவர்களில் மேலும் 3 புனர்வாழ்வுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்படுகிறது. நாடளாவிய ரீதியில் போதைப்பொருள் விநியோகத்தை கட்டுப்படுத்துதல், போதைக்கு அடிமையானவர்களை புனர்வாழ்வுக்கு உட்படுத்துதல் மற்றும் போதைப்பொருள் துஷ்பிரயோகத்தை தடுத்தல் ஆகிய நோக்கங்களுடன் முழு நாடுமே ஒன்றாக எனும் தேசிய வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது.
1: வசந்தம் FM வெளிநாட்டு செய்திகள்.
2: அமெரிக்கா விதித்துள்ள வரிகளுக்கு பதிலடியாக அமெரிக்க பொருட்களுக்கும் அதே அளவிற்கு வரிகள் விதிக்கப்படும் என கனடிய பிரதமர் மார்க் கேர்னி எச்சரித்துள்ளார். இதேவேளை கனடா மற்றும் அமெரிக்காவுக்கு இடையில் இந்த வார ஆரம்பத்தில் எட்டப்பட்ட வர்த்தக உடன்படிக்கையில் கையெழுத்திடுவதிலிருந்து கனடா தோல்வியடைந்தது. கனடிய பொருட்களுக்கு மேலதிக 50% வரியை அமல்படுத்த அமெரிக்கா நடவடிக்கை எடுத்த நிலையில் அமெரிக்க பொருட்களுக்கும் அதே அளவிற்கு வரிகள் விதிக்கப்படும் என கனடிய பிரதமர் தெரிவித்துள்ளார்.
1: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

0: அரசர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் எழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.
1: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்,
2: நிமிர்ந்த நடை.

0: அனைவரது வாழ்விலும் வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக.
1: இலங்கை மணி திருநாட்டின் சிறப்புமிக்க தலங்கள் பல இருக்கின்றன. அந்த வகையிலே முருக தலங்கள் பற்றி நாங்கள் நோக்குகிற போது சிறப்புமிக்க முருக தலங்கள் இலங்கை மணி திருநாட்டிலே சிறப்பாக முருக வழிபாடு என்பது இலங்கை மண்ணில் சிறப்பு பெற்றிருக்கிறது. அந்த வகையிலே மீன்பாடும் தேன்னாடாம் மட்டுவிலே மண்டூர் மௌன பூசை ஏற்ற கண்டுதனாக கந்த கடவுள் மண்டூர் கந்தசுவாமி ஆலயத்திலே வீற்றிருக்கிறார். அதுபோல தொண்டைமனாறு செல்வ சன்னதி ஆலயத்திலே தொண்டர்கள் துதி செய்யும் அற்புத கடவுளாக எங்கள் செல்வ சன்னதி வடிவேலன் அமர்ந்திருக்கிறான். அதுபோல நல்லூரிலே அலங்கார கந்தனாக நல்லூர் கந்தசுவாமி பெருமாள் அமர்ந்திருக்கிறார். அதே போல சிறப்புமிக்க மாவட்டபுரத்திலே மாருதா பூர்வீக வள்ளி அமைத்த ஒரு திருத்தலமாக அபிஷேக கந்தனாக மாவட்டபுரம் கந்தசுவாமியார் ஆலயம் அமைந்திருக்கிறது. அதே போல அருணகிரிநாதர் திருப்புகளிலே பாடுகின்ற அந்த கதிர்காமம் கதிர்காமம் மேவிய பெருமாளே என்று அருணகிரிநாதர் செப்புகிறார் திருப்புகளிலே, அந்த கதிரமலை கந்தனும் இந்த இலங்கை மணி திருநாட்டிலே அமைந்திருக்கின்ற முருக தலங்களாக சிறப்பிக்கப்படுகிறது.
0: அனைவரது வாழ்விலும் வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக.
2: முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும் அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர், 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி, கொழும்பு 13.

0: முதல் நேயராக திருக்கோயில் விநாயகபுரத்தில் இருந்து சுஜிதரன். வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம் வணக்கம் சுஜிதரன், சாப்பிட்டீங்களா? மதிய நேரம் ரொம்ப கவலையா பேசுற மாதிரி இருக்கே.
1: கேளுங்க,

0: இது?
1: இது ஆசனடி இன்டெக்ஸ்.
0: கரெக்ட்டா?
1: ஆ கரெக்ட்.
0: இப்படி எல்லாம் ஒரு வார்த்தையில சொல்லி முடிக்காது, பாடி காட்டுங்க பாப்போம். சுஜிதரன்னா சும்மாவா இல்லையா? 12:30 டைம் நீங்க அப்படியே கால் ட்ரை பண்ணிருக்கீங்க, இப்ப லைன் கிடைச்சிருக்கு. லைன் கிடைச்ச உடனே வந்த வேகத்துல ஒரு பாடலையும் கண்டுபிடிச்சு இல்லையா?
1: நன்றி.
0: பாடல் இது.

0: நீங்க ரொம்ப கழிச்சு போட்டீங்க போல இல்லையா? லைன் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு இல்லையா?
1: ஓ கடந்த ஃபோன் சொல்லலாம்.
0: சரி ஓகே கும்ளி, இப்ப பாடல் கண்டுபிடிக்க ரெடியா இருக்கீங்களா?
1: ஓகே
0: ட்ரை பண்ணுவோம் இல்லையா? கேளுங்க.

0: இது
1: அணக்கும் குங்குமம் புதிய
0: புத்தகம் ரொம்ப கரெக்டா கண்டுபிடிச்சிருக்கீங்க. வாழ்த்துக்கள். விலங்குல
2: எனக்கு
0: புதுக்கடை வீதியில இருந்து ரொம்ப சதமா நிகழ்ச்சி கேட்டுக் கொண்டிருப்பதாக தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியம் அன்பான மதி நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. அன்பான வணக்கம் சிவானி அக்கா மஸ்கிரியா பிரவுன் சிக்னல் நிகழ்ச்சி கேட்டுக் அஜித் வந்திருக்கிறாரு. இனிமையான வணக்கங்களோட மதுரை சோ சண்முகசுந்தரம், அதே போல பால கார்த்திகா, ஹட்டன் நவீன், பூனாகரன் ஜெயசுதாஸ், அதே போல ஆகாஷ் கரோலினா இருந்து, அதே போல மத்துக்கம்மா அம்பேத்கர், விஜய் ராஜா இவர்கள் யாவரும் ரொம்ப சத்தமான நிகழ்ச்சி கேட்டுட்டு இருப்பதா சொல்லியிருக்காங்க. இதுவரை ஆறுமுகம் ரமேஷ் நிகழ்ச்சிக்கு வார்த்தைகளை பகிர்ந்திருக்காங்க. ஹாய் சிவானிமா, அன்பான வணக்கம், எப்படி இருக்கீங்க? உங்க ப்ரோக்ராம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும், சூப்பரமா வாழ்த்துக்கள், சாங்ஸ் எல்லாம் சூப்பர், செலக்ஷன் அட்டகாசம் முடிச்சு. திசமகாரம் வந்து கீதா வந்திருக்காங்க, ரொம்ப நன்றி கீதா. உங்களோட பேர் சொல்லும் போது எனக்கு வந்து நீங்க போட்டிருக்கிற அந்த மெசேஜ் வாசிக்கும் போது கொஞ்சம் சந்தோஷம் வந்துதா, ரொம்ப நல்லா இருக்கு. சிலத்திரை நந்தகுமார் வெள்ளத்திலிருந்து நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்காங்களாம், சிவா சீலத்திலிருந்து நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்காங்களாம், சத்தியமூர்த்தி வந்திருக்காங்க, பயணக்கார மதிநீர வணக்கங்களை பகிர்ந்திருக்காங்க. இதுவரை இனிமையான மதிநீர வணக்கம் உறவுகள் யாவருக்கும் பாட விரும்பி கேட்டு நிர்மலா பாலா வந்திருக்காங்க. இணைந்து கொண்ட யாவருக்கும் நிகழ்ச்சி நடத்தும் போது இனிமையான பாடல்.
3: ஹரே ஹரே மகாதேவ கீ. சாமியே சைக்கிள்ல போகுதா, பூசாரிக்கு புல்லட் கேக்குதா. அதாவது சொல்ல வர கருத்து என்னன்னா, ஒரு நல்ல ஃபிகரை மடக்கணும்னா இன்னொரு நல்ல ஃபிகர் கூட க்ளோஸா பழகினாதான் முடியும்.
0: மோட்டு சிவா கேட்டு சிவா தெரிவிப்பது கவலிக்கின்றது பாடல்.

0: பேசிடுவோம்
1: நீங்க
0: பாடல்
1: கேளுங்க.

0: என்ன பாடல் இது?
1: நீதானே நிலதம் பாடச்சர்.
0: மீண்டும் ஒரு பாருங்க.
1: நீதானே நிலதம் வரும் பாடல்.
0: நீதானே அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கும். என்ன அர்த்தம் என்ன பாடுங்க?
1: சொன்னதம்மா படிச்சிருக்க அதே பாடல் தான்.
0: சரி ஓகே, அதே பாடல் தான். ஆனா நாங்க அடுத்த லைன் எல்லாம் பாட மாட்டோம். நாங்க பாடல் என்னன்றதே கேட்டோம் இல்லையா?
1: ஆமா கேட்டோம்.
0: நீங்க பாடுறதுக்கு யார் காரணம்?
1: எல்லாருமே பாடம்.
0: ரைட் ஓகே, ரொம்ப நன்றி. நிகழ்ச்சியோட இந்த குடும்பத்துக்கு இதே போன்ற நீங்கள் மிகுந்தாலும் இந்த குண்டு உங்கள் மனதுக்கு பிடித்தமான பாடலையும் கேட்கலாம். அதே போன்ற மூவியும் இல்லாதாலும் பாடல்களும் கண்டுபிடிக்கலாம். அடுத்த நிகழ்ச்சியோட ஒழிக்கவிருக்கும் பாடுறது நினைவிருக்கும் வரை திரைப்படத்துக்காக.
2: ஐயா தடனா
3: அவா சுடாதன்னா
2: தடனா
3: தொடரு நோதுரா.

0: தொலைபேசியில் நேரடி ஒளிபரப்பினை நீங்கள் கேட்கலாம்.
1: அனுசரணை
2: சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ்
3: முதற்தர நிப்பான் சீமெந்து விநியோகஸ்தர்கள் இலக்கம் 55-57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம்.
2: தொடர்புகளுக்கு 0-76-76-70-76.
4: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும். அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர் இலக்கம் 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி கொழும்பு 13.
5: வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம்.
6: அனுசரணை கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்
7: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
8: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸிடம் இருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிக்ரோசிவ்.
9: அன்னதான கந்தனாம் செல்வ சன்னதியானின் அருட்கோளம் தேரேறி வலம் வரும் கந்த

0: ஸ்ரீ செல்வச்சன்னதி ஆலயம் ரதோற்சவ நிகழ்வினை இம்மாதம் 27ஆம் தேதி காலை 7 மணிக்கு உங்கள் வசந்தம் வானொலியில் நேரடி ஒலிபரப்பினை நீங்கள் கேட்கலாம். அனுசரணை சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ்
1: முதற்தர நிபுண் சீமெந்து விநியோகஸ்தர்கள் இலக்கம் 55-57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம்.
0: தொடர்புகளுக்கு 076-7670-776.
2: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும். அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர் இலக்கம் 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி கொழும்பு 13.

0: உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே. ஸ்டார் ஆஃப் தி டே 102.5 சந்தோஷமா இருக்கிற அருள் மொழிய நிகழ்ச்சி இருந்த நேரத்துக்கு வந்துட்டீங்க இல்லையா? அப்படியா? சரி, ஓகே. பாடல் கண்டுபிடிக்க ரெடியா இருக்கீங்களா?
1: செய்வோம், பாப்போம்.
0: கேளுங்க.

என்ன பாடல் இது? இந்த பாடல் என்னன்றத கேப்போமா? பாடல் பிளே பண்ணும்போது சரியா நீங்க சொல்றீங்க, பக்கத்துல இருந்து யாரும் அதை சொல்லிக் கொடுத்தது? நன்றி. நிகழ்ச்சியில வந்து பாத்தீங்கன்னா இப்போ நிகழ்ச்சியோட இறுதி நேரம் அப்படியே வந்துட்டு நிகழ்ச்சியில அடுத்த முறை சூப்பரான பாடம் வந்து கேட்டும் மீண்டும் வரலாம்.

ஒலிக்க ஆரம்பிக்கும் பாடலோடு நானும் நிகழ்ச்சி இந்த விடைபெற்று சில போகின்றேன். இன்று நாளும் நிகழ்ச்சியோடு இருந்த அத்தனை உறவுகளுக்கும் சந்தோஷமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்டு தொடர்ந்து நம்ம ஹிட்ஸ் நிகழ்ச்சிக்காக உங்களுடன் சங்கர் புஷ்பராஜ். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக சந்திக்கும் முறை அன்பு வணக்கங்களோடு விடைபெற்று நான் என்றென்றும் உங்கள் மின் காற்றலையின் காதலி ஆர்ஜி சிவானி. நன்றி.

நன்றி சிவானி. நேர்கள் அனைவருக்கும் இனிமையான மாலை நேரம் வணக்கங்கள். நீங்கள் இப்போது முதல் நம்ம நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். நான் உங்க சங்கர் புஷ்பராஜ். நேரம் சரியாக 3:01.

0: மலையாள செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவதில்
1: கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
3: வாகன பதிவு ஆவணங்களை போலியாக தயாரித்து விற்பனை செய்த குற்றச்சாட்டின் பேரில் 3 சந்தேக நபர்களை நாராயண்பேட்டை பகுதியில் வைத்து போலீசார் கைது செய்துள்ளனர். மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்துக்கு அருகில் வாகன பதிவு தொடர்பான ஆவணங்கள் போலியாக தயாரிக்கப்பட்டு விற்பனை செய்யப்படுவதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைக்கப்பெற்றது. அதன் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட சோதனை நடவடிக்கையின் போதே சந்தேக நபர்கள் மூவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். அது தொடர்பான மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக போலீஸ் திணைக்களம் தெரிவித்துள்ளது.
2: வெளிநாட்டு செய்திகள்.
3: இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவை கைது செய்யும் வகையில் இன்டர்போலின் சிவப்பு பிடியானை வெளியிட கோரிக்கை விடுக்க உள்ளதாக துருக்கி தெரிவித்துள்ளது. காசாவுக்கு மனிதாபிமான உதவிகளை எடுத்துச் செல்ல முயன்ற செயற்பாட்டாளர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பாக உள்நாட்டு குற்றவியல் வழக்கின் அடிப்படையில் குறித்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட உள்ளதாகவும் துருக்கி குறிப்பிட்டுள்ளது. துருக்கி நிதியமைச்சர் நெத்தன்யாகு உள்ளிட்ட இருவருக்கு எதிராக கைது உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்களை சர்வதேச அளவில் தேடப்படும் நபர்களாக அறிவிக்கும் வகையில் இன்டர்போலின் சிவப்பு பிடியானை விடுவிக்கப்பட கோரிக்கை விடுக்க உள்ளதாகவும் உள்துறை அமைச்சிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் துருக்கியின் இந்நடவடிக்கையை இஸ்ரேல் பிரதமர் அலுவலகம் கடுமையாக விமர்சித்துள்ளது. துருக்கி ஜனாதிபதி ரிசெப் தாயிப் எர்டோகனின் குறித்த முயற்சி பயனற்றதெனவும் நெத்தன்யாகுவின் அலுவலகம் தெரிவித்துள்ளது. எமது அடுத்த மனத்தியாளர் செய்தி அறிக்கையினை 4 மணிக்கு எதிர்பாருங்கள்.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: மனுத்தியாள செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது
4: மக்கள் சூடிய மகுடமே.
1: மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம். கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்.

0: அனைவரது வாழ்விலும் வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக.
1: நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தினுடைய திருவிழாக்கள் ஆரம்பிக்கப்பட்டு விட்டால் பருத்தத்துறை யாழ்ப்பாணத்தை இணைக்கின்ற பெரும் போக்குவரத்து வீதி நெரிசல்களினாலே அந்த பாதைகள் பூட்டப்பட்டிருக்கும். நடந்து அடியார்கள் பாதடிகள் இன்றி ஆலயத்தை சென்றடைகின்ற ஒரு சிறப்பு அம்சம் இருக்கிறது. ஏனெனில் ஆலய வளாகத்திலே பாதணிகளோடு நடமாடுவது முற்றிலும் அங்கே தடுக்கப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, அதிகாலை பொழுதிலே நாங்கள் பார்க்கின்ற ஒரு அருமையான காட்சி, நித்தமும் நல்லூருக்கு செல்பவர்களுக்கு தெரியும், திருப்பள்ளி எழுச்சி பூஜை இடம்பெறுகிற வேளை அங்கே சிறப்பாக ஒரு நல்லூரிலே இந்த திருவிழா காலங்களிலே நாங்கள் பார்க்கக்கூடியது அங்க பிரசனம் செய்கின்ற அடியவர்களை, ஆணடியவர்களை நிறை நிறையாக காலை பொழுதிலே பிரம்ம முகூர்த்தத்திலே அங்க பிரதட்சணம் செய்கிற பெரும் பெரும் நிறைய பக்தர்களை நாங்கள் இந்த நல்லூரிலே தான் கண்டுகொள்ள முடியும். அவ்வளவு ஒரு சிறப்பம்சம் இந்த ஆலயத்திலும் நாங்கள் கண்டுகொள்ள முடியாது. பல நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் தாங்களாக குழுமமாக குழுமமாக வருகை தந்து அந்த நல்லூர் ஆலயத்தினுடைய அந்த மண் விண்மண பரப்பிலே அங்க பிரதட்சணம் செய்கிற ஒரு காட்சி ஒரு தனித்துவமான காட்சியாக இருக்கிறது. எனவே முருகனுக்கு அரோகரா, நல்லூர் கந்தனுக்கு அரோகரா என்று காலை பொழுதிலே பக்திமயமான ஒரு சூழலை நல்லூர் ஆலய சூழலிலே நாங்கள் கண்டு கழித்து ஆனந்தம் கொள்வது நல்லூருக்குத்தான் ஒரு தனித்துவமானது.
0: அனைவரது வாழ்விலும் வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக.
2: குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும் அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர், இலக்கம் 50, ஸ்ரீ கதிரேசன் வீதி, கொழும்பு 13.

எப்படி இருக்கீங்க, எல்லாரும் நல்லா இருக்கீங்க அப்படின்னு நம்பிக்கையோட வந்திருக்கோம். நம்ம நிகழ்ச்சியோட உங்களுக்கு பிடித்தமான இண்டிபெண்டன்ட் சாங்ஸ், இந்த இலங்கை பாடல் எல்லாத்தையும் உங்களுக்கு எடுத்துட்டு வந்து தரதுக்காக நாங்க ரெடியா இருக்கோம். நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரியான பாடல் எல்லாம் எனக்கு வேணும், கேட்டு ரொம்ப நாளாச்சு அப்படிங்கிற ஃபீல் உங்களுக்கு இருந்துச்சுன்னா என்ன பண்ணுங்க, டக்குனு வசந்த எஃப்எம் லாகின் பண்ணிருங்க. உங்களுக்காக நாங்க வந்து பிடித்த மாதிரியான பாடல் எல்லாம் தரதுக்கு ரெடியா இருக்கும். அது மட்டும் இல்லாம நீங்க வந்து பாடல் கேட்கலாம், எனக்கு இந்த பாடல் வேணும் அப்படின்னா கூட என்ன பண்ணலாம், அளவு ஏற்படுத்துங்க. அளவு ஏற்படுத்த வேண்டிய இலக்கங்களை தான் நோட் பண்ணி வச்சிருங்க, பார்க்கலாம். டக்குனு 0-1-2-7-5-0-0-1 அல்லது 0-1-2-7-11 அப்படிங்கிறவங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு அப்படின்னா வசந்தத்தின் பேஸ்புக்கினூடாகவும் இணைந்து கொள்ளலாம். இப்போது நிகழ்ச்சியில் வந்திருக்கிற முதலாவது காலர் யாரு? வணக்கம். வணக்கம். வணக்கம். ஒரு வணக்கம் சொல்ல இவ்வளவு சுணக்கமா? யார் இது? சரி பரவாயில்ல, ஒருத்தவங்க வருவாங்க, வணக்கம் சொல்லுவாங்க, நல்லதா நாலு விஷயம் சொல்லுவாங்க அப்படின்னு நினைச்சா அதுதான் கிடையாது. பட் இருந்தாலும் இந்த வாரத்தில் இந்த விஷயத்தை பண்ணவே கூடாது. ஆனால் எல்லா பசங்களும் ஒவ்வொரு வாரமும் இந்த ஒரு விடயத்தை பண்ணிட்டே இருப்பாங்க. எந்த விடயம்னு கேட்குறீங்களா? இந்த விடயம் தான்.

வணக்கம் யாழ்மண்ணில் தலைவனாய் 102 தசமத்தில் வசந்தம் FM

0: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 102.8 வேகமாக செல்லும் சாரதி பற்றிய குற்றச்சாட்டை உடனே முன்வையுங்கள். காலம் தாமதித்தால் உங்கள் உறவுகளை நீங்கள் இழக்க நேரிடும். பாதுகாப்பான பயணத்திற்கு The best live music streaming in Sri Lanka. Vasantham FM 102.6 102.8
1: மதமா என் மதமா ஆண்டவன் எந்த மதம் நல்லவர்கள் என் மதமோ ஆண்டவன் அந்த மதம்
2: இன்ன மதத்திலேயே நிக்கிற எல்லாருக்கும் பொதுவான மதம் அவரவன் நினைக்கிற மதம் தானேடா
3: பிள்ளனானா மதம் ஒரு பக்கம் இருக்கட்டும்
2: சரி
3: எனக்கு வாழ்றதுக்கு ஒரு வழியுமா நானா
2: நீ வார ஞாயிற்றுக்கிழமை இது நம்ம தியேட்டருக்கு வா நல்லூர் கந்தனிட்ட கொண்டு போய் சேர்க்கிறேன்
4: அபுலாசன் இந்த முறையாவது ஏமாறாமல் இருப்பாரா பில்லாவிடம் கேளுங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு இது நம்ம தியேட்டர்
5: How do I tell you?
0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8

0: நமேஜ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். ராப் ஜிலோன்லேருந்து வந்த கனகா பாடலை கேட்டு வந்த கேப்பில் நீங்கள் நம்பரில் அப்படின்னு அட்டக்கு நீங்கள் நம்பரை டயல் பண்ணி கால் பண்ணிங்க, நான் கூட பேசலாம். அலைகள் 0312 75 00 1 அல்லது 0312 75 111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு அப்படிங்கிற வசந்தத்தின் ஃபேஸ்புக்கினோடாகவும் இணைந்து கொள்ளலாம். இப்போது யார் வந்திருக்காங்க, வணக்கம், யார் வந்திருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னு சொன்னால் வந்தவங்க வேகமாக போயிட்டாங்க, இருந்தாலும் பரவாயில்ல, அவங்களே திரும்பவும் வந்திருக்காங்க. வணக்கம்.
1: வணக்கம் அண்ணா.
0: வணக்கம்மா, யார் இது?
1: யாழ்ப்பாணத்திலிருந்து சங்கீதா கதைக்கிறேன்.
0: சங்கீதா, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் நான், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: ஓ, நானும் நலமாக இருக்கிறேன். சங்கீதா, என்ன செய்றீங்க நீங்க?
1: இப்பதான் நான் சாப்பிட்டு இருக்கேன்.
0: 3:30 மணிக்கு என்ன சாப்பாடுமா சாப்பிட்டீங்க?
1: மதியம் சாப்பிடவே இல்ல.
0: ஓ, ஏன் மதியம் சாப்பிடல? நாம
1: பசிக்கல, இப்பதான் சாப்பிட்டேன்.
0: ஓ, என்ன பசிக்கோணுமே சாப்பிடுவதற்கு இல்லையா? அது சரி, நீங்க சொல்லுங்க பாப்போம். நம் நாட்டு பாடல்கள் உங்களுக்கு யாரோட பாடலாம் ரொம்ப பிடிக்கும்?
1: எனக்கு
0: விஜய பாட்டு தான். அர்த்தம் தெரியுமா? நம் நாட்டு பாடல், நம்ம ஊர் பாட்டு. சரிதான். சரி, எனிவே, தேங்க் யூ சோ மச் கால் பண்ணதுக்காக. என்ன பண்ண, இப்படிதான் இருக்கும் நியூ ஜென்சி கிட்ஸோட, ரொம்ப கஷ்டங்க. நம் நாட்டு பாடல்னா அதுலயே இருக்கே, நம் நாட்டு பாடல். இட்ஸ் ஓகே, நம் நாட்டு பாடலா இருக்கலாம் இல்ல இண்டிபெண்டன்ட் சாங்ஸா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் உங்களுக்கு தரதுக்கு நாங்க ரெடியா இருக்கோம். சோ அதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா, நம்ம இட்ஸ் வந்து கேளுங்க. யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க, ஃப்ரெண்ட்ஸ், இல்ல ஊர்ல இருக்க யாராவது ஒரு பையன் ஒரு பாடல் பண்ணிருக்காங்க, ஒரு டீம் பண்ணிருக்காங்க அப்படின்னு

0: நிகழ்வினை இம்மாதம் 25ஆம் திகதி காலை 9 மணிக்கு வசந்தம் வானொலியில் நேரடி ஒளிபரப்பினை நீங்கள் கேட்கலாம்.
1: சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ்
2: முதற்தர நிபுண் சீமெந்து விநியோகஸ்தர்கள், இலக்கம் 55-57 ஸ்டான்லி வீதி, யாழ்ப்பாணம்.
1: தொடர்புகளுக்கு 0767-76-70-76.
3: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும். அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள், ராணி ஸ்டோர், இலக்கம் 50, ஸ்ரீ கதிரேசன் வீதி, கொழும்பு 13.
4: எங்கே எப்போதும் எல்லையில்லா ஆனந்தம். நமது வசந்தம் FM 102.

தவறுதலாக யாரும் புரிந்து கொள்ளவே கூடாது. வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆடியோல தான் தண்ணி அடி தண்ணி அடி அப்படின்னு இருக்கும்போது தப்பான தண்ணி அவங்க அடிக்க சொல்றாங்க அப்படின்னு நினைச்சக்கூடாது. அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா யங் கிரேஷ் மற்றும் பிரேம் ஜிஆர் இணைந்து இந்த வீடியோல வந்து H2O அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க பாட்டில்ல. H2O அப்படின்னா என்னது, சுத்தமான தண்ணீர். எந்த பிரச்சனையா இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு கப்பு கிளாஸ் அப்படி இல்லைன்னு சொன்னா எதுலையாவது ஒரு பாட்டில் தண்ணியை வாங்கி குடிங்க, குடிச்சிட்டு கொஞ்சம் உங்களை வந்து சாந்தப்படுத்திக்கிங்க அப்படிங்கிறதா அவ்வளோ சிம்பாலிக்கா சொல்லியிருக்காங்க. இதுல வேற எதுவும் அவங்க சொல்ல வரல. ஸோ யங் கிரேஷ் அண்ட் நம்மளோட பிரேம் ஜிஆர் தான் அந்த பாடலில் வந்து ஃபீச்சரிங் பண்ணியிருப்பாங்க. பிரேம் ஜிஆர் வந்து மியூசிக் பண்ணியிருப்பார். அண்ட் வந்து இது ஒரு மிக்ஸ் டேப், இதில் வந்து ஒரு இங்கிலீஷ் சாங் இருக்கும், அதுலேருந்து அப்படியே ஒரு தமிழ் வெர்ஷன் வந்து பண்ணியிருப்பாங்க. இதில் லிரிக்ஸ் பண்ணி ரேப் பண்ணியிருக்காரு வந்து யங் கிரேஷ் மலேக ஸ்வாகர் அப்படின்னு அவர் அவரே சொல்லிப்பார். அவரோட பாடல் எல்லாமே அந்த லிரிக் எல்லாமே வந்து ஸ்வாகா தான் இருக்கும். ஸ்வாகா இருக்கிறதுனால தான் அவர் மலேக ஸ்வாகர். சரி, நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சூப்பரான இந்த மாதிரியான வைபிங்கான சாங்ஸ் நம்ம நாட்டில் இருக்க கலைஞர்களோட பாடல்கள் அல்லது இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் இதெல்லாம் கேட்குறோம்னா நீங்கள் எங்கே வரணும், டக்குன்னு கிளம்பி வர வேண்டிய ஒரே இடம், எங்கேயும் கிளம்பி வராதிங்க. வீட்டில் மட்டும் வசந்த எஃப்எம் டியூன் பண்ணி வச்சுருங்க, பக்கத்து வீட்டில் இருக்கவங்களாம் சத்தம் போட்டு சொல்லிடுங்க, நம்ம இட்ஸ் போயிட்டு இருக்கு டக்குன்னு சேனலை மாற்றி சொல்லி. அடுத்த மெருன் பிரதாப் மற்றும் NST இணைந்து வர்ற பாடல் ஸ்ரூ.

0: Kalanga. Wasandam FM 102.6 102.8 திரை உலகின் நட்சத்திர வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் த டே
1: வசந்தத்தின் இன்று நட்சத்திரமாக ஜொலித்துக் கொண்டிருக்கிறார் பாடகர் ஹரிஹரன்.

0: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 102.8
1: The best live music streaming in Sri Lanka. Vasantham FM 102.6 102.8
2: அன்னதான கந்தனாம் செல்வ சன்னதியானின் அருட்கோளம் தேரேறி வலம் வரும் கந்தனி.

0: மாநாடு ஸ்ரீ செல்வ சன்னிதி ஆலயம் ரதோற்சவ நிகழ்வினை இம்மாதம் 27 தேதி காலை 7 மணிக்கு உங்கள் வசந்தம் வானொலியில் நேரடி ஒலிபரப்பினை நீங்கள் கேட்கலாம். அனுசரணை சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ்
1: முதற்தர நிபுண் சீமெந்த விநியோகஸ்தர்கள் இலக்கம் 55 57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம்.
0: தொடர்புகளுக்கு 076 76 70 776.
2: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும். அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர் இலக்கம் 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி கொழும்பு 13.
0: எப்போதும் எல்லையில்லா ஆனந்தம் நமது வசந்தம் FM 103.9.

0: அனுசரணை வழங்குவது மக்கள் சூடிய கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல். உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
1: தனியார் துறை ஊழியர்களுக்கான புகையிரத பருவச் சீட்டு குறித்து போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் பிமல் ரத்நாயக்கு முக்கிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளார். இதற்கமைய தனியார் துறை ஊழியர்களுக்காக இணையவழி ஊடாக புகையிரத பருவச் சீட்டுகளை பெற்றுக் கொடுக்கும் வசதியை எதிர்வரும் செப்டம்பர் மாதம் முதல் ஆரம்பிக்க திட்டமிட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். அக்டோபர் மாதம் அளவில் எந்தவித சிக்கல்களுமின்றி தனியார் துறை ஊழியர்களுக்கும் இந்த இணையவழி புகையிரத பருவச் சீட்டு வசதியை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் நாடு முழுவதும் உள்ள சாரதிகள் மற்றும் பயணிகளின் பாதுகாப்பை மேலும் அதிகரிக்கும் நோக்கில் புதிய சட்ட விதிகளும் அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக அமைச்சர் பிமல் ரத்நாயக்கு தெரிவித்தார். ஈரானிய தலைமையை அகற்றும் நோக்கத்துடன் வரலாற்றில் மிக கடுமையான நிதி தடைகளை விதிக்கப் போவதாக வாஷிங்டன் உறுதியளித்துள்ள நிலையில் புதிய அமெரிக்க அச்சுறுத்தல்களுக்கு அளிக்கப்படும் பதில் பேரழிவாக இருக்கும் என ஈரான் எச்சரித்துள்ளது. திட்டமிட்ட தடைகள் குறித்த விவரங்களை வெளியிட உள்ளதாக அமெரிக்க திரைசேரி செயலாளர் ஸ்காட் பாசன் தெரிவித்திருந்தார். அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் 6 மாதங்களாக தொடரும் மோதல் நிலையினால் பலர் கொல்லப்பட்டுள்ளனர். ஈரானிய தலைவர்களும் டிரம்பும் வெற்றிகரமாக மற்றும் அச்சுறுத்தல்களான அறிக்கைகளையும் வெளியிட்டுள்ளனர். இந்த போரினால் 1000கணக்கானோர் உயிரிழந்ததுடன் உலகளாவிய ரீதியில் பொருளாதார நெருக்கடியும் ஏற்பட்டுள்ளமை சுட்டிக்காட்டுகிறது.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

0: உலகின் மகுடம் மகஜன சம்பத் இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத் நாட்டிற்கே செல்வம்.
1: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல், நிமிர்ந்த நடை.

0: அனைவரது வாழ்விலும் வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக.
1: முருகதலங்கள் வரிசையில் சிறப்பு பெற்றிருக்கக்கூடிய நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தினுடைய மகா பெரும் திருவிழா ஆரம்பமாகி இருக்கிறது. நல்லூர் கந்தனை நாடாத மனமும் உண்டோ, அவன் திருவருளை தேடாத உயிர்களும் உண்டோ, அந்த அளவுக்கு அருள் மனம் பரப்பும் அற்புத கந்தனாம் நல்லூர் அலங்கார கந்தன். இந்த ஆலயம் இலங்கைமணி திருநாட்டின் வடபால் யாழ்ப்பாணத்தின் மாநகரிலே இருந்து 3 கிலோமீட்டருக்கு அப்பாலே தொலைவிலே நல்லூர் மாநகரத்திலே அமைந்திருக்கக்கூடிய ஒரு சிறப்புமிக்க தலம் நல்லூர் கந்தசுவாமி ஆலயம். இவ்வாலயத்தினுடைய மூலமூர்த்தியாக முருகனுடைய அருவருவ திருமேனியாக நின்று பேசுகின்ற தங்கவேல் அவன் பெருங்கருணையை பறைசாற்றி நிற்கிறது. ஆண்டுதோறும் நடைபெறும் மகோற்சவ பெருவிழா 25 நாட்கள் பெரும் திருவிழாவாக, உலக பிரசித்தி பெற்ற திருவிழாவாக இடம்பெற்று வருவது குறிப்பிடத்தக்கது.
0: அனைவரது வாழ்விலும் வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக.
2: முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும் அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர், 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி, கொழும்பு 13.

நீ எங்க இருந்தாலும் நல்லா இருந்தா போதும் அப்படின்னு ஒரு பாடல் கேட்டு வந்திருந்தோம். இந்த பாடலை கேட்கும் போது ஆகா, காதலித்து காதலில் தோற்றவர்களா இருக்கலாம், இல்ல காதலிச்சுட்டு காதலியோட சேர முடியாதவங்களா இருக்கலாம், இந்த மாதிரி ஒரு பாட்டை இண்டிபெண்டன்ட் சாங் குள்ள எழுதி யாருப்பா வச்சிருக்கா அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா, இந்த பாடலுக்கு சொந்தக்காரர் நம்மளோட யஜீவன் அவர்கள், மாத்தலையை சேர்ந்த ஒரு சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட் தான். அவரும் அவரோட சேர்ந்து ரேப் பண்ணியிருப்பாரு எஸ்டி பிரபு. அவங்க இந்த பாடலில் மியூசிக் பண்ணதும் வந்து யஜீவன் தான். ஸோ நம் நாட்டு பசங்க எப்படியான வெரைட்டி ஆஃப் சாங்ஸ் எல்லாம் தந்திருக்காங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரியான பாடல்கள்லாம் கேட்கணும், உங்களுக்கு பிடித்த பாடல்களை தாண்டி இந்த மாதிரியான பாடல்களை கேட்டு ஆஹா இந்த பாடலாம் நல்லா இருக்கே அப்படிங்கிற ஒரு அப்ரிசியேஷன் வாழ்த்துக்களையும் கூட நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம் நாட்டு கலைஞர்களுக்கு தரலாம். அப்போ தான் என்னாகுனா இன்னும் நிறைய படைப்புகள் வர்றதுக்கு அது வந்து உறுதுணையாக இருக்கும். ஒரு காலம் இருந்துச்சு, ஒரு ஒரு 5 இயர்ஸ் பேக் வந்து பார்த்தீங்கன்னா ஏராளமான சாங்ஸ், ஏராளமான ஆர்டிஸ்ட் வந்துகிட்டே இருந்தாங்க. பட் இப்போ வந்து இந்த இண்டிபெண்டன்ட் ஃபீல்டில் வந்து நிறைய ஆர்டிஸ்ட் வந்து கம்மி ஆகிட்டாங்க. ஐ டோன்ட் நோ வை அப்படின்னு சொன்னால், நிறைய வந்து நாம் அவங்களெல்லாம் கொண்டாடுறதை தாண்டி அவங்களுக்கு வாய்ப்புகளே தர்றதை விட்டுட்டோம். அப்படி இருக்கும்போது தான் வசந்தம் எஃப்எம் அவங்களுக்காக நம்ம இட்ஸ் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பை வந்து ஏற்படுத்தி தந்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க இல்லை உங்களுக்கு வந்து ஊருக்கார பசங்களாக இருக்கலாம், இல்லை தெரிஞ்சவங்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் ஒரு பாடல் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதை கூட என்ன பண்ணலாம், எங்களோட கனெக்ட் பண்ணிவிட்டீங்கன்னு சொன்னால் அந்த பாடலை வந்து அவர்களுக்காக தருவதற்கு நாங்கள் வந்து தயாராக இருக்கிறோம். அவர்களுக்கு வந்து ஒரு அங்கீகாரம் கிடைப்பதற்கு நாங்கள் வந்து ஒரு பாலமாக அமைகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். சரி, நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அலுவலக ஏற்படுத்துங்க 0312-775-001 அல்லது 0312-775-111 அப்படிங்கிறவங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு. ஒலிக்கும் இந்த பாடல் தீயோட வரி வரி.

பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 102.8

0: மதிப்புக்குரிய லோஸ்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.
1: Best live music streaming in Sri Lanka. Sri Lanka. Vasantham FM 102.6 102.8.

0: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 102.8
1: மதமா என் மதமா ஆண்டவன் எந்த மதம் நல்லவர்கள் என் மதமோ ஆண்டவன் அந்த மதம்
2: இன்ன மதத்திலேயே நிக்கிற எல்லாருக்கும் பொதுவான மதம் அவரவன் நினைக்கிற மதம் தானியடா.
3: மதம் ஒரு பக்கம் இருக்கட்டும்,
2: சரி
3: எனக்கு வாழ்றதுக்கு ஒரு வழியுமா நானா?
2: நீ வார ஞாயிற்றுக்கிழமை இது நம்ம தியேட்டருக்கு வா, நல்லூர் கந்தனிட்ட கொண்டு போய் சேர்க்கிறேன்.
4: அபுலாசன் இந்த முறையாவது ஏமாறாமல் இருப்பாரா பில்லாவிடம்? கேளுங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு இது நம்ம தியேட்டர்.
5: How do I tell you?
6: எங்கே எப்போதும் எல்லையில்லா ஆனந்தம். நமது வசந்தம் FM 102.

0: ஜிஐ பைப் சரி, ஸ்டெயின் அண்ட் ஸ்டீல் மாத்திரம் தான் வாங்கணும். திரும்ப வேற எங்கேயுமே போக தேவையில்லை. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், கோல்டன் நட், பைப் உபகரணங்கள், வேல்வ்ஸ், பிளான்ஜஸ் மற்றும் கடத்தொழில் சார் உபகரணங்களை ஜனதா ஸ்டீல்ஸ் மூலம் பெற்றுக்கொள்ள முடியும். ஜனதா ஸ்டீல், கட்டிட உபகரணங்களுக்கான நம்பிக்கைக்குரிய நான். சைபர் 71 9 79 76 38.
1: என்ன
2: புது ப்ராஜெக்ட்
1: இரும்பு வாங்கும் போதும் பிராண்டட் பார்க்கணும். பேரு அளவு பொறிக்கப்பட்டுள்ள கொடுக்கிற காசுக்கு பிரயோசனமான ஒரே ஒரு ஜிஐ பாக்ஸ் பார் அப்படின்னா அது மெல்வா ஜிஐ பாக்ஸ் பார் தானே.
2: மெல்வா, தெரிந்தவர்கள் சொல்.
3: சாலையில் வாகனம் ஓட்டும் போது இருக்கை பாதுகாப்பு பட்டியை அணியமரவாதீர்கள். இது உங்கள் உயிரை காக்க மட்டுமல்ல, உங்கள் குடும்பத்தின் மகிழ்ச்சியையும் பாதுகாக்க உதவும்.
4: பாதுகாப்பான பயணத்திற்கு
5: Live music streaming in Sri Lanka. Sri Lanka. Vasantham FM 102.6 102.8.

நம்ம சூப்பரா இணைந்திருக்கிறோம். நம்ம எயிட்ஸ் நிகழ்ச்சியில நம்ம எயிட்ஸ் நாளே உங்களுக்கு தெரியும் சூப்பரான இண்டிபெண்டன்ட் சாங்ஸ் அப்படி இல்லைன்னு சொன்ன இலங்கை பாடல்களை உங்களுக்கு அப்படியே தேடி எடுத்து தொகுத்து தர நிகழ்ச்சி தான் நம்மளோட நம்ம எயிட்ஸ். உங்களுக்கு பிடித்தமான ஏராளமான பாடல்கள் வந்து இப்போ நிறைய நாட்களாக வந்து இதெல்லாம் ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நிறைய பாடல்கள் உங்களுக்கும் பிடித்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. ஸோ அதனால அப்படியே ரிப்பீட்டடாக நிறைய பாடல்கள் உங்களுக்கு தரத்துக்கு நானும் வைத்திருக்கிறேன். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அழைப்பு ஏற்படுத்துங்க 0112-775-0011 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களினூடாக அப்படி இல்லைன்னா வசந்தத்தின் ஃபேஸ்புக்கினூடாகவும் இணைந்து கொள்ளலாம். நீங்கள் போயிட்டு ஃபேஸ்புக்கின் கீழே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்படிங்கிற ஒரு போஸ்ட்டுக்கும் அதன் கீழே உங்களுக்கு பிடித்தமான இலங்கை பாடல்கள் என்னது இல்லை நம் நாட்டு பாடல்கள் என்ன அப்படிங்கிறதையும் வந்து பதிவிடலாம் அப்படிங்கிற விடயமும் இருக்கு. இப்போ யாரெல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம் ஃபேஸ்புக்கின் ஊடாக. சரி வணக்கம் இனிய மாலை நேர வணக்கங்களோடு இணைந்திருக்கிறாங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அருள்மொழி பருத்துத்துறையிலிருந்து இணைந்திருக்கிறாங்க. வணக்கம் சங்கர் புஷ்பராஜ், வசந்த வானொலி மூலம் நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டே இருக்கிறேன். எனக்கும் எனது நண்பர்களுக்கும் ஒரு சூப்பரான பாடல் தாங்க. நான் ஷாருக் அக்குரணையிலிருந்து வந்திருக்காங்க. சாமிமலை சிங்காரவத்தையிலிருந்து விஸ்வநாதன் வந்திருக்காங்க. அவங்க வந்து மனைவி பத்மாதேவி இன்றைய தினம் பிறந்த நாளை கொண்டாடுறாங்களாம். அவரை வாழ்த்துவோர் மகன் ரமணன், பேரப்பிள்ளைகள், குடும்பம், உறவினர்கள் அனைவரும் வாழ்த்துறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சரி இது சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சாமிமலை சிங்காரவத்தை டிகே தினேஷும் அன்புடன் வாழ்த்துறதா சொல்லியிருக்காங்க. அன்பான மாலை நேர வணக்கங்களோட குழும்பு 14 மும்தாஸ் பேகம் இனிய மாலை நேர வணக்கம் நிகழ்ச்சிகளோடு நானும் இணைந்துள்ளேன் அப்படின்னு சொல்லி ரொசல்கம்மையிலேருந்து குளராசா வந்திருக்காங்க. மதிய நேர வணக்கங்களோடு சாமிமலை சிங்காரவத்தையிலிருந்து வந்திருக்காங்க. யாரு ஒரு பர்த்டே விஷயம் இன்னொரு வாட்டியும் வந்திருக்கு. ஆய் ப்ரோ இனிய மாலை நேர வணக்கம் அப்படின்னு சொல்லி தெரிணியகலையிலிருந்து வந்திருக்காங்க ஜனா. ஆய் வணக்கம், நானும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி வந்திருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஞ்சனி கொஸ்லாந்திலிருந்து வந்திருக்காங்க. இனி மாலை நேர வணக்கங்களோட கினியா மோரூப் நகர்லேருந்து நசூர் வந்திருக்காரு. அன்பான மாலை நேர வணக்கங்கள் ஆர்ஜே சங்கர் அப்படின்னு சொல்லி வந்திருக்காங்க. பிரிய நிலாவிலிருந்து கிருஷா வந்திருக்காங்க. மாலை நேர வணக்கங்களோடு இணைந்திருக்கிறாங்க சக்கிலா சந்திரசேகரம், அப்புறம் செல்வதுரை நந்தகுமார் வந்திருக்காங்க. பலாங்கோடையிலேருந்து குமாரி வந்திருக்காங்க. இனிய மாலை நேர வணக்கங்களோடு இணைந்திருக்கிறாங்க புவனேஸ்வரி, மலேசியாவிலேருந்து வந்திருக்காங்களா புவனேஸ்வரி ஆறுமுகம் வந்திருக்காங்க. குறிஞ்சாங்கண்ணிலேருந்து அசூர்தன் வந்திருக்காங்க. தூத்துக்குடி சி வி சுப்பிரமணியம் வந்திருக்காரு. வணக்கம் சொல்லி பொத்துவிலிருந்து ஜமால்தீன் வந்திருக்காங்க. அன்பான மாலை நேர வணக்கங்களோடு அக்கறைப்பற்று பாப் ஸ்டைலர் நிசார் வந்திருக்காரு. நிர்மலா பாலா வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வணக்கங்களோடு வந்திருக்காரு ஆர்ஜே ராஜ் வந்திருக்காங்க. ஹலோ ஒன்னா, நாங்கள் அவிஸ்தாவிலிருந்து வசந்தம் ஃபுல் சவுண்டாக கேட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார் வந்திருக்காங்க அபாக் பிரதர்ஸோட சைக்கோ கண்மணி பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நிக்கோலஸ் டொமினிக் வந்திருக்காரு. சரி உங்களுக்கு வந்து அபாக் பிரதர்ஸ் வேறொரு பாடல் நான் வந்து தரேன் சரியா. இனிய மாலை நேர வணக்கங்களோட பசரையூர்லேருந்து ஏ எஸ் பாலச்சந்திரன் வந்திருக்காங்க. மாலை வணக்கங்களோடு மாவனல்லிருந்து நிசா வந்திருக்காங்க. ஸோ நீங்களும் தொடர்ந்து இணைந்து கொள்ளுங்கள்.

0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8
1: அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி உன் திருவடி நிழலில் வாழ்வதே இப்பிற

0: நிகழ்வினை இம்மாதம் 25ஆம் திகதி காலை 9 மணிக்கு வசந்தம் வானொலியில் நேரடி ஒளிபரப்பினை நீங்கள் கேட்கலாம்.
1: அனுசரணை சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ்
2: முதற்தர நிபுன் சீமெந்து விநியோகஸ்தர்கள் இலக்கம் 55-57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம்.
1: தொடர்புகளுக்கு 0-76-76-70-76
3: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும். அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர் இலக்கம் 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி.

உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே. வசந்தத்தை நினைவு நட்சத்திரமாக ஜொலித்துக் கொண்டிருக்கிறார் பாடகர் ஹரிஹரன்.

உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே, ஸ்டார் ஆஃப் தி டே. எங்கே எப்போதும் எல்லையில்லா ஆனந்தம் நமது வசந்தம் FM 102.6 அன்னதான கந்தனாம் செல்வ சன்னதியானின் அருட்கோளம் தேரேறி வலம் வரும் கந்த

0: ஸ்ரீ செல்வச்சன்னதி ஆலயம் ரதோற்சவ நிகழ்வினை இம்மாதம் 27 திகதி காலை 7 மணிக்கு உங்கள் வசந்தம் வானொலியில் நேரடி ஒலிபரப்பினை நீங்கள் கேட்கலாம். அனுசரணை சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ்
1: முதற்தர நிபுன் சீமெந்து விநியோகஸ்தர்கள் இலக்கம் 55-57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம்.
0: தொடர்புகளுக்கு 076-76-70-76.
2: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும். அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர் இலக்கம் 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி கொழும்பு 13.
0: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8

நமைச் சிங்கிள்ஷோடு இணைந்திருக்கிறோம். சூப்பரான ஒரு பாடல் கேட்டு வந்துருந்தோம் இல்லையா, அடி பெண்ணே. நிறைய பேருக்கு வந்து இந்த பாடல் வந்து மிக மிக ஃபேவரட்டான ஒரு பாடல் அப்படின்னு சொல்லலாம். ஸ்டீஃபன் அவர்களோட தான் இந்த பாடல். இந்த பாடல் வந்து எங்கே வந்துச்சு எப்படி வந்துச்சுலாம் தெரியாது நிறைய பேருக்கு. ஆனால் என்ன ஆகும்னா, இது ஒரு ஃபேவரட்டான ஆல்பமாக இருக்கும். அதுக்கப்புறம் இதில் நாம் அப்படிங்கிற அவங்களோட படத்தில் வந்து ஒரு சிங்கப்பூரில் இருந்த ஆர்டிஸ்ட் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஒரு தமிழ் ஒரு படம் எடுத்து அதுக்குள்ளே வந்து இந்த பாட்டை இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்க. பட் அப்பயுமே வந்து நிறைய பேருக்கு இந்த பாடல் மிக பிடித்தமான ஒரு பாடலாக மாறி போயிருந்தது. நீங்களும் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், நாம் ஒரு இண்டிபெண்ட் சாங் பண்ணியிருக்கோம் அப்படி இல்லைனா ஒரு பாடல் பண்ணியிருக்கோம், இந்த ஆல்பம் வந்து லான்ச் பண்ணணும் அப்படின்னு யோசிப்பீங்க. யாருக்கிட்ட போய் கொடுக்குறது, எங்கே போய் கொடுக்குறது, இதை லான்ச் பண்ணணும் அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருப்பீங்க இல்லையா. அந்த மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னால் நிறையெல்லாம் யோசிக்காதீங்க. நாங்கள் இருக்கிறோம் வசந்தம் வானொலியில் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட இண்டிபெண்டன்ட் ஆல்பமும் ஆஃபிஷியலாக லான்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் கலைகத்துக்கு வந்து கூட நேரடியாக நேர்களோட பேசிட்டே என்ன பண்ணலாம், அந்த லான்ச்சை வந்து இது பண்ணலாம். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், டக்குன்னு நீங்கள் போங்க ஃபேஸ்புக்கு. ஃபேஸ்புக்கில் போயிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே நம்மளோட போஸ்ட் இருக்கும் நம்ம இட்ஸிட, அதுக்கு கீழே வந்து என்ன பண்ணுங்கள், உங்களோட டீட்டெயில் அண்ட் சாங் லிங்க்லாம் இருந்துச்சுன்னு சொன்னால் அதை கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் வச்சு சேர்த்துக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ உங்களை என்ன பண்ணுவோம், நாங்களும் இங்கே கொண்டாந்து எல்லா நேர்களுக்கும் அறிமுகப்படுத்தி பாருங்கள் நம்மளோட ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லி உங்களோட பாடல்களை ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இருக்கும். நாட்டு மக்களும் உங்களோட பாடல்கள்லாம் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஃபேவரட் சாங்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் என்ன பண்ணலாம், கமெண்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிற ஒரு விடயத்தோட இன்றைய நிகழ்ச்சியிலேருந்து நானும் விடைபெற்று செல்லலாம் அப்படின்ட்டுருக்கேன். காரணம் என்ன, காரணம் என்ன, நேரம் முடிய போகுது, வேற என்ன காரணம். ஸோ இந்த தினம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பேரை அப்படியே லைவில் நினச்சிக்க எல்லாட்டையும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டீட்டெயில்ஸ் பேசி உங்கள் கூட நிறைய விடயங்களை பகிர்ந்து கொண்டேன் அப்படிங்கிற ஒரு மிக மகிழ்ச்சி வந்து எனக்கு இருக்குது. அந்த மகிழ்ச்சி உங்களுக்கும் இருக்கும் அப்படின்னு நான் ரொம்ப நம்புகிறேன். காரணம் என்ன, காரணம் ஒன்றுமெல்லாம் கிடையாதுங்க. நிறைய விடயங்கள் இந்த பாடல்களோடு சேர்ந்து பேசும்போது, பாடல்களோட தகவல்களை எல்லாம் சொல்லும்போது, நீங்களும் கேட்டு அந்த பாடல்களை மீண்டும் ஒரு போய் கேட்பதற்கான வாய்ப்பு இருக்கும். அந்த ஆர்டிஸ்ட் மீண்டும் உங்கள் மனசில் நிற்பாங்க அப்படிங்கிறதா. இனிமே ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் வந்து சந்திக்க போகிற விடைபெறும் நான் வந்து பிரியமுடன் சங்கர் போயிட்டு வரேன்.

0: அடுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவதில்
1: மக்கள் சூடிய
2: கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம். மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
3: நாட்டில் நிலவும் கடுமையான வறட்சியான காலநிலை காரணமாக நீர்ப்பாசன திணைக்களத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள பிரதான நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் 35.9% குறைவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறிப்பாக அம்பாறை, மட்டக்களப்பு, திருகோணமலை மற்றும் மொனரகலை ஆகிய மாவட்டங்களிலுள்ள நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் மிகவும் குறைந்தளவை எட்டியுள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களத்தின் நீர் முகாமைத்துவ பணிப்பாளர் HMPS ஸ்ரீஹர தெரிவித்துள்ளார். தற்போது சிறு போக பயிற்சேகை நடவடிக்கைகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதால் இருக்கும் நீரின் அளவு பயிற்சேகை நடவடிக்கைக்கு போதுமானதாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் அன்றாட தேவைகளுக்கும் விவசாய நடவடிக்கைகளுக்கும் நீரை மிகவும் சிக்கனமாக பயன்படுத்துமாறு நீர் முகாமைத்துவ பணிப்பாளர் அறிவுறுத்தல் விடுத்துள்ளார்.
0: வெளிநாட்டு செய்திகள்.
3: மத்திய சுவீடனின் பர்க்ஸ்டா நகரில் உள்ள பாடசாலை ஒன்றில் இடம்பெற்ற வாள்வீச்சு தாக்குதலில் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் மூவர் படுகாயமடைந்துள்ளனர். 18 வயதுடைய இளைஞர் ஒருவர் வாளுடன் பாடசாலைக்குள் நுழைந்து தாக்குதல் நடத்தியதாக அந்நாட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றன. தாக்குதலில் சம்பவ இடத்திலேயே ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் இரு சிறுவர்கள் உள்ளிட்ட மூவர் படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலையின் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இத்துடன் எமது அனைத்து மணித்தியால செய்திகளும் நிறைவுக்கு வருகின்றது. எமது பிரதான செய்தியை 7 மணிக்கு எதிர்பாருங்கள்.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

0: புத்தருலகின் மகுடம் மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.
1: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்.

0: சங்கம் உருவாக நல்லுக்கந்தனிடம் உருகுவோமாக.
1: உத்தமராம் வேல்முருகன் ஓங்கொண்ணல் உயர்பதியாம் நல்லூரில் மயில் மீதேறி பக்தியுடன் அடியார்கள் சூழ்ந்தே நிற்க பார்முழுதும் தனதகழல் ஈட்டு என்றும் நித்தமொரு வடிவோடு நெஞ்சை அள்ளி நேர் நின்று பொழிகின்ற அருளைக் கண்டார். இத்திசையில் இருந்தாலும் ஓடி வந்து ஏத்துவாராம் அவன் தாளில் இதயம் வைத்தே. ஓங்கார மணி ஓசை செவியீட்பாய ஓடிவிடும் வினையதுவும் ஒன்றாய் சேர்ந்தே அங்காரம் அறுத்தந்த சூரன் தனை அடியவனாய் ஏற்று அருள் செய்வதற்காக நீங்காது உடன் பேரருளை வைத்த நாயகனாம் எங்கள் நல்லை குமரன். அடியவர்கள் மனதில் நின்றாடும் சேவல் கொடியோனை நினைந்து மனம் உருகிவிட்டால் போதுமல்லவா? நல்லூர் கந்த பெருமானை நினைந்துருகினாலே மெய்யார வரம் தருவான் நல்லை குமரனடி, நெஞ்சே அவனை நினைந்து கொள் என்று தேரடி சித்தர்களெல்லாம் புகழ்ந்து பாடி அந்த குமரனை நாமும் நினைந்துருகுகிற இந்த பொழுது.
0: அனைவரது வாழ்விலும் வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக.
2: தொடர்புகளுக்கு 0776 76 76 76.
3: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும். அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர், 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி, கொழும்பு 13.

அம்சமான சிங்க குட்டி பாராண்டி, அடுக்கடுக்கா ஜெயிக்க போராண்டி, வச்சா குறி தப்பாம அடிப்பாண்டி.

0: நேர்கள் அனைவருக்கும் அன்பான இனிமையான மாலை பொழுதின் வணக்கங்கள். என்று உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. இணைந்திருக்க போறோம் காமெடி கலாட்டா நிகழ்ச்சியோடு. எக்கச்சக்கமான ஏராளமான காமெடியை நீங்க கேட்டுட்டு இன்னைக்கு ரசிக்க போறீங்க. சோ இணைந்திருக்கலாம் உங்க வசந்தத்தோடு 102.6 102.8 வசந்தத்தின் காமெடி கலாட்டா நிகழ்ச்சி இப்ப கேட்க போறீங்க. இப்போ ஒரு சூப்பரான ஒரு காமெடி இருக்கு, கேட்டு வரலாம்.
1: நம்ம டெக்னிக்கல் கேம் ஆரம்பிக்க வேண்டியது.
2: தலைமுடி வெள்ளையா இருக்கு, மீச கருப்பா இருக்கு, ஆளே ஒரு தினசா இருக்கானே. சார் நீங்க யாரு?
3: அவளை யோசி

0: நலவாரியத்திலிருந்து வர்றேன். என் பேரு மிஸ்டர் நடராஜன், எம்ஏ பிலாசபி.
1: ஏங்க நாய்கள் நலவாரின்னு ஒண்ணு கேள்விப்பட்டதே இல்லையே.
0: யார் தான் கேள்விப்பட்டிருக்கா?
1: எது
0: அசு, இந்த நாய் தெருநாயா வீட்டு நாயா?
1: வீட்டு நாய்ங்க.
0: அப்புறம் கட்டி போட்டிருக்க?
1: அப்பப்பா கட்டி போடுவா, அப்பப்பா அவுத்து விடுவோம்.
0: என்ன நாய்க்கடியில நொச நொசன் இருக்கு?
1: அது கொஞ்சோண்டு ஒண்ணுக்கு போயிருச்சுங்க.
0: ஒண்ணுக்கு நாய கட்டி போட்டனால ஆய் போகும், ஒண்ணுக்கு போகும், வாமிட் வரும். அதனால வைரஸ் ஃபிட் ஆகி வீடு விட்டு வீடு போகும், தெரு விட்டு தெரு போகும், ஊரு விட்டு ஊரு போகும், நாடு விட்டு நாடு போகும். இது சயின்ஸ். நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த வைரஸ் உணவு மூலம் பரப்புறதுக்காக நீ ஏஜெண்டா ஒர்க் பண்ணேன்னு உன் மேல குற்றச்சாட்டு வைக்கிறேன்.
1: சார், நாய் ஒரு சொட்டு ஒண்ணுக்கு இருந்ததுக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆக்குறீங்களா சார்?
0: சரி, காலையில நாய்க்கு என்ன புட்டு போட்ட?
1: வடகரிங்க.
2: வடகரி போட்டியா? எல்லாரும் நாய்க்கு பிடிகறி போடுறாங்க, நீ வடகரி போட்டுக்க.
0: சரி, அதெல்லாம் கல்யாணம் ஆயிட்டா?
1: சார், இப்பதான் சொன்னேன், இது என் பொண்டாட்டி, இது என் பொண்ணு.
0: நாய்க்கு கல்யாணம் ஆச்சு கேட்டேன்.
1: நாய்க்கு கல்யாணமா? சார், இப்பதான் என் பொண்ணுக்கே மாப்பிள்ள பாத்துட்டு
0: இருக்கேன். நீ மட்டும் கல்யாணம் பண்ணி பொண்டாட்டு பிள்ளையோட சந்தோஷமா இருக்கலாம், ஒரு வாயிலாத்தையுமே கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருக்க கூடாதுன்னு நீ சரி பண்ற. அதானே இப்ப நான் என்ன சொல்றேன், உன் நாய்க்கு கல்யாணம் பண்ணி வைக்காம அதுக்கு காம வெறி அதிகமாக்கி தெருக்கல் இருக்க லட்சக்கணக்கான நாய்களை ரேப் பண்றதுக்கு நீ திட்டம் போறேன்னு குற்றச்சாட்டு. ஆமா, இந்த ஆள் மேல எத்தனை கேஸ் போட்டிருக்க?
3: நாய்க்கு சாப்பாடு போடாம பட்டினி போட்டது
0: ஒண்ணு,
4: பட்டி போட்டு குடும்பப்படுத்தினது
0: ரெண்டு,
3: நாய்க்கு கல்யாணம் பண்ணி வைக்காம காம வெறிய தூண்டு
0: மூணு. நாலாவது ஐடியா இருக்கா?
1: இருக்கு,
0: சொல்லு.
3: ஒரு அதிகாரி வரும்போது நாய ஒண்ணுக்கு போக விட்டு அது அதிகாரிய பார்க்க வச்சது.
1: தூக்குவாங்க. இப்ப நாய் எல்லாம் தூக்க ஆரம்பிச்சுட்டாங்களே, அப்ப இங்க வந்துட்டு போனது யாரு?

0: டே ராகோலி, அந்த நாம கட்டிக்கு ஒரு போட போடு.
1: ஹாய் ஜிமிக்கி, ஐ லவ் யூ.
2: ஐயோ போன் அடிக்குது,
3: ஸ்பீக்கர்ல போடுங்க.
2: இத போற.
0: ஹலோ, நாமக்கட்டி நாராயணன் பேசுறீங்களா?
2: சொல்லுங்க.
0: உங்க ஜிமிக்கிய நான் தான் அமைக்கிட்டு வந்திருக்கேன்.
2: என்னது, ஜிமிக்கிய அமைக்கிட்டு வந்தியா? ஆட பாவி, அப்ப நாய் நல வாரியான்னு வந்தது? என் நாய தூக்கிட்டு போறதெல்லாம் நீதானா?
0: இந்த நாய் சேகர் தான்.
2: நாய் சேகர? அட பாவி, நாய் திருடே சொல்றா.
0: ஏய் ஏய், லூசு மாதிரி பேசாதே. மேன்,
2: என்னது லூசா?
0: 50,000 சர்வீஸ் அமௌண்ட் கொடுத்துட்டு போ, நாய காப்பாத்தி கூட்டி போறதுக்கு வழிய பாரியா? கேரட்டு
2: 50,000? டேய், நான் என்ன திருப்பதி குறுக்கலாடா, திருப்போரூர் குறுக்கல் தானடா. என்கிட்ட ஏதரா அவளை பணம்?
0: குறுக்களோ சறுக்களோ, அதை பத்தி பீல் பண்ண வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. ஓ நான்

0: சென்னையில கூட்டத்தையே காண. எங்க போனா இங்க எல்லாரும்? தம்பி, இந்த போரூர் போறதுக்கு வாடகை எவ்வளவுப்பா?
1: போரூரா? 2000 ரூபாய் கொடு.
0: 2000?
1: ஆமா.
0: ஏய், இங்கனக்குள்ள இருக்க போரூர் கையில 2000 கேக்குற?
1: எங்கனக்குள்ள இருக்கு?
0: சென்னைக்குள்ளதான இருக்கு.
1: இது சென்னையா?
2: இது அரக்கோணம்.
0: அரக்கோணமா? ஐயோ ஐயோ, மோசம் போயிட்டே. சென்னை சுவீட்டுக்குற போன பார்த்து சென்னை நினைச்சுல இறங்கிட்டே.
1: சென்னைக்கே வழி தெரியாத நீ எதுக்கு பாம்பே போன?
0: டேய், பாம்பேல இருக்க தமிழருக்கு பலமே நான் தான் தான்.
1: பலமா? அப்படின்னா?
0: அப்படின்னா அது
1: உன்னை பார்த்தா குடுக்கற மாதிரி தெரியலையே, நிறைய வாங்குற மாதிரி தெரியுது.
0: நீ நடிக்கல
1: தோ சர்தாஜி அவர் அடி.
0: சும்மா இருக்க போய் ஏன் அடிச்சு சொல்ற?
1: இவர் சும்மா
0: இருக்கிறவன் அடிப்பாரு.
1: இப்படித்தான்
3: தூங்குறவன போய் எழுப்பிக்கிட்டு.
0: அப்பு, சென்னைக்கு போன வாடகை எவ்வளவு?
2: 600.
0: 600? சரி வா, போகலாம்.
2: எல்லா வண்டியும் போயிடுச்சே.
0: எல்லா வண்டியும் போனது தெரிஞ்சாயா? உன் வண்டியை கூப்பிடுறேன், வா போ.
2: வரணுமா? வரும். ஆனா வராது.
0: வரும் ஆனா வராதா? யோ, வரும் சொல்லு இல்ல வராது சொல்லு, ஏன் இப்படி போட்டு குழப்புற?
2: வரும் தம்பி, ஆனா வராது.
0: என்னடா இது, ஓவரா இருக்கிறான். இந்த மாதிரியா 600 சொல்லலையா? கூட 50 போட்டு 650 தரேன், வா போவா.
2: 650? வரும் ஆனா வராது.
0: அட சுட்ட தலையா, சொன்னதே திரும்ப திரும்ப சொல்றானே, என்ன வியாதி உனக்கு? யோ பெருசே, இந்த மாதிரி 700 தரையா, வாயா போலாம்.
2: 700?
0: என்ன
2: சரி போவோம்
0: அப்படி சொல்ல வேண்டியதானே, அதுக்காக இந்த அளவு எடுத்துக்கிட்டு இருக்க? குப்பல அறி மாதிரி இருக்கு. இதுக்கு 700 அவர் தான் ஏத்து வரா. எல்லாங்க நேரம்
2: பிடிக்கும் போது நாம என்ன பண்றது?
0: வேமா சாட் பண்ணியா, போவோம்.
2: இங்கதானே இருந்த
0: என்ன ஓடச்சுட்டா உருட்டுற?
2: டிராபிக்ல அப்படித்தான் தம்பி போகணும்.

0: பார்த்திருக்கா இல்லையா?
1: என்ன ஒரே பனி மூட்டமா இருக்கு.
0: யோ, பங்குனி வெயில் பல்ல காட்டிட்டு அடிச்சுட்டு இருக்கு, பனி மூட்டம் இருக்கு.
1: அது தெரியுது. நான் நேத்து நடந்தத சொன்னேன்.
0: நல்லா நடந்துச்சு நேத்து
2: தம்பி.
1: கூட்டம் கூட்டமா மாநாடுன்னு கிளம்பிடுறாங்க.
0: எங்க கிளம்புறாங்க?
1: அங்க பாரு தம்பி, ஒரு கூட்டமே மஞ்சள் கொடியோட

0: சுதாரிச்சிருக்க வேணாமா? கண்ணு இல்லாத கவோதி பயல முழு கரை கரப்பா பூச்சி மாதிரி கவுத்தி வச்சிருக்கானே பாவி. இந்த கிழமை இருக்கானோ இல்லையா கூட தெரியலையே. ஐயோ
1: தம்பி
0: இருக்கியா?
1: ஆறி போயிடுச்சா? போவோமா?
0: ஏன்னா ஒரு மனுஷன் சாவளிக்க பார்த்து மறுபடியும் புறப்படலாமா கேக்குறீங்க? இனிமே நீ கார் ஓட்டத பார்த்து கைய கலப்பறம் பிடிச்சி அடுப்புல வச்சு போய் ராஸ்கா. கண்ணு தெரியாத எவ்வளவு அழகா மேட்ச் பண்ணிட்டாயா அண்ணா.
2: டேய்
0: அண்ணா,
2: கபாலி கபாலி சோரா
0: அண்ணே,
2: வாடா வாடா வாடா வாடா. எவ்வளவு ரெண்டு உனக்காக காத்துட்டு
0: இருந்தேன். ரவி
3: அரைக்குளத்தில்
0: கார் கண்ணா அப்படின்னு மல்லாக்க கிடக்கு. அதுக்கப்புறம் தான் தெரியுது அந்த டிரைவர் எடுபட்ட வேலைக்கு அவிஞ்ச கண்ணு.
2: ஐயோ அதுக்கப்புறம் என்ன?
0: அதுக்கப்புறம் திருவள்ளூர்ல இருந்து போரூர் வரைக்கும் நடந்தே வார.
4: திருவள்ளூர்ல இருந்து போரூர் வரைக்கும் தான் நடந்தது? என்னவோ திருப்பதியில இருந்து நடந்து வந்த மாதிரி ஃபீல் பண்ணிட்டு
2: இருக்கீங்க. என்ன சித்த பாக்கிட்ட விளையாடிக்கிட்டு? சரி என்ன திடீர்னு சென்னைக்கு புறப்பட்டு
0: வந்துட்டேன். அதான அமைஞ்சிக்கிறதுல நம்ம அப்பா அவன வீடு இருக்குல்ல, அந்த வீட்டுல தான் யாருமே இல்லையே. அதை வித்துட்டு பணத்தை கணத்தை வாங்கிட்டு போனான்னு
5: வந்தேன். பணத்தை வச்சுட்டு நீங்க பாம்பேல எப்ப செட்டில் ஆனீங்க?
0: நோ ஸ்டாண்டிங் இன் மை ஓன் லக். சொந்த உழைப்புல முன்னே பாம்பேல பெரிய ஆளா இருக்க, நீ அப்படி எல்லாம் அவசரப்பட்டு பேசாதீங்க.
2: உண்மையாவே நீ கிரேட்டரா கபாலி.
0: பாதி பேரை சொல்லாதே.
2: சரிடா கபாலி சொல்றா.
0: ஐயோ அதுவும் இல்லன்னு
2: பின்ன என்னதான் உன் பேரு?
0: கபாலி கான்.
5: கான்
0: ஏற்பட்ட கொடுமையை தட்டி கேட்கறதுக்காக தனி ஒரு ஆளா அந்த ஸ்பாட்டுக்கு நான் போனேன். அப்ப ஆப்போசிட் பார்ட்டில இருந்து ஒரு துப்பாக்கி எடுத்து என்ன குறி வச்சு சூட் பண்ணிட்டான். அதை பார்த்துக்கிட்டே இருந்த என்னுடைய உயிர் நண்பர் ஜாபர் கான் ஓடி வந்து அந்த குண்டை தன்னோட நெஞ்சில வாங்கிட்டு அந்த ஸ்பாட்டை செஞ்சுட்டான். அப்பேற்பட்ட உயிர் நண்பனை மறக்க கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக அவன் பேர்ல இருக்க கானை தூக்கி என் பேர்ல இருக்க கபாலியில் சொருகி கபாலி கான் வச்சுக்கிட்டேன்.
4: இது பாஷா படத்துல வர சூப்பர் ஸ்டார்
0: சினிமா. இந்த பாரு அப்பா சைலண்டா கதை கட்டுக்கிட்டு இருக்காருல்ல, அது மாதிரி நீ கேட்க பழகிக்க. ஏன் படம் பெறலாம் சொல்ற நீ?
4: அப்போ உங்க பேரு கபாலி கான்.
0: மகனே பாம்பேல இருக்க ஷாரு கான், அமீர் கான், சல்மான் கான் இவங்களை கேட்டா கூட யாரும் தெரியாருவாங்க. ஆனா அவன் சித்தப்ப கபாலி கான யார்கிட்ட கேட்டாலும் குழந்தை கூட கொண்டாந்து வீட்டுல விட்டுருப்பா. அவளுக்கு பேமஸ் அவனுக்கு எல்லாம் படத்துல தான் டானு. உன் சித்தப்ப நெஜத்திலே டானு தெரியுமா?
4: தெரியாது.
0: ஆமா நீ என்ன பிள்ளை வளர்த்துருக்க? எப்ப பார்த்தாலும் சிலித்தனமாவே போய் சாசிங்க பத்துறானே.
2: அவனே நடந்து
4: டங்கு வர
0: இஞ்சி கேப்ல பஞ்சடிச்சு

0: உங்களுக்கு நச்சு போதை பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக, தேசிய செயற்பாடு. மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.
1: மதமா என் மதமா ஆண்டவன் எந்த மதம்? நல்லவர்கள் என் மதமோ ஆண்டவன் அந்த மதம்.
2: இன்ன மதத்திலேயே நிக்கிற எல்லாருக்கும் பொதுவான மதம் அவரவன் நினைக்கிற மதம் தானே.
3: மதம் ஒரு பக்கம் இருக்கட்டும்,
2: சரி
3: எனக்கு வாழ்றதுக்கு ஒரு வழியுமா? நானா
2: நீ வார ஞாயிற்றுக்கிழமை இது நம்ம தியேட்டருக்கு வா, நல்லூர் கந்தனிட்ட கொண்டு போய் சேர்க்கிறேன்.
4: அபுலாசன் இந்த முறையாவது ஏமாறாமல் இருப்பாரா பில்லாவிடம்? கேளுங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு இது நம்ம தியேட்டர்.

0: நிகழ்வினை இம்மாதம் 25ஆம் திகதி காலை 9 மணிக்கு வசந்தம் வானொலியில் நேரடி ஒளிபரப்பினை நீங்கள் கேட்கலாம்.
1: அனுசரணை சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ்
2: முதற்தர நிப்பான் சீமெந்து விநியோகஸ்தர்கள் இலக்கம் 55-57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம்.
1: தொடர்புகளுக்கு 0767-76-776.
3: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும் அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர் இலக்கம் 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி கொழும்பு 13.

0: ஆகவில்லை.
1: அதுக்கு காரணம் நான் ஒரு நேர்மையான அதிகாரியா இருக்கிறனாலதான். அதனாலதான் எனக்கு யாரும் பொண்ணு தர மாட்டேங்கிறாங்க. நீங்க தான் ஒரு பதில் சொல்லணும்.
0: சொல்றேன். இப்ப நீ ஒரு திருடனா பிடிக்கிற, அவன் நல்லவனா கெட்டவனா தெரியாமலே அவனை தூக்கி போட்டு அடி அடினு அடிக்கிற, அவனுக்கு எவ்வளவு பிரஷர் இருக்கும். அவன் கொண்டாட்டி ஈவன் டவர் வாங்கி கொடுன்றான், நகை வாங்கி கொடுன்றான், வண்டி வாங்கி கொடுன்றான், பட்டுப்பட வாங்கி கொடுன்றான், இதெல்லாம் வாங்கி கொடுக்கணும், டைவர்ஸ் கொடுன்றான். இந்த டாச்சர் தாங்க முடியாது, அவன் நாலு வீட்டு காம்பவுண்ட் எடுக்கிறான். நானும் மனுஷன் தானே,
1: நான் தெரியாம தப்பு பண்ணிருக்கலாம். அதுக்கு பரிகாரம் ஏதாவது இருக்கா?
0: அதற்கு ஒரே ஒரு பரிகாரம் தான் இருக்கிறது. ஒண்ணு இல்ல, என்ன போட்டா குத்த?
1: நான் கம்பீரமா இருக்கிற போலீஸ் அதிகாரி போட்டோ.
0: கம்பீரம் சரத்குமார் மட்டும்தான் செட் ஆகும். நான் சொல்றது செய். எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல சாந்திலால் பூஷன் கடை இருக்குது, அங்க போயிட்டு குப்தா பாய்ஜன் மாட்டிக்கின்னு செல்பி போட்டா எடுத்து எல்லா பொண்ணு வீட்டுக்கு அனுப்பு. ஒரே மாசத்துல ஏதாவது ஒரு பொண்ணு வந்து உனக்கு சிக்கும். போ மானிடா,
1: கண்ணை திறந்துட்டீங்க சாமி.
0: கண்ணை திறந்துடா, தீர்த்தத்தை நாலு பேருக்கு நல்ல செய், நல்லது எல்லாம் உன்னே தேடி வரும். போ போ சார்.
1: சாமி
0: என்ன விட்டு போற பாரியா?
2: கண்ணல ஜோதி கொஞ்சம் கம்மியா தெரியும்.
0: புள்ள கொச்சா எப்படி தெரியும்?
3: ஜோதி தானே?
2: ஆமா.
3: அது 6 மணி ஆச்சுனா ஆஃப் தான் தெரியும்.
2: ஓ
3: 3 மணிக்கு மேல புள்ள முக்கி அடிச்சுவாரு. ஓ
2: ஏய் சி, இது கேக்க வேண கூப்ட.
3: இது போய் உன கூப்டறா. நீ இப்ப போகும்போது எனக்கு சரியா பயம் சொல்ல, மனசு ரொம்ப கஷ்டமா போச்சு. அதான் பாய் சொல்ல
0: கூப்பிட்டேன். அதெல்லாம் நான் குடி மூடுற
3: அந்த தலைகளை எடு.
0: ஆமா மச்சா, நீ கீழே பத்து, ரெண்டு பேர் மட்டும் மேல பாத்துக்கிறான்.
3: கசிவ அந்த பாலம் வாங்கிக்க.
0: இந்தாடா அவன் ஊரகாரன்னு நினைக்கிறேன். குடும்பச்சா ஊருகா.

0: எங்கடா இருக்கும்? இந்த இடத்தை எங்கேயோ பார்த்திருக்குமே. ஆத்தாடி, இது வட்டியோட தோட்டம் ஆச்சு. நம்மள தூக்கிட்டு வந்துட்டாங்களா? டேய் டேய், நல்லா சிக்கிக்கிட்டோம்டா. டேய் முருகா, டேய்
1: நான் இருக்கேன். நம்ம

ஐயோ டே டே, ஆட பாவி, சரக்கு வாங்கி கொடுத்த பாவத்துக்கு ஒன்னே இருந்துகிட்டு வந்துட்டாங்களாடா. ஐயோ இப்ப என்ன பண்றது? வட்டியோட கையில சிக்கணும்னா நம்மள சட்னி ஆக்காம விட மாட்டேன். எந்திரிங்க, இவங்க இன்னைக்கு எந்திரிக்க மாட்டாங்க. முதல்ல நம்ம இங்க இருந்து எஸ்கேப் ஆனா போதும், இவங்க கையில சிக்கனா நம்மள அப்படியே என்ஜாய் பண்ணிடுவாங்க. எப்படியாவது மாட்டாம போயிருந்தா சாமி. கடவுளே கடவுளே, வந்தாச்சு வந்தாச்சு. கரும்பு முடிச்சவங்க.

0: யோ, ஆட்டோ ஆட்டோ ஆட்டோ, வண்டி ஏறியா?
1: எங்க இருந்தா வர?
0: என்னடா எல்லாரும் எங்க போறேன்னு கேப்பாங்க, புதுசா கேக்குறேன். வண்டி ஏறா?
1: எங்க இருந்தா வர?
0: முதல்ல வண்டி ஏறா சொல்றேன்டா.
1: எங்க இருந்தா வர?
0: ஐயோ, வட்டி வரத வீட்டுல இருந்து வரீண்டா?
1: போதுமா, வராது.
0: ஏன்டா
1: வராதுங்கறல?
0: மோதல வண்ட தரீண்டா, வண்டி
1: எடுக்கிறேன். கொடுத்தாலும் வராதுரா.
0: ஐயோ, டே டே, நீ வராத போடா, எனக்கு பஸ் இருக்குடா. ஹோல்டன் ஹோல்டன்,
1: ஹலோ, நிப்பாட்டு.
2: அடிமீலுக்கு அட்டெண்டன்ஸ் எடுப்பாங்க. ஆள் இல்லைன்னா காலை

0: எவிடன்ஸ் எடுக்கிற இடம் எங்கன்னு இருக்கு.
1: இப்படியே நேரா போய் ரயில்வே திரும்ப.
0: எங்க நான் பாதி கைய காணா?
1: நான் தான் டயத்துக்கு போல, நீனாவது டயத்துக்கு போ.
0: பையன் தள்ளி போனதுக்கு கைய எடுத்திருக்காங்களே.
2: ஆரிச்சாமி
3: இருக்கங்க,
2: வெள்ளக்கண்ணு
3: இங்க இருக்கேன்,
2: சம்பத்து
3: புது வரவுன்னு.

0: ஸ்பானிஷ் பாண்டி
1: எங்கடா போந்த
0: உனக்கு கோப வந்து
1: இறங்கடா பாப்பா அந்த நம்ம உனக்கு ரெண்டு கண்ணா அறுவால அறுத்துறேன் வேலைய பாருங்கடா
2: ஜாகிங் போனா சொல்லிட்டு போக மாட்டேன் நாங்களும் வந்திருப்போம்ல
3: ஜாகிங்கா
4: பாஸ் சிக்கிட்டு மண்ண கவலைப்படாதீங்க யாருக்கு தெரியும் தப்பிக்க நான் ஒரு வழி பார்த்து வச்சிருக்கேன்
1: இங்கதானே இருக்காங்க டேய்
3: அண்ணே
1: உங்க அஞ்சு பேரும் வட்டியை நான் வர சொல்றாரு போய் பாருங்க
3: ஊருக்குள்ள பஸ் எது வரலையா தண்ணி பிரச்சனையா இவ அழுகுறானா சிரிக்கிறானா
5: அழுதுகிட்டு இருக்க
3: என்னையா பிரச்சனை
6: Shut up!
3: You know, Burma champion. Ball written white to them.

0: என்னடா சொன்னேன், எப்படி ஓடுறான்
1: மாப்பிள்ள? அவன் என்ன சொன்னான்னு எனக்கு புரியல, பட் நான் சொன்னது அவனுக்கு புரிஞ்சு போச்சு.
0: என்னன்னு?
1: பக்கத்துல பெருமாள் கோவில்ல பொங்கல் போறாங்க.
0: நாங்களே கைல
1: கட்டிட்டுறாங்க சார். அது மட்டும் இல்லங்க சார், பைக் எடுத்து பக்கத்துல போய் சாப்பிட்டு திரும்பி வர்றப்ப போலீஸ்காரங்க இடையில மறைச்சு வாய ஊத சொல்லி டார்ச்சர் பண்றாங்க சார்.
2: வாய ஊதனீங்களா?
1: இனிமே ஊத சொல்லுவ
0: சார். எங்களுக்கு அந்த ஊருக்கு சண்டை வருது, இதனால பல மண்டை உடையுது. எங்க ஊருக்குன்னு தனியா பிரிச்சு கொடுத்துருங்க
3: சார். அப்படி மட்டும் பிரிச்சு கொடுத்துருங்கன்னா எலெக்ஷன்ல உங்களுக்கே ஓட்டு போட்டுரும் சார்.
1: கலெக்டருக்கும் கவுன்சிலருக்கும் வித்தியாசம் தெரியாம பேசுறானே.
0: நீங்க பண்ணி கொடுங்க சார்.
2: ஜாதி கலவரத்துல பிரச்சனை வந்தது பாத்துருக்கேன், ஆனா பிராந்தி கலவரத்துல பிரச்சனை வந்தது இப்பதான் பாக்குறேன். ஒரு ஆக்ஷன்.
4: தேவையற்ற கலவரங்கள் நடப்பதால் 30 கிலோமீட்டர் சுற்றளவில் உள்ள அனைத்து மதுபான கடைகளையும்

0: வேறா மறந்து போய் மாரியம்மன் கோயில படுத்துட்டோமா? நானும் அப்படித்தான் நினைக்கிறேன்.
1: நாடு முழுவதும் 102.6 102.8 வசந்தம் FM. உங்களுக்கு நச்சு போதை பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக, தேசிய செயற்பாடு. அன்னதான கந்தனாம் செல்வ சன்னதியானின் அருட்கோளம் தேரேறி வலம் வரும் கந்தனி.

0: கோட்டை மாளாறு ஸ்ரீ செல்வ சன்னிதி ஆலயம் ரதோற்சவ நிகழ்வினை இம்மாதம் 27 தேதி காலை 7 மணிக்கு உங்கள் வசந்தம் வானொலியில் நேரடி ஒலிபரப்பினை நீங்கள் கேட்கலாம். அனுசரணை சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ்
1: முதற்தர நிபுண் சீமெந்த விநியோகஸ்தர்கள் இலக்கம் 55 57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம்.
0: தொடர்புகளுக்கு 0 76 76 70 76
2: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும் அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர் இலக்கம் 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி கொழும்பு 13.
3: The best live music streaming in Sri Lanka. Sri Lanka. Vasantham FM 102.6 102.8.
4: நிறைய காமெடி எல்லாம் கேட்டு ரசிச்சுட்டு இருப்பீங்க நான் நினைக்கிறேன். அடுத்து அளிக்கின்ற பாடலோடு நானும் டாடா டேக் கே பை அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற போகின்றேன். தொடர்ந்து நீங்க விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க உங்களுடன் இப்பொழுது ஆனந்தி. இந்த நாளிலும் இணைந்திருந்த என்னுடைய அத்தனை அன்பு சொந்தங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெற நான் ஜி ஆர். தொடர்ந்தும் வசந்தத்தோடு இணைந்திருங்க. ஸ்டேடின் மக்களே, ஹாப்பி வீக்கெண்ட், என்ஜாய்.

0: அனைவரது வாழ்விலும் வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக.
1: மெருகின்றவினையும் கந்தன் என்று சொல்லிவிட அது கலங்கிவிடுமாம் அந்த வினைகள். எனவே கந்தன் களலடி தொடுவார்க்கு ஒரு குறைவும் இல்லை. எனவே நல்லூர் கந்த சுவாமி ஆலயத்தில் தேரடி சித்தர்கள் வாழ்ந்த ஒரு மண். செல்லப்பா சுவாமிகளும் யோகர் சுவாமிகளும் நிஷ்டையிலே உறைவிடமாய்க் கண்ட கந்த வேளை கண்ட இடம் அந்த சிறுவருள் தருகிற நல்லூர், அந்த திருவருளை தருகிற நல்லூர் தேரடியாகும். எனவே தேரடி சித்தர்கள் வாழ்ந்த அந்த மண்ணில் நல்லை குமரனின் அருள் நாள்தோறும் அவன் திருவருள் இருக்கிறது அல்லவா. வந்தொருக்காள் நல்லையிலே விழுந்து கும்பிட்டாள், வில்லங்கம் ஏதும் வராதடி கிளியே என்று பாடினார்கள் சித்தர்கள். எனவே அப்படியாக நல்லூரிலே வந்துவிட்டால் தொல்லைகள் நீங்கும் என்று நம் முன்னோர்கள் சொல்லுவார்கள். எனவே நல்லைக்கு ஒரு தனித்துவமான ஒரு சிறப்பு இருக்கிறது. எனவே நல்லூர் தேரடியிலே வந்து சில நிமிடங்கள் இருந்து கொண்டாலே நல்லை குமரனுடைய திருவடிகளை நாமும் பற்றி அவன் பேரருளை பெற்றுவிடலாம் இந்த மண்ணுலகிலே.
0: அனைவரது வாழ்விலும் வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக.
2: முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும் அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர், இலக்கம் 50, ஸ்ரீ கதிரேசன் வீதி, கொழும்பு 13.
3: Live music streaming in Sri Lanka. Sri Lanka. Vasantham FM 102.6, 102.8.

0: நேர்கள் அனைவருக்கும் சந்தோஷமான கூலான மாலை நேர வணக்கம். தொடர்ந்து 9 மணி வரைக்கும் இணைந்திருக்க போறீங்க வசந்தத்தின் விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சியோடு. 9 மணி வரைக்கும் சுப்பைட்டான பாடல்கள்லாம் நிகழ்ச்சியில் வர தயாராகவே இருக்கின்றது. எனவே எங்கிருந்தாலும் வசந்தத்தின் விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள முடியும். தொடர்ந்து கால் பண்ணுங்க. அளிக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0111-2775-0013, அப்படியும் இல்லை என்றால் 0111-2775-111 என்ற இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்த முடியும். பேஸ்புக் ஆகவும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள முடியும். பேஸ்புக் பக்கம் போனீங்கன்னா போஸ்டுக்கும் உங்க கமெண்ட்ஸ் பதிவு செஞ்சா அதையும் நான் தொடர்ந்து நிகழ்ச்சியில் இணைத்து செல்லவே தயாராக இருக்கின்றேன். அதே நேரம் உலகத்தில் எங்கிருந்தாலும் www.vasanthamfm.lk என்ற இணையதளத்தின் ஊடாகவும் நிகழ்ச்சியை கேட்டு மகிழ முடியும். இப்ப நம்மளோட பேசுறதுக்காக தோப்பூரில் இருந்து அனீஃபா. வணக்கம் அனீஃபா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நன்றி. அப்புறம் சொல்லுங்க, என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? டீ எல்லாம் குடிச்சிட்டீங்களா? டீ எல்லாம் குடிச்சிட்டு அப்படியே பாடல் கேட்டுட்டு
1: இருக்கீங்க?
0: சரி சரி, படுத்தும் கூட ஒரு சூப்பரான பாடல் இருக்கு. இந்த பாடல யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க?
1: பாடல் வத்தல் ஐயா கண்ணு
0: பாடல் வருகிறது வானத்தை போல திரைப்படத்திற்காக இசை ராஜ்குமாரின் இசையில்.

102.6 102.8

0: நாடு முழுவதும் 102.6 அலைவரிசையில் சந்தோஷமாக இணைந்திருக்கீங்க. வசந்தத்தின் விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சியோடு 9 மணி வரைக்கும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்க போறீங்க. இப்ப நம்மளோட பேசுறதுக்காக விஸ்வநாதன். வணக்கம் விஸ்வநாதன். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். விஸ்வநாதன் சொல்லுங்க, என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. பாடல்கள்லாம் பிடிச்சிருக்கா விஸ்வநாதனுக்கு? சரி சரி விஸ்வநாதன், அப்புறம் சொல்லுங்க, டீ எல்லாம் குடிச்சிட்டீங்களா? இனி தான் குடிக்கணும். சரி, இன்னைக்கு விடுமுறை நாள், வெளியில எங்க
1: போனீங்க?
0: அப்படியா? சரி, படத்த பாடல் யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க?
1: மருமகள் சங்கீதா, கணவனான மோகன்ராஜ், பிள்ளையான அபிகுட்டி, டிலக்ஷன் மோகன்ராஜ், அம்மா மனோனி, அப்பா துரசாமி, அன்பான அறிவிப்பாள், உங்களுக்கும் அனைவருக்கும் பாடல் கேட்போம் மேடம்.
0: சரி, நன்றி. நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு
1: நன்றி,
0: நன்றி, நன்றி. இதே மாதிரி பேசணும் அப்படின்னு சொன்னா தொடர்ந்து அழைப்பி ஏற்படுத்துங்கள். அளிக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0712-775-0031, அப்படியும் இல்லை என்றால் 0312-775-111 என்ற இலக்கத்திற்கு அழைப்பி ஏற்படுத்த முடியும்.

0: ரெட் திரைப்படத்திற்காக தீபாவின் இசையில் பாடல் ஒளித்துகிறது நிறமாலையார் மணி 31 நிமிடம்.
1: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் FM.

0: வானொலியில் நேரடி ஒளிபரப்பினை நீங்கள் கேட்கலாம்.
1: அனுசரணை சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ்
2: முதற்தர நிப்பான் சீமெந்து விநியோகஸ்தர்கள் இலக்கம் 55 57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம்.
1: தொடர்புகளுக்கு 0776 76 70 776.
3: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும். அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர் இலக்கம் 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி கொழும்பு 13.
4: மதமா என் மதமா ஆண்டவன் எந்த மதம், நல்லவர்கள் என் மதமோ ஆண்டவன் அந்த மதம்.
5: இன்ன மதத்திலேயே நிக்கிற எல்லாருக்கும் பொதுவான மதம் அவரவன் நினைக்கிற மதம் தானியடா.
4: மதம் ஒரு பக்கம் இருக்கட்டும்,
5: சரி
4: எனக்கு வாழ்றதுக்கு ஒரு வழியுமா நானா?
5: நீ வார ஞாயிற்றுக்கிழமை இது நம்ம தியேட்டருக்கு வா, நல்லூர் கந்தனிட்ட கொண்டு போய் சேர்க்கிறேன்.
6: அபுலாசன் இந்த முறையாவது ஏமாறாமல் இருப்பாரா பில்லாவிடம்? கேளுங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு இது நம்ம தியேட்டர்.

0: உலா பாண்டவர் பூமி திரைப்படத்திற்காக ஒரு அழகான பாடல் கேட்டு சந்தோஷமாக இணைந்திருக்கீங்க. வசந்தத்தின் விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சியோடு 9 மணி வரைக்கும் இணைந்திருக்க போறீங்க. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமாக இப்ப நம்மளோட பேசுறதுக்காக மாதட் வந்திருக்காங்க. வணக்கம் மாதட்.
1: ஹலோ. வணக்கம்.
0: வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
1: நல்ல சுகமா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க?
1: இப்பதான் டீ குடிச்சுக்கிட்டு இருக்கோம்.
0: அடடா, பாடலோட டீயா? அப்புறம் சொல்லுங்க, அப்புறம் விடுமுறை நாள் என்ன செஞ்சீங்க? வீட்டுல இருந்து
1: விடுமுறை நாள் நாளைக்கு நாலாண்டிக்கு போறோம்.
0: அடடா, ட்ரிப் போறதுக்காக இப்பவே எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா?
1: எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்.
0: சரி சரி, அப்புறம் சொல்லுங்க, யாரெல்லாம் ட்ரிப் போறீங்க?
1: ட்ரிப் போறோம் நானு, எங்களோட கணவர், மகளும், மற்றது எங்க அந்த கம்பெனி வேலை செய்யறவங்க 80 பேர் போறோம்.
0: அடடடடா. சரி, உங்களுடைய பயணம் பாதுகாப்பாக அமையட்டும். சரியா?
1: சரி சரி
0: சரி சரி. இப்ப அடுத்த பாடல் யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க?
1: பாடல் வந்து கணவருக்காகவும், மகள் மேசியா சாருக்காகவும், மற்றும் நம்ம சொந்தக்காரன் கொஞ்சம் பேர் இருக்கு, சொல்லவா பேரு?
0: கொஞ்சம் குயிக்கா சொல்லணும். சரியா?
1: ஓகே. உதயகுமார், புஷ்பராணி, அமல்ராஜ், ரெஜினா அக்கா, ஜெயக்குமார், தேவதாசன் அண்ணா, ஜூலியன், புஷ்பராணி, சின்ன பாப்பா, உப்பங்களி, ரசிகா, இவங்களுக்காகவும், வசந்தம் சொந்தம் மனைவருக்காகவும், உங்களுக்காகவும், எனக்காகவும்.
0: சரி, நன்றி. நிகழ்ச்சியோடு நன்றி நன்றி. அதே நேரம் பேஸ்புக் ஊடாகவும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. அன்பான மாலை நேர வணக்கம் என்று சொல்லி அக்கறை பற்றி பொப்டெய்லர்ல இருந்து நிசார் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. வணக்கம் கொழும்பு 15 மதுரை தர்சினி குணசேகர நிகழ்ச்சியோடு இணைந்து வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்திருக்காங்க. வணக்கம் நிகழ்ச்சியோடு நானும் இணைந்துள்ளேன் என்று ஜமால் தீன் பொத்துவில் இருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. அதே நேரம் தூத்துக்குடியிலிருந்து பாலசுப்ரமணியம் இனிமையான மாலை நேர வணக்கம் என்று பகிர்ந்திருக்காங்க. மாலை பொழுது வணக்கங்கள் ஆனந்தி விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சியோடு நானும் இணைந்துள்ளேன். நிகழ்ச்சி பிரமாதமாக இருக்கின்றது. நான் சாருக்ஷன் அக்குரணையில் இருந்து நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன். என்னையும் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று இணைந்திருக்காங்க. அன்பான மாலை நேர வணக்கம் சகோதரி, நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன் என்று கருங்காலிச்சோலையிலிருந்து மில்டன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. வெள்ளவத்தையிலிருந்து நந்தகுமார் நிகழ்ச்சியோடு இணைந்து மாலை நேர வணக்கம் என்று சொல்லி பகிர்ந்திருக்காங்க. ஹாய் அக்கா வணக்கம் என்று சொல்லி கொழும்பு 11 திரு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. அதே நேரம் வெள்ளம்பெட்டியவிலிருந்து கிருஷ்ணசாமி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. இனிமையான மாலை நேர வணக்கம் கிண்ணியா மஸ்ரூப் நகர் நசூர் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காரு. ஹாய் ஆனந்தி அக்கா, அன்பான மாலை நேர வணக்கம், நலமா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்க. நிகழ்ச்சியோடு என்னையும் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று பண்டாரவளையிலிருந்து வினோதன் மற்றும் வினு, லதா, கிருஷாந்தன், ரோஷன், சபினா ஷாகியோர் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. இவர்கள் அனைவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு வருகிறது பாடல்.

0: விளம்பரத்திற்காக பாடல் ஒடித்துகிறது நிறமாலையார் மணி 46 நிமிடம்.
1: நிகழ்ச்சிகளில் முதல் தர வானொலி வசந்தம் FM. வசந்தம் FM.
2: உங்களுக்கு நச்சு போதைப் பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக, தேசிய செயற்பாடு.
3: அன்னதான கந்தனாம் செல்வ சன்னதியானின் அருட்கோளம் தேரேறி வலம் வரும் கந்தனி.

0: தொண்டை மாளாறு ஸ்ரீ செல்வ சன்னிதி ஆலயம் ரதோற்சவ நிகழ்வினை இம்மாதம் 27 தேதி காலை 7 மணிக்கு உங்கள் வசந்தம் வானொலியில் நேரடி ஒலிபரப்பினை நீங்கள் கேட்கலாம். அனுசரணை சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ்
1: முதற்தர நிபுண் சீமெந்த விநியோகஸ்தர்கள் இலக்கம் 55 57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம்.
0: தொடர்புகளுக்கு 076-7670-776.
2: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும். அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர் இலக்கம் 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி கொழும்பு 13.

0: இசை உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே.
1: வசந்தத்தின் இன்றைய நட்சத்திரமாக ஜொலித்துக் கொண்டிருக்கிறார் பாடகர் ஹரிஹரன். ஒளிக்கும் பாடல் இது தொள்ளாத மனமும் தொள்ளும் திரைப்படத்திற்காக.

0: உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே, ஸ்டார் ஆஃப் தி டே.
1: வசந்தத்தின் விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கீங்க. 102.6 எட்டு அலை வரிசையினூடாக இப்போது நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க மாத்தலையிலிருந்து ஃபரீதா. வணக்கம் ஃபரீதா.
2: வணக்கம்
1: வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கிறேன், நல்லா இருக்கிறேன்.
1: என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? அப்படியா? சரி, இப்ப அடுத்த பாடல் யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க?
2: பாடல் கேட்டு குடும்பத்தா இருக்கும், உங்களுக்கும் எனக்கும்
1: குடும்பத்தார் எல்லாருக்கும் கேட்போம். சரி, நன்றி. நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டவர்களுக்கு நன்றி.

0: செய்திகளுக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன். தலைப்புச் செய்திகள்.
1: இலங்கை ரசிகர்களின் கண்ணீருக்கு மத்தியில் விடை கொடுத்த நந்தா மாலினி. புதிய உலகம் தொடர்பில் சிந்திப்பதற்கு இளைஞர்களை வலுவூட்டிய உண்மையான தேசிய குரல் நந்தா மாலினியின் குரல் என ஜனாதிபதி புகழஞ்சலி. மாகாண சபைகளின் ஊடாக முன்னெடுக்கப்படும் அபிவிருத்தி வேலை திட்டங்களின் முன்னேற்றம் குறித்து ஜனாதிபதி அவதானம். தெற்காசியாவில் நேர்மறையான எண்ணக்கருவை கொண்ட நாடாக இலங்கை தெரிவு. சட்டவிரோதமாக இறக்குமதி செய்யப்பட்ட முகப்பூச்சுகள் மற்றும் பாதணிகள் குறித்த சுற்றுவளைப்புகள் தீவிரம். இம்ரான்கானின் விடுதலையை வலியுறுத்தி பாகிஸ்தானில் பாரிய மக்கள் பேரணி.
0: முதலில் உள்நாட்டு செய்திகள்.
1: வணக்கம், இது வசந்த மெஃபம் இரவு நேர பிரதான செய்திகள். செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் அப்துல் மஜீத் ஜசீம். இலங்கை இசை ரசிகர்களின் கம்பீர குரலாகவும் ஒடுக்கப்பட்ட மக்களின் குரலாகவும் திகழ்ந்த நந்தா மாலினி இன்று முழுமையாக இவ்வுலகிற்கு விடை கொடுத்துள்ளார். இந்நாட்டு வரலாற்றில் மக்கள் புரட்சிக்கு உயிரூட்டிய அவர் சமூக அடக்குமுறைகளுக்கு எதிராக தனது கம்பீர குரலாக எதிரொலித்தார். நந்தா மாலினியின் மறைவை அடுத்து அவருக்கு கௌரவம் அளிக்கும் வகையில் 3 நாட்கள் தேசிய துக்க தினத்தை அரசாங்கம் பிரகடனப்படுத்தியுள்ளது. நந்தா மாலினி இலங்கையின் இசை துறைக்கும் மக்களுக்கும் ஆற்றிய அளப்பரிய பங்களிப்பை பாராட்டும் வகையில் தேசிய துக்க தினம் பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. மறைந்த நந்தா மாலினிக்கு இறுதி அஞ்சலி செலுத்துவதற்காக பெரும் எண்ணிக்கையிலானோர் வருகை தந்திருந்தனர். நேற்றிரவு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இறுதி அஞ்சலி செலுத்தினார். ஜனாதிபதி குடும்ப உறுப்பினர்கள், உறவினர்கள் மற்றும் கலைஞர்களிடம் தனது அனுதாபங்களை பகிர்ந்து கொண்டார். இந்நிலையில் நந்தா மாலினியின் மறைவையொட்டி ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வெளியிட்டுள்ள அனுதாப செய்தியில், நெருக்கடியான மற்றும் இருள் சூழ்ந்த காலப்பகுதியில் மக்களுக்கு தனது துன்பம் வலி அவற்றை தாங்கிக் கொள்வதற்கான ஒளி கிடைக்கும் வரை பொறுமையுடனும் காத்திருப்பதற்காக நந்தா மாலினி மிகவும் வலுவாக செயற்பட்டவர் என ஜனாதிபதி குறிப்பிட்டார். தனது பாடும் திறமையை சமூக ஒடுக்குமுறைகளுக்கு எதிராகவும் நியாயத்திற்கான குரலாகவும் மாற்றிக்கொண்டு புதிய உலகம் தொடர்பில் சிந்திப்பதற்கு அடுத்த சந்ததியினருக்கு வலுவூட்டிய உண்மையான இலங்கையின் குரலாக நந்தா மாலினி திகழ்ந்ததாகவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார். தனது வாழ்வில் பெற்றுக்கொண்ட அனுபவத்துடன் பொதுமக்களின் துன்பம், கண்ணீர், வியர்வையை தெரிந்து கொண்ட அவர் ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமைகளுக்காக அடக்குமுறையுடன் கூடிய அரச பொறுமுறைக்கு எதிராக போராடினார். தாய்நாட்டின் சோகமான சூழ்நிலையைக் கண்டு மனம் நெகிழ்ந்த நந்தா மாலினியின் பெயர் என்றென்றும் நினைவுகூரத்தக்கது என்றும் ஜனாதிபதி தனது அனுதாபச் செய்தியில் தெரிவித்துள்ளார். பொதுமக்கள் மட்டுமன்றி கலைஞர்கள் மற்றும் அரசியல்வாதிகள் உள்ளிட்ட பலரும் நந்தா மாலினியின் தேகத்திற்கு தமது இறுதி அஞ்சலியை செலுத்துவதற்கு வருகை தந்திருந்தனர். காலம் சென்ற கலாநிதி நந்தா மாலினியின் இறுதிச் சடங்குகள் மத வழிபாடுகளுக்கு முதன்மை அளித்து நிறைவேற்றப்பட்டன. அமரபுர ஸ்ரீ தர்மசித்த மகாநிகாயவின் மகாநாயக்க திருகோணமலை ஆனந்த தேரரின் தலைமையில் மத வழிபாடுகள் இடம்பெற்றன. மத வழிபாடுகளின் பின்னர் இறுதி அஞ்சலி செலுத்துவதற்காக மக்கள் வெள்ளம் போன்று திரண்டிருந்தனர். நாட்டின் 4 பாகங்களிலும் இருந்து நந்தா மாலினியின் இசை ரசிகர்கள் வருகை தந்திருந்ததை காணக்கூடியதாக இருந்தது. தெற்காசியாவின் மிகவும் நேர்மறையான எண்ணக்கருவுடன் கூடிய நாடாக இலங்கை அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது. தெற்காசிய மக்களின் எண்ணக்கரு தொடர்பான ஆய்வு மத்திய நிலையம் அது தொடர்பான ஆய்வுகளை முன்னெடுத்திருந்தது. தெற்காசிய வலய மக்களின் எண்ணங்கள் தொடர்பான ஆய்வு மத்திய நிலையம் மேற்கொண்ட ஆய்வுகளில் இலங்கை தெற்காசியாவில் மிகவும் நேர்மறையான எண்ணக்கருவுடன் கூடிய நாடாக அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது. பங்களாதேஷ், இந்தியா, பாகிஸ்தான் மற்றும் இலங்கையை அடிப்படையாக கொண்டு குறித்த ஆய்வு முன்னெடுக்கப்பட்டுள்ளது. பங்களாதேஷ், இந்தியா மற்றும் பாகிஸ்தான் ஆகிய நாடுகள் இந்த ஆய்வுகளில் பங்கேற்றவர்கள் இலங்கை தொடர்பில் நேர்மறையான கருத்துக்களை முன்வைத்துள்ளனர். அவர்களில் 1/3 அல்லது அதற்கும் குறைவானவர்களே எதிர்மறையான கருத்துக்களை முன்வைத்துள்ளனர். ஆய்வுகளுக்குட்படுத்தப்பட்ட ஏனைய நாடுகளின் ஊடாக இலங்கை நேர்மறையான நிலையை தொடர்ச்சியாக பேணுவதற்கு உரிய பயணத்தை மேற்கொள்வதற்காக ஆய்வுகளில் தெரியவந்துள்ளது. அதன் அடிப்படையில் ஏனைய நாடுகளில் இலங்கை தொடர்பில் மனநிலை ரீதியிலான மாற்றம் ஏற்பட்டுள்ளது. ஆய்வுகளின் அடிப்படையில் பாகிஸ்தான் தொடர்பில் இலங்கை மற்றும் பங்களாதேஷில் பெரும்பாலானவர்கள் நேர்மறையான நிலைப்பாட்டை கொண்டுள்ளதோடு இந்தியாவில் பாகிஸ்தான் தொடர்பாக மிகவும் குறைந்த அளவான விருப்பமே காணப்படுகின்றது. நீண்டகாலமாக இலங்கை தொடர்பில் ஜனரஞ்சகத்தன்மை மேம்பட்டுள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. 2024 ஆண்டுடன் ஒப்பிடுகையில் இலங்கை தொடர்பில் இந்தியாவில் காணப்படும் நன்மதிப்பு 6% அதிகரித்துள்ளது. இலங்கையில் அது தொடர்பில் கருத்துக்களை வெளியிட்ட 63% நன்மதிப்பை வெளிப்படுத்தியுள்ளனர். இந்தியாவும் இலங்கையும் நட்பு நாடு என்பது குறிப்பிடத்தக்கது. மாகாண சபைகள் ஊடாக முன்னெடுக்கப்படும் அபிவிருத்தி வேலை திட்டங்களின் முன்னேற்றங்கள் மற்றும் 2027 வரவு செலவு திட்டம் தொடர்பான பேச்சுவார்த்தை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் இடம்பெற்றது. மாகாண சபைகளுக்காக 2026 ஒதுக்கப்பட்ட வரவு செலவு திட்ட ஒதுக்கீடுகளின் ஊடாக நடைமுறைப்படுத்தப்படும் வேலை திட்டங்களின் முன்னேற்றம் குறித்தும் கலந்துரையாடப்பட்டது. மாகாண மட்டத்தில் தற்போது முன்னெடுக்கப்படும் 30,923 அபிவிருத்தி வேலை திட்டங்கள் குறித்து இங்கு சுட்டிக்காட்டப்பட்டது. கல்வி, சுகாதாரம், விவசாயம், கால்நடை வளம் மற்றும் நீர்ப்பாசனம் ஆகிய துறைகள் குறித்து அதன்போது கூடுதல் அவதானம் செலுத்தப்பட்டது. மத்திய அரசாங்கம் மற்றும் மாகாண சபைகள் ஒரே கொள்கைக்குள் தமது எல்லைக்குட்பட்ட வேலை திட்டங்களை நடைமுறைப்படுத்துவது அவசியம் என ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். தேசிய கொள்கைகளை அடிப்படையாக கொண்டு வேலை திட்டங்களை திட்டமிடுவது பொறுப்பு மற்றும் மத்திய அரசாங்கத்திற்கு காணப்படுகின்றது. அதன் அடிப்படையாக கொண்டு வேலை திட்டங்களை நடைமுறைப்படுத்துவது மாகாண அடிப்படையில் முன்னெடுக்கப்பட வேண்டும் என ஜனாதிபதி குறிப்பிட்டார். சிறந்த இணைப்புடன் வேலை திட்டங்களை இருதரப்பும் முன்னெடுக்க வேண்டும். அத்தோடு வள வீண்விரயத்தை குறைத்து உரிய வேலை திட்டங்களுக்கு முன்னுரிமை வழங்கி செயற்பட வேண்டுமெனவும் ஜனாதிபதி இங்கு குறிப்பிட்டார். வெளிநாட்டு கடன் மற்றும் நிதியுதவிகளின் கீழ் முன்னெடுக்கப்படும் வேலை திட்டங்களை வெற்றிகரமாக முன்னெடுப்பதற்கு உரிய காலத்தில் அவற்றை நிறைவு செய்து மக்கள் உரிமைக்கு கையளிக்க வேண்டுமென ஜனாதிபதி குறிப்பிட்டார். இந்நிலையில் பாடசாலை கட்டமைப்பை மீள ஸ்தாபிக்கும் வேலை திட்டம் தொடர்பில் அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது. 50 மாணவர்களுக்கும் குறைவான பாடசாலைகளை ஒன்றிணைக்கும் போது அவ்வாறான பாடசாலைகளுக்கு சென்று அவற்றில் காணப்படும் பௌதிக வளங்கள் மற்றும் தரவுகளை ஆராய்ந்து தீர்மானிப்பதன் முக்கியத்துவம் குறித்து ஜனாதிபதி இங்கு சுட்டிக்காட்டினார். கூட்டுறவுத்துறைக்கு தேவையான தொழில்நுட்பம் ஒத்துழைப்புகளை பெற்றுக் கொடுப்பது குறித்தும் இங்கு கலந்துரையாடப்பட்டுள்ளது. சகல வாகன மற்றும் சகல மாகாண சபைகளிலும் காணப்படும் தொழில்நுட்ப அதிகாரிகளுக்கான வெற்றிடங்களை நிரப்புவது குறித்தும் ஜனாதிபதி ஆலோசனை வழங்கினார். நித்வா அனர்த்தத்தினால் அரசாங்கத்தினால் ஒதுக்கப்பட்ட 500 பில்லியன் ஒதுக்கீடுகளில் 102 பில்லியன் மாகாண சபைகளுக்கு பெற்றுக் கொடுக்கப்பட்டுள்ளது. அதற்குரிய வேலை திட்டங்கள் துரிதப்படுத்துமாறும் ஜனாதிபதி இங்கு ஆலோசனை வழங்கினார். எதிர்வரும் 26 நடைபெறவுள்ள 42 தேசிய மீலாது நபி விழாவை முன்னிட்டு பல்வேறு வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. நீர்கொழும்பு பெருத்தோட்ட பிரதான ஜும்மா பள்ளிவாசலை கேந்திரமாக கொண்டு தேசிய மீலாது நபி விழா நடைபெறவுள்ளது. புத்த சாசன மத மற்றும் கலாசார அலுவல்கள் அமைச்சு முஸ்லிம் சமய பண்பாட்டு அலுவல்கள் திணைக்களம் ஆகியன இணைந்து இந்த நிகழ்வை ஒழுங்கு செய்துள்ளன. இந்நிலையில் அதற்கு இணைவாக நீர்கொழும்பு பெருத்தோட்ட அல்ஃபலா மகாவித்யாலயத்தில் இரத்ததான நிகழ்வொன்றும் இடம்பெற்றது. பிரதி சபாநாயகர் ரிஸ்வி சாலி இரத்ததான நிகழ்வை ஆரம்பித்து வைத்தார். பிரதி அமைச்சர்களான முனீர் முலாஃபர், சுகத் திலகரத்ன, முஸ்லிம் சமய பண்பாட்டு அலுவலகத்தின் அதிகாரிகள், பெருத்தோட்ட ஜும்மா பள்ளிவாசல் நிர்வாகத்தினர் உள்ளிட்டோர் அதன்போது இணைந்து கொண்டனர். நீர்கொழும்பு பெருத்தோட்ட அல்ஃபலா மகாவித்யாலயத்திற்கு ஸ்மார்ட் போர்ட் ஒன்றும் பெற்றுக் கொடுக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கதாகும். பாவனையாளர் அலுவல்கள் அதிகார சபை முன்னெடுத்த 108 சுற்றுவளைப்புகளில் பொருட்களை பெற்றுக்கொண்ட விதத்தை உறுதிப்படுத்துவதற்கு வழங்கிய பற்றுச்சீட்டு உள்ளிட்ட ஆவணங்களை முன்வைக்க தவறிய 84 வர்த்தக நிலையங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. கடந்த 18-19 பாவனையாளர் அலுவல்கள் அதிகார சபை இறக்குமதி செய்யப்பட்ட முகப்பூச்சு மற்றும் பாதணிகளை விற்பனை செய்யும் வர்த்தக நிலையங்கள் தொடர்பில் விசேட அவதானம் செலுத்தி சுற்றுவளைப்புகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. இறக்குமதி செய்யப்பட்ட சருமத்தை வெண்ணிறமாக்கும் முகப்பூச்சுக்கள், முகம் மற்றும் உடலில் பூசும் பூச்சுக்கள், வாசனைப் பொருட்கள், தலைமுடிக்கு பூசும் எண்ணெய் வகைகள், விளையாட்டுக்கான பாதனைகள் மற்றும் இணைய பாதனைகள் உள்ளிட்ட பொருட்கள் சோதனைக்குட்படுத்தப்பட்டுள்ளன. நாட்டின் பல பகுதிகளில் சுற்றுவளைப்பு முன்னெடுக்கப்பட்டது. 1.5 மில்லியன் ரூபாய் பெறுமதியான பொருட்கள் குறித்த அதிகாரிகளினால் கைப்பற்றப்பட்டது. இவ்வருடத்தில் இதுவரை இவ்வாறான 785 சுற்றுவளைப்புகள் பாவனையாளர் அலுவல்கள் அதிகார சபையினரால் முன்னெடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். பொகுனுவிட்ட தபால் காரியாலயத்தை மக்கள் உரிமைக்காக கையளிக்கும் நிகழ்வு அமைச்சர் வைத்தியர் நளிந்த ஜெயதீச தலைமையில் இடம்பெற்றது. பொகுனுவிட்ட சந்திக்கு அருகில் மிக குறைந்த வசதிகளுடன் காணப்பட்ட பொகுனுவிட்ட தபால் நிலையத்திற்கு பதிலாக 2 மாடிகளை கொண்ட தபால் நிலையம் நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. அதற்கென 1.5 கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. சகல வசதிகளும் கொண்ட புதிய தபாலக கட்டிடம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. அதன்போதும் பாராளுமன்ற உறுப்பினர்களான வைத்தியர் நிஹால் அபேசிங்க, போஷானி உமாங்கா உள்ளிட்டோரும் இதன்போது இணைந்து கொண்டனர். இந்நிலையில் தற்போது அரசியல் கலாச்சாரம் மாறியுள்ளதாகவும் எதிர்கட்சியினர் அரசாங்கத்திற்கு எதிராக போலி பிரச்சாரங்களை முன்னெடுப்பதாக அமைச்சர் வைத்தியர் நளிந்த ஜெயதீச இதன்போது குறிப்பிட்டார். வெளிப்பெண்ண ஊரகோட பிரதேசத்தில் இடம்பெற்ற அரசியல் செயற்பாட்டாளர்களின் சந்திப்பின் போதும் அமைச்சர் இவ்வாறு கருத்து தெரிவித்தார். நீதிமன்றங்களின் நீதிபதிகளின் சேவைக்கால நீடிப்பு உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் தொடர்பிலும் அமைச்சர் கருத்துக்களை முன்வைத்தார். இன ரீதியிலான முரண்பாடுகளை ஏற்படுத்துவதற்கு தற்போதைய அரசாங்கத்தின் ஆட்சியில் எவருக்கும் இடம் அளிக்கப்பட மாட்டாது என பாராளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபு குறிப்பிட்டுள்ளார். காத்தான்குடி தள வைத்தியசாலையின் தேவைகள் குறித்து கேட்டறிந்து அவற்றின் அபிவிருத்தி பணிகளை ஆராய்ந்த பாராளுமன்ற உறுப்பினர் அபிவிருத்தி தொடர்பான குழு கூட்டம் ஒன்றையும் நடத்தினார். அதன்போது ஆளாணி பற்றாக்குறை, காணி பிரச்சினை, அபிவிருத்தி திட்டங்கள் உள்ளிட்ட விடயங்கள் இங்கு கவனம் செலுத்தப்பட்டது.
0: வசந்த் எஃப்எம் வெளிநாட்டு செய்திகள்.
1: பாகிஸ்தானின் முன்னாள் பிரதமர் இம்ரான்கானை விடுதலை செய்யுமாறு வலியுறுத்தி பாகிஸ்தானில் பாரிய பேரணி ஒன்று ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது. சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான்கானை விடுதலை செய்தால் அவர் மீண்டும் இராணுவ மற்றும் இராணுவ தளபதி ஹாஷிம் முனீருடன் பிரச்சினைகளை ஏற்படுத்திக் கொள்ள மாட்டார் என அவரது பிரதான ஆலோசகரான துல்ஃபிகார் புகாரி தெரிவித்துள்ளார். பாகிஸ்தானின் உச்சநீதிமன்றத்தின் உத்தரவுக்கு அமைவாக இம்ரான்கான் வைத்திய பரிசோதனைகளுக்காக வைத்தியசாலைக்கு செல்ல அனுமதி அளிக்கப்பட்டது. நாட்டின் எதிர்காலத்திற்காக தற்போது நிலவும் அமைதியற்ற நிலையை முடிவுக்கு கொண்டுவர தமது கட்சி தயாராக உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். 73 வயதான இம்ரான்கான் 48 மணித்தியாலங்களுக்குள் தனியார் வைத்தியசாலையில் அனுமதிக்குமாறு உச்சநீதிமன்றம் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளது. கனடிய பொருட்களுக்கு 100% புதிய தீர்வை வரிய விதிப்பதற்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தீர்மானித்துள்ளார். இவ்வாரத்தின் 1-2 நாட்களுக்குள் கனடா மற்றும் அமெரிக்காவுக்கிடையில் இணக்கப்பாட்டு வர்த்தக ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட கனடா தவறியுள்ளது. அதன் அடிப்படையில் கனடா பொருட்களுக்கு 50% மேலதிக தீர்வை வரிய விதிக்க அமெரிக்கா தீர்மானித்துள்ளது. மேலும் கனடாவுக்கான புதிய தீர்வை வரிய விதிப்பதற்கு 3 நாட்கள் காலம் தாழ்த்துவதற்காக அமெரிக்க ஜனாதிபதி கடந்த 19ஆம் தேதி உத்தியோகபூர்வமாக அறிவித்திருந்தார்.
0: மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
1: இலங்கை ரசிகர்களின் கண்ணீருக்கு மத்தியில் விடை கொடுத்த நந்தா மாலினி. புதிய உலகம் தொடர்பில் சிந்திப்பதற்கு இளைஞர்களை வலுவூட்டிய உண்மையான தேசிய குரல் நந்தா மாலினியின் குரல் என ஜனாதிபதி புகழஞ்சலி. மாகாண சபைகளின் ஊடாக முன்னெடுக்கப்படும் அபிவிருத்தி வேலை திட்டங்களின் முன்னேற்றம் குறித்து ஜனாதிபதி அவதானம். தெற்காசியாவில் நேர்மறையான எண்ணக்கருவை கொண்ட நாடாக இலங்கை தெரிவு. சட்டவிரோதமாக இறக்குமதி செய்யப்பட்ட முகப்பூச்சுக்கள் மற்றும் பாதனைகள் குறித்த சுற்றுவளைப்புகள் தீவிரம். இம்ரான்கானின் விடுதலையை வலியுறுத்தி பாகிஸ்தானில் பாரிய மக்கள் பேரணி. இத்துடன் வசந்தம் எஃப்எம் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன. மீண்டும் எமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை 7 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.
0: வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன். நிமிர்ந்த நடை.

0: வசந்தத்தின் விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கீங்க. நிறமிரவு 7:20.
1: பல கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவர் தலைவர் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8
2: நீங்க மட்டும்

0: பிரிவினை இம்மாதம் 25ஆம் திகதி காலை 9 மணிக்கு வசந்தம் வானொலியில் நேரடி ஒளிபரப்பினை நீங்கள் கேட்கலாம்.
1: அனுசரணை சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ்
2: முதற்தர நிப்பான் சிமெண்ட் விநியோகஸ்தர்கள் இலக்கம் 55-57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம்.
1: தொடர்புகளுக்கு 0876-7670-776.
3: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும். அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர் இலக்கம் 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி கொழும்பு 13.
4: மதமா என் மதமா ஆண்டவன் எந்த மதம் நல்லவர்கள் என் மதமோ ஆண்டவன் அந்த மதம்
5: இன்ன மதத்திலேயே நிக்கிற எல்லாருக்கும் பொதுவான மதம் அவரவன் நினைக்கிற மதம் தானியடா.
6: மதம் ஒரு பக்கம் இருக்கட்டும்,
5: சரி
6: எனக்கு வாழ்றதுக்கு ஒரு வழி இருக்குமா? நானா
5: நாளைக்கு காலமா 10 மணிக்கு இது நம்ம தியேட்டர் மூலம் நல்லூர் கண்ணன்ட்ட போய் உனக்கு வழிகாட்டுறோம்.
1: அபுலாசன் இந்த முறையாவது ஏமாறாமல் இருப்பாரா பில்லாவிடம்? கேளுங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு இது நம்ம தியேட்டர்.

0: சென்னை காதல் திரைப்படத்திற்காக ஒரு சூப்பரான பாடல் கேட்டு சந்தோஷமாக இணைந்திருக்கீங்க. வசந்தத்தின் விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சியோட அப்படி ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள இணைந்திருக்கும் 9 மணி வரைக்கும் இணைந்திருக்க போறீங்க. வசந்தத்தின் விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சியோட எனவே தொடர்ந்து கால் பண்ணுங்க. அளிக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0112-775-0003, அப்படியும் இல்லை என்றால் 0112-775-111 என்ற இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்த முடியும். பேஸ்புக் கூடாகவும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள முடியும். உலகத்தில் எங்கிருந்தாலும் www.vasantham.fm.lk என்ற இணையதள முகவரியின் ஊடாகவும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள முடியும். இப்ப நம்மளோட நிகழ்ச்சியின் ஊடாக தோப்பூர் ஈடன், வணக்கம்.
1: வணக்கம். தோப்பு கொச்சி கடையில் இருந்து ஈடன்.
0: ஈடன், எப்படி இருக்கீங்க ஈடன்?
1: நல்ல சுகமா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
0: நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க ஈடன்?
1: இப்ப வந்தா இந்த வசந்தம் கேட்டுக்கொண்டு இருக்கேன். அருமையான பாடல்கள், உங்களுக்கு வாழ்த்துக்கள்.
0: ரொம்ப நன்றி ஈடன். அப்புறம் சொல்லுங்க, சாப்பிட்டீங்களா?
1: என்ன
0: பாடல்?
1: மதுரை பக்கம் நிற்கும் நான் பாடும் நேரம் போதுதான் தூங்கும் நிலமும் தூங்கும் ஆகா என்னும் தூங்கும் நான் தூங்க மாட்டேன் கா போதுதான்.
0: சரி, விடுமுறை கொண்டாடத்துல அந்த பாடல் தட முடியாது, சரியா?
1: விடுமுறை கொண்டாட்டத்துல இந்த நம்ம ரஜினி முருகன் ஆவி பறக்கும் டீக்கடு அவன் வந்ததுனாலே பூக்கடு தான்.
0: சரி சரி, அப்ப தொடர்ந்து நிகழ்ச்சியோட இணைந்துருங்க, சரியா?
1: சரி
0: சரி, நன்றி. நிகழ்ச்சியோட இணைந்து கொண்டமைக்கு நன்றி.

0: அனைவருக்கும் வணக்கம். நேற்றைய நாளில் சீட்டிக்கப்பட்ட அபிவிருத்தி லோத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை பார்க்கலாம். நேற்றைய தினம் சீட்டிக்கப்பட்ட 3086வது அது கோட்டிபத்தி லோத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்துடி வெற்றி இலக்கங்களாக 45, 57, 64, 67 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்துடி வெற்றி இலக்கங்களாக 45, 57, 64, 67 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 2 லட்சம் ரூபாய் பரிசில்கள் 3 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 76,74,640 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 6,93,00,000 ரூபாய் வழங்கப்படவிருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட 4,972வது ராசி அதிர்ஷ்டத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ராசி சிம்மம் வெற்றி இலக்கங்களாக 10, 20, 41, 46 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ராசி சிம்மம் வெற்றி இலக்கங்களாக 10, 20, 41, 46 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 10 லட்சம் ரூபாய் பரிசில்கள் 2 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 1,80,99,480 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 91 லட்சம் ரூபாய் வழங்கப்படவிருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட 3,260வது சுபபோல்லுத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து யூ வெற்றி இலக்கங்களாக 42, 54, 64, 74 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து யூ வெற்றி இலக்கங்களாக 42, 54, 64, 74 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 25,000 ரூபாய் பரிசுக்குரிய சூப்பர் கேஸ்ட் லிபின் விசேட இலக்கங்களாக 5, 7, 7, 8, 8 தெரிவாகியுள்ளது. மீண்டும் 5, 7, 7, 8, 8 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 20 லட்சம் ரூபாய் பரிசு ஒன்றும் 2 லட்சம் ரூபாய் பரிசு ஒன்றும் வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 79,88,560 ரூபாய் பரிசுகளாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 6,97,00,000 ரூபாய் வழங்கப்படவிருக்கிறது. அடுத்த நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட 5,421வது சனிதலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து கியூ வெற்றி இலக்கங்களாக 20, 29, 51, 63 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து கியூ வெற்றி இலக்கங்களாக 20, 29, 51, 63 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 50,000 ரூபாய் பரிசுக்குரிய லக்கி சான்ஸ் சீட்லின் விசேட இலக்கங்களாக 1, 2, 1, 5, 5 தெரிவாகியுள்ளது. மீண்டும் 1, 2, 1, 5, 5 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 2 லட்சம் ரூபாய் பரிசில்கள் 7 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 84,400 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 5,52,00,000 ரூபாய் வழங்கப்படவிருக்கிறது. அடுத்து நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட 2,436வது கப்பூர்குளத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து ஜி சூப்பர் இலக்கம் 11 வெற்றி இலக்கங்களாக 12, 15, 37, 54 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து ஜி சூப்பர் இலக்கம் 11 வெற்றி இலக்கங்களாக 12, 15, 37, 54 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 2 லட்சம் ரூபாய் பரிசு 16, 20 லட்சம் ரூபாய் பரிசில்கள் 1 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 1,77,48,880 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 34,48,00,000 ரூபாய் வழங்கப்படவிருக்கிறது. அடுத்து நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட 1,090வது சசரிலோத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. வெற்றி இலக்கங்களாக 9, 20, 28 தெரிவாகியுள்ளது. மீண்டும் 9, 20, 28 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 2 லட்சம் ரூபாய் பரிசில்கள் 12 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 43,69,960 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட 994வது சுபிரிதன சம்பதவின் வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து எஃப் வெற்றி இலக்கங்களாக 3, 8, 4, 8, 0, 9 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து எஃப் வெற்றி இலக்கங்களாக 3, 8, 4, 8, 0, 9 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் மொத்தமாக 39,57,880 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 2,73,00,000 ரூபாய் வழங்கப்படவிருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட 468வது ஜெயசம்பதவின் வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து எஃப் வெற்றி இலக்கங்களாக 4, 8, 0, 9 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து எஃப் வெற்றி இலக்கங்களாக 4, 8, 0, 9 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 2,50,000 ரூபாய் பரிசு ஒன்றும் 50,000 ரூபாய் பரிசில்கள் 26 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 65,96,080 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. இவைதான் நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட அபிவிருத்தி லோத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.
1: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் தலைவர் தலைவர் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8
2: நீங்க மட்டும் அவன் குறுக்க போயிடாதீங்க சார்.
1: வசந்தம் FM அன்னதான கந்தனாம் செல்வ சன்னதியானின் அருட்கோளம் தேரேறி வலம் வரும் கந்தனி.

0: கோட்டை மாளாறு ஸ்ரீ செல்வ சன்னிதி ஆலயம் ரதோற்சவ நிகழ்வினை இம்மாதம் 27 தேதி காலை 7 மணிக்கு உங்கள் வசந்தம் வானொலியில் நேரடி ஒலிபரப்பினை நீங்கள் கேட்கலாம். அனுசரணை சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ்
1: முதற் பெற நிபுண் சீமெந்த விநியோகஸ்தர்கள் இலக்கம் 55 57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம்.
0: தொடர்புகளுக்கு 0 76 76 70 76.
2: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும். அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர் இலக்கம் 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி கொழும்பு 13.

0: உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே
1: வசந்தத்தின் இன்றைய நட்சத்திரமாக செலுத்திக் கொண்டிருக்கிறார் பாடகர் ஹரிஹரன். ஒலிக்கும் பாடல் இது ஆசை திரைப்படத்திற்காக.

0: ஆஃப் தி டே. நம்பிக்கையின் நேரம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். ஏசாயா 41:10. கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பான நம்பிக்கையின் நேரம் நிகழ்ச்சியின் நேர்கள் அனைவருக்கும் அன்பான இரவு நேர வணக்கங்கள். மற்றும் ஒரு சனிக்கிழமை நாளில் இன்றும் நம்பிக்கையின் நேரம் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. ஒரு பயனுள்ள நிகழ்ச்சி உங்களுக்காகவே வர காத்திருக்கிறது. நிகழ்ச்சியை கேட்டு தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள்.
1: அன்பு சிறார்களே, இதோ உங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு. வேதாகமம் தேவனுடைய வார்த்தை. அது கடவுளை பற்றியும் அந்த கடவுள் எப்படியாக மக்களை ரட்சிக்கிறார் என்பது பற்றியும் அறிய தருகிறது. இதை அருமையாக விளக்கும் வேதாகமத்தில் உள்ள சில கதைகளை தொகுத்து அழகிய வண்ணப்படங்களுடனும் சுவாரஸ்யமான செயல்முறைகளும் அடங்கிய எமது வேத பாடத்தை சிறார்களாகிய உங்களுக்காக வெளியிட்டிருக்கிறோம். வேத பாடத்தை சிறப்பாக நிறைவு செய்பவர்களுக்கு பரிசு புத்தகங்களும் சான்றிதழ்களும் வழங்கப்படும். இதை பெற்றுக் கொள்ள விரும்பினால் உங்கள் விண்ணப்ப படிவங்களை எங்களுக்கு அனுப்புங்கள்.
0: கேட்டுக்கொண்டிருப்பது லங்கா ஹோப் மீடியா வழங்கும் நம்பிக்கையின் நேரம் கிறிஸ்தவ வானொலி நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்து வருவது குறுநாடகம். ஒரு பழங்குடி கிராமத்தின் சாதாரண ஒரு விடியல். ஆனால் அந்த விடியல் அங்கிருந்த சிறுவன் பக்குவுக்கு சாதாரண

0: அப்பா அப்பா எங்க இருக்கீங்க? அப்பா நீங்க என்ன கூப்பிட்டீங்களாமே, அம்மா சொன்னாங்க.
1: ஆமா பக்கோ, இன்னைக்கு நானும் நீயும் தனிய காட்டுக்குள்ள போக வேண்டிய நாள்.
0: ஐயா சூப்பர் சூப்பர்ப்பா, எனக்கு ரொம்ப விருப்பம். நானும் காட்டுக்குள்ள போய் ரொம்ப நாள் ஆச்சு இல்ல, இன்னைக்கு என்ன கூட்டி போறீங்களாப்பா? இன்னைக்கு நாங்க காட்டுக்குள்ள போய் என்ன பண்ண போறோம்ப்பா? எனக்கு அருவியில குளிக்கிறதுக்கு ஆசையா இருக்குப்பா. அது மட்டும் இல்ல, எனக்கு காட்டு யானைங்க மேல ஏறி அதுங்க மேல சவாரி செய்யணும்னு ரொம்ப ஆசைப்பா. அது மட்டும் இல்ல, எனக்கு மரத்துக்கு மேல ஏறி அங்க அழகா வளர்ந்திருக்கிற கொம்பு தேனை பறிச்சு அதுல இருக்கிற தேனை குடிக்கணும்ப்பா.
1: கண்டிப்பா.

0: அடடா அப்பா, காட்டுக்குள்ள உங்களோட கையை பிடிச்சி நடந்து போகும்போது இந்த அனுபவமே ரொம்ப சந்தோஷத்தை தருதுப்பா. என்னை இங்கே கூட்டி வந்ததுக்கு ரொம்ப நன்றி. அப்பா அங்கே பாருங்களேன், அழகான ஒரு மரம் கொத்தி. நான் இதுக்கு முன்னாடி அப்படி பார்த்ததே இல்லை.
1: அதோட அழகோட நீட்டத்தை பார்த்தியா? அந்த அழகை வச்சு தான் அது மரத்தை ரொம்பவும் கூர்மையாக கொத்தி கூடுகளை உருவாக்கும்.
0: ஆமாப்பா. அப்பா அந்த பக்கம் போகலாம், அருவி சத்தம் கேட்குது. அப்பா நான் சீக்கிரமா குளிச்சுட்டு வரேன், நீங்களும் வாங்க.
1: சரி சரி, இங்க இருந்தே பாயலாம். ஒன்னு ரெண்டு மூணு.
2: அப்படிதான், நல்லா நீந்து. உன்னுடைய கால்களை நல்லா அந்த பக்கமா கொண்டு போ. கைய நீட்டி நீந்தணும். அப்படிதான்.
0: அப்பா சரிப்பா சரிப்பா, இது ரொம்ப நல்லா இருக்கு, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்ப்பா.
3: சூரியன் அஸ்தமிக்கும் நேரம் வந்தது. காட்டினுள்ளே இருள் பரவ ஆரம்பித்தது.
0: அப்பா இரவாகிடுச்சு இல்லையா, நாங்க வீட்டுக்கு போலாமா?
1: இங்கதான் உனக்கு ஒரு முக்கியமான விஷயத்த நான் சொல்ல போறேன், கவனமா கேளு.
0: என்ன விஷயம்ப்பா?
1: பகு, இப்போ நான் மட்டும்தான் வீடு திரும்ப போறேன். எங்களுடைய பழங்குடியின வழக்கப்படி நீ இன்னைக்கு ராத்திரி முழுக்க இந்த காட்டுக்குள்ள தனியா இருக்கணும். இது உனக்கான சோதனை. இந்த சோதனையை கடந்து நீ வெற்றி பெறணும், அதுதான் இந்த அப்பாவுடைய ஆசை. புரியுதா?
0: அப்பா காட்டுக்குள்ள நான் இதுக்கு முன்னாடி தனியே இருந்தது இல்லையப்பா, எனக்கு கொஞ்சம் பயமா இருக்குப்பா.
1: நீ பயப்படக்கூடாது, உனக்கு எல்லா விதமான ஆற்றல்களும் இருக்கு. நான் உனக்கு எல்லாமே கற்று தந்திருக்கேன். சிங்கம் புலி கரடின்னு எது வந்தாலும் அதை எதிர்கொள்றதுக்கான திறமை உன்கிட்ட இருக்கா இல்லையாங்கிறத நான் சோதிக்கணும். அதனால இன்னைக்கு இரவு இந்த காட்டுக்குள்ள நீ தனிமேல இருந்தே ஆகணும்.
0: சரிப்பா, நான் இருக்கிறேன்ப்பா.
1: ஆனா ஒரு நிபந்தனை இருக்கு பக்கு.
0: என்ன என்ன நிபந்தனைப்பா?
1: கொஞ்சம் பாரு.
0: அப்பா எதுக்காக துணி எடுத்து என் கண்ணு கட்டுறீங்க? அப்பா எனக்கு எதுவுமே தெரியலப்பா. அப்பா சொல்லுங்க, எதுக்காக என் கண்ணை கட்டுறீங்க?
1: நீ ராத்திரி முழுக்க உன்னுடைய கண்கள் கட்டப்பட்ட நிலையில தான் இருக்கணும். எந்த காரணத்தை கொண்டும் இந்த கட்டை நீ அவிழ்க்க கூடாது. புரியுதா? இது எங்களுடைய வழக்கம், இதை நீ மாத்தக்கூடாது.
0: சரிப்பா. அப்பா நீங்க காலையில விடிஞ்சதும் வந்துடுவீங்கல்லப்பா?
1: நீ எதுக்கும் பயப்படாத, நான் கண்டிப்பா விடிஞ்சதும் உன் பக்கத்துல இருப்பேன்.
3: சூரியன் அஸ்தமித்த இருள் சூழ்ந்து இருளின் ஆதிக்கம் அவனை சூழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அவனுடைய மனதுக்குள் ஏதேதோ எண்ணங்கள் ஓடுகிறது. அவ்வப்பொழுது சிறு சிறு சலசலப்புகளும்

0: என்ன சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரியலப்பா. நீங்க என்ன விட்டுட்டு போயிட்டீங்களா? நான் இப்போ இந்த காட்டுக்குள்ள தனிமையில இருக்கு, என்ன சுத்தி ஆபத்து இருக்கு. எப்போ எந்த மிருகம் வந்து என்ன தாக்கும்னு தெரியலப்பா. நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு யாருமே இல்லையா? என்ன காப்பாத்த யாரு வருவாங்க? அப்பா எனக்கு பயமா இருக்குப்பா. அப்பா நான் கூப்பிடுற சத்தம் உங்களுக்கு கேக்குதா? அப்பா
1: நீண்ட நேரமாக தன் அப்பாவின் சொல்லை மீறாமல் கண்கட்டை அவிழ்க்காமல் பயத்திலேயே நடுநடுங்கி போயிருந்த பக்கு களைப்படைந்த

சூரியொளியின் முகத்தில் பட்டு என்னுடைய தூக்கம் கலைஞ்சிடுச்சு. சரி, விடிஞ்சதும் கண்கட்ட அவிழ்க்கலான்னு அப்பா சொல்லியிருந்தாரு. கண்கட்ட அவிழ்த்து பார்ப்போம். அன்பான நேர்களே, அநேக தடவைகளில் நாங்கள் நினைப்பதுண்டு, நாங்களும் அந்த சிறுவன் பக்குவை போல் எங்கள் கண்கள் கட்டப்பட்டு காட்டில் விடப்பட்டதை போல் உணர்வதுண்டு. அந்த நேரத்தில் எங்கள் அருகில் யாருமே இல்லையோ, எங்கள் பிரச்சனைகளுக்கு செவி கொடுக்க யாருமே இல்லையோ என்று நாங்களும் நினைத்து கலங்கி போவதுண்டு. ஆனால் எங்களை எப்பொழுதும் அருகிலிருந்து கவனிக்க தேவன் உண்மை உள்ளவராயிருக்கிறார். எங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள், வியாதிகள், மோசமான சூழ்நிலைகளின் போது கடவுள் எங்களை விட்டு தூரப்போய்விட்டாரோ என்று நாங்கள் நினைப்பதுண்டு. ஆனால் அது அப்படியல்ல. அவர் எங்கள் அருகிலேயே இருக்கிறார். அவர் எங்கள் அருகிலிருந்து

நம்மை எப்போதும் அச்சுறுத்தும் ஒன்று பயம். உலக வாழ்க்கை, கடந்த காலம், நிகழ்காலம், வருங்காலங்கள், தனியான வாழ்க்கை, மரணம் என அத்தனை விஷயங்களையும் ஆட்டி படைக்கும் ஒன்றுதான் பயம். இந்த பயத்தின் கொடூரத்திலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வது எப்படி? அருமையான வழிகளை கோரும் நூல் பயப்படாதே. இலவசமாக இந்த புத்தகத்தினை பெற்றுக்கொள்ள இன்றே உங்கள் பெயர், முகவரி, தொலைபேசி

0: கிறிஸ்தவ வானொலி நிகழ்ச்சி. கூப்பிடுகிறவனுடைய கொண்ட அதிகார கனிகள் எத்தனை? கேள்வி நேரம். கடந்த வாரம் உங்களிடம் கேட்கப்பட்ட கேள்வி, நீ எங்கே இருக்கிறாய் என்று யாரால் யாருக்கு கூறப்பட்டது என்பதே. அதற்கான சரியான பதிலை ஆதியாகம 3:9 காணக்கூடியதாக இருக்கும். இதுதான் சரியான பதில். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். தேவனாகிய கர்த்தர் என்பதே சரியான பதில். இந்த பதிலை அனுப்பியிருந்தார்கள் பி ஆர் ரொனனெட்லின் நாவலை பற்றிய கத்ரீனா மோகா எஸ்டேட் மஸ்கலியா, ரஜினி ரபேகா பாண்டிருப்பு, டி ரோஹித் ராஜ், டி அசலெரிக், டி டினோ, வை தமிழினி ஆகியோர் நயன்சா டிவிசன் மஸ்கலியா, ரோபர்ட் ரவீந்திரன் செட்டிப்பாளையம் தெற்கு, ஆர் கே குமாரி கோப்பவழி, சசி சுபா, மெர்சி யோஷுவா, ஜெருஷா, ரக்ஷன், ரக்ஷணி ஆகியோர் தேமோதர அல்ல, திருமதி ஆர் தியாகராஜா டிகோயாவிலிருந்தும் சரியான பதிலை அனுப்பியிருக்கிறார்கள். இவர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். இனி இந்த வாரத்திற்கான கேள்வி. ரோமர் நிருபத்தை எழுதியவர் யார்? ரோமர் நிருபத்தை எழுதியவர் யார்? இதற்கான சரியான பதிலை துரித கதையில் கிடைக்கும்படியாக எஸ்எம்எஸ் மூலமாக அல்லது வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் அனுப்பி வைக்க வேண்டும். எமது எஸ்எம்எஸ் மற்றும் வாட்ஸ்அப் இலக்கம் 0722-456-621, 0722-456-621. நல்லதினர்களே, இத்துடன் நம்பிக்கையின் நேரம் நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகிறது. இதுவரை நேரமும் நிகழ்ச்சியோடு இணைந்திருந்த உங்கள் அனைவருக்கும் நன்றிகள். நிகழ்ச்சி பற்றி உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் ஜப தேவைகள் என்பவற்றை நீங்கள் எங்களுக்கு எழுதலாம். எழுத வேண்டிய முகவரி நம்பிக்கையின் நேரம், லங்கா ஹோப் மீடியா, தபால் பெட்டியிலக்கம் 2258, கொழும்பு. தொலைபேசி இலக்கம் 0311-390-394. எஸ்எம்எஸ் மற்றும் வாட்ஸ்அப் இலக்கம் 0722-456-621. ஃபேஸ்புக் முகவரி www.facebook.com/lankahopemedia. மீண்டும் நாளை இரவு 7:45 நமது நிகழ்ச்சியினை நீங்கள் கேட்கலாம். லங்கா ஹோப் மீடியா.
1: நீங்கள் தொடர்ந்து விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். நேரம் இரவு 8:01.

0: மழை மழை உள்ளம் கேட்குமே திரைப்படத்திற்காக ஒரு சூப்பரான பாடல் கேட்டு அப்படியே விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கீங்க. இறுதி மணித்தியாலத்துக்குள்ளயும் வந்தாச்சு. இந்த மணித்தியாலத்திலையும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உங்க மனதுக்கு பிடித்த பாடல்கள்லாம் நிகழ்ச்சியில் வர தயாராகவே இருக்கின்றது. எனவே எங்கிருந்தாலும் வசந்தத்தின் விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளுங்கள். எனவே தொடர்ந்து கால் பண்ணுங்க. அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0112-775-0013 அப்படியும் இல்லை என்றால் 0112-775-111 என்ற இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்த முடியும். பேஸ்புக் கூடாகவும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள முடியும். உலகத்தில் எங்கிருந்தாலும் www.vasanthamfm.lk என்ற இணையதளம் முகவரியினூடாகவும் நிகழ்ச்சியை கேட்டு மகிழ முடியும். இப்ப நம்மளோட பேசுறதுக்காக எட்டியாந்தொட்டையிலிருந்து சரோஜினி. வணக்கம் சரோஜினி.
1: அன்பான இரவு நேர வணக்கம்.
0: அன்பான இரவு நேர வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
1: ரொம்ப ரொம்ப சுகமா சந்தோஷமா இருக்கேன்.
0: சந்தோஷமா இருக்கீங்க. சந்தோஷத்துக்கு காரணம்
1: எனக்கு லைன் கிடைச்ச காரணம் வந்து
0: பாடல்கள்லாம் பிடிச்சிருக்கா சரோஜினிக்கு?
1: ரொம்ப பிடிச்சிருக்கு மேடம். எனது வாழ்த்துக்கள்.
0: சரி, ரொம்ப நன்றி சரோஜினி. அப்புறம் சொல்லுங்க, சாப்பிட்டீங்களா நீங்க?
1: பணாவத்தை 3 பாலசுப்ரமணியம் ஆகியோருக்காகவும், அன்பான அறிவிப்பாளர் உங்களுக்காகவும், வசந்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கும் அத்தனை சொந்தங்களுக்காகவும்.
0: சரி, நன்றி. நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு நன்றி. நன்றி. அடுத்தும் கூட ஒரு சூப்பரான பாடல் வருகிறது. ரன் திரைப்படத்திற்காக வித்யாசாகரின் இசையில்.

0: நெருப்பின் நடனம் வெயில் திரைப்படத்திலிருந்து ஒரு சூப்பரான பாடல் கேட்டு சந்தோஷமாக இணைந்திருக்கீங்க. வசந்தத்தின் விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சியோட 102.6 102.8 அலைவரிசையின் நூடாக இப்ப நம்மளோட பேசுறதுக்காக கலாவதி இணைந்திருக்காங்க. வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
1: நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன செஞ்சிட்டு இருக்கீங்கம்மா?
1: வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கேன்.
0: வசந்தம் கேட்டுட்டு இருக்கீங்க. பாடல்கள் எல்லாம் பிடிச்சிருக்கா உங்களுக்கு?
1: அதனால
0: பாடல் கேட்டு
1: அடுத்த பாடல் எங்கட மகளுகளுக்கு அனுசியா தனுசியா சிந்திக்கா ஜிசிந்து வேணு நவமிகா துசான் கவிசனா மன ஓட்டமாவடி கவிதாவதும் பாரதி ரங்கநாய ரவராசாவதும் பத்மாவடி ஆத்தியேசிக்கும் கலதாவளை பாய்ச்சரா ஜகராவதிக்கும்.
0: சரி, நன்றி நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு.
1: நன்றி
0: நன்றி. அதே நேரம் பேஸ்புக் கூடாக நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. ஹாய் அக்கா, அன்பான இரவு நேர வணக்கம். நான் மது கரவிளப்பீடியவிலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன். ஹஸ்பண்ட் ஜெகனுக்காகவும் மற்றும் மகன் அஸ்வின் ஜஸ்வின் ஆகியோரை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று இணைந்திருக்காங்க. பாசத்தமிழ் வணக்கங்களோடு பதுள கெந்த கொலையிலிருந்து ராச மாணிக்கம் ராஜேந்திரன் அப்படியே ஒரு லிஸ்டே அனுப்பி வச்சிருக்காரு. அவர்கள் அனைவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளலாம். அதே நேரம் மதுரையிலிருந்து சண்முக சுந்தரம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. அதே நேரம் மகாய் சகோதரி, இதமான இரவு நேர வணக்கம். நானும் விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன் என்று லீந்துள்ள எல்ஜில்ல இருந்து ஸ்ரீ ஸ்ரீதாஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. வணக்கம் இரவு நேர வணக்கம் ஆனந்தி, பாடல்கள் அனைத்தும் அருமையாக உள்ளது. நான் பருத்தி துறையிலிருந்து அருள்மொழி என்னையும் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்ளுங்கள் என்று இணைந்திருக்காங்க. அன்பான இரவு நேர வணக்கம் அக்கா, பாடல்கள் அனைத்தும் அருமை. சரண்யா மற்றும் அனீஃபா, மிஸ்மிதா, யோகராணி, ரமேஷ், விஜயா, தமிழ்ச்செல்வன் ஆகியோரை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று தரணிய கலையிலிருந்து கிருஷ்ணவேணி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. ஹாய் ஆனந்தி, அன்பான வணக்கம். கந்தப்பளையிலிருந்து ஜோன் சித்திரன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்திருக்காங்க. இரவு நேர வணக்கம் சகோதரி, விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன் என்று ஆரையம்பதி இதே ரத்னம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. ஹாய் அக்கா, அன்பான இரவு நேர வணக்கம். மணிமாறன் அப்புதல வியாறுகளையிலிருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில் குடும்ப உறவுகள் அனைவரையும் இணைத்துக் கொண்டு கமலவேணி மற்றும் டெல் ருக்ஷன், யஸ்வின், கதிராய் ஆகியோரை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று இணைந்திருக்காங்க. அன்பான இரவு நேர வணக்கம் அக்கா, வளமை போல நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன் என்று பரமானந்தன் வசீகரன் கிளவட்ட பிரிவு ஹட்டன்ல இருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காரு. இவர்கள் அனைவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு அடுத்தும் கூட ஒரு அருமையான பாடல் நிகழ்ச்சியினூடாக வருகின்றது. அருள் திரைப்படத்திற்காக ஹரிஷ் ஜெயராஜின் இசையில்.

0: அன்பே அன்பே திரைப்படத்திற்காக பரத்வாஜின் இசையில் பாடல் ஒளித்தொய்கிறது. நேரம் இரவு 8:31.
1: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் தலைவர் தலைவர் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8
2: நீங்க மட்டும் அவன் குறுக்க போயிடாதீங்க சார்.
1: வசந்தம் FM
0: அகிலாண்டு

0: உற்சவ நிகழ்வினை இம்மாதம் 25ஆம் திகதி காலை 9 மணிக்கு வசந்தம் வானொலியில் நேரடி ஒளிபரப்பினை நீங்கள் கேட்கலாம்.
1: அனுசரணை சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ்
2: முதற்தர நிபுண் சீமெந்து விநியோகஸ்தர்கள் இலக்கம் 55-57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம்.
1: தொடர்புகளுக்கு 0-76-76-70-76.
3: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும். அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர் இலக்கம் 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி கொழும்பு 13.

0: உனக்கும் எனக்கும் திரைப்படத்திற்காக ஒரு சூப்பரான பாடல் கிட்ட சந்தோஷமாக இணைந்திருக்கீங்க வசந்ததி. விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சியோடு இப்ப நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க கிந்தனியிலிருந்து ராசையா. வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: சரிங்கம்மா, நல்ல சந்தோஷமா. அம்மா, நான் நல்ல சந்தோஷமா இருக்கேன்.
0: அப்புறம் சொல்லுங்க, என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா?
1: ஆமாங்கம்மா, சாப்பிட்டேன். அம்மா கேக்கல, சாப்பிட்டேன்ட்டு நேரமாகும் தானே அம்மாவுக்கு.
0: சரி ஐயா, சரி சரி சரி. இப்ப வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க?
1: அம்மா, அந்த மக கொஞ்சம் காய்க்கணுமா?
2: வணக்கம் அக்கா.
0: வணக்கம் வணக்கம். வசந்தி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அப்புறம் சொல்லுங்க, என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? அப்படியா? சரி சரி. அப்புறம் சொல்லுங்க, யாருக்கெல்லாம் பாடல் கேக்குறதா இருக்கீங்க?
2: நாளைக்கு பர்த்டே ஒன்று இருக்கா, காலையில சொல்றேன்.
0: சரி, சொல்லலாமே.
2: ஹலோ
0: ஹலோ, சொல்லுங்க, யாருக்கு பர்த்டே?
2: பர்த்டே அக்காவுக்கு அக்கா.
0: பேர் அவங்கட?
2: விக்னேஸ்வரி. காலைல சொல்றீங்களா அக்கா நீங்க?
0: காலையில நான் வர மாட்டேனே.
2: வர மாட்டேன்.
0: சரி சரி. அப்புறம் நீங்க இப்ப சொல்றதா இருந்தா சொல்லலாம்.
2: நாளைக்கு அப்ப காலைல எடுத்து சொல்றேன். நாளைக்கு தான் பர்த்டே.
0: சரி சரி சரி சரி. இப்ப வேற யாருக்கெல்லாம் பாடல் கேக்குறதா இருக்கீங்க?
2: கணவர் பிரதீப் குமார், ராசையா, பத்மினி, தினு, கவிந்து, சவீனா, நாகேஸ்வரி, மயில் வாகனம், ராதா, மனோலி, திலீப் குமார் மற்றும் அனைவருக்காக இந்நேரம் கேட்கலாம்.
0: சரி, நன்றி நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு நன்றி நன்றி. அதே நேரம் பேஸ்புக் கூடாக நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. ஹாய் அக்கா, அன்பான இரவு நேர வணக்கம். என்னையும் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி கண்டியிலிருந்து குமார் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காரு. சாமிமலை சிங்காரவத்தை தோட்டத்தை சேர்ந்த ரத்னகுமார் மற்றும் சத்தியவாணி இவர்களின் செல்வ புதல்வன் நதீஷன் இன்றைய தினம் பிறந்த நாளை கொண்டாடுறாராம். அவரை வாழ்த்துறதா சொல்லியிருக்காங்க. குமார் மற்றும் அம்மா கனகவள்ளி, அன்ஷிகா மற்றும் பவித்ரா, நந்து குட்டி, கே தினேசன் மற்றும் தர்ஷினி, லாவண்யா, தாமரை மற்றும் மாமா ஆகியோர் மற்றும் மாமி குடும்பத்தினர் அனைவரும் சேர்ந்து வாழ்த்துறதா சொல்லியிருக்காங்க. வசந்தமைப்பம் சார்பாக அவருக்கு அன்பான பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அதே நேரம் இனிய இரவு நேர வணக்கம் ஆனந்தி, நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன் என்று சொல்லி ரிஸ்வான் இழந்த கொடையிலிருந்து பேருவளையிலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கார். அதே நேரம் புத்தளம் காரைத்தீவிலிருந்து அன்பாஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. ஆய் ஆனந்தி சிஸ்டர், அன்பான இரவு நேர வணக்கம் என்று சொல்லி கொட்டக்கலையிலிருந்து சந்தானம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. சென்னையிலிருந்து நாகராஜன் நிகழ்ச்சியோடு இணைந்து இனி இரவு நேர வணக்கம் என்று சொல்லி பகிர்ந்திருக்காங்க. பசுரையூர் பாலச்சந்திரன் நிகழ்ச்சியோடு இணைந்து நிகழ்ச்சி அருமையாக உள்ளது என்று சொல்லி பகிர்ந்திருக்காங்க. இனிய இரவு நேர வணக்கம் என்று சொல்லி கரோலினாவிலிருந்து ஆகாஷ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. அன்பான இரவு நேர வணக்கம் ஆனந்தி, பாடல்கள் அனைத்தும் அருமையாக உள்ளது என்று கொழும்பு 14 மும்தாஜ் பேகம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. இந்துக்கலை அரசு நிகழ்ச்சியோடு இணைந்து வணக்கம் என்று சொல்லி பகிர்ந்திருக்காங்க. இனிய இரவு நேர வணக்கம் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன் என்று கடுவளையிலிருந்து மனு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அன்பான இரவு நேர வணக்கம், வசந்தம் சொந்தங்களுக்காக ஒரு நல்ல பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி பூனாகலையிலிருந்து ஜி சுதாஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காரு. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, பதுள்ள ஸ்பிரிங் வழி நாவலவத்தையிலிருந்து கவிதா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. அம்மா புஷ்பராணி, அப்பா வீரையா மற்றும் தம்பி சதீஷ்குமார், பாட்டி சரஸ்வதி மற்றும் உற்றார் உறவினர்கள், குடும்ப உறவுகள் அனைவரையும் இணைத்துக் கொண்டு பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி இணைந்திருக்காங்க. இவர்கள் அனைவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு வருகிறது பாடல்.

FM 102.6 102.8 அன்னதான கந்தனாம் செல்வ சன்னதியானின் அருட்கோளம் தேரேறி வலம் வரும் கந்த

0: ஸ்ரீ செல்வச்சன்னதி ஆலயம் ரதோற்சவ நிகழ்வினை இம்மாதம் 27 திகதி காலை 7 மணிக்கு உங்கள் வசந்தம் வானொலியில் நேரடி ஒலிபரப்பினை நீங்கள் கேட்கலாம். அனுசரணை சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ்
1: முதற்தர நிபுன் சீமெந்து விநியோகஸ்தர்கள் இலக்கம் 55-57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம்.
0: தொடர்புகளுக்கு 0-76-76-70-76.
2: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும் அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர் இலக்கம் 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி கொழும்பு 13.

0: அப்ப கேளுங்க நம்ம வசந்தம் எஃப்எம் 102.6 102.8.
1: திரை உலகின் நட்சத்திர
2: வசந்தத்தின் இன்றைய நட்சத்திரமாக சொல்லித்துக் கொண்டிருக்கிறார் பாடகர் ஹரிஹரன். ஒலிக்கும் பாடல் இது காதலுக்கு மரியாதை திரைப்படத்திற்காக.

0: உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின்
1: ஒலிக்கும் பாடலோடு நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். இறுதியாக நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க வத்தலையிலிருந்து கருணண்ணா, நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க அல்வத்துறை உமாச்சந்திரன் மற்றும் பூனாகலையிலிருந்து மகேஷ், நீர்கொழும்பிலிருந்து நிசாம் ஆகியோரை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு தொடர்ந்து ஒலிக்கும் பாடலோடு நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். இதுவரை நேரமும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்ட அனைத்து வசந்தம் சொந்தங்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்டு நேர்கள் தொடர்ந்து நெஞ்சில் நின்றவை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக கலையகத்தில் ஆர்ச்சி நந்தகுமார். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியோடு சந்திக்க வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பு தோழி ஆனந்தி. நன்றி வசந்தம் உறவுகளே.

0: நீங்கள் கேட்கொண்டிருப்பது வசந்தத்தின் நெஞ்சில் நின்ற நிகழ்ச்சியோடு. மனது மறக்காத பழைய பாடல்களோடு நீங்கள் இணைய போகின்றீர்கள். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0112-775-001 அல்லது 0112-775-111. சரி, ஆரம்பத்தில் எங்களோடு பேசுவதற்கு சகுந்தலா தேவி வந்திருக்காங்க. வணக்கம். ஓ, ஆரம்பத்திலே வந்து நீங்கள் சந்தோஷம் தான். என்ன
1: நன்றி.
0: யாரெல்லாம் இருக்காங்க பாட்டு கேட்க?
1: எங்களோட அங்கச்சி குடும்பம், தம்பி குடும்பம், பதங்களுக்கு மனைவருக்காக, தம்பி எனக்கு ஒரு தம்பி காஞ்சியிலே நான் படிச்சேன். நேற்று அந்த பாட்டை போடுவீங்களா?
0: சரி, நிகழ்ச்சிகள் அந்த பாட்டு தர முயற்சிக்கிறேன். நன்றி
1: நன்றி நன்றி நன்றி
0: நன்றி.
2: கைகள் மறைத்து நின்றாலும்

உரிமைக்கு உரியவர்கள் நாம் அல்லவோ? புயலுக்கும் நெருப்புக்கும் சிறை போடவோ மக்கள் தீர்ப்புக்கு எதிராக?

0: நேரம் இரவு 9:17 நிமிடங்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்தத்தின் நெஞ்சில் என்ற நிகழ்ச்சியோடு. இந்த நேரத்தில் உங்களோடு பேசுவதற்கு ராஜா வந்திருக்கார். வணக்கம் ராஜா.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், எப்படி இருக்கீங்கள் ராஜா?
1: வணக்கம், நல்ல சுகமா இருக்கேன் சார்.
0: அப்புறம் என்ன பண்றீங்க ராஜா?
1: ஓகே சார், நல்ல பாட்டுகள் எல்லாம் போட்டு
0: கொண்டிருக்கேன்
1: சார்.
0: ராஜாவுக்கு பாட்டு பிடிச்சிருக்கா?
1: நல்ல பாட்டுகள் சார், முதலாவது பாட்டே நல்ல பாட்டு சார. நீங்க வந்தாலே நல்ல பாட்டு தான் சார்.
0: சரி, ரொம்ப நன்றி. யாரெல்லாம் இருக்காங்க ராஜா?
1: மனைவி சீதா, மகன் தனோஜ், மகள் ருக்ஷாணி, கிருத்திகா, மற்றும் இந்த நேரத்துல வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கு மனைவர்க்காயம். நல்ல பாட்டு தாங்க சார்.
0: சரிங்க, நன்றி.
1: நன்றி
0: நன்றி. நீங்கள் மலைப்பினை ஏற்படுத்தலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0127 5001 அல்லது 0127 5111.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.6 102.8 வசந்தமைப்பின் நேரம் இரவு 9:32. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்தத்தின் நெஞ்சில் நின்ற நிகழ்ச்சியோடு. இந்த நேரத்தில் எங்களோடு பேசுவதற்கு யான் பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் பரதா, எப்படி இருக்கிறீங்க?
1: நல்ல சுகமா இருக்கோம். நீங்க எப்படி சுகமா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா?
0: இனிமேதான் பரதா, நீங்க சாப்பிட்டீங்களா?
1: ஓ, நாங்க சாப்பிட்டோம்.
0: நீங்க சாப்பிட்டா நாங்க சாப்பிட மாதிரி தானே, அப்படித்தானே பரதா?
1: வர்மையான பாடல்கள், உங்களுக்கு நன்றி வாழ்த்துக்களும்.
0: சரி, ரொம்ப சந்தோஷம். பாடலாம் பிடிச்சிருக்கேன் உங்களுக்கு?
1: ஓ, பிடிச்சிருக்கேனே. பழைய பாட்டுனா நான் நித்திரையும் கொள்ள மாட்டேன்.
0: பழைய
1: பாட்டுனா 12 மணி வரைக்கும் கேட்டு தங்கி இருப்பேன்.
0: சரி, ரொம்ப நன்றி. யாரெல்லாம் இருக்காங்க பரதா?
1: என் கணவர் அப்துல் ஜபார், மகன் இம்தியாஸ், மகள் ரிபாயா, சதிகா குட்டி, ரஷாவுக்காகவும், முள்ளிப்போத்தன் அக்பர் சாச்சா, வெள்ளம்மா, நசூர் மச்சாம், வெள்ளைக்கும், அம்மந்தோட்ட ஜமீலா, மருசுக், அன்றாயபுரம் ஃபாரூக், அருள்மொழிக்காகவும், உங்களுக்காகவும், எனக்காகப்போ எனக்கு ஒரு பாட்டு தாங்களே.
0: என்ன பாட்டு?
1: சிட்டுக்குருவி
0: பறந்துரும்.
1: பறக்குறேன்.

0: கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8
1: நீங்க மட்டும்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்தத்தின் நெஞ்சில் நின்ற நிகழ்ச்சியோடு. இந்த நேரத்தில் எங்களோடு பேச ரிஷாத் வந்திருக்கார். வணக்கம் ரிஷாத்.
1: வணக்கம் நண்பன்.
0: வணக்கம், எப்படி இருக்கிறீங்க?
1: நல்ல சுகமா
0: இருக்கிறீங்க? உங்க வீட்டுல எல்லாம் இருக்காங்க? சரி, ரொம்ப சந்தோஷம். பாட்டு எல்லாம் பிடிச்சிருக்கா உங்களுக்கு?
1: நல்ல பாடல், எனக்கு பிடிச்சமான பாடல்.
0: என்ன பாட்டு?
1: பாலூட்டி வளர்த்த கிளி மனம் கொடுத்த பாட்டு.
0: சரி, பாடல தர முயற்சிக்கிறேன். யாரெல்லாம் இருக்காங்க பாட்டு கேட்க?
1: தினத்துல நேரத்தாகவும் உங்களுக்காகவும் உங்கள் குடும்பத்தினருக்காகவும் முக்கியமா திரும்பும் அவர் குடும்பத்தில் அனைவருக்கும் நல்ல பாண்டு பாடல கேட்க.
0: சரிங்க, நன்றி.
1: நன்றி.

0: நீங்கள் கேட்கொண்டிருப்பது 102.6 102.8 வசனம் எஃப்எம். நேரம் 10:04 நிமிடம். நெஞ்சில் நின்று நிகழ்ச்சியோடு பேசுறதுக்கு யாரு பார்க்கலாம்? வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம். ஆட்டோ விஸ்வநாதன், எப்படி இருக்கீங்க?
1: உங்களை போல் நலமா இருக்கே, உங்க நலத்துக்கு இருவாங்க சார்.
0: ரொம்ப நன்றி. என்ன பண்றீங்க?
1: பாலசரே அருமையா இருக்கு, உற்சாகம் பாலசரி கேட்டுக்கொண்டு கேட்டேன்.
0: நன்றி. அப்புறம் என்ன இப்ப வீட்லயே ஆட்டோ?
1: வீட்டுல சார்.
0: சரி, யாரெல்லாம் இருக்காங்க விஸ்வநாதன்?
1: பாலகேசி சார், அப்பா துரசாமி, அம்மா மனோன்மணி, அப்பா மலர்வலி, வானொலி அருள்மொழி, முண்டாஸ்திகம், ஒய்தன், ஈடன், மரசூக், சின்ன மகாதேவன், கிரேச்சரமா, மாமலால் மூர்த்தி, இமேனவலையா, சோமசிரி, தயாலம், உமா சந்தர், கிருஷ்ணபத்தம், சிறிகாந்த், பாதுக்க சின்ன தம்பி, தந்தை தங்கத்துறை, போந்தாரா தாராணிமா, சரோஜனிமா, சண்முகநாதன் மற்றும் சுலைமான், அன்பான அருள் பாடு. உங்களுக்காக பாடல் கேட்பேன் சார்.
0: சரிங்க, ரொம்ப நன்றி.
1: நன்றி சார். வணக்கம்.
0: நன்றி. நீங்கள் மலைப்பினை ஏற்படுத்தலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0127 5001 அல்லது 0127 5111.

0: நீங்கள் கேட்கொண்டிருப்பது வசந்தத்தின் நெஞ்சில் இந்த நிகழ்ச்சியோடு. இந்த நேரத்தில் முகநூல் வழியாக யார் வந்திருக்கின்ற பார்க்கலாம். இனிமையான இரவு நேர வணக்கம். நெஞ்சில் நின்ற வேள் நிகழ்ச்சியில் நானும் இணைந்துள்ளேன். கடவுளையில் இருந்து மனோ வந்திருக்காங்க. அதுபோல் இனிய இரவு நேர வணக்கம் அன்பான அறிவிப்பாளர் நந்தகுமார்னா நானும் நிகழ்ச்சியில் என்னையும் சேர்த்துக் கொள்ளுங்க என்று சொல்லி ஸ்மார்ட் மாவத்தையிலிருந்து நசார் வந்திருக்கின்றார். இனிய இரவு வணக்கம் சமூக கந்த பெரிய குறியானியிலிருந்து வசந்தகுமார் வந்திருக்காங்க. ரவி வந்திருக்கார். வணக்கம் அண்ணா. யாழ்ப்பாணம் மினிவில் இருந்து ரவி சாந்தா நாங்களும் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கோம், எங்களையும் சேர்த்துக் கொள்ளுங்க சொல்லியிருக்காங்க. ஆனந்தி வந்திருக்கு. அன்பான இனிய இரவு நேரம் வணக்கம் அண்ணா, பாடல்கள் அருமை, வாழ்த்துக்கள், எங்களையும் சேர்த்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நவீன் வந்திருக்கா. ஹாய் அண்ணா, இனிய இரவு நேரம் வணக்கம், நீங்க எப்படி இருக்கிறீங்க, ப்ரோக்ராம் சூப்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரத்தினம் வந்திருக்கா. இரவு வணக்கம் சகோதரா, நெஞ்சில் நின்றவே நிகழ்ச்சியோடு என்னையும் இணைத்துக் கொண்டு நல்லதொரு பாடலை தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. செதி காரியப்பர் வந்திருக்கார். அஞ்சி அஞ்சி வாழ்ந்தது போதும் ராஜா என்று சொல்லிருக்கார். நிச்சயமாக சரி பார்க்கலாம். நன்றி பாலா. கார்த்திகா வந்திருக்கா. மூதூர் பட்டுத்திடல் வடிவேல் வசந்தம் வானொலி அபிமான நேர் நெஞ்சில் நின்றவை மனது மறக்காத பழைய பாடல்களோடு நானும் இணைந்துள்ளேன், எனக்கும் ஒரு பாடலை தாங்க என்று சொல்லியிருக்காங்க. இஸ்மாயில் வந்திருக்கா. ஹாய் அண்ணா, இனிய இரவு வணக்கம் யாழ்ப்பாணம். இஸ்மாயில் வந்திருக்கா. மனைவி நதீரா, தம்பி இன்சா, மகன் ஹல்தாப், கேகேஎஸ் ரோட்டில் இருக்கும் ஹோட்டலில் வேலை செய்வனருக்காக நல்ல ஒரு பாடலை தாங்க சொல்லியிருக்காங்க. காளிமுத் வந்திருக்கா. ஹாய் அண்ணா, இனிய இரவு நேர வணக்கம். மணி குடும்பம் மற்றும் ஸ்ரீகாந்த் குடும்பம், சரஸ்வதி குடும்பத்துக்காக நல்ல ஒரு பாடலை தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செல்வத்துறை நந்தகுமார் வந்திருக்கா. இனிமையான இரவு நேர வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. செல்லகம் குசலராஜா வந்திருக்கா. இனிய இரவு நேர வணக்கம் அண்ணான்னு சொல்லியிருக்காங்க. பரமானந்தன் வசீகரன் வந்திருக்காங்க. சரி இந்த நேரத்தில் எங்களோடு பேசுவதுக்கு ஒருத்தர் வணக்கம். வணக்கம்
1: வணக்கம் சார், நான் ரங்கநாயகி.
0: ரங்கநாயகி, எப்படி இருக்கிறீங்க
1: சார்? உங்களை பாடல கேட்டு கொண்டிருக்கிறேன் சார்.
0: பாடலாம் பிடிச்சிருக்கா உங்களுக்கு
1: சார்? எனக்கு பழைய பாடல்தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சார். உங்களுக்கு கோடாத கோடி வாழ்த்துக்கள்.
0: ரொம்ப நன்றி. அப்புறம் சொல்லுங்க, யாரெல்லாம் இருக்காங்க?
1: பேர் எங்கள் அன்பான் அழைப்பாளர் நந்தா சார். உங்களுக்காகவும் எங்கள் கணவர் தவராஜா, மகன்மார் சதீஷ்குமார், சுரோஜை மனைவி வசந்தங்கிற்கும் அனைவருக்காக கேட்போம் சார். வாய்ப்பு தந்ததற்கு நன்றி சார்.
0: நன்றி
1: நன்றி சார்.

0: இதமான இரவு நேரத்தில் இனிமையான பாடல்களோடு நீங்கள் இணைந்திருப்பது வசந்தத்தின் நெஞ்சில் என்ற நிகழ்ச்சியோடு. நேரம் இரவு 10:31. இந்த நேரத்தில் எங்களோடு பேசுவதுக்கு யாருன்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம் அண்ணா.
0: வணக்கம். எப்படி இருக்கீங்க?
1: சீக்கிரம். நான் பேர்வல்.
0: ஓ, பேர்வல். எப்படி இருக்கிறீங்க?
1: பேர்வல் சமட் மாத்தன சார்.
0: ஓ நசார், அப்புறம் சொல்லுங்க, அப்புறம் என்ன பண்றீங்க?
1: சீக்கிரம் திரும்பிக்கிறோம்.
0: ரொம்ப ரொம்ப அவசரமா இருக்கீங்க, எப்ப போறீங்க? சரி, யாரெல்லாம் இருக்காங்க உங்களோட சேர்ந்து பாட்டு கேட்க?
1: அனைவருக்கும்
0: சரி. நீங்கள் மலைப்பினி ஏற்படுத்தலாம். மலைக்க வேண்டிய தொலைபேசிலக்கம் 0-1-2-7-5-0-0-1 அல்லது 0-1-2-7-5-1-1-1.

0: நேரம் இரவு 10:39 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்தத்தின் நெஞ்சில் என்ற நிகழ்ச்சியோடு. இந்த நேரத்தில் எங்களோடு பேசுவதற்கு யான் பார்க்கலாம். வணக்கம்
1: அன்பான இரவு நேரம். வணக்கம்.
0: வணக்கம் முன்தாஜ், எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா இருக்க. நீங்க
0: நல்லா இருக்க முன்தாஜ்? ரொம்ப உற்சாகமா இருக்கிறீங்க. என்ன
1: எப்போதும் அப்படித்தான்.
0: அப்படியோ?
1: ஆமா.
0: சரி, சாப்பிட்டீங்களா?
1: ஆமா. நீங்க?
0: இனிமே தான். சரி சொல்லுங்க, யாரெல்லாம் இருக்காங்க முன்தாஜ்?
1: ஏதோ பாடல் தர முடியுமா?
0: என்ன பாடல்?
1: ஆசையாய் கோபமா
0: தெரியலையே. சரி, யாரெல்லாம் இருக்காங்க?
1: பாட எனக்காகவும் அன்புக்கானவர்க்கும் செல்ல மகளுக்கும் முக்கியம் உங்களுக்காகவும் போனேஸ் சித்தியாஸ்மா இத்ரிஸ்மா ஜெமிலா அருமையா பரத பத்மா ரவி ரஹ்ம மருது பாருக்கு வைத்து சின்னையா மகாதயா ஆட்டோஸ் உமாச்சந்த் வசந்தகுமார் ஈடன் சரோஜா அப்துல் நாசிர் அப்துல் மஜி குடும்பத்தின் வசந்த கேட்க அனைத்து நேர்களுக்காகவும்.
0: சரிங்க, ரொம்ப நன்றி.
1: நன்றி. வணக்கம்.

0: நேரம் இரவு 10:51. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்தத்தின் நெஞ்சில் நின்ற நிகழ்ச்சியோடு. இந்த நேரத்தில் வணக்கம்.
1: வணக்கம். இன்பம் துன்பம் சுகம் துக்கம் எல்லாம் கடந்து சல்லாண்டு சல்லாண்டு காலம் வாழ்ந்து அவன் எந்த வித பிள்ளை நொடியின்றி வாழ்ந்து வாழ வேண்டும் என்றும் வசந்தம் வாழ போல பணியாற்ற வேண்டும் என்றும் நான் வணங்கும் கடவுளை வீட்டுக்கொண்டு நண்பாசிகளும் வாழ்த்துக்களும் சுகமா இருப்பீர்களா?
0: நன்றி, வணக்கம். நல்லா சுகமா இருக்கப்பா, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நான் நல்ல உங்களுடைய ஆசையோடு நல்ல சுகமா இருக்கிறேன் மகன்.
0: அப்ப உங்களுக்கு பாடலாம் பிடித்திருக்கா?
1: ஓ ஐயோ, நீங்க அங்கே ரெண்டாவது பாடம் பிடிக்காது. எங்க கடந்த ஞாபகம் எல்லாம் ரெண்டு ரூபாய் 50 பாடம் படம் பார்த்த இந்த திரையரங்குல பார்த்த ஞாபகம் கிடையாது.
0: சரி, அப்புறம் சொல்லுங்கப்பா, யாரெல்லாம் இருக்காங்க?
1: எனக்கு பாட்டு முடிஞ்சா தருவீங்களா?
0: என்ன பாட்டு?
1: உலகம் பிரிந்ததும் எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, மலர்கள் மலர்வதும் எனக்காக, அன்னை மாளிகை விரித்தா எனக்காக, உலகம் பிரிந்ததும் எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, காட்டில் இயக்கும் மொழிகளிலே, கடலில் தவழும் மலைகளிலே, இறைவு நிற்பதை ஆனதில் மற்றும் மகன் எனது அன்பு மகனும் வசந்தம்பாலும் நந்தாவுக்காகவும் மற்றும் இன்னையா மகாதேவன் எனது பெயரை தவறாமல் குறிப்பிடும் என காயத்தோடு ராஜலட்சுமிமா மற்றும் மஞ்சக்கட உரிமையாளரும்
0: நன்றி.

0: வானு இரவு நேரத்தில் இனிமையான பாடலோடு நீங்கள் இணைந்திருப்பது வசந்தத்தின் நெஞ்சில் நின்ற நிகழ்ச்சியோடு. நீங்கள் மலைப்பினை ஏற்படுத்தலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0112-775-0001 அல்லது 0112-775-1111 சரி, இறுதி மனத்தியாளத்துக்குள் நுழைந்திருக்கின்றோம். இந்த நேரத்தில் பேசுவதற்கு யாரும் பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் அண்ணா, நான் ஹம்பான் தோட்டையிலிருந்து மர்சுக்.
0: மர்சுக் எப்படி இருக்கிறீங்க?
1: நலமா இருக்கேன். எனக்கு ஒரு சந்தோஷம் பாருங்க, என்கிட்ட உங்களுடைய லைன் கிடைச்சி நீங்க பேசும் விதம், உங்களுடைய குரல் அதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கேன். உங்களுக்கு வாழ்த்துக்கள், நல்ல பாடல்கள் போடுங்க.
0: ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷம். மர்சுக் என்ன பண்றீங்க?
1: நான் உங்களுடைய ப்ரோக்ராம் கேட்டுக்கொண்டு நிக்கிறேன், இன்ட்ரெஸ்டா கேட்டு நிக்கிறேன் பாட்டு.
0: சரி, நன்றி. யாரெல்லாம் இருக்காங்க மர்சுக்?
1: எனக்கு ஒரு பாடல் தர முடியாது. இந்த சவாலே சமாளி படத்தில் நிலவை பார்த்து வானம் சொன்னது என்னை தொடாதே, அந்த பாடலை கேட்பதற்கு அம்பான் தோட்டே ஜெயமிலா தாத்தா, அரபா நகர் பர்தா தாத்தா, பொன்மு 14 மும்தாஸ் பேகம், ஆட்டோ விஸ்வநாதம், அனுராதபுரம் பாரூக், ராஜரசி அம்மா, அருள்மொழி அக்கா அவர்களுக்காகவும் உங்களுக்காகவும் சின்ன மகாதேவன் சோமசிரி அண்ணா அவர்களும் கேட்போம்.
0: சரி, நன்றி.
1: நன்றி. உன் கண்

0: தனியே என்னை விட்டு விட்டு.
1: மனதுக்கு நெருக்கமான பாடல்களோடு இணைந்திருப்பது வசந்தத்தின் நெஞ்சில் நின்ற நிகழ்ச்சியோடு. நேரம் இரவு 11:13. இந்த நேரத்தில் சுலைமான் எங்களோடு பேசுவதற்காக வணக்கம்.
2: வணக்கம்
1: வணக்கம். எப்படி இருக்கீங்க சுலைமான்?
2: நல்ல சோமா இருக்கிறேன்.
1: என்ன பண்றீங்க?
2: பாட்டு கேட்டு.
1: என்ன மாதிரியான பாடலாம் பிடிக்கும் சுலைமானுக்கு? பழைய பாடல், சோக பாடல் பிடிக்குமா? தத்துவ
2: பாடல் பாட்டு வேண்டும். பிரார்த்தம் பாடத்துல தாளாட்டு பாடி அந்த பாட்டு வேணும்.
1: சரி, யாரெல்லாம் இருக்காங்க?
2: பாட்டை கேட்கறதுக்கு சம்பந்தத்த ஜெமீலா, அந்த அப்புறம் பாருக்குனானா, ஆத்தோ விஷ்ணுநாதன், தயாளன், நாம்புலே சேர்ந்த அமீது நானா, கடந்த கேட்கும் அனைத்து மக்கள் தான் கேட்போம்.
1: சரி, நன்றி.
2: நன்றி.

0: நீங்கள் கேட்கொண்டிருப்பது 102.6 102.8 வசந்தமைப்பும். நேரம் இரவு 11:28. இந்த நேரத்தில் எங்களோடு பேசுவதற்கு வணக்கம்.
1: வணக்கம்
0: செங்கலடி குமார். எப்படி இருக்கிறீங்க குமார்?
1: அருமையான பாடல் கேள்வி.
0: சரி, சோக பாடல் எல்லாம் பிடிக்க வேணா உங்களுக்கு? என்ன காரணம்?
1: நன்றி.

0: நேரம் 11:37. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்தத்தின் நெஞ்சில் நின்ற நிகழ்ச்சியோடு. இந்த நேரத்தில் எங்களோடு பேசுவதற்கு சைக்கிள் கடை கபூர் வந்திருக்கார். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். எப்படி இருக்கிறீங்க கபூர்?
1: நல்லா இருக்கிறேன். நல்லா பாட்டு போடுறீங்க.
0: சரி, என்ன பண்றீங்க கபூர்? பாட்டு கேக்குறீங்க என்ன?
1: ஓ, நல்ல பாட்டு கேட்டுக்கிறேன்.
0: சரி, யாரெல்லாம் இருக்காங்க கபூர்?
1: பாட்டு
2: ஆடிய ஆட்டம் என்ன பேசி

பாடலும் மயிலின் அகவலும் பக்தியின் மனமும் வீசும் யாழ் மண்ணில் 102

0: நேரம் 11:50 நேரத்தில் எங்களோடு பேசுவதுக்கு யார் பார்க்கலாம். வணக்கம் சாந்தா.
1: வணக்கம் அண்ணா.
0: வணக்கம், எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லமா இருக்கிறோம். நல்ல பாடல் போடுறீங்க கேட்டுக்கொண்டு இருக்கிறோம்.
0: சரி, யாரெல்லாம் இருக்காங்க சாந்தா?
1: வசந்த நேர் அனுப்பியிருக்கான் அண்ணா உங்களுக்கு அங்க போனா.
0: சரி, நன்றி.
1: நன்றி அண்ணா, நன்றி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.6 102.8 வசந்தமேகம். நேரம் 11:53 நிமிடம். நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் நேரத்தில் எங்களோடு பேசும் இறுதி நேர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம்.
0: வணக்கம்.
1: நான் நிலந்தனியிலிருந்து மார்கரெட் பேசுறேன்.
0: மார்கரெட், எப்படி இருக்கிறீங்க மார்கரெட்?
1: நல்ல சுகமா இருக்கும். உங்க பாட்டை சந்தோஷமா கேட்டுட்டு இருக்கோம்.
0: பாடலாம் பிடிச்சிருக்கா மார்கரெட்டுக்கு?
1: நல்லா பிடிச்சிருக்கு.
0: சரி, என்ன பண்றீங்க மார்கரெட்?
1: நான் இப்ப ஒரு நாளைக்கு ஒரு பயணம் ஒண்ணு போறதுனால உடுப்பு கொஞ்சம் இருந்து தச்சுக்கிட்டு இருக்கேன்.
0: பாட்டை கேட்டுக்கொண்டு தச்சுக்கிட்டு இருக்கீங்க? என்ன
1: கேட்டுக்கொண்டே தச்சுக்கிட்டு இருக்கீங்க?
0: சரி மார்கரெட், சொல்லுங்க யாரெல்லாம் இருக்காங்க பாட்டு கேட்க?
1: கணவருக்காகவும் மகள் சாருணிக்காகவும் மற்றும் நம் வசந்தம் கேட்கும் அனைத்து சொந்தங்களுக்காகவும் உங்களுக்காகவும் எனக்காகவும் கேட்போம்.
0: சரி, ரொம்ப நன்றி.
1: நன்றி
0: நன்றி. சரி, நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் நேரம் வந்துவிட்டது. இதுவரை நேரமும் நிகழ்ச்சியில் கலந்து சிரிப்பித்த அனைவருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லி தொடர்ந்தும் நீங்கள் வசந்தத்தோடு இணைந்தீர்கள். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெற்று செல்லும் நான் உங்களின் நண்பன் டிஜே நந்தா. வணக்கம் நேயர்களே.
2: கடவுள் ஏன் கல்லானா

சொல்லை கண்டவன் கண்ணை இழந்தான், அதை கோபித்து தடுத்தவன் சொல்லை இழந்தான். கொடுமையை கண்டவன் கண்ணை இழந்தான், அதை கோபித்து தடுத்தவன்

மனசாட்சி அது நீதி தேவனில் அரசாட்சி அத்தனை உண்மைக்கும் அவன் சாட்சி அத்தனை உண்மைக்கும் அவன் சாட்சி மக்கள் அரங்கத்தில் வராது அவன் சாட்சி அரங்கத்தில் வராது அவன் சாட்சி.

0: அவுத்தி விட்டியப்பா. இழைத்தி பிடிக்கும் வெடி வெடிக்கும் ஒருத்த வந்தா பட நடும்.
1: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன்
0: அவன் மேலிடிக்கும் கூட்டம் எல்லாம் தோல்வி மட்டும் பழகிடும்.
1: வசந்தம் எஃப்எம், வசந்தம்.

பல கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவர் தலைவன் எங்கள் வசந்தம் வசந்தம் FM 102.6 102.8 வசந்தம் FM. வசந்தம் FM.

பல கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவன் எங்கள் வசந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8

0: வெய்யண்டி அப்படி தாக்கி இது ஆந்திரா டிக்கெட்
1: ரைட் ரைட் டபுள் ஒன் ரைட் ரைட் டபுள் டூ ரைட் ரைட் டபுள் த்ரீ
0: எவனும் ஒருத்தன் காலங்காத்தால நம்ம அடிச்சு வந்து குதிரை நம்பரா சொல்றான் ஓட்டுறான் அவனை.
2: ஐயா நாயக் கல் நாயக்.

0: ஹலோ அஞ்சலி ஹியர்.
1: அஞ்சலியா? அஞ்சலியா, மை காட், எங்க பா போன்ல பதில் சொல்றேன்னு சொன்னேன், சொல்ல ப்ளீஸ்.
0: ஐ லவ் யூ.

0: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8
1: நீங்க

0: ஏன்டா அழுகிற?
1: அவளை காணுமேடா.
0: டேய், உனக்கே டூ மச்சா இல்லை, ஃபீல் பண்ண வேண்டிய நானே சும்மா இருக்கேன்.
1: சைக்கிள் நின்னாலும் சக்கரம் சுத்துறது இல்லையா, அந்த மாதிரி உனக்கு ஒரு கஷ்டம்னா அது எனக்கு.

0: இலங்கையின் 9 மாகாணங்களிலும் 102.8 வசந்தம்
1: எஃப்எம். நான் தான் விஜய் பேசுறேன். என்ன ஒரு நடிகனாக்கி இளைய தளபதிங்கிற கௌரவத்தையும் கொடுத்துருக்கீங்க, அதுக்கு நன்றி. உங்க எல்லாரையும் நேரில் பார்த்து பேசணும்னு எனக்கு ரொம்ப ஆசை, அதனால தான் இப்படி ஒரு வழி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த படத்தோட பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான். உலகத்தில் ஃப்ரெண்ட்ஸ் இல்லாதவங்க யாருமே இருக்க முடியாது. உங்க எல்லாருக்கும் ஃப்ரெண்ட்ஸுங்க இருப்பாங்க, அதே மாதிரி தான் எனக்கும் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்காங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களை பற்றி யாராவது தப்பாக பேசுனா நீங்க விட்டு கொடுப்பீங்களா? அதே மாதிரி தான் நானும். என் அப்பா அம்மா இருந்தால் கூட விட மாட்டேன். என்னை பற்றி என் ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட கேட்டால் மிஸ்டர் கிளீன்னு சொல்லுவாங்க. பொய், சுத்த பொய். என்கிட்ட கூட ஒரு சின்ன வீக்னஸ் இருக்கு. பொண்ணுங்களை எங்கே பார்த்தாலும் சரி எனக்கு இல்தக்க சையா வந்துடும். அப்படின்னா என்னன்னு கேட்குறீங்களா?

நீர்கள் அனைவருக்கும் அன்பான காலை நேர வணக்கம். தொடர்ந்தும் வசந்தத்தின் இறையோசை நிகழ்ச்சியினூடாக இணைந்திருக்கலாம். மலர்ந்திருக்கும் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனியதொரு நாளாக அமைய எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் ஆரம்பமாக விக்கினங்களை தீர்க்கக்கூடிய விநாயக பெருமானின் துதியை கேட்கலாம்.

வசந்தம் சொந்தங்களில் ஒருக்கும் அன்பான இனிமையான ஒரு புத்தம்புதி ஒரு புதிய ஒரு அதிகாலை பொழுதின் வணக்கங்கள். என்றும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. 2026 ஆகஸ்ட் மாதம் 23 ஞாயிற்றுக்கிழமை இந்த வாரத்தினுடைய இறுதி நாளில் சந்தித்து இருக்கின்றோம். அழகான ஒரு புத்தம்புதி ஒரு புதிய காலை பொழுது மலர்ந்து கொண்டே இருக்கிறது. இந்த நாள் எல்லோருக்கும் சந்தோஷங்களையும் மகிழ்ச்சியையும் அள்ளித்தருகின்ற ஒரு புத்துணர்ச்சி நிறைந்த நல்ல நாளாக அமைய வேண்டும் என்றெல்லாம் இறைவரை பிரார்த்தித்துக் கொண்டிருக்கின்றேன். அது மட்டுமல்ல, நல்ல பல சுப காரியங்களில் ஈடுபடுகின்ற, பிறந்த நாளை கொண்டாடுகின்ற, திருமண பந்தத்தில் இணைகின்ற, இணைய போகின்ற நல்ல எண்ணங்களோடும் நல்ல சிந்தனைகளுடன் ஆரோக்கியமான எண்ணங்களுடன் பயணிக்கின்ற அனைவருக்கும் இந்த நாள் சந்தோஷங்களையும் மகிழ்ச்சியையும் அள்ளித்தரக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமைய வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். தொடர்ச்சியாக நீங்களும் இணைந்திருக்கலாம். நீங்க கேட்டுட்டிருக்கிறது 102.6 102.8 வசந்தத்தின் சந்தோஷ சாரல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீங்க. நேரம் அதிகாலை 5:10 கொண்டிருக்கிறது. 8 வரைக்கும் இணைந்திருக்கலாம். நான் ஜிஆர் உங்களுடன் இணைந்திருப்பேன். ஒரு அழகான ஒரு காலை பொழுதோடு பயணித்துட்டு இருக்கின்றோம். நல்ல பல விஷயங்கள் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருந்து அதே போல நிகழ்ச்சியோடு இணைந்து நீங்களும் நல்ல பாடல் கேட்கணும் அப்படின்னு நினைச்சால் கூட அழைப்பேற்படுத்தி தான் வலிமையான தொலைபேசி இலக்கங்கள் 0111-2775-0001 அதே போல 0111-2775-1111 அழைப்பேற்படுத்தி உங்களுடைய வாழ்த்துக்கள் நல்ல பல விஷயங்களை என்னோடு பகிர்ந்து கொள்ளலாம். அதே நேரத்தில் முடிந்த அளவு பேஸ்புக் ஊடாகவும் இணைந்து கொள்ளலாம். முடிந்த அளவு நானும் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் இணைத்துக் கொள்வதற்கு தயாராக இருக்கிறேன். அழகான ஒரு காலை பொழுதோடு தொடர்ச்சியாக பயணிக்கலாம்.

இனிமையான பாடலோடு இணைந்திருக்கின்றும் வசந்தத்தின் சந்தோஷ சாரல் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. இனிமையான காலை பொழுதோடு நிறைய பேர் பயணித்திருக்கிறாங்க. இந்த நேரத்தில் எங்களோடு இணைந்திருந்தாங்க கிரியல ராஜலட்சுமி அம்மா, இணைந்திருந்தாங்க அழகான கவிதைகளோடு, இணைந்திருந்தாங்க பூக்கள் எல்லாம் ஒன்று கூடி காலை பொழுதை வரவேற்பதாக சொல்லியிருந்தாங்க. எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தாங்க. அதே போல் அறிவிப்பாளர் அனைவர்களையும் இணைத்துக் கொள்ள சொல்லியிருந்தாங்க. நல்ல எண்ணங்களோடு பயணிக்கின்ற நல்ல பல சுபகாரியங்கள் ஈடுபட அனைவருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தாங்க. ஓகே, அதே போல் நியோயா மலர் இணைந்திருந்தாங்க. கணவர் விக்னேஸ்வரன், தனுஜா, அதே போல் தான், சாந்தி, சந்திரமோகன், கருப்பையா, கண்ணதாசன், விஜய் கல்யாணி, அஸ்வின், ஆஷித், இமேசான், டிலு, தம்பிராஜா, சம்பத்தினி எல்லோரையும் இணைத்து கொள்ள சொல்லியிருந்தாங்க. எல்லோரையும் இணைத்து நல்ல பாடல் ஒன்று கேட்கலாம். அதே நேரத்தில் நம்பிக்கை கிராமம் ஹரச்சந்திர அன்பான காலை வணக்கங்களோடு இணைந்திருக்கிறாங்க. ராஜ் வந்திருக்கிறாரு புத்தளத்திலிருந்து, இனிய காலை பொழுது வணக்கம் சொல்லி இணைந்திருக்கிறாங்க. இதே போன்று கோஸ்லாந்தே கிருஷ்ணகாந்தி, இனிமையான காலை வணக்கம், நானும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இனிய காலை வணக்கம் அக்கா, என்னையும் சந்தோஷச்சார நிகழ்ச்சியோடு இணைத்துக்கொண்டு நல்ல பாடல் தாங்க அக்கா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சாமி மலையிலிருந்து சிவா வந்திருக்கிறாரு. அதே போல் அன்பான இனிய காலை வணக்கம் சகோதரி, நானும் இணைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு நிமல் குமார். இதே போல் காளிமுத்து வந்திருக்கிறாரு. மணி குடும்பம், ஸ்ரீகாந்த் குடும்பம், சரஸ்வதி குடும்பம், சாந்தி குடும்பம், கிதார் குடும்பம் எல்லாரையும் இணைத்துக் கொள்ள சொல்லியிருந்தாரு. சந்தோஷ சாரல் நிகழ்ச்சியில் அன்பான இனிய காலை வணக்கம் அறிவிப்பாளர்கள் மற்றும் நேயர்கள் அனைவருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. புதுச்சேரி கோவிந்தன்பேட்டையிலிருந்து வீரமணி பாலன் இணைந்து சொல்லியிருக்கிறாங்க. ஹாய் அன்பான இனிய காலை நேர வணக்கம் ஜியர். பெரிய நிலாவிலிருந்து கிருஷ்ணா இணைந்து சொல்லியிருக்கிறாங்க. குழும்பு 15 மோதிர தரிசி கொண்டு சேர்க்கிற நிகழ்ச்சியோடு இணைந்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. ஜியர் மீஸ் நிகழ்ச்சியோடு நாங்களும் கழுதாவளி சுந்தரம், சசிகலா, கோகுலன், ரமணா, கிஷாந்தன், சீனு எல்லாரும் இணைந்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் அன்பான இனிய காலை வணக்கம் சந்தோஷ சாரல் நிகழ்ச்சியில் நாங்களும் இணைந்திருக்கிறோம்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. யாருன்னு சொன்னால் சுப்பையா. இனிய காலை வணக்கம் சொல்லி இந்து கலை அரசும் வந்திருக்கிறாங்க. எல்லோரும் நிகழ்ச்சியில் இணைத்துக்கொண்டு அடுத்த ஒரு நல்ல பாடல் கேட்கலாம்.